0: இரண்டாவது அதிகாரத்தில் 3-4 வசனங்களை வாசிக்க கேட்கலாம்.
1: தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேலின் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேலின் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். அதனால் அவர்கள்
0: புல்லின் நடுவே
1: நீர்க்கால்களின் ஓரத்தில் உள்ள அலரி செடிகளை போல வளருவார்கள்.
0: ஒரு நிமிடம் வலது கரத்தை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க, சத்தமா ஆமேன் சொல்லுங்க. ஒரே ஒரு கோரஸை பாடிட்டு பேசுறேன், எனக்கும் கொஞ்சம் பலனா இருக்கும்.

0: தாழ்த்துகிறோம். எங்க கூட பேசுங்கப்பா. மீட்பர் நாமத்தில் பிதாவே, ஆமென். புல்லின் நடுவே வளர்கிற அலறி செடிகளை போல அதனாலே அவர்கள் வளருவார்கள். எதினாலே? அவர் ஊற்றுகிற ஆவியினாலும் அவருடைய ஆசீர்வாதத்தினாலும். இதை தொடர்ந்து தியானிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர். ஏற்கனவே ஒரு செய்தி ஓடிக்கொண்டிருந்தது, அது முடியவில்லை. ஆனால் ஆண்டவர் கொஞ்சம் அப்படி டைவர்ட் பண்ணி, ஆமென், இந்த வார்த்தைக்கு நேராய் நம்மை நடத்தி, ஆமென், இதுக்கு நேராய் நம்மை அதிகமாய் தியானிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார். இதுவும் இப்பொழுது முடிவது போல தெரியவில்லை. ஆனால் இன்று சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான செய்தியை உங்கள் மத்தியில் பேச விரும்புகிறேன். பரிசுத்த ஆவியானவர் பேசுவாராக. நல்ல கவனமா கேளுங்க. ஆமென். புல்லின் நடுவே அலறி செடிகளை போல. இது பார்க்கிறதுக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கிறது. புல்லுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது, ஆனா வளருது. இஸ்ரவேலருக்கும் நமக்கும் சம்பந்தமே கிடையாது, ஆனா வளர்றோம். அப்பான்னு சொல்றோம், இயேசுவேன்னு சொல்றோம். இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? தூரத்தில் இருந்த நம்மை அவர் கொண்டு வந்தார். சுபாவ கிளைகளை அவர் வெட்டி அந்த இடத்திலே தேவன் என்னையும் உங்களையும் கொண்டு வந்து ஒட்ட வைத்தார். இது நம்மால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய கிருபையினால் உண்டானது. கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. ஆமென். அப்படிப்பட்டவர்களுக்கு, வளருகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற மூன்று வார்த்தைகள், அதில் ஒன்றை நாம் தியானித்தோம். என்ன தெரியுமா? பயந்திரு. என்னதுக்கு பயந்திருக்கணும்? ஏன் பயந்திருக்கணும்? மேட்டிமை சிந்தை வராதபடி பயந்திரு. நீ வரவில்லை, அவர் தான் உன்னை கொண்டு வந்தார். நீ வந்து இணையவில்லை, அவர் வந்து உன்னை இணைத்து கொண்டார். இதை ஒரு நாளும் மறவாதபடி பயந்திரு என்று சொன்னார். இரண்டாவது ஒரு காரியம் சொல்லப்பட்டது, அது ரோமர் 11:21. இதை நாம் கடந்த வாரத்தில் தியானிக்க ஆரம்பித்தோம். அதே வார்த்தை இன்று ஒரு விஷய கூட தியானிக்க போகிறோம். 21 வாசியுங்கள்.
1: சுபாவ கிளைகளை,
0: சுபாவ கிளைகளை
1: தேவன் தப்ப விடாதிருக்க,
0: தேவன் தப்ப விடாதிருக்க
1: உன்னையும் தப்ப விட மாட்டார் என்று,
0: உன்னையும் தப்ப விட மாட்டார் என்று
1: எச்சரிக்கையாயிரு,
0: எச்சரிக்கையாயிரு, பயந்திரு. அப்புறமா எச்சரிக்கையாயிரு. என்ன எச்சரிக்கையா இருக்கணுமா? ஆமென். சுபாவ கிளைகளையே அவர் தப்ப விடவில்லையா? அதை குறித்து நான் சொன்னேன். மரத்தோடு சேர்ந்து வளர்கிற கிளையை வெட்டுவதை காட்டிலும் ஒட்டி வைத்த கிளையை வெட்டுவது ரொம்ப சுலபம். ஆமென். நாம் வந்து சுபாவ கிளைகள் அல்ல, தூரமா இருந்தவர்கள், அவரால் ஒட்டி வைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே நீ உன் ஸ்தானத்தை மறந்து ஓடாதபடிக்கு, ஆமென், ஏற்கனவே தகுதியுள்ளவர்கள் இருந்த இடத்தில் தான் இப்பொழுது நான் இருக்கிறேன், நான் நிற்கிறேன் என்பதை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்று பரிசுத்த ஆவியானவர் சபையை பார்த்து சொல்லுகிறார். எச்சரிக்கையா இருக்கிறவர்கள் ஒரு நாளும் கிருபையை விருதாவாக்க மாட்டார்கள். பவுல் சொல்லுகிறார், அவர்

0: ஆண்டவர் சொன்னார், ஒரு மணவாட்டி தன் ஆபரணங்களை மறப்பாளோ, என் ஜனங்கள் எண்ணி முடியாத நாட்களாய் என்னை மறந்து விட்டார்கள் என்று வேதனைப்பட்டார். ஏன் இஸ்ரவேல் ஜனங்கள் வெட்டப்பட்டார்கள்? ஏன் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆமென் அந்த தகுதியை இழந்தார்கள் தெரியுமா? ஜனங்கள் தேவனை மறந்தார்கள். தேவனை மட்டுமா மறந்தார்கள், தேவனுடைய செய்கைகளையும் மறந்தார்கள். ஒட்டு வைக்கப்பட்ட சபையை பார்த்து பரிசுத்த ஆவியானவர் இந்த கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற சபையை பார்த்து சொல்லுகிற வார்த்தை இதுதான், அவர்கள் ஏன் வெட்டப்பட்டார்கள் என்பதை நீ நினைத்து பார். அவர்கள் ஏன் வெட்டப்பட்டார்கள் தெரியுமா? அவர்கள் என்னையும் மறந்தார்கள், என்னுடைய செய்கைகளையும் மறந்தார்கள். அப்படி என்றால் எச்சரிப்பு என்ன? தேவனையும் அவருடைய செய்கைகளை மறக்கிறவர்கள். ஆமென். சுபாவ கிளைகளையே தேவன் தப்ப விடாது இருக்க, உன்னையும் தப்ப விட மாட்டார் என்று எச்சரிக்கையாயிரு, எச்சரிக்கையாயிரு. இன்று ஒரு காரியத்துக்கு எச்சரிக்கையா இருக்கும்படி ஆண்டவர் பேசுகிற, நிறைய பேசணும்னு நினைத்தேன், ஆனால் அந்த எல்லாம் பேச முடியாது. ஒரே ஒரு காரியம், அது நன்றாய் தெரிந்த வசனமானாலும் கொஞ்சம் அதை ஆழமாய் நம்ம தியானிக்க போகிறோம். என்ன வசனம் தெரியுமா? ஆமென். 1 கொரிந்தியர் 10 அதனுடைய 12 வசனம். 1 கொரிந்தியர் 10:12 வசனங்களை வாசியுங்கள்.
1: இப்படி இருக்க
0: தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் முதலாவது மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்றார். இரண்டாவது ஒரு எச்சரிப்பு என்ன தெரியுமா? கவனியுங்கள், விழாதபடி எச்சரிக்கையாயிரு. விழுந்தவனுக்கு இந்த எச்சரிப்பின் சத்தம் வராது. ஆமென். நிற்கிறவனுக்கு இந்த எச்சரிப்பின் சத்தம். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். விழுந்தவனுக்கு எச்சரிப்பின் சத்தம் கிடையாது. விழுந்தவனுக்கு எச்சரிப்பின் சத்தம் கிடையாது. விழுந்தவனை பார்த்து வேணா இப்படி சொல்லலாம், பார்த்து போக கூடாதா அப்படிம்பாங்க. நிக்கிறவனை பார்த்து சொல்லுகிற வார்த்தை பார்த்து போ. ஆமே. என்ன மட்டும் ஏன் வான் பண்றார்? ஏன் உன்னை நிக்க வச்சிருக்கிறார்? ஆமே. விழுந்தவனுக்கு எச்சரிப்பு தேவை கிடையாது. விழுந்தவனுக்காக வருகிற வார்த்தை பரிதாப வார்த்தை. ஐயோ, யூதாசை குறித்து ஆண்டவர் வாயிலிருந்து வந்த வார்த்தை பரிதாப வார்த்தை. இவன் பிறவாதிருந்திருந்தால் நலமா இருக்குமே. பேதுருவை குறித்து வந்த வார்த்தை எச்சரிப்பின் வார்த்தை. சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணு. நிற்கிறவனுக்கே எச்சரிப்பு, நிற்கிறவனுக்கே எச்சரிப்பு. தன்னை நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன் இப்ப முதல்ல எங்க கை வைக்கிறார்னு சிந்தையில. ஆமா, இது பலமுறை சொன்னாலும் இப்பொழுதும் சொல்லுகிறேன், கவனிங்க. எப்பவுமே எங்க நின்னாலும், எவ்வளவு உயரத்துல போய் நின்னாலும் ஒன்றை மறக்க கூடாது, நான் நிற்கவில்லை, கர்த்தரை நிற்க வச்சிருக்கிறார். தன்னை நிற்கிறேன் என்று எண்ண ஆரம்பிச்சிட்டா அவன் விழ ஆரம்பிச்சிட்டான்னு அர்த்தம். நேபுகாத்நேச்சார் ஆமென் தான் கட்டின பாபிலோனை பார்க்க ஆரம்பிக்கிறான். இன்னும் அவன் மேடை கட்டி பேசவில்லை, தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான், ஓ நான் கட்டின பாபிலோன் அல்லவா நான் என்று தூக்கி பிடிச்சான் பாத்தீங்களா. அப்படியே கீழே தள்ளிட்டாரு. சபைக்கு தேவன் எச்சரிக்கிறார், கவனமாய் கேளுங்கள். உயர்த்துறது ஆண்டவருக்கு விஷயம் கிடையாது, ஆண்டவருக்கு விஷயம் நம்மை நிற்க வைப்பது. நான் திருப்பி சொல்றேன், ரிப்பீட் பண்றேன், உயர்த்துறது ஆண்டவருக்கு விஷயமே கிடையாது, ஆண்டவருக்கு விஷயம் நம்மை நிற்க வைப்பது. ஒரு உயர்வு என்னை விழத்தள்ளுமானால் நான் நிற்கணும்னு அவர் ஆசைப்படுறதுனால அந்த உயர்வை தேவன் என் வாழ்க்கையில அனுமதிக்கவே மாட்டார். காரணம், நான் அபிமலேக் அல்ல, நான் ஆபிரகாமின் சந்ததி. ஆமென். நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஆதியாகமம் 20 ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆதியாகமம் 20 ஆபிரகாம் என்ன செய்வார் அப்படின்னா, ஒரு ஊரில் போய் தங்குவார். அங்கே தங்கும் போது புதிய ஊர். அப்போ ஆபிரகாம் பாப்பார், சாராள் வந்து கொஞ்சம் அழகாக இருக்கிறதுனால ஆமே என்னுடைய மனைவின்னு தெரிஞ்சிட்டுன்னா என்ன கொன்றுவாங்கன்னு சொல்லிட்டு அங்கே இருந்த அபிமலைக்கிட்ட சொல்லுவாங்கல. என்ன சொல்லுவார்னா, அங்கே இருக்கிற எல்லாத்தையும் சொல்லுவாங்க, இது என்னுடைய சகோதரி என்று சொல்லுவாங்க. சகோதரி சொன்னதும் அபிமலைக்கு பார்த்துட்டு சாராளை தன்னுடைய அரண்மனைக்கு அழைத்துட்டு போயிடுவார். இப்போ ஆபிரகாமுக்கு ஒரே ஏக்கம், ஆண்டவர். ஆனால் நைட்டு ஆண்டவர் அபிமலைக்கிட்ட பேசுவார், நல்ல கவனமாக கேளுங்க. அபிமலைக்கிட்ட பேசுவார், என்ன சொல்லுவார் தெரியுமா? 3 வாசிங்க.
1: தேவன் இரவிலே அபிமலைக்கு சுபனத்திலே தோன்றி, நீ அழைப்பித்த ஸ்திரீயின் நிமித்தம் நீ செத்தாய்.
0: என்ன ஒரு வார்த்தை! ஹல்லேலூயா! நீ செத்த. ஆமே ஆமே. அவனுக்கு என்ன ஆண்டவர், இந்த ஸ்திரீகளால் இவ்வளவு பிரச்சனையா? ஆமா, ஹல்லேலூயா. நீ அழைப்பித்த இந்த ஸ்திரீ நிமித்தம் நீ செத்த. உடனே அவன் என்ன சொல்றான் பாருங்க, அடுத்த வார்த்தை.

0: நாலாவது வசனம்,
1: அபிமெலேக்கு அவளை சேராதிருந்தான். ஆகையால்
0: ஆகையால் ஆண்டவரே நீதி உள்ள ஜனங்களை அழிப்பீரோ. ஆமென். அடுத்த வார்த்தை,
1: இவள் தன் சகோதரி என்று அவன் என்னோட சொல்ல,
0: ஆண்டவர் அவன் தான் ஆண்டவர் இப்படி சொன்னான், இவள் சகோதரின் அவன் சொன்னதுனாலதான் ஆண்டவரை கூப்பிட்டு வந்தேன், நீதி உள்ள ஜனங்களை அழிப்பீரோ ஆண்டவரே அப்படி சொன்னதும் ஆண்டவர் சொல்ற வார்த்தையை கேளுங்க.
1: அப்பொழுது
0: விரோதமாய் பாவம் செய்யாத படிக்கு உன்னை தடுத்தேன். கரங்களை உயர்த்தி சத்தமா தடுக்கணும் நினைக்கிறவங்கள்ட்ட எச்சரிப்பின் வார்த்தை வரும். என்ன வார்த்தை? இது புசிக்கிற நாளில் நீ, ஆமே, இவன் விழணும்னு நினைக்கிற பிசாசு என்ன சொல்லுவான்? இது புசித்த நீ சாகவே. ஆமே. என்ன கிருபை! அந்த கிருபை, இந்த கிருபை, மேல கிருபை, கீழே கிருபை. ஆண்டவர் நீ சாகவே சாவா என்று சொல்வது நீ சாக கூடாது என்பதற்காக, பிசாசு நீ சாக மாட்டா என்று சொல்வது நீ சாக வேண்டும் என்பதற்காக. சத்தமாமேன் சொல்லுங்க. விழுகிற, நான் இன்னைக்கு இந்த வார்த்தையை தியானித்த போது நடுக்கத்தோடு சொல்லுகிறேன், கவனிங்க. இப்படி ஒரு பாவம் செய்யும் போது எத்தனை பேர் தடுக்கப்படுகிறீங்க? ஹலோ, ஒரு அபிமலேக்கு புறஜாதியான் தடுக்கப்படுகிறான். என்ன நடுக்கத்தோடு சொல்றேன்னா, தடுக்கப்படலைன்னா நீ விழுந்துட்டேன்னு அர்த்தம். நான் இந்த வார்த்தையை நடுக்கத்தோடு சொல்றேன். என்ன தான், விழுந்தவனுக்கு அல்ல எச்சரிப்பு, நிற்கிறவனுக்கு தான் எச்சரிப்பு. நடுக்கத்தோடு சொல்றேன், பயத்தோடு சொல்றேன், வசனம் இருபுறம் கருக்குள்ள பட்டயம் என்பதால சொல்றேன். ஆனால் சொல்லணும், சொல்லணும், நான் தடுக்கப்படவில்லை என்றால் விழுந்துட்டேன்னு அர்த்தம். நான் தடுக்கப்படுகிறேனா? அப்பா, என்ன நிக்க வச்சீங்களேப்பா, ஸ்தோத்திரம். வலதுபுறம் இடதுபுறம் சாயும் போது இதுவே இதுல நடுவு கிடைக்கிற சத்தம் உன் காதல கேட்கல, நான் விழுந்துட்டேன்னு அர்த்தம். கேட்குது, நான் நீ நிக்கிறேன்னு அர்த்தம். ஆமே. துணிகரமான பாவம் செஞ்சு இங்க வந்துட்டு ஆண்டவர் பழைய மாதிரி என்ன கண்டிக்கல, என்ன தடை விடுறாருன்னா, விழுந்தவனுக்கு பரிதாப வார்த்தை தான், நிற்கிறவனுக்கு தான் எச்சரிப்பின் வார்த்தை. திருப்ப சொல்றேன், நல்ல கவனமா கேளு சபையே. ஆண்டவரே கேட்க வாங்கப்பா, விழுந்தவனுக்கு தான், விழுந்தவனுக்கு அல்ல எச்சரிப்பு, நிற்கிறவனுக்கு. அபிமலைக்க தடுக்க முடிஞ்ச ஆண்டவருக்கு ஆபிரகாம் சந்ததியை தடுக்க முடியாதா? ஓ ஜீசஸ், நீ துணிகரமா விளையாடுறியா? பரிதாபப்படுகிறது பரலோகம். நிக்கிற நினைச்சிட்டு இருக்கிறியா? நீ விழுந்து வருஷம் ஆச்சுன்னு சொல்றார் ஆண்டவர். இன்றே ரட்சணியனாய், இன்றே அனுகிரக காலம், அவர் சமீபமா இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள், அவரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். தடுக்கிறாரா? நாளைக்கு செய்யணும்னு நினைக்கிற காரியத்தை நைட்டு தடுக்கிறாரா? தடுக்கணும், இல்லைன்னா சம்திங் ராங். அவர்கிட்ட இல்லை, உன்கிட்ட. நான் ஒரு துணிகரமான செயலை செய்ய போகிறேன், தேவன் என்னை தடுக்கலைன்னா நான் செய்கிறதை அவர் நியாயப்படுத்துகிறார் என்ற அர்த்தம் அல்ல, நான் விழுந்துட்டேன் அர்த்தம். ஆமென், ஆமென். சகோதரனுக்கு விரோதமாய், சகோதரிக்கு விரோதமாய் பேசுகிறதை கர்த்தர் தடுக்கிறார்னா சரியான ட்ராக்ல இருக்கீங்கன்னு அர்த்தம். துணிகரமா அடிச்சு விடுறீங்க, ஆனா இங்க வந்து ஆவில நிரம்புறீங்கன்னா பரிதாபப்படுறாருன்னு அர்த்தம். காரணம் இல்லாமல், ஆமென், ஹல்லேலூயா. தடுக்கணும், தடுக்கப்படுகிறவன் பாக்கியவான், தடுக்கப்படுகிறவன் பாக்கியவான். இரவுல தடுத்தார், அடுத்த நாள் ஆசீர்வதித்தார். இரவில் அடுத்த நாள் தான் என்ன ஆசீர்வதிக்கிறார், ஆபிரகாமை வச்சு ஜெபிக்க வைக்கிறார். அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாருமே கர்ப்பம் தரிக்கும்படி கர்த்தர் அனுகிரகம் செய்கிறார். அபிமலைக்கின் மனைவி மாத்திரமல்ல, அந்த வேலைக்காரிகள், அந்த பட்டணத்தில் அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஆமாம், இன்று எச்சரிப்பை தேவன் தந்து தடுக்கிறது எதுக்கு தெரியுமா? நாளைக்கு உன்னை ஆசீர்வதிப்பதற்காக, நாளை உன்னை ஆசீர்வதிப்பதற்காக. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட கூட அவர் வேதனையை கூட்டார். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். எச்சரிப்பு விழுந்தவனுக்கு அல்ல, நிற்கிறவனுக்கு. ஒன்று கொரிந்தியர் 10 எடுத்துக்கொள்ளுங்கள், நேரம் இல்லை. ஆமேன். அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க, 12.
1: இப்படி இருக்க
0: 11 இருந்து வாசிங்க. பதினொன்றிலிருந்து வாசிங்க.
1: இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக
0: திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது.
1: உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது.
0: ஆமென். நல்ல கவனிங்க. பைபிள்ல இஸ்ரவேலர் சரித்திரத்தை எழுதுனது சண்டே ஸ்கூல்ல படிச்சு பாஸ் ஆகிறதுக்கு இல்ல. உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாக எழுதப்பட்டிருந்தது. இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நமக்கு நன்றாய் தெரியும். அவர்கள் எகிப்தில் அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். எஸ், நாமும் அடிமைத்தனத்தில் இருந்தோம். கூக்குரல் இட்டார்கள், நாமும் கதறினோம், எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா, மீட்பு கிடைக்காதா என்று. கர்த்தர் என்ன செய்கிறார்? மோசே அனுப்பினார். நமக்காக ஆண்டவர் தம்முடைய சொந்த குமாரனை அனுப்பினார். ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தால் இஸ்ரவேலர்கள் மீட்கப்பட்டார்கள். நாமும் இரத்தத்தினால் மீட்கப்பட்டோம். சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் அவர்கள் ஞான ஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். நானும் ஞான ஸ்நான உடன்படிக்கை செய்து கொண்டோம். அவர்கள் மேக ஸ்தம்பத்தினாலும் அக்கினி ஸ்தம்பத்தினாலும் வழி நடத்தப்பட்டார்கள். பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை நடத்துதல் இதெல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா அஞ்சாவது வசனத்தை வாசிங்க. ஐந்தாவது வசனம்
1: அப்படி இருந்தும்,
0: இந்த வார்த்தை நல்ல கவனிங்க, ரட்சிக்கப்பட்டு இருந்தும் ஞானஸ்நானம் பெற்றிருந்தும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருந்தும் அவர்களில்
1: அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை.
0: ஆமென் சொல்லுங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்படி இருந்தும் இருக்கிறீங்களா, வந்துட்டீங்களா? எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை, ஹல்லேலூயா. அப்படி இருந்து ரட்சிக்கப்பட்டு ஞான ஸ்நானம் பெற்றும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றும் அநேகரிடத்தில் கர்த்தர் பிரியமா இருந்தது இல்லை. ஆமென் சொல்லுங்க. எண்ணாகமம் 14:8 வாசியுங்கள். எண்ணாகமம் 14:8 வாசியுங்கள். இந்த வார்த்தையை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். எண்ணாகமம் 14:8 வாசியுங்கள்.
1: கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால்
0: இந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய்
1: பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு
0: நாம் ரட்சிக்கப்பட்டிருந்தால், நாம் ஞான ஸ்நானம் பெற்றிருந்தால், நாம் அபிஷேகம் பெற்றிருந்தால் என்று அங்கு சொல்லாமல் அதுக்கு மேல ஒரு ஸ்டெப் காலேப் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால். ஏன்? இரத்தத்தினால் மீட்கப்பட்ட ஜனம், ஆமென், ஞானஸ்நான உடன்படிக்கை செய்து கொண்ட ஜனம், மேக ஸ்தம்பத்தினாலும் அக்னி ஸ்தம்பத்தினாலும் நடத்தப்பட்ட ஜனம், இவ்வளவு தகுதி பெற்றும் அநேகர் வனாந்தரத்தில் விழ காரணம் என்னவென்றால், அநேகமான பேர்களிடத்தில் கர்த்தர் பிரியமாயிருக்கவில்லை. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, கர்த்தர் பிரியமாயிருந்தால் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலே நம் கால் வைக்க கர்த்தர் கிருபை செய்வார். ஆமென் சொல்லுங்க. நம்ம ரட்சிக்கப்பட்ட கூட்டம், நம்ம ஞானஸ்நானம் பெற்ற மெஜாரிட்டி நான் சொல்றேன், அபிஷேகம் பெற்றவர்கள். ஆனா ஒரு கேள்வி நான் கேட்கிறேன், எத்தனை பேருடைய ஓட்டத்தில் கர்த்தர் பிரியமா இருக்கிறார்? ஆமென், ஆமென், ஆமென். நல்ல கவனிங்க. விழாமல் இருக்க வேண்டுமானால் தேவன் பிரியப்படுகிறவர்களாகவும் தேவனை பிரியப்படுத்துகிறவர்களாகவும் இருக்க வேண்டும். இந்த வார்த்தையை நான் திரும்ப சொல்றேன். இன்னைக்கு பரிசுத்தாவியானவர் பேசுகிற வார்த்தை, விழாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. விழாமல் இருக்க வேண்டுமானால் தேவன் பிரியப்படுகிறவர்களாகவும் தேவனை பிரியப்படுத்துகிறவர்களாகவும் காணப்பட வேண்டும். தேவன் பிரியப்பட்டால், யாக்கோபு நிருபத்தில் நீங்க எடுக்க வேண்டாம், நீங்க வாசித்தீங்கன்னா தெரியும், ஜீவ கிரீடம் எல்லாம் யாருக்கு கொடுக்கப்படும் தெரியுமா? அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. யோசுவா தன்னுடைய வயது நாட்களிலே ஜனங்களை ஆசீர்வதிக்கும் போது ஒரு வார்த்தையை சொன்னார், உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடு அன்பு கூறுங்கள். ஏன்? உங்கள் ஆத்துமாக்களை குறித்து எச்சரிக்கையாயிருந்து. கொரிந்து சபைக்கு எழுதும் போது பரிசுத்த ஆவியானவர் கடைசியில இப்படி பவுலை கொண்டு எழுதி வைத்தார். 1 கொரிந்தியர் கடைசி அதிகாரத்தின் கடைசி வசனங்கள் என்று நினைக்கிறேன், இப்படி அதில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். இதோ கர்த்தர் வருகிறார், தேவனிடத்தில் அன்பு கூறாதவன் சபிக்கப்பட்டவன். ஆமென், ஆமென். நான் ரட்சிக்கப்பட்டாச்சு, சூப்பர், நான் ஞான ஸ்நானம் எடுத்தாச்சு, நான் அபிஷேகம் பட்டாச்சு, பாஸ்போர்ட் இருக்கு, விசா இருக்கு, டிக்கெட் இருக்கு, எப்ப வந்தாலும் ரெடியா? ஆமென். சிலருக்கு 3 இருக்கும், ஆனா இமிகிரேஷன்ல பிளாக் பண்ணி திருப்பி அனுப்பி விட்டுருவாங்க. சில இமிகிரேஷன்ல போனா 3 இருக்கும், ஆனா திருப்பி அனுப்பிடுவாங்க. இவங்க ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள் தான். ஆமே சிவந்த சமுத்திரத்தின் வழியில் ஞான ஸ்நானம் பண்ணப்பட்டவர்கள் தான். ஆமா மேகஸ்தினால் ஸ்தம்பத்தினால் அக்னி ஸ்தம்பத்தினால் நடத்தப்பட்டவர்கள். ஏன்? கண்மலையில் இருந்து தண்ணீரை குடித்தவர்கள், வான் அப்பத்தை புசித்தவர்கள். நாமும் அப்படித்தானே. அவருக்கு சரீரத்துக்கு அடையாளமாய் அப்பமும் இரத்தத்துக்கு அடையாளமாய் ரசமும் குடிக்கிறோம். அப்படி இருந்தும் அநேகமான பேர்களிடத்தில் கர்த்தர் பிரியமா இருக்கவில்லை. கர்த்தர் பிரியப்படுகிறவர்களை தான் அக்கறையிலே கொண்டு போய் சேர்ப்பார். நீங்க ஆமேன் சொல்லாட்டாலும் அதுதான் ஆமேன். ஹாலலூயா. ஆமென். பிரியப்படவில்லை. ஏன் பிரியப்படவில்லை என்று அடுத்தடுத்த காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்? அவங்க ஈச்சித்தார்கள், அவர்கள் விக்கிரக ஆராதனை செய்தார்கள், அவர்கள் வேசித்தனம் செய்தார்கள், அவர்கள் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்தார்கள், அவர்கள் முறுமுறுத்தார்கள். நல்ல கவனமாக கேளுங்க. இதெல்லாம் நான் தெளிவு டீட்டெயிலில் பேச விரும்பவில்லை. காரணம் இதெல்லாம் பைபிள் ஸ்டடியில் நிறைய பேசியாச்சு, இதெல்லாம் நிறைய நம்ம கேட்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கி நான் கொண்டு வந்த சொல்ல வேண்டிய சத்தியத்தை உங்கள் மத்தியில் நான் சொல்லி கொண்டிருக்கிறேன், சொல்ல விரும்புகிறேன். அப்போ நல்ல கவனமாக கேளுங்க. ஆமே. அவர் என் மேலே பிரியமா இல்லைன்னா ஆமே யோனாவின் ஓட்டம் போல தான் மாறும். அவர் என் மேலே பிரியமா இந்த பாதையில் அவர் பிரியப்படலைன்னா ஹல்லேலூயா. நான் இதை மெடிடேட் பண்ணும்போது சிரித்து கொண்டல்ல, நடுக்கத்தோடு மெடிடேட் பண்ணேன். ஆமே. ஒரே ஒரு கேள்வி, தேசம் போகிற போக்கை பார்த்தா நம்முடைய நாட்களிலே இயேசு வருவார்ன்னு தான் நான் நினைக்கிறேன். அன்னைக்கு பவுலே அப்படி நினைக்கும் போது இன்னைக்கு நாம நினைக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. நான் ரட்சிக்கப்பட்டவன் கை தூக்குங்க, ஞான ஸ்நானம் எடுத்தவன் கை தூக்குங்க, அபிஷேகம் பெற்றவன் கை தூக்குங்க, கர்த்தருக்கு பிரியமானவங்க கை தூக்குங்க. வனாந்தரத்தில் இருந்து தன் நேசரின் மார்பில் சாய்ந்து கொண்டு வருகிற இவள் யார் என்று ஒருவளை பார்த்து கேட்டார்கள். ஆமென். எருசலேமில் குமாரத்திகள் இல்லையா? இருந்தார்கள். ஆனால் நேசருக்குரியவளாய் ஒருவள் தான் காணப்பட்டாள். ஆமென். இவர்கள் இச்சித்தார்கள், இவர்கள் முறுமுறுத்தார்கள், இவர்கள் விக்கிரக ஆராதனை செய்தார்கள், இவர்கள் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்தார்கள். ஆமென். அநேகமான பேர்களிடத்தில் கர்த்தர் பிரியப்படவில்லை. அநேக இடங்களிலே தேவ கோபம் மூண்டது. கவனமாக கேளுங்க. இஸ்ரவேல் ஜனங்க தப்பு பண்ணும்போதெல்லாம் தேவ கோபம் மூண்டுச்சான்னு கேட்டால் கிடையாது. அப்படின்னு எகிப்திலேயே ஆண்டவர் எல்லாத்தையும் முடிச்சிருப்பார். ஆனால் எங்கே தேவ கோபம் மூண்டது என்று நீங்கள் அதிகமாக கவனித்தால், இன்னைக்கு எல்லாம் சொல்ல டைம் இல்லை, ஆனால் ஒரு முக்கியமான காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். அது எண்ணாகமம் 11 அதிகாரத்திலும் எண்ணாகமம் 21 அதிகாரத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? எண்ணாகமம் 11:4 வாசிங்க, 11:6 வாசிங்க.
2: இப்பொழுது நம்முடைய உள்ளம் வாடி போகிறது,
0: வாடி போகிறது.
2: இந்த மன்னாவை தவிர,
0: இந்த மன்னாவை தவிர
2: நம்முடைய கண்களுக்கு முன்பாக
0: வேற ஒண்ணுமே இல்லை. இந்த மன்னாவை தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. எண்ணாகமம் 21:5 வாசிங்க.
2: ஜனங்கள் தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாக பேசி
0: பேசி
2: நாங்கள் வனாந்தரத்திலே சாகும்படி,
0: நாங்கள் சாகும்படி
2: நீங்கள் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணினது என்ன?
0: வரப்பண்ணினது என்ன?
2: அப்பமும் இல்லை,
0: அப்பமும் இல்லை,
2: தண்ணீரும் இல்லை,
0: தண்ணீரும் இல்லை.
2: இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பாய் இருக்கு.
0: இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு
2: வெறுப்பா இருக்கிறது.
0: 11 சொல்றாங்க இந்த மன்னாவை தவிர ஒண்ணும் இல்லை. 21 சொல்லிட்டாங்க இது எங்களுக்கு மனதுக்கு. 11 தேவ கோபம் இறங்கினது, அநேகர் வாதையினால் அடிபட்டார்கள். 21 கொள்ளிவாய் சர்ப்பங்களை அனுப்பினார், அநேகர் மாண்டு போனார்கள். நல்ல கவனிங்க. முறுமுறுத்த எல்லா இடத்துலையும் அடித்தாரா? இல்லை. அண்ணா மன்னாவுக்கு எதிரானவர்களை ஆண்டவர் விடல. மன்னாவுக்கு எதிரானவங்க பரலோகத்துக்கு வேண்டான்றாரு. ஒரு பரிசுத்தவான் இப்படி சொன்னா, பரலோகம் வெறுமையாக்கின, பரலோகம் வெறுமையா இருந்தாலும் இருக்குமே தவிர ஒரு நாளும் பாவிகளை வச்சு பரலோகத்தை நிரப்ப மாட்டார்ன்னு சொன்னார். இளையகுமாரன் திரும்பி வந்தது தகப்பன் ஓடி கட்டி அணைத்தது உண்மைதான். ஆனா வீட்டுக்குள்ள போனோம்னா தகப்பன் கொடுக்கிற வஸ்திரத்தை போட்டுதான் ஆகணும். நல்ல கவனமா கேளுங்க. முறுமுறுத்த இடத்துலலாம் அடிச்சாங்களா? இல்லை. அப்படின்னா எகிப்திலே கதையை முடிச்சிருக்கணுமே. ஆனால் மன்னாவுக்கு எதிரானவர்களை அடித்தார்.
1: மன்னாவுக்கு எதிரானவர்கள் பிதாவுக்கு எதிரானவர்கள், மன்னாவுக்கு எதிரானவர்கள் பரலோகத்துக்கு எதிரானவர்கள், மன்னாவுக்கு எதிரானவர்கள் நித்தியத்துக்கு எதிரானவர்கள். இந்த மன்னாவை தவிர வேற ஒண்ணுமே இல்லை. இந்த மன்னா எங்கள் மனதுக்கு வெறுப்பா இருக்கிறது. இந்த மன்னா எதற்கு அடையாளமா இருக்கிறது? என் ஆண்டவர் சொன்னார், என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், யோவான் சுவிசேஷம் அதனுடைய 6:48 வாசியுங்கள். யோவான் சுவிசேஷம் 6:48.
2: ஜீவ அப்பம் நானே,
1: ஜீவ அப்பம் நானே.
2: பிதாக்கள் வனாந்திரத்திலே மன்னாவை புசித்திருந்தும் மரித்தார்கள்.
1: மரித்தார்கள்
2: இதிலே புசிக்கிறவன் மரியாமல் இருக்கும்,
1: மரியாமல் இருக்கவும்.
2: வானத்திலிருந்து இறங்கின அப்பம்
1: இதுவே. அடுத்த வார்த்தை,
2: வானத்திலிருந்து இறங்கின ஜீவாப்பம்.
1: நல்ல கவனமா கேளுங்க, இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாய் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்புண்டாக எழுதப்பட்டிருக்கிறது. அன்று மன்னாவை வெறுத்தவர்களை, மன்னா வேண்டாம் என்று சொன்னவர்களை எப்படி தேவன் வேண்டாம் என்று தள்ளினாரோ அப்படியேதான் இன்று கிறிஸ்துவை வெறுத்தவர்களை. மன்னாவை தவிர வேற ஒண்ணு இல்லை. நான் இருக்கிறேன் ஆண்டவர் சொன்னா, நீங்க இருக்கிறீங்க, எனக்கு வேற ஒண்ணு இல்லையே. இந்த மன்னா எங்க மனதுக்கு வெறுப்பா இருக்கிறது. அன்று எப்படி மன்னாவை வெறுத்தவர்களை பரலோகம் தள்ளினதோ, பரலோக பிதா தள்ளினாரோ அப்படியேதான் இன்று கிறிஸ்துவை வெறுத்தவர்களை ஆமென் ஆமென் பரலோகத்தால ஏற்றுக்கொள்ளவே முடியாது. மன்னாவுக்கும் கிறிஸ்துவுக்கும் என்ன தொடர்பு? பரலே பழைய பாடல சொல்லப்பட்டதெல்லாம் நிழலாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். சாயல், இந்த மன்னா கிறிஸ்துவின் சாயல். ஒரு 5 காரியத்தையும் மன்னாவையும் கிறிஸ்துவையும் ஒப்பிட்டு 5 காரியத்தை வேகமாக சொல்கிறேன். அதை தள்ளினவங்களை ஆண்டவர் ஏன் அடித்தா? இன்னைக்கு அப்படியே கிறிஸ்துவை தள்ளுகிறவர்களுக்கும் அதே கதிதான். என் ஆண்டவர் அதுதான் காட்டி கொடுக்கப்படுவதற்கு முன்னே சொன்னார், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரா. கொஞ்சம் முன்னாடி சத்தமாக இயேசுவேன்னு சொல்ல சொன்னேனே, அது ஒரு முறை அல்ல, ஒவ்வொரு முறையும் சொல்லுங்க. ஒரு விஷயம், எல்லாரும் கைகளை உயர்த்தி ஏசப்பான்னு சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஏசப்பா, ஆமே. நல்ல கவனமா கேளுங்க, இந்த மன்னா வானத்திலிருந்து அருளப்பட்டது. இந்த மன்னா வானத்திலிருந்து பிதாவினால் அருளப்பட்டது. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அவர் பிதாவோடு இருந்தவர், பிதாவுக்கு சமமாய் இருந்தவர். ஆண்டவரே சொல்லுகிறார், நானே வானத்திலிருந்து இறங்கின அப்பம். இன்னும் புரியும்படியாக, அன்று பிதா தன் ஜனங்களுக்கு மன்னாவை வானத்திலிருந்து இறக்கினது போல நமக்காக, ஆமென், யோவான் 3:16, ஆமென், நாம் பிழைக்கும்படியாக, நாம் நித்திய ஜீவனை அடையும்படியாக தம்முடைய ஒரே பேரான குமாரனை, ஆமென், தந்தரை இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கோர்ந்தார். ஆமென் சொல்லுங்க. இரண்டாவதாக, இந்த மன்னா என்ன தெரியுமா? 16:14 வாசிங்க, யாத்திராகமம் 16:14. ஆமென். 16:14,
2: பெய்திருந்த பனி நீங்கின பின்,
1: நீங்கின பின்பு
2: இதோ வனாந்திரத்தின் மீதெங்கும் உருட்சியான ஒரு சிறிய வஸ்து,
1: ஒரு சிறிய வஸ்து, ஒரு சிறிய வஸ்து, வாசிங்க,
2: உறைந்த பனிக்கட்டி பொடியே தன்னாய் தரையின் மேல் கிடந்தது. இஸ்ரவேல் புத்திர அதை கண்டு அது இன்னது என்று அறியாதிருந்து ஒருவரை ஒருவர் பார்த்து இது என்ன என்றார்கள்,
1: இது என்ன வென்றார்கள்.
2: அப்பொழுது
1: மோசே
2: நோக்கி,
1: இஸ்ரவேலர் நோக்கி,
2: இது கர்த்தர் உங்களுக்கு புசிக்க,
1: இது கர்த்தர் உங்களுக்கு புசிக்க கொடுக்கிற அப்பம். நல்ல கவனமாய் கேளுங்கள், ஒரு சிறிய வஸ்து. இந்த மன்னா ரொம்ப சிறியது. எஸ், என் ஆண்டவர் அவர் சிறியவர் அல்ல. நாம் பிழைக்கும்படியாக அவர் தம்மை சிறியதாக்கி இந்த பூமியில இறங்கி வந்தார். பிதாவுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளா எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து ஏன் சிறியதாக்கி வந்தார்? நாம் தேவதூதரிலும் சிறியவர்களாய் படைக்கப்பட்டபடியினால் தம்மை தாமே வெறுமையாக்கி அவருடைய மகத்துவத்தை சொல்லி தீராது. சாலமோன் அவர் பிதாவுக்கு சமம். அவர் பிதா எப்படியோ அப்படிதான் குமாரன். சாலமோன் தேவனை குறித்து ஒரு பெரிய ஆலயத்தை கட்டிட்டு சொல்றாரு, வானங்களும் வானாதி வானங்களும் கொள்ளாத அந்த பெரிய தேவனுக்கு நான் கற்ற ஆலயம் எம்மாத்திரம். அந்த வார்த்தை ரிப்பீட் பண்றேன், வானங்களும் வானாதி வானங்களும் கொள்ளாத. எஸ் அந்த பூமியிலே நாம் பெரிதாய் பார்ப்பது சூரியனை, இரவு நேரங்களில் தெரிகிற நட்சத்திரங்கள், அந்த நட்சத்திரங்களை குறித்து சொல்லப்படுகிறது அவைகள் எல்லாம் சூரியனை விடவும் பல மடங்கு பெரியதாம். அத்தனை நட்சத்திரங்களையும் இந்த வானம் கொள்ளும். ஆனால் நான் ஆராதிக்கிற தேவ வானங்களும் வானாதி வானங்களும் கொள்ளாத. எத்தனை பேருக்கு தேவனை துதிக்க முடிகிறது? இவ்வளவு பெரிய தேவன், இவ்வளவு பெரிய தேவன், அந்த சூரியனையும் அந்த சந்திரனையும் அத்தனை நட்சத்திரங்களையும் இந்த வானம் கொள்ளும். ஆனால் நான் சேவிக்கிற தேவன், நான் ஆராதிக்கிற தேவன் வானங்களும் வானாதி வானங்களும் கொள்ளாத பெரிய தேவன். ஹல்லேலூயா. மண்ணா சிறியதானதல்ல எங்களுக்கு பெரிய விஷயம், என் ஆண்டவர் தம்மை வெறுமையாக்கி வந்ததை. ஹல்லேலூயா.

0: இந்த மண்ணாவை தள்ளுன அவர் சிரிச்சிட்டு வா மக்களே வான்னு சொல்லிட்டு இருப்பார். இயேசு வேண்டாம் சொன்ன பரலோகம் சொல்ல நீ எனக்கு வேண்டாங்கோ. எதுக்கு நம்ம பரலோகத்தை வாஞ்சிக்கிறோம் தெரியுமா? அங்க ஜீவ தண்ணி உள்ள நதி இருக்கிறதுனாலயா, அங்க தூதர்கள் இருக்கிறதுனாலயா? என்கிட்ட கேட்டு நான் சொல்லுவேன், அங்க இயேசு இருக்கிறதுனால
1: எனக்கு பரலோகம் போய் தான் ஆகணும். ஆமே, எனக்கு அவரை பார்த்து தான் ஆகணும்.
0: சிறியதாய் ஜனங்கள் சிறியதுனால இது என்னதுன்னு கேட்டாங்க. இதுதான் இளம் துளிரை போல வருகிற இவர் யார்? இவருக்கு அழகு இல்லை, சௌந்தர்யம் இல்லை, அப்படியே வராரு. அண்டு மோசே கை காட்டினான், இது கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அப்பம். இயேசு வந்தபோது யோவான் ஸ்நானகன் கை காட்டினார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி, என் ஆண்டவருக்கு மகிமை. ஓ, அவருக்கு அழகில்லை, சௌந்தர்யம் இல்லை, விரும்பப்படத்தக்க ரூபம் இல்லை. எதற்காக அவர் தள்ளப்பட்டார்? எதற்காக தள்ளப்பட்ட நம்மை சேர்த்து கொள்ள? அவர் தரித்திரரானார், எதற்காக தரித்திரரான நம்மை ஐஸ்வர்யவான்களாக்க? அவர் பலவீனரான, எதற்காக நம்மை பலப்படுத்த? அவர் பாவமானார், எதற்காக நம்மை நீதிமான்களாக்க? அவர் சாபமானார், எதற்காக நம்மை ஆசீர்வதிக்க? இந்த சிறிய வஸ்து. ஆமென். மூன்றாவது நேரம் இல்லை, அதே 16:14 வாசிங்க. யாத்திராகமம் 16:14.
2: பெய்திருந்த பனி நீங்கின பின்பு இதோ வனாந்திரத்தின் மீதெங்கும் உருட்சியான ஒரு
0: சிறிய வஸ்து. உருட்சியானது என்னது?
2: உருட்சியானது,
0: உருட்சியானதுனா ரவுண்ட். அப்படின்னா அதுக்கு எட்ஜு கிடையாது, எட்ஜு கிடையாது. ஒரு பக்கம் அப்படியே சாஃப்டாகவும் இன்னொரு பக்கமும் அப்படி கூர்மை, அப்படி கிடையாது. எந்த பக்கத்தை பார்த்தாலும் மெதுவாக இருக்கும், எந்த பக்கத்தை பார்த்தாலும் ஒரு சின்ன குறை இருக்காது, ஒரு சின்ன எட்ஜ் இருக்காது. எந்த பக்கத்தை திருப்பி பார்த்தாலும் ஒரே ஆச்சரியம், அது உருட்சியானது. என் ஆண்டவர் எங்கெல்லாம் கொண்டு நிறுத்தப்பட்டார், வேத பாரகர் முன்பாக நிறுத்தப்பட்டார், ஒரு குறை இல்லை. ஆலோசனை சங்கத்துக்கு முன்பாக நிறுத்தப்பட்டார், ஒரு குறை இல்லை. பிலாத்துக்கு முன்பாக நிறுத்தப்பட்டார், ஒரு குறை இல்லை. ஏரோதுக்கு முன்பாக நிறுத்தப்பட்டார். சுத்தி சுத்தி பார்க்கிறாங்க, அவரை எந்த பக்கத்தில் பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்காரு. எந்த ஆங்கிளில் பார்த்தாலும் அவர் தேவகுமாரன் தான். எந்த ஆங்கிளில் பார்த்தாலும் அவர் ஹல்லேலூயா. இது உருட்சியானது. இந்த மண்ணாவை வெறுத்தவர்களை பரலோகம் ஏன் வெறுத்தது இப்ப புரியுதா? ஹல்லேலூயா. அவர் சிறியதாய் வந்தாரா? ஆமே. இன்னைக்கு நான் குளிக்கும் போது அப்படியே வாயில சொல்லிட்டு இருக்கிறேன், எப்படி சின்னதாய் வராரு. ஆமே. பேதுரு கூட போட்ல, சகையு கூட வீட்டில், ஜனங்க கூட ரோட்டில், கள்ளர்கள் கூட சிலுவையில், என் கூட என் வீட்டில், என் கார்ல, என் பைக்ல. ஓ ராபா காதா ரா லா ரா ஹந்தா ரா காடா ரா போ ஜீசஸ். எந்த பக்கம் அவரை திருப்பி பார்த்தாலும் ஆமென். அதுதான் பேதுரு எழுதி வைத்தார், குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டி ஆகிய ஆமென் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே கரங்களை உயர்த்தி ஆமென். இந்த மண்ணால் வெறுத்தவங்களை தள்ளுறதில்ல, கையங்கால கட்டி போடும் பாரு. எதை மறந்தாலும் இயேசுவை மறக்காத. இன்னைக்கு நீ இவ்வளவு வர காரணம் இயேசு. ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. நாலாவது யாத்திராகமம் 16:35.
2: இஸ்ரவேல் புத்திரர் குடியிருப்பான தேசத்துக்கு வருமட்டும் 40 வருஷம் அளவும் மன்னாவை புசித்தார்கள்.
0: புசித்தார்கள். அடுத்து
2: அவர்கள் கானான் தேசத்தின் எல்லையில் சேரும் வரைக்கும் மன்னாவை புசித்தார்கள்.
0: இந்த மன்னாதான் இஸ்ரவேல் ஜனங்களை கானான்ல கொண்டு போய் சேர்த்தது. இந்த மன்னாதான் இஸ்ரவேல் ஜனங்களை பிழைக்க வைத்தது. இந்த மன்னாதான் இஸ்ரவேல் ஜனங்களை வாழ வைத்தது. எத்தனை பேர் சொல்லுவீங்க, என் ஆண்டவர் சொன்னார், என்னை புசிக்கிறவன் பிழைக்கவே பிழைப்பான், பிழைக்கவே பிழைப்பான். அந்த மன்னாவை புசித்தவர்கள் மரித்து போனார்கள், இந்த மன்னாவை புசிக்கிறவர்கள் பிழைப்பார்கள். ஏன் அந்த மன்னாவை புசித்தவர்கள் மரித்து போனார்கள்னா, அந்த மன்னாக்கு ஒரு வேலிடிட்டி உண்டு, 24 hours. ஆனால் இந்த மன்னாக்கு வேலிடிட்டி கிடையாது. நான் ஆதியும் அந்தமும் அல்பாவும் ஓமேகாவுமாயிருக்கிறேன். மறித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் கிறிஸ்துவை மகிமைப்படுத்த விரும்புறவங்க ஜமீன் மாதிரி எல்லாம் உட்கார்ந்து இருக்க மாட்டாங்க, சின்ன பிள்ளை மாதிரி கை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவாங்க. இந்த மண்ணா தான் என்னை பிழைக்க வச்சு சொல்றவங்க சத்தம் ஆமீன் சொல்லுங்க. இந்த மண்ணா தான் என்னை வாழ வைக்குதுன்னு சொல்றவங்க ஆமீன் சொல்லுங்க. இன்னும் ஒரு வார்த்தை, இந்த மண்ணா என்னை கானான்ல கொண்டு போய் சேர்க்கும் சொல்றவங்க ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, என் பிதாவின் இடத்தில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், நான் போகிறேன், நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி நான் வந்து உங்களை கூட்டிட்டு போவேன். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? கேளுங்க, போராட்டங்கள் நெருக்கங்களை கண்டு கலங்காதே, உனக்குரிய வாசஸ்தலம் ஆயத்தமாகும் மட்டும் உன்னை வாழ வைப்பாருங்க. ஆயத்தமான பிறகு உன்னை வாழ வைப்பார் அங்க. நல்ல கைய தட்டி ஆமென், உனக்குரிய வாசஸ்தலம் ஆயத்தமாக மட்டும் உன்னை வாழ வைப்பார் இங்கே, ஆயத்தமான பிறகு உன்னை வாழ வைப்பார் அங்கே. அதான் பிரசங்கில ஒரு வார்த்தை உண்டு, காலத்துக்கு முன்னே நீ ஏன் சாக வேண்டும்? சில சொல்லுவாங்க, ஆண்டவர் எடுத்துக்கொள்ளும், வெயிட் பண்ணு, எடுத்து ஒன்று எங்க கொண்டு வைக்கிறதுக்கு? ஆண்டவர் நிறைய வாசஸ்தலங்கள் உள்ள, அதில் 304வது நம்பர் ரூம் அப்படிலாம் தரமாட்டேன். தந்த பெஸ்ட் தருவேன், இல்லாட்ட தரமாட்டேன். செய்த சொன்ன வார்த்தை நிறைவேற்றும், இல்லாட்ட பேசாமல் இருப்பேன். ஆமென், ஆமென், ஆமென். வாசஸ்தலம் உருவாகும் வரைக்கும் வாழ வைப்பார் இங்கே, வாசஸ்தலம் உருவான பிறகு வாழ வைப்பார் அங்கே. நல்ல கரங்களை தட்டி ராக்கா பாஷாந்தாரா. எத்தனை பேர், எத்தனை பேர், எத்தனை பேர், எத்தனை பேர் ஆமென் உனக்கு விரோதமாய் போராடுகிற சூழ்ச்சிகள் தந்திரங்கள் ஆமா இதை கண்டு கலங்காதே, வாசஸ்தலம் உருவாகும் மட்டும் உன்னை வாழ வைப்பார் இங்கே, வாசஸ்தலம் உருவான பிறகு உன்னை வாழ வைப்பார். ஒரு பாட்டி கப்பலில் பயணித்து கொண்டிருந்தாங்களா, அவளுடைய மகள், அவளுடைய மகள் அடுத்த ஒரு நாட்டில் இருக்கிறாங்க பார்க்கறதுக்கு. ஒரு மகன் உண்டு, அந்த மகன் இறந்து விட்டான். அப்போ திடீரென்று கப்பலில் பிரச்சனை, கடல் கொந்தளிக்குது, இன்னும் கொஞ்ச நேரத்தில் கப்பல் மூழ்கி விடுங்கிற நிலையில் கன்ஃபார்ம் ஆகிட்டு. அப்போ எல்லாரும் அலறிக்கொண்டு ஓடிக்கொண்டிருக்கும் போது இந்த பாட்டி இப்படி ஹாயாக சேரில் உட்காந்துருக்கிறாங்களாம். அப்போ கேட்டாங்களா, பாட்டி உங்களுக்கு பயம் இல்லையா பாட்டி? ஆமே ஆண்டவ பாட்டி சொன்னாங்களாம், கப்பல் கரை சேர்ந்தா என் மகளை பார்ப்பேன், கப்பல் மூழ்கிச்சுன்னா என் மகனை பார்ப்பேன். ஹலோ, கப்பல் கரை சேர்ந்தால் என் மகளை பார்ப்பேன், எனக்கு மகளையும் பிடிக்கும் மகனையும் பிடிக்கும், கப்பல் மூழ்கிச்சுன்னா என் மகனை பார்ப்பேன். ஆமே ஒரு விசுவாச ஓட்டத்தில் ஓடிட்டு இருக்கோம், கரை சேர்ந்தால் இங்கே நான் காண வேண்டிய எளிமை பார்ப்பேன், கரை சேரலையா கானானை பார்ப்பேன், இயேசுவை பார்ப்பேன். ஆமே, ஆமே. இந்த நம்பிக்கை இருக்கிறவங்க நல்ல கை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. வாசஸ்தலம் உருவாக மட்டும் உன்னை வாழ வைப்பார் இங்கே, வாசஸ்தலம் உருவான பிறகு உன்னை வாழ வைப்பார் அங்கே. ஐந்தாவது இதை சொல்லி நான் ஜெபிக்கிறேன், நம்ம பந்திக்கு ஆயத்து போறான் ரொம்ப. ஆமே, அல்லேலூயா. நல்ல கவனிங்க, இந்த மண்ணா காலையில் இந்த மண்ணாவை நீ சுதந்திரிக்கணும்னா காலையில் உன் வீட்டு வாசலை இந்த மண்ணாவுக்காக திறக்கணும். இந்த மண்ணை உன் வீட்டுக்குள்ளே வந்து கிடக்காது, நீ வாசலை திறந்து வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போகணும். இதோ நான் வாசற்படியில் நின்று கதவை, யாரை பார்த்து சொன்ன தெரியுமா? வாந்தி பண்ணி போடுவேன்னு சொன்ன சபையை பார்த்து சொல்கிறான், தட்டுறேன், சத்தத்தை கிறந்தா கேட்டு கதவை திறந்தா நான் அவனோடு கூட வந்து போஜனம் பண்ணுவேன், போஜனம் பண்ணுவேன். நான் ஒன்னே ஒன்று கேட்டு செவிக்க விரும்புகிறேன், எத்தனை பேர் கொஞ்ச நேரத்தில் போஜனம் பண்ண, எத்தனை பேர் இதய கதவை திறந்து இயேசுவோடு கூட போஜனம் பண்ண போகிறோம், எத்தனை பேர் இதய கதவை திறந்து எவ்வளவு நாள் தட்டி இருப்பாருமா? நீ வாசல் திறக்காததுனால இங்கே உனக்கு சில சுகங்கள் கிடைக்கலாம். நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன் விழாதிருக்கும்படி எச்சரிக்கையா இருக்க கடவுள். எத்தனை முறை தட்டினார் தெரியுமா? எத்தனை காலை வேளையில தட்டினார் தெரியுமா? எத்தனை முறை ஆரம்பத்தில் இஸ்ரவேலருக்கு மன்னா தேனிட்ட பணி ஆரம்பம், போக போக இந்த மன்னாவை தவிர வேற ஒண்ணு இல்ல. ஆமாப்பா, கடைசி வர உன் கூட வர்றது இந்த ஜீவ அப்பந்தா, வேற யாரும் இடையில வந்த உறவெல்லாம் இடையில போய்விடும். ஆனா தாயின் கருவில் தோன்றினது முதல் நான் அவரால் ஆதரிக்கப்பட்டது மகிமையில சேரும் வரைக்கும் இடையில வந்த உறவுக்காக. எத்தனை பேர் தனியா போஜனம் பண்ண போறீங்க? எத்தனை பேர் இயேசுவோடு போஜனம் பண்ண போறீங்க?

அவருடைய கிருபையை நினைக்கிறவர்கள் தேவனுக்கு ஆர்ப்பரிப்போடு ஆர்ப்பரிப்போடு எவ்வளவு நல்ல தெய்வத்தை ஆராதிக்கிறோம், எவ்வளவு நல்ல தெய்வத்தை ஆராதிக்கிறோம். இந்த தேவனை போல ஒரு தேவன் இல்லை, இவரை போல நடத்த யாருக்கு முடியாது. மகிமை மகிமை மகிமை மகிமை மகிமை மகிமை நித்திய வாசி பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவர், நம்மோடு கூட இருக்கிறவர், நேற்று இன்றும் என்றும் மாறாதவர், நம்மை விட்டு விடாதவர், கைப்பிடித்த நாள் முதல் இன்று வரைக்கும் நம் ஒரு அவர் ஒருவரே நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். தேவனால் நடத்தப்படுகிற தேவ பிள்ளைகள் ஆர்ப்பரிப்போடு சத்தத்தை உயர்த்தி தேவனை கேட்ட ஆராதனை, தேவன் விரும்புகிற ஆராதனை இருதயத்திலிருந்து எழுப்பட்டும். Thank you Appa, நீர் எத்தனை நல்லவர். Glory bala shandalara bala baudariya thara, magimai umakke magimai umakke magimai umakke, நீர் ஒருவரே உயர்ந்தவர், உன்னத நிரந்தரமானவர், நித்தியரே நிரந்தரமானவரே. நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. தேவ பலன் தேவ பலன் தேவ பலன், நீ நடத்துகிற பாதையில் இன்னும் நடக்கிற பலன், நீ நடத்துகிற பாதையில் இன்னும் நடக்கிற பலன், எங்கள் வாழ்க்கையை சந்திக்க வைக்கிறவைகள் எல்லாமே அப்பா உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக சுவிசேஷ பிரபலமாகும்படியாய் எங்களுக்கு சம்பவிக்கிறவைகளுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் நேர்த்தியாய் நிறைவேற்றுகிறவர், நேர்த்தியாய் மாற்றுகிறவர், காலத்தையும் சமயத்தையும் மாற்றுகிறவர், சகலத்தையும் எங்களுக்காய் செய்து முடிக்கிறவர். நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் ஒன்றும் தடைபடாது, ஒன்றும் தடைபடாது. Glory glory glory glory glory ரிபாலா ரஹந்தல ரபோ ஷஜத ரியலரத லிப்ரம மம மதுரோ மகிமை உமக்கே மகிமை உமக்கே. எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா ஸ்தோத்திரமும் எங்கள் ஆண்டவர் இயேசு ஒருவருக்கு. ஹல்லேலூயா. நீரே பரிசுத்தமுள்ளவர், நீரே உயர்ந்த தேவனப்பா, உம்மை போல எங்களை நடத்த யாருக்கும் முடியாதாண்டவர். எப்படி என்னை எப்படி நடத்த வேண்டும் என்பதை உண்டாய் அறிந்திருக்கிற ஒரே தேவன் நான் ஆராதிக்கிறேன். ஆண்டவர் மாத்திரமே, கர்த்தர் ஒருவரே நீ நடத்தி கொண்டிருக்கிறார் என்று சொல்லுகிறவர் இரண்டு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி

தேவனுக்கு ஸ்தோத்திரம். எங்களை அதிசயமாய் நடத்தி வந்த தேவனை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நீர் எங்களை நேர்த்தியாய் நடத்துகிற நல்ல தகப்பனாயிருப்பதற்காக நன்றி, நன்றி, நன்றி. ஹல்லேலூயா, ஆமென். அவரே நடத்தி கொண்டிருக்கிறார் சொல்றவங்க சத்தமாய் ஆமென் என்று சொல்லுங்க பாருங்க. ஆமென். அப்படியே ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் முன்வைத்து கொஞ்ச நேரம் கூட ஆண்டவரை நாம் ஒருமித்து உயர்த்த போகிறோம். நம்முடைய ஆண்டவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையையும் எப்பேற்பட்ட நிலையையும் மாற்றி அமைக்க என் தேவன் இன்று வல்லவராய் இருக்கிறார் என்று நம்புறவங்க சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.

0: எசேக்கியேல் 32வது அதிகாரம்,
1: எசேக்கியேல் 32வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். 32வது அதிகாரத்தின் 14வது வசனம், அப்பொழுது அவர்களுடைய தண்ணீர்களை தெளிய பண்ணி அவர்கள் ஆறுகளை என்னைப் போல் ஓட பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த காலை நேரத்தில் எத்தனை பேர் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க? அப்பொழுது அவருடைய தண்ணீர்களை தெளிய பண்ணுவேன். தெளிய பண்றார்னா இதுக்கு முன்னாடி அந்த தண்ணி எப்படி இருக்கு? எப்பேற்பட்ட கலங்கின தண்ணீரையும் என் தெய்வத்தால தெளிய பண்ண முடியும் என்று நம்புறவங்க மாத்திரம் சத்தமாய் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். கலங்கினது தெளியும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கலங்கினது தெளியும். ஆமென். சிலர் யோசிக்கிறாங்க, ஒன்னும் கலங்கலையே, கலங்காம இருந்தா ஸ்தோத்திரம். ஆனா கலங்கி இருக்கிறவர்களுக்கு இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, இது ஏதோ ஒரு மனுஷன் சொல்லுகிற வார்த்தை அல்ல, கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்களுடைய தண்ணீர்களை நான் தெளிய பண்ணுவேன். எத்தனை பேர் விசுவாசத்தோடு ஆமென் என்று சொல்றீங்க? ஆமென். எப்பேற்பட்ட தண்ணீரும், சில நேரத்துல நம்ம கால் படும் போது சில தண்ணி எல்லாம் கலங்கும் பாருங்க, நல்லா இருக்கிற தண்ணி. ஆமென். அந்த தண்ணி எப்ப தெளியும் தெரியுமா? அந்த காலை எப்ப அதுல இருந்து எடுத்து உடனே தெளியுமான்னு கேட்டா சில நேரத்துல இல்ல, சில இடத்துல உடனே தெளியும், சில இடத்துல கொஞ்சம் தாமதமாகும். ஆனா ஒண்ணு கேரண்டி, கலங்கினது தெளியும். ஆமென். கலங்கினது தெளியும். ஆண்டவர் இந்த காலை நேரத்துல இந்த வார்த்தையை கொண்டுதான் ஆண்டவர் காலில் எழும்பவே வச்சார், கலங்கினது தெளியும். எப்பேற்பட்ட கலங்கின வாழ்க்கையானாலும் என் தெய்வத்தால் அதை திரும்ப தெளிய பண்ண முடியும் என்று விசுவாசிக்கிறவங்க சத்தமாய் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். அவர் ஏன் இதை செய்வேன் என்று, இது எப்பொழுது செய்வாராம்? 13வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, திரளான தண்ணீர்கள் மேல் கரைகளில் நடமாடுகிற அதன் மிருக ஜீவன்களை எல்லாம் அழிப்பேன், இனி மனுஷருடைய கால் அவைகளை கலக்குவதும் இல்லை, மிருகங்களுடைய குழம்புகள் அவைகளை குழப்புவதும் இல்லை. அதாவது இதுவரை கலக்கினதெல்லாம், இதுவரை உன குழப்பினதெல்லாம் அவைகள் நிர்மூலமாக்கி, எது எது உன் வாழ்க்கையில கலங்கி இருக்கிறதோ அவைகளை நான் உன் வாழ்க்கையில தெளிய பண்ணுவேன். இதை செய்ய என் தேவன் வல்லவர்னு நம்புறவங்க மாத்திரம் யாரும்

எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் நம்புறீங்க, என் வாழ்க்கையில கலங்க பண்ணின சத்ருவை விட என் வாழ்க்கையை தெளிய பண்ணுகிற என் தேவன் வல்லவர் என்று நம்புறவங்க மாத்திரம் நல்ல கைகளை தட்டி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். என் வாழ்க்கையை கலங்க பண்ணின சத்ருவை விட ஆமென். கலக்கினவனுக்கு இவ்வளவு வல்லமை, நான் தெளிய பண்ணுகிறவருக்கு அதை விட வல்லமை இருக்கு. ஆமென். கலக்கினவர் தான் நம்ம ரொம்ப நம்ம வாயில அதிகமா யார பத்தி ரொம்ப பேச வந்துருமா, சாத்தான பத்தி தான். சாட்சி சொன்னாலும் சரி, எதை பேசினாலும் சரி, எனக்கு அப்படி நடந்துச்சு, எனக்கு சாத்தா இப்படிப்பட்ட கலக்கினவனுக்கு இவ்வளவு வல்லமை இருக்கும்டா. ஆமென். அவனையும் தாண்டின வல்லமை உடையவரே தான். நான் ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன், அவர் செய்வார். இதை ஆண்டவர் சொல்றார், நான் தெளிய பண்ணுவேன், நான் தெளிய பண்ணுவேன். உன் வாழ்க்கையில எந்த கலக்கத்தை யாருக்கும் தெளிய பண்ண முடியாது, ஆனால் நீ என்னை நம்பி இருக்கிறது உண்மையானால் நான் அதை தெளிய பண்ணுவேன். 85 சங்கீதம் 1 வசனத்தில் யாக்கோபின் மேல் பிரியம் வைத்தாண்டவர் சொல்லுகிற வார்த்தை, கர்த்தாவே உமது தேசத்தின் மேல் பிரியம் வைத்து யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பினீர். எந்த இக்கட்டின் நடுவில் இருந்தும், எந்த சிறையிருப்பின் நடுவில் இருந்தும், எந்த கலங்கின தருணத்தில் இருந்தும் என் ஆண்டவரால் திருப்ப முடியும். எத்தனை பேர் நம்புறீங்க என்னை கர்த்தர் திருப்புவார்? இந்த வார்த்தை இந்த காலை நேரத்தில் சில உள்ளத்துக்காக ஆண்டவர் பேசுற வார்த்தை. கலங்கி இருக்கிற சில உள்ளமே, கலங்கினதை குறித்து நீ கவலைப்படாத, தெளிய போறதற்காக ஸ்தோத்திரம் பண்ணு. காரணம், உன்னோடு இருக்கிறவர் பெரியவர், உன்னோடு இருக்கிறவர் பெரியவர். கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியா, என்னோடு இருக்கிறார் என்று நிச்சயம் உள்ளவர்கள். ஹாலேலூயா, ஆமே. அவர் யார் தெரியுமா? அவர் உயிர்ப்பிக்கிற தேவன். இயேசாயா 57 சொல்லப்படுகிறது, நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவராகிய மகத்துவமும் உன்னதமானவர் சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்தில் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களுடைய இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்ட பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன். எத்தனை பேர் விசுவாசிங்க, அவர் ஏன் கூட தான் வாசம் பண்ணுகிறார்டா? நொறுங்கின என் இருதயத்தை கத்த திரும்ப உயிர்ப்பிப்பார், கலங்கின என் வாழ்க்கையை கத்த தெளிய பண்ணுவார். ஆமென். பக்கத்தில் ஒருத்தங்களை பார்த்து தைரியமா கையை பிடிச்சு சொல்லுங்க, கலங்கினது தெளியும். ஆமென். கலங்கினது எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த வார்த்தை எனக்கு சாட்சியா மாறும். என் வாழ்க்கையில எதை எதை சத்துரு கலங்கடித்தானோ அதையெல்லாம் கர்த்தர் என திரும்ப தெளிய பண்ணி என் வாழ்க்கையை திரும்ப துளிர்க்க பண்ணுவார் என்று விசுவாசிக்கிறவங்க, அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காண பண்ணின என்னை கர்த்தர் திரும்ப, ஹல்லேலூயா, இதை அவர் செய்வார். எனவேதான் ஒரு தேவ பிள்ளை யார் அதிகம் முன்னாடி வைக்கணும்னா, கலங்கினவனை அல்ல தெளிய பண்ணுங்க. சத்ருட்ட சொல்லுங்க, உன்னால எவ்வளவு கலக்க முடியுமோ, ஹல்லேலூயா, என்னை எவ்வளவு கலங்க பண்ண முடியுமோ கலங்க, கலங்கிட்டு நீ ஒதுங்கி நின்னு பாரு இது எப்படி தெளியுதுன்னு மட்டும். ஆமே, யோபுவை எவ்வளோ கலங்க பண்ண முடியுமோ கலங்கடிச்சான். சாத்தானுக்கு மட்டும் 42 ஒரு அதிகாரம் யோபுக்கு உண்டுன்னு சத்ருக்கு தெரிஞ்சிருந்தா கை வச்சிருந்திருப்பான். அதனால தான் ஆண்டவர் சும்மா கை வைன்ட்டார், என்ன செய்ய போறேன்னு சொல்லலை. சில இடத்துல நம்ம வாழ்க்கையில் கை வைக்க விட்டுட்டார், என்ன செய்ய போறான்னு அவருக்கு தெரியாது. ஆனால் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, எனக்கு ஒரு 42 அதிகாரம் இருக்கிற, கலங்கின என் வாழ்க்கையை திரும்ப உயிர்ப்பிக்கிற ஒரு 42 அதிகாரம் எனக்கு இருக்கிறது என்று நம்புறவங்க மாத்திர நல்ல கைகளை தட்டி, கலங்கினது தெளியும். ஆமென். டவுட் இருக்குன்னா இன்னைக்கு எங்கேயாவது போய் ஒரு தண்ணியை கலக்கி பாருங்க, கலக்கிட்டு நீங்க கொஞ்சம் ஒதுங்கி நில்லுங்க, தெளிதான் மட்டும் பாருங்க, அது தெளியும்னா இதுவும் தெளியும். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம், எல்லாரும் எழுதி இருக்கலாமா? தேவ சமூகத்தில் இந்த நம்பிக்கையோட ஆண்டவரை உயர்த்தி, சத்ருவை தாழ்த்தி ஆண்டவரை உயர்த்தி. என் தேவன் சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். நான் கர்த்தரை சேவிக்கிறேன் என்கிற நிச்சயத்தோட, என் வாழ்க்கையில என்னோடு இருக்கிறவர் பெரியவர் என்கிற நம்பிக்கையோட எல்லாரும் சேர்ந்து நல்ல கைகளை தட்டி பாடி, யாருண்டு உமக்கு நிகராய், சேர்ந்து பாடி.

தலதறி பலமாவும் தெரியாதரா. திரும்ப திரும்ப திரும்ப கட்டுகிறவர், திரும்ப கட்டுகிறவர். ஹல்லேலூயா. கர்த்தருடைய செயலை கவனித்து பாருங்கள், அவர் செய்யும் கிரியைகளை கவனித்து பாருங்கள். நீ அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள். நீ அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள். Glory Father, Glory Father. Ribala shandalara balabau dariyadara balabau lekharaba handalara lekharaba shyatara. சத்துரு கலக்குவதை குறித்து கலங்காதே. உன் மீட்பர் உயிரோடு இருக்கிறா. உன் மீட்பர் அவரில் வல்லமை உள்ளவ. நீ அமர்ந்திருந்து அவரை உயர்த்தி கொண்டே இரு. கலங்கினது தெளியும், கலங்கினது தெளியும், கலங்கினது தெளியும். இனி கலக்குவதில்லை. அவர் தெளிய பண்ணின பிறகு ஒருவனும் அதை கலக்க விட மாட்டான், ஒருவனும் அதை கலக்க விட மாட்டான். Glory bala handala rabala shikada riala rabau rema handala ribala bau sharabala kadariya darabala baudara. Hallelujah, hallelujah, hallelujah. Ethana per inda kaale nerathile, inda adhigaale nerathile devude kirumaikkulla irukkira anbu sabaye ethana per nambureenga. En vaalkaiye theliya panna en aandavar vallava, en vaalkaiye thirumba katta en aandavar vallava, என் சிறையிருப்பை திருப்ப என் ஆண்டவர் வல்லவர், தமது மகிமையை என் வாழ்க்கையில திரும்ப வெளிப்படுத்த என் ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். இடிக்கப்பட்டவைகள் திரும்ப கட்டப்பட என் ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். என்னை மறுபடியும் உயிர்ப்பிக்க என் ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். சத்துருவின் எண்ணங்கள் அல்ல, என் தேவனுடைய சித்தமை எனில் பரிபூர்ணமாய் நிறைவேற போகிறது. எனக்கு சம்பவித்தவைகள் எல்லாம் கிறிஸ்துவின் மகிமைக்காக. ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நான் உன்னை தெளியப்படுவேன், நான் தெளியப்படுவேன். அவர் தெளிய பண்ணின பிறகு இனி கலக்குவதும் இல்லை, இனி குழப்புவதும் இல்லை. ஆமென். உன் வாழ்க்கை கலங்கடித்தது போதும், உன் வாழ்க்கையை சத்துரு குழப்பினது போதும், இனி நான் அதற்கு விட மாட்டேன். நீ என் சமூகத்தில் எனக்கு பிரியமாயிரு, இனி நான் அதற்கு ஒப்பு கொடுக்க மாட்டேன். எத்தனை பேர் கால நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க? அவரை நம்பி இருக்கிற என் வாழ்க்கை தெளியும். ரெண்டு கரங்களை உயர்த்தி உங்களை நம்பி இருக்கிறோப்பா. உங்களுடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து நீ அமர்ந்திருந்து நானே தேவன் என்று, உன் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நிரூபிப்பார். உங்கள் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நிரூபிப்பார். அவன் சத்துருவின் வாயால சொல்ல வைப்பார். அவர்களுடைய மீட்பரோ அவனில் வல்லமை உள்ளவர்.

0: அறுவடையின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு கதையா விதையா, சீட்ஸ் ஆர் வீட்ஸ். வாசிக்க வேண்டிய பகுதி மத்தேயு 13 அத்தியாயம் 3-8, அடுத்து 18-23. இயேசு அநேக விசேஷங்களை ஊமைகளாக அவர்களுக்கு சொன்னார். கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழியருகே விழுந்தது. பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டன. சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை இடங்களில் விழுந்தன. மண் ஆழமாய் இராததினாலே அது சீக்கிரமாய் முளைத்தது. வெயில் ஏறின போதோ தீந்து போய் வேர் இல்லாமையால் உலர்ந்து போயிற்று. சில விதைகள் முள்ளுள்ள இடங்களில் விழுந்தன. முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்து சிலது 100 சிலது 60 சிலது 30 பலன் தந்தன. விதைக்கிறவனுடைய ஊமையை கேளுங்கள். ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்துக் கொள்கிறான். அவனே வழியருகே விதைக்கப்பட்டவன். கற்பாறு இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோட ஏற்றுக்கொள்கிறார். ஆகிலும் தனக்குள்ளே வேறு இல்லாதவனாய் கொஞ்ச காலமாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்தை நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே இடரல் அடைவான். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாயிருந்தும் உலக கவலையும் செல்வத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதுனால் அவனும் பலனற்று போவான். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாயிருந்து 100, 60, 30 பலன் தருவான் என்றார். இன்றைய மனப்பாட வசனம் 2 தீமோத்தேயு 4:2. வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் கருத்தாய் இறை வார்த்தையை அறிவி. Preach the word. Be ready in season and out of season. இன்று ஊழியங்கள் வெகுவாய் பெருகி இருந்தாலும் எதிர்பார்த்த அளவுக்கு ஆத்தும அறுவடை இல்லாதது அதற்குரிய காரணங்களை ஆராயும்படி நம்மை தூண்டுகிறது. பல காரணங்கள், அவற்றில் ஒரு சிலவற்றை இன்று கவனிப்போம். அறுவடை குறைவிற்கு ஒரு முக்கிய காரணம் தரமற்ற விதை. விதையின் தரம் விளைச்சலின் அளவை நிர்ணயிக்கும். விதைக்கிறனுடைய ஓமையை விளக்குகையில் இயேசு விதையானது இறைவார்த்தை என்றார். இன்றைய பிரசங்கங்கள் பலவற்றில் நற்செய்தியின் சாராம்சம் குறைந்து சுத்த சுவிசேஷத்திற்கு பதிலாக கதைகளும் சொந்த அனுபவங்களுமே கூறப்படுகின்றன. எதிர்ப்பு நிறைந்த இடங்களில் நற்செய்தி அறிவிக்க மிஷினரிகள் செல்லும் பொழுது பலர் பயத்தினால் பலம் இழக்கின்றனர். சிலவேளை தங்களுக்கு கிடைத்த வரவேற்பில் மயங்கி இயேசு கிறிஸ்துதான் வழி என்று சொல்ல தைரியமின்றி இருப்போரும் உண்டு. கலாத்தியர் 1 அப்போஸ்தலனாகிய பவுல் இதை மிகவும் தெளிவாக குறிப்பிடுகிறார். 9-10 முன் சொன்னது போல மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாக இருக்கிற கடவன் என்று சொல்லிவிட்டு தன்னை உடனே பார்க்கிறான். இப்பொழுது நான் மனிதரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனிதரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன்? நான் இன்னும் மனிதரை பிரியப்படுத்துகிறவனாக இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே என்று அவர் சொன்னார். கிறிஸ்தவர் அல்லாத உயர் அதிகாரிகள் நமது பிரசங்க மேடைகளில் உடன் அமர்ந்திருக்கும் போது பேச துணிவின்றி இக்கட்டான நிலைக்கு சில சுவிசேஷகர்கள் தள்ளப்படுகின்றனர். நற்செய்தியை தைரியமாய் பேச தனக்காய் வேண்டும்படி பவுல் போன்ற வீரரே மக்களை கேட்டுக்கொண்டனர். ஒருமுறை ஆதிவாசி குடும்ப கிராமம் ஒன்றிற்கு சென்ற பொழுது அந்த ஆதிவாசி கிராமத்திலே ஒரு டெம்பிள், ஒரு இந்து கோயில் இருந்தது. நாங்கள் போன உடனே அந்த கோயில் பூசாரி இல்லை மணி அடித்து ஊர் ஜனங்களை எல்லாம் கூட்டி சேர்த்து அந்த கோவிலுக்கு முன்னால் உள்ள மேடையிலேயே எங்களை அமர்த்தி அங்கே உள்ள வாத்திய கருவிகள் எல்லாம் கொண்டு வந்து இசைக்க சொல்லி என்னை பிரசங்கிக்க சொன்னார். கஷ்டமான தர்மசங்கடமான ஒரு சூழ்நிலை. இயேசு ஒன்றுதான் வழி, நீங்கள் விக்கிரகாராதனை விட்டு மனதிரும்ப வேண்டும் என்று சொல்லி அந்த சூழ்நிலையிலே நான் எப்படி பேசுவேன்? மை த்ரோட் சோக்ட், என்னுடைய தொண்டை அடைத்துக் கொண்டது. அப்பொழுதுதான் புரிந்தேன், ஏன் நாம் மிஷினரிகளுடைய தைரியத்திற்காய் நாம் ஜெபிக்க வேண்டும். பேச வேண்டிய பிரகாரமாய் வாக்கு எனக்கு அருளப்படுத்தக்கதாக எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அதனுடைய பொருள் அதுதான். அறுவடை குறைவாக இருப்பதற்கு விதை நேர்த்தியாக இருந்தால் மட்டும் போதாது, நிலத்தின் தன்மையும் முக்கியம். வழி அருகே உள்ள நிலம், கற்பாறையான நிலம், முள் நிறைந்த நிலம், 30 மடங்கு விளை நிலம், 60 மடங்கு விளை நிலம், 100 மடங்கு விளை நிலம் என்று இயேசு 6 வகை நிலங்களை அவர் வரிசைப்படுத்தினார். நமது நற்செய்தி பணி முயற்சிகளில் நாம் சாதக சிந்தையுடன் இருக்க வேண்டியது அவசியம் என்றாலும் நிலத்தின் தன்மைகளை மறந்துவிடக்கூடாது. எல்லா இடங்களிலும் ஒன்றுபோல் கனி கிடைக்கவில்லையே என்று நாம் சோர்ந்தும் போகக்கூடாது. ஆனால் ஒன்று முக்கியம், சபையானது பிந்திவிட்டது என்பதையும் நினைவிற்கொள்ள வேண்டும். ஒரு கிறிஸ்தவ மிஷனரியும் கால் வைக்கும் முன்னதாகவே தொலைதூர இடங்களுக்கு சாத்தான் தனது ஏஜென்ட்களை பிரதிநிதிகளை அனுப்பி வைத்து விட்டான். ஒரு ஆதிவாசி கிராமத்திலே பிசாசு பிடித்த ஒருவனுக்கு நாங்கள் ஜெபித்து அவனை பிசாசின் பிடியிலிருந்து விடுவித்த பொழுது அவன் கையிலே கட்டப்பட்டிருந்த ஒரு தாயிற்றை கலத்தி உள்ளே உள்ள தகரத்தை பிரித்து பார்த்த பொழுது அங்கே ஒரு சின்ன ஒரு ஓலையிலே 666 என்று எழுதப்பட்டிருந்தது. அவனிடத்தில் கேட்டான், யாரு உனக்கு இதை கொடுத்தது என்று சொல்லி அவன் சொன்னான், ஒரு மாயவித்தைக்காரன் கொடுத்தான் என்று சொன்னான். 666 வேதத்தில் நாம் படித்திருக்கிறோம். ஒரு சுவிசேஷகன் போவதற்கு முன்பதாகவே எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பதாக அந்த ஆதிவாசியின் தாயத்துக்குள்ளே 666 எழுதப்பட்ட ஓலை உள்ளே இருக்கிறது. நம்மை விட சாத்தான் மிகவும் வேகமாக வேலை செய்து நாம் அதிகம் பிந்திவிட்டோம் என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. ஏறக்குறைய முழு கிராமமும் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டதால் அன்றைய மிஷினரிகளால் நாசரேத் என்று பெயரிடப்பட்ட கிராமத்திலிருந்து நான் வருகிறேன். ஆனால் 4 கிலோமீட்டர் அதற்கு அடுத்த கிராமமாகிய ஆழ்வார் திருநகரி இன்று வரை இந்துக்களின் ஆதிக்கத்திலேயே இருந்து வருகிறது. கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளுக்கு பிரகாசியாதபடி இவ்வுலகின் அதிபதி அவருடைய மனதை குருடாக்கிவிட்டான் என்ற பவுலின் வார்த்தைகளை நாம் நினைவில் கொள்வோம். பணிக்களங்களில் உள்ள லீதியார்களின் இருதயங்களை ஆண்டவர் திறக்கும்படி நாம் வேண்ட வேண்டும். நிலத்தின் தன்மைக்காய் ஜெபிக்கையில் பிரியமானவர்களே, நாம் எல்லாரும் விசுவாசத்தோடு உரிமை பாராட்ட வேண்டிய ஒரு திருவாக்கு சகரியா 4:7. மாபெரும் மலையே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கும் மின் நீ சமபூமி ஆவாய். அருமையான ஐயா தந்தை பெர்க்மான்ஸ் அவர்கள் பாடிய ஒரு பாடலிலிருந்து ஒரு 3 வரிகளை நான் வாசிக்கிறேன். ஊரெல்லாம் செல்வேன், பறை சாற்றுவேன், உம் நாமம் உயர்த்திடுவேன், சாத்தான் கோட்டை தகர்த்திடுவேன். வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் கருத்தாய் இறை வார்த்தையை அறிவேன். மகாபிரிய தேவனே, எங்களை நம்பி உம்முடைய அறுவடை பணியிலே 11:00 நீர் எங்களை சேர்த்து கொண்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். சபை ஏற்கனவே பிந்திவிட்டது, ஆனாலும் இன்னும் 1 மணி நேரம் உண்டு. அந்த 1 மணி நேரத்திற்குள்ளாக அறுவடையின் எஜமானாகிய உம்முடைய முகத்தை பார்த்து கொண்டு உம்முடைய வேகத்திற்கேற்றாற்போல் நாங்கள் செயல்பட கர்த்தர் எங்களுக்கு ஒரு துரிதத்தை, ஒரு வேகத்தை, ஒரு விவேகத்தை நீர் தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். வாய்மூடியிராதபடி நிரம்ப விதைக்க எத்தனை பேருக்கு முடியுமோ அத்தனை பேருக்கும், சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் உம்முடைய திருவார்த்தையை அறிவிக்க எங்களுடைய உதறுகளை திறந்தருளும். அப்பொழுது எங்களுடைய வாய்முடைய புகழை அறிவிக்கும். கடினமான பகுதிகளிலே வேலை செய்து கொண்டிருக்கிற மிஷினரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். 5 ஆண்டுகள் 6 ஆண்டுகள் வேலை செய்து 5 பேரை கூட திருச்சபையிலே சேர்க்க முடியாத சூழ்நிலையிலே இருக்கிற அவர்கள் எவ்வளவாய் தைரியம் இழந்து சோர்ந்து போயிருக்கிறார். ஆனால் அவர் உண்மையாய் உழைக்கிறார். அப்படிப்பட்ட இடங்களிலே கர்த்தாவே, பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் ஆகாத காரியத்தை உம்முடைய ஆவியினாலே நீர் கர்த்தாவே சாதித்து காட்ட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்தியா முழுவதும் ஒரு பெருத்த ஆத்ம
1: ஆத்ம அறுவடை எங்களுடைய தலைமுறையிலே அதிகம் பிந்தி போகும். கர்த்தர் கட்டளையிட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த பணியிலே உமோடு கூட முழுக்க முழுக்க ஜீவன் போனாலும் பரவாயில்லை என்று சொல்லி உழைக்க எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும், பயன்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

வாயிலே கர்த்தரை உயர்த்தும் துதியாலும் நாவிலே கருக்குள்ள வசனத்தினாலும் பிசாசின் கிரியைகளின் மேல் ஜெயம் எடுப்போம். கல்வாரி சிலுவையிலே சாத்தானுக்கு எதிராக எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை நடைமுறைப்படுத்துவோம். இதுதான் சங்கீதம் 149.

அவன் ரொம்ப ஏழை. தன்னுடைய குறைஞ்ச வருமானத்துல வாழ்க்கையை நடத்தி வந்தான். ஒரு நாள் அவன் தெருவுல நடந்து போயிட்டு இருந்தப்போ ஒரு பழங்கால காசு ஒன்னு தெருவுல கிடக்கிறத பார்த்தான். அந்த காசு நடுவுல ஒரு ஓட்டை இருந்துச்சு. ஓட்ட இருக்கிற காசு எனக்கு கிடைச்சிருக்குது, அதனால அதிர்ஷ்டம் என்னை தேடி வரும், நான் சீக்கிரமே பணக்காரனாயிருவேன்னு அவன் நினைச்சான். அந்த காசை தன்னுடைய கோட் பைக்குள்ள போட்டுக்கிட்டான். அன்னைக்கு அவனுக்கு மற்ற நாட்களை விட அதிக வருமானம் கிடைச்சது. எல்லாம் காசு கிடைச்ச நேரம்னு அவன் நினைச்சான். தினமும் அவன் கோட் பையில இருக்கும் காசை தொட்டு பார்த்துக்கிடுவான், வெளியெடுக்க மாட்டான். கொஞ்ச காலத்திலேயே அவனுக்கு பணம் பதவி எல்லாம் வந்து சேர்ந்துச்சது. பல வருஷங்களுக்கு பிறகு அவன் தன்னுடைய மனைவி கிட்ட அந்த காசை பார்க்கணும் போல இருக்குதுன்னு சொல்லிட்டு கோட்டு பையிலிருந்து அந்த காசை எடுத்து பார்த்தான். அவனுக்கு அதிர்ச்சி, அந்த காசுல ஓட்டை இல்லை, என்ன ஆயிற்று? குழப்பத்தோட மனைவிய பார்த்தான். அவன் மனைவி அவன் கிட்ட, என்னைய மன்னிச்சிருங்க, உங்க கோட் தூசியா இருக்குதேன்னு வெளியே உதறினேன், காசு தெருவில் விழுந்துட்டுது, எவ்வளவோ தேடியும் கிடைக்கல, நான் தான் வேறு காசை போட்டு வச்சேன்னு சொன்னான். இது எப்போ நடந்துச்சுதுன்னு அவன் கேட்டான். அதுக்கு அவ அந்த காசு கிடைச்ச மறுநாளேன்னு சொன்னான். அவன் அமைதியா சிந்திச்சான், உண்மையில அதிர்ஷ்டத்தை கொடுத்தது அந்த நாணயம் இல்லை, கடவுளுடைய கிருபையும் என்னுடைய கடின உழைப்பும் தான்னு நினைச்சான். கடவுளை துதிச்சிட்டு முன்னால விட இன்னும் உற்சாகமா உழைக்க தொடங்கினான். அதிர்ஷ்டம்னு ஒன்னும் கிடையாது, இதெல்லாம் வெறும் கட்டுக்கதை. பரிசுத்த வேதாகமும் இதை பற்றி ரொம்ப தெளிவா சொல்லுது. சீர்கேடும் கிழவிகள் பேச்சுமாயிருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கேதுவாக முயற்சி பண்ணு. அதனால இந்த மோதிரத்தை வாங்கின அதிர்ஷ்டம், வீட்டை இந்த தசை பார்த்து கட்டின அதிர்ஷ்டம், இந்த செடிய வளர்த்த அதிர்ஷ்டம்னு சிறுபிள்ளத்தனமா நினைக்காம நம்முடைய செய்கைகளை கடவுள்கிட்ட ஒப்படைச்சு நம்ம உண்மையும் உத்தமுமா உழைச்சோம்னா நம்ம வாழ்க்கையில முன்னேறலாம்.

பிரைஸ்லார்ட், கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து நடத்துவாராக. யோசுவாவின் புஸ்தகம் 5:15. அப்பொழுது கர்த்தருடைய சேனையின் அதிபதி யோசுவாவை நோக்கி, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சைகளை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது என்றார். யோசுவா அப்படியே செய்தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எரிகோவின் வெளியிலிருந்து யோசுவா தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது ஒருவர் எதிரே நிற்பதை பார்க்கிறான். யோசுவா அவரிடத்துல போய் கேட்கிறான். 13 பிற்பகுதி, நீர் எங்களை சேர்ந்தவரோ எங்கள் சத்துருக்களை சேர்ந்தவரோ என்று. இப்படி கேட்டதும் அவர் சொல்லுகிறார், அல்ல, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் இப்பொழுது வந்திருக்கிறேன். இதை கேட்டதும் யோசுவா என்ன செய்கிறான் என்றால், தரையிலே முகங்குப்புற விழுந்து பணிந்து கொண்டு அவரை நோக்கி, என் ஆண்டவர் தமது அடியனுக்கு சொல்லுகிறது என்னவென்று கேட்கிறார். அப்படி கேட்கும்போது கர்த்தர் சொல்லுகிறார், உன் கால்களில் இருக்கிற பாதரட்சியை கழட்டி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி. யோசுவா அப்படியே செய்தான். கர்த்தரை அறிந்ததும் கர்த்தருக்கு முன்பாக பணிகிறான், அர்ப்பணிக்கிறான். அர்ப்பணித்தவனின் அடையாளம் என்ன தெரியுமா? கர்த்தரிடத்துல கேட்டு கர்த்தர் சொல்வதை அப்படியே செய்வதுதான். நாம் நம்மை அர்ப்பணிக்கிறோம், அர்ப்பணித்தேன் என்று எத்தனையோ பாடல்களை பாடுகிறோம். உண்மையாய் நாம் நம்மை அர்ப்பணிப்பதின் அடையாளம், கர்த்தாவே எனக்கு இதை செய்யுங்க, எனக்கு இப்படி செய்யுங்க என்று கேட்பதல்ல, மாறாக உமது அடியேனுக்கு நீர் சொல்வது என்ன, நீர் சொல்லும் அடியேன் கேட்கிறேன். கர்த்தர் சொல்லுகிறார், உன் கால்களில் இருக்கிற பாதரட்சியை கழட்டி போடென்று, நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது. அப்படியே யோசுவா செய்தான். அர்ப்பணிக்கிறவனின் அடையாளம் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு அப்படியே செவிசாய்ப்பது, அப்படியே செய்வது. தமஸ்குவுக்கு போகிற வழியில கர்த்தர் பவுலை சந்தித்த போது, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான் என்று தம்மை வெளிப்படுத்தினதும், தன்னை அர்ப்பணிக்கிறான், அவருக்கென்று அர்ப்பணித்து கேட்கிறான், நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிற, நீ தமஸ்குவுக்கு போ, அங்கே தெரிவிப்பேன். தமஸ்குவுக்கு அங்கே போகிறான், அங்கே அவனுக்கு தெரிவிக்கப்படுகிறது. அப்படியே செயல்பட தன்னை முற்றிலுமாய் விட்டு கொடுத்தான். தேவ சமூகத்தில் உண்மையான அர்ப்பணிப்பு அது நம்ம வெளிப்படுவதாக. கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிறார், சில காரியங்களை நமக்கு செய்ய விரும்புகிறார், அதற்கு தடையாக இருக்கிறவைகளை நம்மை விட்டு அகற்ற விரும்புகிறார். கர்த்தர் நம்மோடு பேசும்போது அப்படியே செய்தான் என்று யோசுவாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதே, அப்படியே நாமும் இடைபடுவோம், நாமும் செயல்படுவோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை செய்து சாட்சியாய் நிறுத்துவாராக. எப்படி யோசுவாவை இஸ்ரவேலர் எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக மேன்மையாய் நிறுத்தினாரோ, அப்படியே கர்த்தர் நம்மை நிறுத்துவாராக. அர்ப்பணிப்போ, அப்பா சொல்வதற்கு அப்படியே செவிசாய்ப்போ, அப்படியே செய்வோ, நம்மை கர்த்தர் சாட்சியாய் நிறுத்துவார். நல்ல தகப்பனை இரக்கமுள்ள பிதாவே, யோசுவா தன்னை அர்ப்பணித்து நீர் சொல்லுகிறதை அப்படியே செய்தது போல, நாங்களும் எங்களை முழுமையாய் அர்ப்பணித்து உம்முடைய வார்த்தைகளுக்கு அப்படியே செவிசாய்க்க எங்களுக்கு கிருபை செய்தரலும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: வாழும் வார்த்தையும்.
2: அன்பான ஜீஃபான் நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் எங்களுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கான வார்த்தையும் வாழ்வு நிகழ்விலே ஆசீர்வதியுங்கள் என்கிற தலைப்பிலே நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். அதற்கான ஜீவ வார்த்தை உபாகமம் 15:10. தேவனாய கர்த்தர், உன்னுடைய எல்லா கிரியைகளிலும் நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலும் உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தரை தஞ்சமா கொண்டிருப்பது எத்தனை பாக்கியமானது! கர்த்தருடைய இனிமையான ஆசீர்வாதங்களை ஒவ்வொரு நாளும் புசிப்பது எத்தனை மேன்மையானது! நீங்கள் கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலும் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று அவர் வாக்களித்திருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறதுனாலே நீங்களும் மற்றவர்களை மனதார ஆசீர்வதியுங்கள். வெறும் சொல்லினால் மட்டுமல்லாமல் செயலினாலும் பொருட்களினாலும் பணத்தினாலும் விளை பொருட்களினாலும் ஆசீர்வதியுங்கள். வேதம் சொல்லுகிறது, உன் ஏழை சகோதரனுக்கு கொடாமல் மறுத்து அவன் மேல் வன்கண் வைக்காத படிக்கும், அவன் உன்னை குறித்து கர்த்தரை நோக்கி அபயமிடாத படிக்கும் எச்சரிக்கையாயிரு. அப்படி செய்வாயானால் அது உனக்கு பாவமாயிருக்கும். அவனுக்கு தாராளமாய் கொடுப்பாயாக. அவனுக்கு கொடுக்கும் போது உன் இருதயம் விசனப்படாதிருப்பதாக. அதன் நிமித்தமாக உன் தேவனாய கர்த்தர், உன்னுடைய எல்லா கிரியைகளிலும் நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலும் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆசீர்வாதத்தின் வழியை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. உங்களுடைய உள்ளத்திலே ஒரு இரக்க சிந்தை எப்போதும் இருக்கட்டும். மனதுருக்கம் இருக்க வேண்டும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தெய்வீக அன்பின் ஆறுகள் மற்றவர்களை நோக்கி தாராளமாக பெருக்கெடுத்து ஓடட்டும். இதனால் நீங்கள் ஒருபோதும் குறைந்து போவதில்லை. உலகத்தாரை பாருங்கள், அவர்கள் பேர் புகழுக்காக கொடுக்கிறார்கள். ஆனால் நீங்களோ கர்த்தர் மேல் அன்பு வைத்திருக்கிறதினால் கொடுக்கிறீர்கள். நீங்கள் அவருக்கு கொடுப்பதற்கு முன்பாகவே அவர் உங்களுக்காக எல்லாவற்றையும் கொடுத்து விட்டார். சிலுவையிலே தம்முடைய இரத்தத்தையும் மாம்சத்தையும் கொடுத்தாரே, ஜீவனையும் அர்ப்பணித்தார். அந்த ஆண்டவரை எண்ணி கொடுப்பது எத்தனை மகிழ்ச்சியான பாக்கியம்! நீங்கள் கொடுக்கும் போது மனுஷனை பிரியப்படுத்தும் நோக்கத்தில் கொடுக்காமல் கர்த்தருடைய கரத்திலே கொடுக்கிறீர்கள் என்கிற உணர்வோடு கொடுங்கள். அப்பொழுது இம்மையிலும் மறுமையிலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். நீங்கள் ஏழைக்கு இறங்குவது கர்த்தரின் கண்களுக்கு மட்டுமே தெரிய வேண்டும் என்பதில் உறுதியாயிருங்கள். சில வேளையில நீங்கள் கொடுப்பதை கர்த்தர் அப்படியே உங்களுக்கு திருப்பி கொடுப்பார். சில வேளையில 2 மடங்கு ஆசீர்வாதத்தை வாக்கு பண்ணுவார். 30 மடங்காக, 60 மடங்காக, 100 மடங்காக பலனை பெருக பண்ணுவார். நீங்கள் ஏழை எளியவர்களுக்கு தருவதை கர்த்தர் தனக்கே தந்ததாக கொள்ளுகிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று மத்தேயு 25:40 நாங்கள் காணுகிறோம். ஆம், அன்பார்ந்த தேவசனங்களே, இப்படியாக ஆசீர்வாதத்தை நன்மையையும் பெற்றுக் கொள்ளக்கூடிய தேவ செய்திகளை 24 மணி நேரங்களிலும் நீங்கள் கேட்டு பலனடைய நீங்கள்

0: ஊழியர் டி மோகன் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: வெளிப்படுத்தின விசேஷம் 21:3 வாசிக்க கேட்போம்.
2: மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன்.
1: பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன்.
2: அது இதோ மனுஷரிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது.
1: மனுஷரிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது.
2: அவர்களிடத்திலே அவர் வாசமாய் இருப்பார்.
1: அவர்களிடத்தில் அவர் வாசமாய் இருப்பார்.
2: அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள்.
1: அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள்.
2: தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார்.
1: அவர்களுடைய தேவனாய் இருப்பார். தேவன் நம்மோடு வாசம் செய்கிற தேவன். நாமும் அவரோடு வாசம் செய்ய வேண்டும். இதுதான் நம்முடைய வாழ்க்கையின் நோக்கமாக இருக்கணும். இந்த பூமியில் நம்ம வாழும்போது தேவனோடு கூட வாசம் செய்கிற அந்த அனுபவத்தை நாம் அடையணும். பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் சம்பந்தம் உண்டு. பரலோகத்தை ஆண்டவர் நமக்கென்று ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இந்த பூலோகத்தில் வாழும்போது பூலோகத்தின் சிந்தைக்குள்ளேயே இருந்து விடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் எழும்பும் போது என்னத்தை சமைப்போம், என்னத்தை சாப்பிடுவோம், என்னத்தை வாங்குவோம், என்னத்தை விற்போம், என்னத்தை நாம் உலகத்தில் சம்பாதித்து சேர்த்து வைக்க போகிறோம், இதே மனசில் இருக்கக்கூடாது. வாழ்க்கையில் மாறி பரலோகத்தின் வாசல் நமக்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் தேவதூதர்கள் ஏறி இறங்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த வருஷத்தில் நமக்கு திறந்த வாசல் என்ற சத்தியத்தை நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். கைகளை உயர்த்தி எங்கள் வீடுகளிலே நாங்கள் தூதர்களை பார்க்கணும். எங்களுக்கு உதவி செய்ய ஆண்டவர் தூதர்களை அனுப்புவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு தூதர்களை அனுப்புவார். பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் சம்பந்தம் உண்டு. திறந்த வாசல் நமக்கு தேவை. வானத்தின் வாசல் நமக்கு தேவை. இந்த நாட்களில் தேவனோடு வாசம் செய்கிற அனுபவம் தேவை. பரலோகம் என்பது ஒரு கட்டுக்கதை அல்ல, கற்பனை அல்ல, ஏதோ ஒரு சொப்பனம் அல்ல. இந்த உலகத்தில் நிறைய பேர் நினைக்கிறாங்க அப்படி பரலோகம்னு ஒன்று கிடையாது, நரகம்னு ஒன்று கிடையாது. ஆனால் வேதம் பரலோகத்தை பற்றியும் நரகத்தை பற்றியும் அதிகமாக தெளிவாக சொல்லி இருக்குது. அது ஒரு இடம், அது ஏதோ ஒரு சும்மா நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை. ஆண்டவர் அந்த பரலோகம் என்று சொல்லுகிற ஒரு இடத்தை நமக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். வாசிக்கலாம் யோவானின் சுவிசேஷம் 14:2-3 வாசிப்போம்.
2: என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு.
1: உண்டு.
2: அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன்.
1: அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு என்ன செய்வேன்? சொல்லி இருப்பேன்.
2: ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன்.
1: ரொம்ப தெளிவா சொல்றார், உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ண போகிறேன்.
2: நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண,
1: நான் போய் அந்த இடத்தை உங்களுக்கு ஆயத்தம் பண்ணின பின்பு
2: நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்க,
1: நான் இருக்கிற இடத்தில் நீங்கள் இருக்கும்படி
2: நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன்.
1: நான் மறுபடியும் வந்து நான் உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன். இயேசு கிறிஸ்து ஒரு நாளும் பொய் சொல்ல மாட்டார். அவர் பொய் சொன்னதும் இல்லை. அவருடைய வேதம் சத்தியம். அவர் நிச்சயமா அந்த இடத்தை நமக்கு அவர் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அவர் சொல்றார், அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். எவ்வளவு திட்டமா சொல்றார் பாருங்க. இயேசு கிறிஸ்து கதை அல்ல, அவர் சரித்திரம். அவர் உண்மையாக இந்த உலகத்தில் வந்து உண்மையை சொல்லிட்டு போயிருக்கிறார். அதில் ஒன்று தெளிவாக சொல்லியிருக்கிறார், உங்களுக்கு ஒரு இடத்தை நான் ஆயத்தம் பண்ணுகிறேன் என்று. அப்படியானால் அது ஒரு தெளிவான ஃபிசிக்கலாக இருக்கிற ஒரு இடம், அதை மறந்துடக்கூடாது. அதனால் அந்த இடத்துக்கும் நமக்கும் சம்பந்தம் உண்டு. சபையில் உள்ள மக்கள் உலகத்தான் எப்போ எதை சம்பாதிக்கலாம், எப்படி ஆட்களை ஏமாற்றலாம், இன்னும் எப்படி பணத்தை நமக்கு கூட்டலாம், இன்னும் எப்படி இடத்த வாங்கலாம், எப்படி இன்னும் நல்லா சாப்பிடலாம், இப்படியே யோசித்து நினைச்சு நினைச்சு வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகம் அல்ல இது. இது வித்தியாசமானது. இந்த இந்த இடத்துல நமக்கும் பரலோகத்துக்கும் சம்பந்தம் உண்டு. இது ஏதோ தற்காலிகமாக கொஞ்ச நாள் ஆண்டவர் நம்மளை அந்த இடத்துக்கு கூட்டு போகலை. நிரந்தரமான ஒரு இடம், நிரந்தரமான ஒரு இடம். 2 Corinthians 5:1 வாசியுங்கள். 5:1,
2: பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும்,
1: நம்ம வீடு பூமிக்குரிய கூடாரம் அழிந்து போனாலும்,
2: தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு,
1: கைவேலை அல்லாத ஒரு நித்திய வீடு
2: பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம்.
1: பரலோகத்திலே நமக்கு உண்டு. அந்த வீடு தற்காலிகமானது இல்ல. இந்த உலகத்துல இருக்கிற நம்ம சரீரம் தற்காலிகமானது. கொஞ்ச நாள், 70 வருஷம் மிஞ்சி போனா, அதுக்கு பிறகு 80 வருஷம், அதுக்கு பிறகு இருந்தா அது சஞ்சலமா தான் இருக்கும், வருத்தமா தான் இருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இது தற்காலிகமானது, இந்த உலக வாழ்க்கை. ஆனா நித்திய வீட்டை, கைவேலை இல்லாத தேவன் நமக்கு உண்டாக்கி இருக்கிற நித்திய வீடு, நிரந்தரமா பில்லியன்ஸ் ஆஃப் கணக்கே கிடையாது. அதுக்கு பிறகு முடிவில்லாத ஜீவியம், ஆண்டவரோடு கூட வாழுகிற அந்த வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்கு இந்த 70-80 வருஷத்துக்குள்ள நாம் எவ்வளவு ஆயத்தப்படுகிறோமோ, எவ்வளவாய் நம்மை தகுதிப்படுத்துகிறோமோ, அவ்வளவாய் அந்த மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ்க்கு நம்ம ஆண்டவரோடு கூட வாழப்போகிறோம். அதுக்கு தான் நம்மளை ஆயத்தப்படுத்தணும். அதனால் இந்த உலகத்திலேயே உலகத்துக்காகவே உன் நேரத்தை செலவழிச்சுட்டு போயிடாத. உன் வாழ்க்கை மாறணும். இதுவரைக்கும் மாறலைன்னா மாறி ஆண்டவரோடு கூட இருக்க ஆண்டவர் நம்மை ஆயத்தப்படுத்துவாராக. அந்த இடத்துக்கு போகணும்னா ரிசர்வ் பண்ணணும் அந்த இடத்த. சும்மா அங்கே போயிட முடியாது. நான் இந்த உலகத்துக்காக வாழ்ந்துட்டு, உலகத்துக்காகவே சம்பாதிச்சு, உலகத்துக்காகவே வாழ்ந்து, எல்லாத்தையும் உலகத்துக்காகவே செய்துட்டு, உன் இஷ்டப்படி வாழ்ந்துட்டு, கீழ்ப்படியாமல் வாழ்ந்துட்டு, வசனத்தை பற்றியே கவலைப்படுறதில்லை, ஏதோ வந்து சர்ச்சில் உட்கார்ந்துட்டு போயிட்டு செத்த பிற உடனே பரலோகத்துக்கு போகணுன்னா அது நடக்காது. அங்கே அப்படி போக முடியாது. நிறைய பேர் அப்படி தான் நினைக்கிறாங்க. நாங்கள் எப்படியாவது உங்கள் ஷேட்டை பிடிச்சிக்கிட்டே பின்னால் வந்துடுறோம், நாங்கள் சேலையை பிடிச்சிட்டே பின்னால் வந்துடுறோம். புருஷன் சொல்லுவான், நீ பரலோகத்துக்கு போ, நான் இங்கே இருக்கிறேன், நான் செத்தா நீ போனா பரலோகத்துக்கு, நான் உன் பின்னாலேயே உன் சேலையை பிடிச்சிட்டேன். இந்த மாதிரிலாம் வர முடியாது சார், இந்த மாதிரி நடக்காது. நான் அதுக்குன்னு இந்த உலகத்தில் உன்னை ஆயத்தப்படுத்தி உன் பேர் அங்கே இருக்குதா, அப்போதான் போக முடியுமே தவிர. பைபிளில் வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 21:27 வாசிங்க.
2: தீட்டுள்ளது அருவறுப்பையும்
1: அருவறுப்பு பொய்ய நடப்பிக்கிற எந்த காரியமும்
2: ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை,
1: அங்கே உள்ள போக முடியாது.
2: ஆட்டுக்குட்டியானவரின்
1: ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக மாத்திரம், அந்த பேர் எழுதப்பட்ட மாத்திரம் அதில் பிரவேசிக்க முடியும். பேரு ஜீவ புஸ்தகத்தில் எழுதி இருக்குதா, அது உனக்கு நிச்சயமா உன் ஆவியில தெரியுமா? அது எப்படி அது எழுதப்படும்? ரட்சிக்க இயேசு இந்த உலகத்துல வந்து சிலுவையில் மரித்தவர் ரத்தம் சிந்தினார், அதை விசுவாசித்து அந்த பாவ மன்னிப்பு உனக்குள்ள வரும்போது ஆண்டவர் உன் பேரை எழுதிடுவார் ரட்சிக்கப்பட்ட பிறகு. அந்த ரட்சிப்பை நீ பாதுகாத்து கொள்ளணும். இந்த பேர் எழுதப்பட்ட ஆளை பேரை கிறுக்கவும் அவரால் முடியாது, கிறுக்கி போடுவார். சரியா இல்லை, உன் பேர் கிறுக்கப்படும். அதனால் இந்த நிச்சயம் உனக்கு இருக்கணும். இந்த ட்ராமா நடிப்பாங்க இல்லையா, இந்த தடவை இறுதி வாய்ப்புன்னு கடைசியில் மரியாள் நடித்தவளே, மரியாளையே எங்கே அனுப்பி வச்சுட்டாங்க? என்ன சொல்கிறேன்னா, பார்க்கலையா, நரகத்துக்கு அனுப்பி வச்சுட்டாங்க. நீ மரியாளை நடித்தாலும் பரலோகத்துக்கு போக முடியாது. வாழ்க்கை எப்படி இருக்குது அதுதான் அங்கே கரெக்டாக அதை காமிச்சாங்க. ஒரு ஆர்கேஞ்சல் நின்று ஒரு புஸ்தகத்தை திறந்து வச்சிருக்கு, மறித்த பிறகு நேராக அங்கே போனால் அங்கே ஏஞ்சல்ஸ்லாம் நிற்கிறாங்க. ஐயோ, இங்கே நான் மோட்சத்துக்கு வந்தம்மா, எங்கே வந்தேன்னு தெரியலையே. சரி, உன் பேர், என் பேர் அங்கே இருக்குதான்னு பார்த்தா, பேர் இருந்தால் யார் வர்றா? இயேசு வந்து எங்கே கூட்டு போகிறாரு? பேர் இல்லைன்னா அது அப்படி தலையை கீழே போட்டுரும், ரெடியாக இருக்கிறோம் சாத்தா நரகத்துக்கு உன்னை கூப்பிட்டு போகிறதுக்கு. இதில் ஒரு சகோதரனுடைய தகப்பனர் அந்த அதில் நடித்த பிள்ளை அவங்க அப்பாவை கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்துருக்கு, நான் வரமாட்டேன் அந்த அந்த பிள்ளையும் சத்தம் போட்டிருக்கிறாரு. ஆனால் அன்னைக்கு பார்த்து வந்துட்டார், அதை பார்த்துட்டு ரட்சிக்கப்பட்டார், வரமாட்டேன்னு சொன்னார். கை வைத்து கத்துற துதிப்போம். ஆமே, வாழ்க்கையில் பேர் உனக்கு அந்த ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்குதா? எழுதலைனா இன்னைக்காவது ஆண்டவர் அதை எழுதணும். நீ ரட்சிக்கப்படணும். சர்ச்சைக்கு வந்துட்டு போகிறேன், நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்துட்டேன், இஷ்டம் போல் வாழாத வாலிபனே, வாலித வாலிப தம்பியே தங்கச்சியே, உன் வாழ்க்கையில் உன் பேர் பரலோகத்தில் எழுதியிருக்குதா? அது ரொம்ப முக்கியம், அது ரொம்ப முக்கியம். ஆதார் கார்டை விட அது ரொம்ப முக்கியம். உன் பேர் உன் ஐடி அங்கே இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். அதை மறந்துடாத. அந்த இடம் ஒரு வித்தியாசமான இடம். ஒன்னு குழந்தைய 2:9 வாசிங்க.
2: எழுதி இருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை,
1: ஆயத்தம் பண்ணினவை,
2: கண் காணவும் இல்லை,
1: கண் காணவும் இல்லை,
2: காது கேட்கவும் இல்லை,
1: காது கேட்கல,
2: அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை.
1: அந்த இடம் ஆச்சரியமான ஒரு இடமா இருக்கும். அது இதுவரைக்கும் உங்க கண்ணுனால அது பார்த்ததில்லை, காதுனால கேட்டதில்லை, உன் இருதயத்தில் அதை பற்றி தோன்றவும் இல்லை. ஆனால் ஆவியானவர் நமக்கு இதெல்லாம் இருக்குன்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆகையினால அருமையானவர்ல இந்த உலகத்தில் நீங்கள் சில இடங்களுக்கு நீங்கள் போனீங்கன்னா அந்த இடத்த பார்த்தாலே ரொம்ப அருமையாக இருக்கும். கடல் பகுதி இருக்கும், மலை இருக்கும், அந்த அருமையான செடிகள் இருக்கும். நம்ம ஊரில் மரங்கள் எல்லாம் பார்த்தா எல்லாம் ஒன்று போல தான் தெரியும். அந்த சில ஊர்களுக்கு நீங்கள் போய் பார்த்துருக்கீங்கன்னா அந்த மரங்கள்லாம் இலைகள் எல்லாம் விழுந்த பிறகு அந்த மரங்கள் கலர் விட்டு அழகாக ஒவ்வொரு இலையும் வித்தியாசமான கலர்களில் இருக்கும், பூக்கள் இருக்கும். அதை பார்க்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். பனி நிறைந்த இடங்களுக்கு போனீங்கன்னா அழகாக இருக்கும். இந்த பனிகள் அதெல்லாம் இருக்கிற இடங்களை பார்த்தா, நம்ம ஒரு காஞ்ச ஊர், ஏதோ உடைய கொஞ்சம் மழை பெய்து இப்போ, ஆனால் இது எல்லாம் ஒரே மாற்றம் இல்லாமல் இருக்கிற ஊர் நம்ம ஊர். நமக்கு அந்த குளிர்காலமே கிடையாது. ஆனால் சில இடங்களுக்கு போனீங்கன்னா அழகாக இருக்கும். அதெல்லாம் விட பரலோகம், இந்த சினிமாவில் காட்டுற மாதிரி இங்கேயோ படத்தில் எடுத்த மாதிரி பரலோகம், ஒருத்தனுக்கும் பரலோகம் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஆனால் ஆண்டவர் ஆயத்தம் பண்ணியிருக்கிற இடம் உங்களுக்கும் எனக்கும் இந்த உலகத்தில் உண்மையாகவே வித்தியாசமானது. ரெண்டு கைகளை உயர்த்தி, அவ்வளவு அருமையான இடத்தை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். ஓ ஹாலேலூயா, கையை அசைத்து, அவ்வளவு அருமையான இடத்தை ஆண்டவர் நமக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். அங்கே போனால் சில காரியத்தை நம்ம பார்க்க முடியாது. சில காரியம் இந்த உலகத்தில் பார்க்குற காரியம் அங்கே இருக்காது. அங்கே என்னெல்லாம் இருக்காது? வெளிப்படுத்தல் 21:22 வாசியுங்கள்.
2: அதிலே தேவாலயத்தை நான் காணவில்லை.
1: அங்க போனா தேவாலயம் இருக்காது. ஏன்னா இயேசுவே தேவனுடைய ஆலயமா இருக்கிறார். அங்கே கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானவருமே அதற்கு ஆலயம். ஆகையினால அங்க ஆலயம் இருக்காது. ரெண்டாவது, சூரியன் சந்திரன் இருக்காது. அடுத்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு தேவையில்லை, அங்கு இருக்காது. காரணம், ஆண்டவருடைய மகிமையே அங்கே பிரகாசமாக இருக்கும். அவ்வளவு மகிமை பிரகாசம் அங்கே இருக்கும் அந்த இடத்துல. அடுத்தபடியாக அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா 25 பாருங்கள். 25
2: இல்லாதபடியாக
1: இருட்டு இருக்காது, ராக்காலம் இருக்காது.
2: அதன் வாசல்கள் பகலில் அடைக்கப்படுவது,
1: வாசல்கள் இருக்கும், ஆனால் வாசல் என்ன செய்யாது, அடைக்கப்படாது. அது திறந்த வாசலாக இருக்கும். ஏன்னா அங்கே திருடுறதுக்கோ அதுக்கோ ஆள் இருக்காது. நான் முதல்ல ஊழிய ஆரம்பித்த போது பெங்களூர் பட்டணத்தில் இருந்தேன், ஒரு கார் ஷெட்டுக்குள்ளே இருந்தேன். அது ஒரு பழைய கதவு, ஒரு பூட்டை போட்டு போனால் பக்கத்து வீட்டுக்காரனே திருடனாக இருந்ததுனால 7 தடவை கதவு உடச்சி திருடிட்டு போயிட்டான். எனக்கு இருந்த ஒரே டம்ளர், ஒரே பெட்ஷீட்டு, இதையும் திருடிட்டு போயிட்டான். எனக்கு புரியவே இல்லை. இப்போ வெளியே ஊழியத்துக்கு போயிட்டு திரும்ப வந்தால் கதவு திறந்து கிடக்கும், உள்ளே இருக்க பெட்ஷீட்டையும் காணாது, டம்ளரும் தட்டையும் காணாது. வாங்கி வாங்கி போட போட திருடிட்டு போயிட்டான், பக்கத்து வீட்டுக்காரன் திருடனாக இருந்ததுனால. இந்த உலகத்தில் திருடும் பயமும் பல காரியமும் இருக்குது, ஆனால் அங்கே ஒருத்தனும் திருட மாட்டான், வாசல் திறந்தே இருக்கும். அடுத்தது அடுத்தது
2: உலகத்தாருடைய மகிமையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். தீட்டுள்ளதும்,
1: தீட்டுள்ளது நம்மளை தீட்டுப்படுத்தக்கூடிய ஒரு காரியமும் அங்கே இருக்காது. இங்கே உலகத்தில் என்னத்தை பார்த்தாலும் உன்னை தீட்டுப்படுத்துகிற அளவுக்கு தான் வச்சுருக்கிறான். எல்லா வாழ்க்கையில் எதை பார்த்தாலும், புஸ்தகங்களை பார்த்து படித்தா தீட்டு, ஒரு ஒரு படத்தை பார்த்தா தீட்டு, ஃபுல்லாகவும் ஃபோனெல்லாம் தீட்டாக தான் இருக்குது. அதைத்தான் எப்பவும் காலையில் தேடுறா, ராத்திரி தேடுறா, எப்பவும் அதை சுமந்துக்கிட்டே போகிறா. இங்கேயும் எதை எத்தனை பேர் வச்சுருக்கீங்களோ தெரியாது. அதையே பார்த்துக்கிட்டு இருக்கிற ஆள் கண்டிப்பாக தீட்டுப்படும். அங்கே தீட்டு கிடையாது, அருவறுப்பு கிடையாது, ஒரு அருவறுப்பு அங்கே இருக்கு. அடுத்தது அடுத்தது என்ன கிடையாது?
2: பொய்யையும்
1: நடப்பிக்கிறமாகிய
2: அதில் ஒன்றும் பிரவேசிப்பதில்லை,
1: ஒன்றும் பிரவேசிப்பதில்லை. எந்த அருவறுப்பு பொய் அங்கே இருக்காது. இப்போ பார்க்குறவெல்லாம் போய் தான் சொல்கிறான். விசுவாசின்னு சொன்னாலும் ஊழியக்காரன் சொன்னாலும் பொய்க்கு மேலே பொய் தான் இந்த உலகத்துக்குள்ளே இருக்குது. நீ செய்கிற வேலையே பொய்யாக தான் இருக்கும். எழுதுறதும் பொய், வாசிக்கிறதும் பொய், பேசுறதும் பொய், எல்லாமே மாய்மாலமாக உள்ள வாழ்க்கை இருக்குது. அங்கே அதெல்லாம் ஒன்றும் வர முடியாது. அந்த இடத்தோட சம்மந்தப்பட்டவன் இந்த உலகத்தில் தன்னை அப்படி ஆயத்தப்படுத்தணும். வேற என்ன இருக்காது? 21:4 வாசிங்க.
2: அவருடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார்.
1: கண்ணீர் இருக்காது. அல்லேலூயா சொல்லுங்க. அங்க என்ன இருக்காது? கண்ணீர் இருக்காது. ரெண்டாவது,
2: இனி மரணமும் இல்லை.
1: மரணம் இருக்காது அங்க.
2: துக்கமும் இல்லை.
1: அங்க துக்கமே இருக்காது.
2: அலறுதலும் இல்லை.
1: அங்க வேதனையில நீ அலறி அலறிக்கிட்டு இருப்பான். எத்தனையோ பேர் ஜெபம் பண்றான், ஐயா வேதனை தாங்க முடியல. அங்க உனக்கு வேதனை கிடையாது.
2: வருத்தமும் இல்லை.
1: அங்க வருத்தம் கிடையாது. யார்ட்டையும் வருத்தப்பட வேண்டியிருக்காது. யாரும் நம்மளை வருத்தப்படுத்துற மாதிரி நடக்கவும் மாட்டாங்க. அடுத்தது,
2: முந்தினவைகள் ஒளிந்து போய்
1: எல்லாம் ஒளிஞ்சு போயிடும். அதனால ரெண்டு கைகளை உயர்த்தி அப்படிப்பட்ட ஒரு நல்ல இடத்தை ஆண்டவர் நமக்கு ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். அதுக்கும் உனக்கும் தொடர்பு இருக்குதா இந்த உலகத்துல வாழும்போது? அதுதான் முக்கியம். உன் ஜப வாழ்க்கை எப்படி இருக்குது? உன்னுடைய வேத வாசிப்பு எப்படி இருக்குது? இந்த உலகத்தில் ஆத்துமாக்கள் இந்த இடத்துக்கு வரணும்னு ஒரு பாரம் உனக்கு இருக்குதா? உன் வாழ்க்கையில் ஆத்துமாக்கள் தான் முக்கியம். அதனால் இன்னைக்கு ரொம்ப முக்கியம் ஆத்துமாக்கள் பாரம். அதை பற்றிய ஒரு கருத்துள்ள வாழ்க்கை வாழணும். ஆத்துமா ஒன்று நீ ரட்சிக்காமல் வெட்கத்தோடு ஆண்டவ நம்ம சமூகத்தில் வரமாட்டேன்னு ஒரு பாட்டு இருக்குது. ஆத்மா நிச்சயப்புக்குள்ளே நடத்தாமல் கவலையற்ற நிலையில் வாழ்ந்தா அங்கே போய் ஆண்டவர் கணக்கு கொடுக்க முடியாது நீ. அதனால உன் ஆத்மா மற்ற ஆத்மாக்களை ரட்சிக்க உன்னை ஒப்பு கொடுக்கணும். இந்த அங்கே நம்ம போகிறோம். அங்கே போய் என்னத்தை பார்க்க போகிறோம்? எதுக்கு ஆண்டவர் நம்மளை அங்கே கொண்டு போகிறார்? நல்ல சத்தியத்தை அந்த இடத்துக்கு ஏன் நம்ம போகிறோம்? அங்கே 1 தெசலோனிக்கேயர் நிருபத்தை படிக்கும்போது 4:14 கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் உயிரோடு இயேசு கொண்டு வருவார். இயேசு மரித்த பரிசுத்தவான்களை தம்மோடு கொண்டு வருவார். நாமும் கிறிஸ்துவுக்குள் மரித்த உயிரோடு எழும்பி நம்ம மீட் பண்ணி அங்கே சேர்ந்து பார்ப்போம்னு பைபிளில் தெளிவாக சொல்லியிருக்குது. நமக்கு இருக்கிற நம்பிக்கை, நம்ம ஏன் மரித்தவர்களுக்காக ஓவராக அழக்கூடாது, அப்படியே டிப்ரெஷனில் போயிடக்கூடாது. சில ஆட்கள்லாம் டிப்ரெஷனில் போயிடுவாங்க, அப்படி போகக்கூடாது. நம்பிக்கையற்றவர்களாக அழக்கூடாது, நம்பிக்கை உள்ளவர்களாக அழணும். யாராவது மறித்தா சில ஆட்கள் சொன்னால் நான் அழவே மாட்டோம், மிஞ்சின நீதிமானம் இருக்காத. மறித்தவங்க போயிட்டாங்க, நம்மளை விட்டு போயிட்டாங்க, அவங்களை பார்க்க முடியாது கொஞ்ச காலம். அதுக்கு நமக்கு அழுக வரும், உட்காந்து அழுகிற தப்பு இல்லை. ஆனால் நம்பிக்கையற்றவங்கள, ஐயோ இயேசுவே நீர் கைவிட்டு நீர் எங்கே இருக்கீர், நான் உம்மை பார்த்து ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம், உம்மை ஏற்றுக்கொண்டு இப்படி கைவிட்டு, அந்த மாதிரி நம்பிக்கையற்ற நிலையில் நீர் எங்கே போயிட்டுலாம் கேட்கக்கூடாது. நம்பிக்கையோடு நீ கண்ணீர் பண்ணிருக்கலாம். ஆனால் அவங்கள சந்திப்போம் என்கிற நம்பிக்கை நமக்கு இருக்குது. என் வாழ்க்கை எடுத்த எங்கள் அப்பா 63 வயசில் இறந்துட்டார். நல்லா விளையாடிக்கிட்டு இருந்தவர், 7 செட் ஆஃப் டென்னிஸ் விளையாடி திடீர்னு அவருக்கு நெஞ்சுவலி வந்து அந்த நாட்களில் சரியாக ஆஸ்பத்திரிகள் இல்லை, இப்போ இருக்கிற மாதிரி ஆன்ஜியோ பண்ணுறது அது பண்ணுறதெல்லாம் இல்லை. அவர் மரித்துட்டார் 63 வயசில். எங்கள் அம்மா மரிச்சிட்டாங்க, என் மூத்த சகோதரர் மரிச்சிட்டார், என் இளைய சகோதரர் மரிச்சிட்டார். எங்கள் அம்மாவுக்கு ஒரு பிள்ளை ஒரு குழந்தை பிறந்த அப்படியே மரித்து போச்சு, ஒரு தங்கச்சி. இப்போ நமக்கு என்ன நம்பிக்கை இருக்குது? பெரிய சந்தோஷம், இவங்களெல்லாம் ஒரு நாள் பரலோகத்தில் பார்ப்போம், கைகளை உயர்த்தி கத்துற தோத்திரம் பண்ணும், இவங்களெல்லாம் நம்ம ஒரு நாள் பரலோகத்தில் பார்ப்போங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. அதுதான் நம்மளை தைரியப்படுத்தி வச்சிருக்கதே தவிர வேறு ஒன்றும் இல்லை. உங்கள் வாழ்க்கையில் அதுதான். இந்த கொரோனா காலத்தில் நம்ம சபையில் மாத்திரம் 89 பேர் கொரோனாவில் மரித்தாங்க. இந்த அருமையான அவங்களெல்லாம் ஒரு நாள் நம்ம பார்ப்போம். எத்தனை பேர் அதை வச்சு வாசிக்கிறீங்க? நல்ல கைகளை உயர்த்தி அவங்களெல்லாம் நம்ம ஒரு நாள் போய் பரலோகத்தில் பார்ப்போம். சிலரை நினைச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஆனால் அவங்கள ஒரு நாள் பார்ப்போம். நம்ம கூட ஃப்ரெண்ட்ஸாக இருந்தவங்க, கூடயே இருந்தவங்க திடீர்னு போயிட்டாங்க. அவங்கள அந்த கொரோனா காலத்தில் அவங்கள போய் பார்த்து ஒரு அடக்க ஆராதனை கூட நடத்த முடியாத சூழ்நிலை. ஆனால் எல்லாரையும் நம்ம சபையில் அடக்கம் பண்ணியிருக்கோம், ஒருத்தரையும் சும்மா தூக்கி போட்டுடல. அருமையான தேவ ஜனமே, அவங்கள ஒரு நாளில் பார்ப்போம். ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை சொல்கிறான். 5 வயசு மகா, திடீர்னு டாக்டர்கள் மூளையில் கட்டி, பயங்கரமான ஒரு கட்டி வந்துட்டு அந்த பிள்ளை கேட்குது, அப்பா எனக்கு பூனைக்குட்டி ரொம்ப இஷ்டம், வாங்கி கொடுங்கன்னு. அந்த பூனைக்குட்டி ஒன்று வாங்கி கொடுத்த உடனே அந்த பிள்ளை கேட்குது, இது பரலோகத்துக்கு நான் போயிடுவேன், இந்த பூனைக்குட்டி என் கூட வருமா அப்படின்னு கேட்குது. அவருக்கு என்ன சொல்லுன்னு தெரிய, பூனைக்குட்டியெல்லாம் பரலோகத்துக்கு போகாது. ஆனால் அவர் அன்றைக்கி சொன்னாராம், நான் அரேஞ்ச் பண்ணுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டாராம். தாத்தாவை போய் பார்ப்பேன், நான் இயேசுவை நான் பார்க்க போகிறேன். என்னம்மா நீ ஏமா சாகிறதை பற்றியே பேசிகிட்டு இருக்க? அது சொல்லித்தான், நம்ம எல்லோரும் தான் ஒரு நாள் சாக போகிறோம் தானே இருக்குது, அதனால் இதுக்கு இதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு அந்த பிள்ளை சொல்லித்தான். அவங்க அப்பா கூட நல்லா விளையாடுமா, அதுக்கு அந்த கிச்சனில் ஒரு இடம் இருக்குமோ அதில் போய் ஏறி நின்று அப்பா என்னையை பிடிங்கன்னு சொல்லி அங்கேருந்து குதிக்குமா, ஒரு 3 அடி தள்ளி நில்லுங்கப்பான்னு சொல்லி மேலே குதிக்குமா. ஆனால் ஒரு வாரத்துக்குள்ளே திடீர்னு அந்த பிள்ளை பேசாமல் போயிட்டு அந்த பிள்ளையால் எழுந்து நடக்க முடியல, அது அப்படியே ஒரு மாதிரி ஆயிட்டு. ஆனால் அவங்க அப்பாவை கூப்பிட்டுச்சான், வாங்கப்பா அந்த கிச்சனை காட்டிச்சான், அங்கே போக சொல்லி தூக்கிட்டு போக சொல்ல தூக்கிட்டு போனாராம். அந்த பிள்ளைக்கு நிற்க முடியாது, ஆனால் கடைசி முறையாக நின்று அவங்க அப்பா மேலே குதிச்சிச்சு. அப்போ அவங்க அப்பா சொல்கிறாரு, இந்த பிள்ளை பரலோகத்தில் இருக்குது, அங்கே இயேசு மேலே குதிச்சிக்கிட்டு இருக்கு, என் மேலே குதிச்சிக்கிட்டு இந்த பிள்ளை இப்போ இயேசு தூக்கி வச்சிருக்கிறாரு, நான் அதை போய் பார்ப்பேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அதுக்கு இருக்கிறதுனால நான் தைரியமாக இருக்கிறேன்னு சொல்லி அவர் சாட்சி கொடுக்குறார். கைகளை உயர்த்தி உங்களுக்கு அருமையானவர்கள் இழந்து இருப்பீங்க, உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, ஒரு இடத்த ஆண்டவர் உங்களுக்கு ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். அந்த இடம் மகிமையான இடம், இந்த உலகத்தை விட பெரிய இடம். உங்கள் வாழ்க்கையில் யாரை இழந்திருந்தாலும் கண்டிப்பாக அவங்க கிறிஸ்துவுக்குள்ளே மரித்தா நிச்சயமாக அவங்க உயிரோடு வருவாங்க. 2 கைகளை உயர்த்தி ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை உள்ள ஒரு இடத்த வச்சிருக்கிறீர், நாங்கள் இந்த உலகத்தில் வாழும்போதே அந்த இடம் எங்களுக்கு திறந்திருக்கணும், அந்த வாசல் திறந்திருக்கணும், எங்கள் வாழ்க்கையை நாங்கள் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்ய, ஆமேன். 2வது, ஆண்டவர் நமக்கு ரிவார்டு கொடுப்பதற்காக கொண்டு போகிறார். மத்தேயு 10:42, 1 கலசம் தண்ணீர் நீங்கள் யாருக்கு கொடுத்தாலும் சரி, தீர்க்கதரிசியோ சீஷனோ யாரான சாதாரணமானவர்களுக்கு கொடுத்தா நீங்கள் பலனை அடையாமல் போவதில்லை. ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு தாலந்துகளை கொடுத்துருக்கிறேன், நீ கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனாக இருந்தால் உன்னை அநேகத்தில் உன்னை நீதிமானா அதிகாரியாக வைப்பேன், ரிவார்டு கொடுப்பேன் சொல்லி இருக்கிறார். பரலோகத்தில் நமக்கு ரிவார்டு கிடைக்கும். ஆண்டவருக்காக எதையாவது ஒன்று செய்திருப்பீங்கன்னா ஆண்டவர் உங்களை விட மாட்டார், உங்களுக்கு ரிவார்டு இருக்கும். 1 பேதுரு 1:4 வாடாத சுதந்திரம், 10:34 பரலோகத்தில் மேன்மையான சுதந்திரம். வாசிங்க 10:34.
2: நான் கட்டப்பட்டிருக்கையில் நீங்கள் என்னை குறித்து பரிதவித்ததும் அன்றி பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலையுள்ளதுமான சுதந்திரம் உண்டென்று அறிந்து உங்கள் ஆஸ்திகளையும் சந்தோஷமாக
1: என்ன கொடுத்தீர்கள்? கொள்ளையாட கொடுத்தீர்கள். உங்களுக்கு நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால உங்கள் வீட்டில் சொத்தில் சுதந்திரத்தில் பங்கு இல்லை, போன் தள்ளிடுவாங்க. உனக்கும் எங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி தள்ளிடுவாங்க. வேலை ஸ்தலத்தில் உங்களை அநியாயமாக நடத்துவாங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்டாலே கீழ் ஜாதின்னு சொல்லி ஒதுக்கிடுவாங்க. உங்களுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டான், மாப்பிள்ளை கொடுக்க மாட்டான். இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு கட்டம் வருது இந்த உலகத்தில், நம்மளை தள்ளிடுவாங்க. ஆனால் ஆண்டவர் உனக்கு பரலோகத்தில் மேன்மையான சொத்து வச்சிருக்கிறார், சுதந்திரம் வச்சிருக்கிறார். கைகளை உயர்த்தி ஆண்டவரே, பரலோகத்தில் எங்களுக்கு மேன்மையான சுதந்திரம், இந்த உலகத்தில் இல்லாத சுதந்திரம், சொத்து நீர் ஆண்டவரே. இந்த உலகத்தில் உனக்கு சொத்து சுதந்திரம் ஒன்றுமே இருக்காது. சம்பாதிக்கிறவன் கையிலே நிற்காது, ஒன்றும் இருக்காது. ஆனால் உனக்கு பரலோகத்தில் ஆண்டவர் சுதந்திரத்தை கண்டிப்பாக வச்சிருப்பார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. சில ஆட்கள் இந்த உலகத்தில் அதை வச்சிருக்கேன், இதை வச்சிருக்கிறேன், அங்கே வாங்கியிருக்கேன், இதை வாங்கியிருக்கேன், அதை பண்ணியிருக்கேன், இதை பண்ணியிருக்கிறேன், இன்னும் எங்கேயாவது இருந்து கிடைக்குமா அப்படின்னு நினச்சிட்டு அலையிற ஆட்களை பார்த்துட்டு வேதனையாக இருக்குது. உன் வாழ்க்கையில் ஆண்டவர் வச்சிருக்க பரலோகத்தின் சொத்தை தவிர வேற உண்மையான சொத்து இந்த உலகத்தில் கிடையாது. இந்த உலகம் உனக்கு சொத்து இல்லை, உனக்கு பரலோகத்தில் ஆண்டவர் சொத்து வச்சிருக்கிறார். அங்கே போய் நம்ம என்ன செய்ய போகிறோம்? 2 தீமோத்தேயு 2:12 சொல்லுது, அவரோடு நீ பாடுபட்டால், 2 தீமோத்தேயு 2:12, அவரோடு பாடுகளை சகித்தால் அவரோடு ஆளுகை செய்வோம். ஆளுகை செய்ய நம்ம அழைக்கிறார். அவருக்கு ஆளுகை உண்டு, அவர் முழு உலகத்தை ஆளுகை செய்கிறவர். கடைசியில் அவருடைய பிள்ளைகள் ஆளுகை செய்வாங்க. இப்போ பலரும் நம்மளை ஆளுகை செய்து நம்மளை ஒடுக்க பார்ப்பாங்க. ஆனால் பரலோகத்தில் நாம் அவரோடு கூட ஆளுகை செய்வோம், அவரோடு ஆளுகை செய்வோம் என்ற வார்த்தையை நம்ம இங்கே பார்க்குறோம். அதனால் ஆண்டவரோடு ஆளுகை செய்ய பாடுகள் சகிக்கணும். வெளிப்படுத்தல் 22:4 ஆண்டவர் நமக்கு அங்கு ஊழியங்களை தருவார், சேவிப்போம், அநேக நல்ல வேலைகளை ஆண்டவர் நமக்கு தருவார். பல்லவத்தில் போய் சும்மா இருக்க மாட்டோம், தூங்கி எழும்ப மாட்டோம். அங்கே ஆண்டவர் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் நமக்கு பிடித்தமான காரியங்களை செய்வார். அவர் பிடித்தமான நல்ல வேலைகளை கொடுப்பார். அந்த வேலைகள்லாம் நமக்கு சந்தோஷமாக இருக்கும். இப்போ பார்க்குற இந்த உலகத்தில் உள்ள வேலைகளை பாருங்கள், பிழிஞ்சு எடுத்துருவாங்க. ஒரு கம்பெனி ஓனர்ஸ் சொல்கிறாங்க, கம்பெனியை நடத்துகிற சில ஆட்கள் சொல்கிறாங்க, வாரத்தில் 90 மணி நேரம் நீ வேலை செய்யணும் அப்படிங்கிறாங்க. சமீபத்தில் ஏதோ போய்கிட்டுருக்குது. அப்படின்னு அர்த்தம் என்ன? உன் கம்பெனி உன்னை வச்சு வேலை செய்து உன் கண்ணை கெடுத்து, உன் காதை கெடுத்து, உன் முதுகை கெடுத்து, உட்காந்து வேலை செய்து தேஞ்சு நீ போகணும். அவன் சம்பாதிக்கிறதுக்கு உன்னை வேலை வாங்கி உயிரை எடுத்துருவான். இயேசு அப்படி செய்ய மாட்டார். நீ அவருக்கு சேவை செய்தால் உன்னை அன்போடு நடத்துவார். அழகாக இருக்கும் அந்த வேலையை. ஆண்டவர் சேவிக்கும் போது பெரிய சந்தோஷத்தை கொடுப்பார். 2 கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு சேவை செய்வது என்பது பாடுகள் அல்ல, கஷ்டமல்ல. ஆண்டவருக்காக வேலை செய்வது ஒரு பெரிய மகிழ்ச்சி, ஒரு ஆரவார். அப்படிப்பட்ட ஒரு சேவையை ஆண்டவர் நமக்கு தருவார். நமக்கு ஆண்டவர் கொடுக்குற சுதந்திரம் எப்போ சுதந்திரம் கொடுத்துருக்கிறார்? மத்தேயு 25:34 நீங்கள் வாசித்து பாருங்க. மத்தேயு 5:30.
2: அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள்
1: வாருங்கள்,
2: என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே,
1: ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே,
2: உலகம் உண்டானது முதல்,
1: உலகம் உண்டானது முதல்
2: உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற,
1: உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற
2: ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள்,
1: ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் நமக்குன்னு ஒரு ராஜ்யத்தை சுதந்திரிக்க உலக தோற்றத்துக்கு முன்னமே ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு போகணும்னா ஆதியாகமம் 5:22 300 வருஷம் ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து பிள்ளைகளை பெற்று வாழ்ந்தான். 300 வருஷம், 1 வருஷம் 2 வருஷம் இல்லை. நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு 56 வருஷம் ஆகுது. 56 வருஷம் ஆண்டவரோட நடக்கிறது என்பது ஒரு ஆச்சரியமான ஒரு நல்ல அனுபவம், ஒரு சந்தோஷமான அனுபவம். இங்கே 300 வருஷம் ஏனோக்கு நடந்துக்கிட்டே இருந்தான், ஆண்டவர் அவனை கூட்டிக்கிட்டே போயிட்டார், அதை பரலோகத்துக்கு அந்த ராஜ்யத்துக்கு கொண்டு போயிட்டார். நீ எத்தனை வருஷம் ஆண்டவர் நடந்த, 1 வருஷம் சரியாக நடக்கிறதில்ல, ஒழுங்காக ஆண்டவரோடு நடக்காமல் பின்வாங்கி போயிருக்கிறியா? 300 வருஷம் ஸ்ட்ராங்காக நடக்கிற ஆட்களை நம்ம பார்க்குறோம். அவங்க குடும்பத்தோடு இருந்து நடந்திருக்காங்க, பிள்ளைகளை பெற்றெடுத்து நடந்திருக்கிறாங்க. மெத்துசலாங்கிறவனை பெற்றெடுத்திருக்கிறான், அவனுக்கு நியாய தீர்ப்பு வருகிறதுன்னு அவனுக்கு பேரிட்டு அவன் வாழ்ந்து பரிசுத்தமாக வாழ்ந்து 300 வருஷம் ஸ்ட்ராங்காக வாழ்ந்திருக்கிற அனுபவம். அடுத்து 2 ராஜாக்கள் 2:11 எலியா சுழல் காற்றில் மேலே போயிட்டார். நம்ம ஊரில் சூறாவளி சுழல் காற்று அடித்தா குப்பை தான் மேலே பறந்துக்கிட்டு இருக்கோம், ஆனால் அங்கே எலியாவை தூக்கிட்டு போயிட்டார். அல்லேலூயா, கை வைத்து உனக்கு ஆண்டவர். இந்த எலியா வானத்தை பல தடவை திறந்திருக்கிறான், அக்கினி மேலிருந்து வர வானம் திறந்தது, மழை வர வானம் திறந்தது, மறுரூப மலைக்கு வர்றதுக்கு வானம் திறந்தது. அங்கே ஆண்டவர் பேசுகிறார். இந்த எலியா அப்படியே பரலோகத்துக்கு போகிற அனுபவத்தை நாம் பார்க்குறோம். அடுத்தபடியாக 2 கொரிந்தியர் 12:2 மூன்றாம் ஆண்டு வரைக்கும் எடுத்து கொள்ளப்பட்டான். எப்போ இவன் எடுத்து கொள்ளப்பட்டிருப்பான்னு சொன்னால், இஸ்ரேலில் பவுல் ஒரு அற்புதத்தை செய்த போது அவனை தெய்வம் என்று கும்பிட்டார்கள். கொஞ்ச நேரத்தில் இஸ்ரேலிலிருந்தும் அங்கே அந்தியோகிலிருந்தும் வந்தவர்கள் தவறாய் போதித்து பவுலை கல்லறிந்து கொண்டார்கள். செத்தவனை போல அவன் விழுந்து கிடக்கிறான், சீஷர்கள் சுற்றி நிற்கிறாங்க, அவனை இழுத்துட்டு போனாங்க. அந்த நேரத்தில் அவன் பரலோகத்துக்கு போயிட்டு வந்திருக்கலாம் என்று வேத சாஸ்திரிகள் சொல்கிறாங்க. உபத்திரவங்கள் பாடுகள் உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போகும் என்பதில் சந்தேகம் இல்லை. பத்மதீவில யோவான் தனித்து விடப்பட்டவனாக தனிமையாயிருந்த போது அவனுக்கு பரலோகம் திறந்திருந்தது என்பதை பார்க்கிறோம். உன் வாழ்க்கையில் தனிமையில் நீ இருக்கும் போதெல்லாம் பரலோகத்தோடு தொடர்பு கொண்டவனாக இரு. கைகளை உயர்த்தி ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கை பரலோகத்தில் தொடர்பு கொண்ட வாழ்க்கையாக இருக்கணும். இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்தார், 33 ஆண்டுகள் வாழ்ந்தார், ஒலிவ மலைக்கு கடைசியில் போனார், பரிசுத்தாவியை நான் அனுப்புவேன் என்று சொல்லி போகும்போது மேகம் அவரை தூக்கி கொண்டு மேலே கொண்டு போனது. அதே ஆண்டவர் திரும்ப வருவார் நம்மை அவரோடு சேர்ப்பதற்காக. அவர் நமக்கு ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிற இந்த அருமையான இடத்துக்கு நமக்கும் தொடர்பு வேண்டும். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவருடைய கரம் கூட இருப்பதாக. ஐயா, என் பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கணும், அந்த நம்பிக்கை எனக்கு இன்னும் வரல, நான் இன்னும் ஆண்டவரை உண்மையாக ஏற்றுக்கொண்டு வாழ என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குறேன், என் வாழ்க்கை நிச்சயமாக மாற்றப்பட்டிருக்கணும், ஆண்டவருடைய கரம் இறங்கி வரட்டும், எனக்காக வேண்டி கொள்ளுங்கள், என் பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்ட இந்த அனுபவம் எனக்கு வேணும், அந்த அருமையான இடம் உண்மையாகவே

ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கணும். இதுவரைக்கும் எழுதப்படலை. என் வாழ்க்கை இயேசு ஒப்பு கொடுக்கணும். இந்த உலகமே தஞ்சம், உலகத்தின் வேலையே தஞ்சம், உலகத்தில் என் குடும்பமே தஞ்சம்னு இராதபடி உன் சிந்தை மாறட்டும். ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கட்டும். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வாராக. கர்த்தருடைய கிருபையின் கரம் உங்களோடு கூட இருப்பதாக.

அழைத்தவர் உண்மை உள்ளவர், நம்மை நடத்தி செல்லுவார். ஒருபோதும் அவருடைய ஜனத்தை கர்த்தர் வெட்கப்படுத்த மாட்டார். அவரை நம்பினவர்களை கர்த்தர் வெட்கப்படுத்த மாட்டார். அவரை தேடுகிறவர்களை கர்த்தர் வெட்கப்படுத்த மாட்டார். அவர் உண்மை உள்ள தெய்வம். இவ்வளவு நாள் நம்மளை அற்புதமாக கர்த்தர் வழி நடத்தி இருக்கிறாரே, அந்த தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். எல்லாரும் கொஞ்ச நேரம் கரங்களை தட்டி அந்த தேவனை மகிமைப்படுத்தலாமா? அவருடைய மகிமையின் பிரசன்னம். ஹல்லேலூயா, ஆமென்.

இல்லை, ஒருபோது ஆண்டவருடைய பிள்ளைகளை குனிந்து நடக்க கர்த்தர் விடவே மாட்டார். நம்ம எல்லாம் சேர்ந்து இந்த பாடலை கரங்களை தட்டி பாட போகிறோம். என் தலை உயர்த்தப்படும், நான் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா.

0: அவர் என்னை காத்திடுவா.
1: ஹலலூயா. எந்த சூழ்நிலைகள் என் வாழ்வில் எனக்கு எதிராக எழும்பி வந்தாலும் என்னை காக்கிற தெய்வம் அவர் என்னோடு கூட உண்டு. ஹலலூயா. என்னை காக்கிற கர்த்தர் என் கூட இருக்கிறார். எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, எனக்கு ஒரு விசுவாசம் இருக்கிறது. நான் நம்பி இருக்கிற தெய்வம் எனக்கு கூடவே இருக்கிறார், என் கூடவே இருக்கிறார். ஒவ்வொரு நிமிடமும் அப்படித்தான் நம்மளை நடத்தி இருக்கிறார். சத்துருக்களின் சூழ்ச்சிகள் தேவ பிள்ளைகளுக்கு எதிராக எழும்பி வந்த போதெல்லாம் அவர் தம்முடைய கரத்தினால் நம்மை மூடினார். அவருடைய கரத்திற்குள் நம்மை மறைத்து வைத்தார். அவருடைய சிறகில் நிழலிலே நம்மளை மறைத்து வைத்தார். அவருடைய கூடார மறைவுக்குள்ளே நம்மளை மறைத்து வைத்தார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தருடைய சமூகத்திலே நாம் ஆராதிக்கிற ஆராதனை அவருக்கு பிரியமான, அவர் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு ஆராதனையா இருக்கணும் அப்படிங்கிறது தான். அவர் அங்கீகரிக்கிற ஆராதனையா இருக்கணும். வீணாய் எனக்கு ஆராதனை செய்யக்கூடாதுன்னு வேதம் சொல்லுது. நம்முடைய ஆராதனை வீணா போய்விடக்கூடாது. ஒவ்வொரு நிமிடமும் தேவன் நமக்கு தந்திருக்கிற இந்த நேரங்கள் எல்லாமே ஒரு மகிமையான நேரம். கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற ஒவ்வொரு நேரமும் ஒரு மகிமையான நேரம். பலிபீடத்தில் ஒப்பு கொடுத்து நம்மையை சமர்ப்பித்து ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் கர்த்தருக்கு முன்பாக ஒப்பு கொடுத்து நம்மை தாழ்த்தி நாம் ஆராதிப்போம் என்று சொன்னால் அந்த ஆராதனையிலே கர்த்தர் பிரியப்படுவாராம்.

நாம் செலுத்துகிற துதி கானம் மகிமை எல்லாம் அது ஆண்டவருக்கே உரியதாய் இருப்பதாக, அது கர்த்தருக்கே உரியதாய் மாறுவதாக. நீ செய்த நன்மைகள் எல்லாம் நினைத்து நினைத்து நினைத்து எங்கள் ஆண்டவருக்கு துதி பதிகளை நாங்கள் செலுத்துகிறோம், ஸ்தோத்திர பலிகளை நாங்கள் செலுத்துகிறோம். எங்கள் உள்ளத்தில் இருந்து ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றின்னு சொல்கிற ஆண்டவரே, செய்த நன்மைகள் எல்லாம் நினைவு கூறுகிற ஆண்டவரே, ஹாலலூயா. இந்த கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென்.

0: சிந்திப்போம், செயல்படுவோம்.
1: சுதாவும் அவளுடைய கணவனும் நேபாள தேசத்திலே பணி செய்ய சென்றார்கள். அந்த குறிப்பிட்ட காலத்தில் உலக கணக்கெடுப்பின்படி நேபாள தேசம் ஏழ்மையின் வரிசையில் நான்காவதாக இருந்தது. அவர்கள் குடியேறிய கிராமத்தில் இருந்த மக்கள் வீடுகளில் அவர்களுக்கு இருந்ததெல்லாம் உணவு பொங்க சில பாத்திரங்கள், சாப்பிட சில தட்டுகள், சாதாரண கோரம்பாய்கள், அறுவடை செய்ய பயன்படுத்தும் கத்திகள், மாற்றிக்கொள்ள அவர்களுக்கு இருந்த சில உடைகள். அவர்கள் வீட்டின் வெளியே திறந்த மைதானத்தில் அடுப்பு ஏற்றி உணவு சமைத்தார்கள். பாசனத்திற்காக தண்ணீர் ஓடும் வாய்க்கால்களிலேயே குளித்துக் கொண்டார்கள். சுதாவும் கணவனும் கூட அவர்களைப் போல வாழ தீர்மானித்தார்கள். என்றாலும் இவர்கள் ஒரு சிறிய தகர மேஜை வைத்திருந்தார்கள். மூங்கிலான இரண்டு இருக்கைகள் இருந்தன. தண்ணீரை வடிகட்டி குடிக்க ஒரு தண்ணீர் ஃபில்டர் இருந்தது. காற்றில் அடுப்பு அணையாமல் இருக்க இரண்டு தகரத்துண்டுகள் இருந்தன. மண்ணெண்ணெய் அடுப்பும் இருந்தது. ஒரு நாள் தற்செயலாய் பக்கத்திலிருந்து அண்டை வீட்டுக்காரர் இவர்கள் வைத்திருந்த பொருட்களை பார்த்து, அடேயப்பா, இவர்களுக்கு எல்லாம் இருக்கிறதே என்று வியப்புற்றாராம். இதனை கேட்ட சுதாவுக்கு மிக ஆச்சரியமாக இருந்ததாம். இது தனக்கு தாழ்மை உணர்வை கொடுத்தது என்றும், ஆண்டவர் தனக்கு தந்திருக்கிற எல்லா உலக பொருட்களுக்காகவும் எப்பொழுதும் நன்றியுள்ளவராய் இருக்க வேண்டும் என்பதையும் உணர்த்தியது என்று அவர் எழுதியிருக்கிறார். இந்த நேரத்திலே உமக்கு பயந்தவர்களுக்கும் மனு புத்திரர்களுக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது என்ற வேத வசனமே அவளுடைய நினைவில் வந்தது. நாமும் நமக்கு இருப்பவை போதுமானது என்று எண்ணுகிறோமா, அல்லது இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்று அலைகிறோமா? உண்ணவும் உடுக்கமும் நமக்கு இருந்தாலே போதும் என்று வாழத்தான் வேதமும் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறது. செய்வோமா?

நியாயாதிபதிகள் அதிகாரம் 10. அபிமெலேக்குக்கு பின்பு ஜோதோவின் மகனாகிய பூவாவின் குமாரன் தோலா என்னும் இசக்கார் கோத்திரத்தான் இஷ்டவேலை ரட்சிக்க எழும்பினான். அவன் எப்ராயிம் மலை தேசத்து ஊராகிய சாமீரிலே குடியிருந்தான். அவன் இஷ்டவேலை 23 வருஷம் நியாயம் விசாரித்து பின்பு மறித்து சாமீரிலே அடக்கம் பண்ணப்பட்டான். அவனுக்கு பின்பு கீலேயாத்தியனான யாவீர் எழும்பி இஷ்டவேலை 22 வருஷம் நியாயம் விசாரித்தான். 30 கழுதை குட்டிகளின் மேலில் 30 குமாரர் அவனுக்கு இருந்தார்கள். அவர்களுக்கு 30 ஊர்களும் இருந்தது. கீலேயா தேசத்தில் இருக்கிற அவைகளுக்கு இந்நாள் வரைக்கும் யாவீரின் கிராமங்கள் என்கிற பெயர் இருக்கிறது. யாவீர் மறித்து காமோனிலே அடக்கம் பண்ணப்பட்டான். இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பு செய்து கர்த்தரை சேவியாமல் அவரை விட்டு போய் பாகால்களையும் அஸ்தரோத்தையும் சீரியாவின் தேவர்களையும் சீரோனின் தேவர்களையும் மோவாவின் தேவர்களையும் அம்மோன் புத்திரரின் தேவர்களையும் பெலிஸ்தரின் தேவர்களையும் சேவித்தார்கள். அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் கோபம் உண்டு அவர்களை பெலிஸ்தர் கையிலும் அம்மோன் புத்திரர் கையிலும் விற்று போட்டார். அவர்கள் அந்த வருஷம் முதற் கொண்டு 18 வருஷமாய் யோர்தானுக்கு அப்பாலை கீலியாத்தில் உள்ள எமோரியரின் தேசத்தில் இருக்கிற இஸ்ரவேல் புத்திரரை எல்லாம் நெருக்கி ஒடுக்கினார்கள். அம்மோன் புத்திரர் ஜூதாவின் மேலும் பெஞ்சமின் மேலும் எப்ராயிம் குடும்பத்தார் மேலும் யுத்தம் பண்ண யோர்தானை கடந்து வந்தார்கள். இஸ்ரவேலர் மிகவும் நெருக்கப்பட்டார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டு, உமக்கு விரோதமாக பாவம் செய்தோம், நாங்கள் எங்கள் தேவனை விட்டு பாகால்களை சேவித்தோம் என்றார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, எகிப்தியரும் எமோரியரும் அம்மோன் புத்திரரும் பெலிஸ்தியரும் சீதோனியரும் அமலேக்கியரும் மாகாணியரும் உங்களை ஒடுக்கும் சமயங்களில் நீங்கள் என்னை நோக்கி முறையிட்ட போது நான் உங்களை அவர்கள் கைக்கு நீங்களாக்கி இரட்சிக்கவில்லையா? அப்படி இருந்தும் நீங்கள் என்னை விட்டு அந்நிய தேவர்களை சேவித்தீர்கள். ஆகையால் இனி உங்களை இரட்சியேன். நீங்கள் போய் உங்களுக்காக தெரிந்து கொண்ட தேவர்களை நோக்கி முறையிடுங்கள். அவைகள் உங்கள் ஆபத்தின் காலத்தில் உங்களை இரட்சிக்கட்டும் என்றார். இஷ்டவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி, பாவம் செய்தோம், தேவரீர் உம்முடைய பார்வைக்கு நலமானதை எங்களுக்கு செய்யும், இன்றைக்கு மாத்திரம் எங்களை இரட்சி தரலும் என்று சொல்லி அந்நிய தேவர்களை தங்கள் நடுவில் இருந்து விலக்கிவிட்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்தார்கள். அப்பொழுது அவர் இஸ்ரவேலின் வருத்தத்தை பார்த்து மனதுருகினார். அம்மோன் புத்திரர் கூட்டம் கூடி கீலேயாத்திலே பாளையமுறங்கினார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் கூடிக்கொண்டு மிஸ்பாவிலே பாளையமுறங்கினார்கள். அப்பொழுது கீலேயாத்தின் ஜனங்களும் பிரபுக்களும் ஒருவரை ஒருவர் நோக்கி, அம்மோன் புத்திரன் மேல் முந்தி யுத்தம் பண்ண போகிற மனுஷன் யார்? அவனே கீலேயாத்தின் குடிகளுக்கெல்லாம் தலைவனாயிருப்பான் என்றார்கள்.

சாட்சியின் நேரம். பாவிகளை ரட்சிக்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமி வந்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றும் பாவியலாகிய ஒவ்வொரு மனிதனையும் எப்படியாக அற்புதமாய் சந்திக்கிறார் என்கின்ற அருமையான சாட்சியை இப்பொழுது கேட்போம்.

0: கவிஞர் அலெக்சாண்டர் அவர்களுடைய சாட்சியை இப்பொழுது கேட்போம்.
1: திருநெல்வேலி அப்படின்னு சொன்னாலே உங்க எல்லாருக்கும் அல்வா தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனால் எனக்கு நான் பிறந்த ஊர் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. திருநெல்வேலி மாவட்டத்தில் சங்கரன்கோவில் தாலுக்காவில் பனையூர் என்கின்ற கிராமத்தில் ஒரு பெரிய குடும்பத்தில் நான் பிறந்தேன். என்னுடைய பிறப்பு 4வது மகனாக நான் பிறந்தாலும் கூட எனக்கு பின்னால் 2 பேர் எங்கள் குடும்பம் ஒரு பெரிய குடும்பம், 6 பேர் நாங்கள். எங்கள் குடும்பத்தில் கிறிஸ்தவ குடும்பம் தான் பெயருக்கு, பாரம்பரிய கிறிஸ்தவ குடும்பம். வாரம் தவறாமல் சபைக்கு போகக்கூடிய ஒரு குடும்பம், ஆலயத்துக்கு போகக்கூடிய குடும்பம். ஆனால் என் தந்தை ஆலயத்துக்கு வந்து நான் பார்த்தது கிடையாது. என் தாயார் எங்களை எல்லாரையும் முறையாக ஆலயத்துக்கு கூட்டி செல்லுவதும் அது மாதிரி பழக்கத்தில் நாங்கள் வளர்க்கப்பட்டோம். அதில் எந்த விதமான தடையும் எங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லலாம். நாங்கள் வளர்ந்தோம், ஜெபம் பண்ணுவோம், வேத வாசிப்போம், ஆலய நிகழ்ச்சிகளெல்லாம் கலந்து கொள்வோம். ஆனாலும் ரட்சிப்பு அப்படின்னு சொல்லப்படிய காரியங்கள்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் அனுபவித்தது இல்லை. வளர்ந்தோம், கொஞ்சம் கொஞ்சமாக எங்களுடைய குடும்பம் பெரிதானது. எங்களுடைய தந்தை வந்து அரசாங்க பணியிலே அவர் மாத்திரம்தான் வேலை செய்தார். என் தாயார் வீட்டை விட்டு வெளியே சென்றது கிடையாது. அந்த சூழ்நிலையில் என் தந்தை வந்து அரசாங்க பணியில் இருக்கிற பொழுது எனக்கு 19 வயது நான் அடைகிற பொழுது கல்லூரி வாழ்க்கையில் நான் பிரவேசித்த நாட்களில் கடைசி ஆண்டு படித்து கொண்டிருந்த அந்த நேரத்தில் என் தந்தை திடீரென்று பணியில் இருக்கும் பொழுதே இறந்து விட்டார். அவருடைய இறப்பு செய்தி எங்களுடைய குடும்பத்துக்குள்ள ஒரு பெரிய இடியாக வந்து இறங்கியது. செய்வது அறியாமல் நாங்கள் திகைத்து நின்றோம் அப்படிதான் நாங்கள் சொல்ல முடியும். ஏன்னா யாருமே ஒரு உயர்ந்த நிலைக்கு வரலை. படித்து கொண்டிருக்கிற நிலைமை, வேலைக்கு யாரும் போகலை, சகோதரிகள் யாரும் திருமணம் முடிக்கலை, தாய்க்கு வெளி உலகம் தெரியாது. அப்போ எல்லாராலும் ஒரு நிர்கதியான ஒரு நிலைமையில் நாங்கள் எங்களுடைய குடும்பம் வந்து நின்றது. வறுமை எங்களை சூழ்ந்து கொண்டது. வாழ்வதற்கான வழிகள் எங்களுக்கு தெரியல. எதை தேர்வு செய்வது, எந்த இடத்துல இருப்பது என்பது கூட எங்களுக்கு புரியவில்லை. அந்த சூழ்நிலையில் எங்களுடைய உறவுகள் எங்களை அழைத்து கொண்டார்கள். சொந்த ஊரில் போய் இருக்கலாம் என்று சொல்லி அழைத்து அந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் மீண்டுமாய் நாங்கள் பாளையங்கோட்டையில் போய் அங்கே நாங்கள் இருப்பதற்கான வாய்ப்பு எங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அங்கிருந்து நாங்கள் எங்களுக்கு தெரிந்த சின்ன சின்ன வேலைகளை நாங்கள் செய்ய ஆரம்பித்தோம். ஆனால் அந்த நாட்களில் அரசாங்க பணி, என் தந்தை அரசு உத்தியோகத்தில் இருந்ததுனால அவருடைய வாரிசு அடிப்படையில் ஒருவருக்கு வேலை கொடுக்கப்படும். அந்த அடிப்படையில் அந்த வேலையை பெறுவதற்கு நான் விண்ணப்பம் செய்திருந்தேன். அந்த பணிகளும் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருந்தது. இப்போ எங்களுடைய தேவைகள் பெருகியிருந்தது. என்ன செய்வது என்று தெரியாத நிலைமை, கஷ்டங்களும் வறுமையும் வேதனையும் வழிகளும் சூழ்ந்திருந்ததுனால உலகத்தில் எல்லா ஜனங்களும் தங்களுக்கு இப்படிப்பட்ட நிலைமை வருகிற பொழுது எப்படி தெய்வங்களை தேடி ஓடுவார்களோ அதை போலவே நாங்களும் ஆண்டவரை தேடி ஓடினோம். எங்கெல்லாம் உபவாச கூட்டங்கள், எங்கெல்லாம் முள்ளியிரவு ஜபங்கள், எங்கெல்லாம் சுவிசேஷ கூட்டங்கள் நடக்கிறதோ அங்கெல்லாம் ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக நாங்கள் ஓடினோம் என்று சொல்ல முடியாது. எங்களுடைய தனிப்பட்ட தேவைகள், எனக்கு வேலை கிடைக்கணும், என் குடும்பத்தில் எல்லாருக்கும் நன்மைகள் நடக்கணும், எங்களுடைய கஷ்டம் மறையணும் என்ற ஜெபமே ஓங்கி இருந்தது. அதற்காகவே நாங்கள் எல்லா இடங்களுக்கும் ஓடிக்கிட்டு இருந்தோம். அப்படி நாங்கள் ஓடி எல்லா கூட்டங்களும் கலந்து கொண்டோம். அந்த நாட்களில் ஒருவேளை ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், எங்களுக்கு தெரியாது. ஆண்டவருக்கு நாங்கள் ஒப்புக் கொடுத்துருக்கலாம், ஆனால் அது எங்களுக்கு புரியவில்லை. இந்த நிலைமையில் எங்களுடைய உறவுகள்லாம் கூடி ஒரு சில நாட்களில் அப்பப்போ சொந்தங்கள்லாம் கூடி ஜெபிப்பது வழக்கம். அப்படி ஒரு வீட்டில் நாங்கள் ஜெபிக்கிற பொழுது என்னுடைய தூரத்து உறவினர் ஒரு அத்தை ஒருத்தாங்க ஜெபம் பண்ணாங்க. எனக்காக ஜெபிக்கிற பொழுது நீ மனுஷரை பிடிக்கிறவனாக இருப்பாய் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணாங்க. அதுக்கு அர்த்தம் எனக்கு தெரியாது. ஆனாலும் நாங்கள் அதை பெருசாக எடுத்துக்கொள்ளவில்லை. என்னுடைய தேவைகளுக்காக ஜெபித்து கொண்டு ஓடிக்கொண்டே இருந்தோம். நான் திண்டுக்கல் மாவட்டத்திற்கு வேலைக்காக நான் வந்து சேர்ந்தேன். வந்த பொழுது எனக்கு அரசாங்க உத்தரவு ரெடியாக இருந்தது. அதை வாங்கி கொண்டு பழனி ஊராட்சி ஒன்றியத்திலே இளநிலை உதவியாளராக நான் 1988 அரசாங்க பணியில் சேர்ந்தேன். அரசாங்க பணியில் சேர்ந்து நான் தனியாக வாழ துவங்கின நாட்களில் தனி ரூமில் இருந்தாலும் கூட வேத வாசிப்பதும் ஜெபிப்பதும் அங்கிருந்த சிஎஸ்சி ஆலயத்துக்கு செல்வதும் அதில் எனக்கு எந்த விதமான தடையும் இல்லை. நான் அதை ரெகுலராக செய்து கொண்டிருந்தேன். அப்படிப்பட்ட நிலைமையில் அங்கே அந்த ஆலயத்திலே நான் திடப்படுத்தல் படித்து கொண்டேன். கம்யூனியன் எடுப்பதற்கு நான் அதில் என்னை பழக்கப்படுத்தி கொண்டேன். அப்படிப்பட்ட கிறிஸ்தவ வாழ்க்கையில் மாறாமல் நான் அப்படி இருந்தேன். ஆனாலும் கூட ஒரு முழுமையான கிறிஸ்தவன் என்று நான் சொல்ல முடியாத ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருந்தேன். இப்படி ஒரு 2 ஆண்டு காலம் நான் அரசாங்க பணியில் நான் வருகின்ற பொழுது என்னை ஒரு நாள் அந்த அரசு அலுவலகத்தில் பணிபுரியக்கூடிய ஒரு தொழிற்சங்க தலைவர் என்னை அழைத்து பேசினார். தம்பி நல்லா இருக்கிறீங்களே, நல்ல பையனாக இருக்கிறீங்களே, சினிமா கூட நீங்கள் போகிறது இல்லையே அப்படின்னு கேட்டார். ஆமாம், நான் சினிமாலாம் பார்க்குறதில்ல அப்படின்னு சொன்னேன். பரவாயில்ல, உங்களை மாதிரி ஆட்கள் தான் எங்களுக்கு தேவை. நீங்க சும்மா இருக்கிற நேரத்தில் ஒரு புத்தகத்தை படிங்கள் என்று சொல்லி என்னுடைய கையிலே ஒரு புத்தகத்தை கொடுத்தார். அது என்ன எனக்கு சொல்லிக் கொடுத்தது என்று சொன்னால், மேட்டை கரைத்து பள்ளங்களை எல்லாம் நிரப்ப வேண்டும், அதற்கு கம்யூனிசம் உதவும் என்று சொல்லி கொடுக்கப்பட்டது. அதை நான் ஆழமாய் நம்ப ஆரம்பித்தேன். ஆமாம், உண்மைதான் என்று சொல்லி நான் நம்ப ஆரம்பித்தேன். அதன் மேலே ஈடுபாடு கொண்டேன். அதனுடைய அடிப்படையிலே தொழிற்சங்க பணிகளை செய்வதற்கு நான் சின்ன சின்ன பொறுப்புகளை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து நான் என்னுடைய துறையில் நான் வேலை பார்க்க ஆரம்பித்தேன். இப்படி என்னுடைய ஆண்டுகள் வளர்ந்தது, ஆண்டுகள் சில ஆண்டுகள் ஓட துவங்கினது. இந்த காலகட்டத்தில் நான் திருமணம் செய்வது என்று நான் முடிவெடுத்தேன். திருமணம் என்று செய்வது முடிவெடுத்த பொழுது நான் சிறு வயதிலிருந்து நேசித்த என்னுடைய மனைவியை திருமணம் செய்து கொள்வது என்று முடிவெடுத்து அவருடைய பெற்றோருடைய எதிர்ப்புக்கு இடையிலே அந்த திருமணத்தை செய்வதற்கு நாங்கள் ஆரம்பித்தோம். அந்த திருமண காரியத்திலே மார்க்சிய தோழர்கள் எங்களுக்கு உதவியாக இருந்தாங்க. இந்த திருமணம் மிகப்பெரிய எதிர்ப்பை ஏற்படுத்தியது. நாங்கள் திருமணத்துக்கு பின்னால் எல்லாம் சரியாயிரும் என்று நினைத்தோம். ஆனால் திருமணம் முடிந்த பிறகு நிலைமையே தலைகளாக மாறிவிட்டது. நாங்கள் இயல்பாக வாழ முடியவில்லை, தலைமுறைவாக வாழ வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. 3.5 மாத காலம் தலைமுறைவாக நாங்கள் வாழ்ந்தோம். எங்களை மார்க்சிய தோழர்கள் பல்வேறு இடங்களில் கிராமங்களை வைத்து எங்களை பாதுகாத்தார்கள். இந்த காலம் முழுவதும் என்னுடைய மனைவியின் வீட்டார் பாசத்தினாலே, தன்னுடைய மகள் மேலே வைத்திருந்த அந்த பாசத்தினாலே எங்களை நெருக்குவதற்கு பல்வேறு வழிகளில் முயற்சி செய்தார்கள். அதனால் நாங்கள் மிகவும் உரட்டப்பட்டோம் என்று தான் நாங்கள் சொல்ல முடியும். அப்படி நாங்கள் வாழ்ந்தோம். 3.5 மாத காலம் ஓடின பிறகு எவ்வளவு நாள் தலைமுறைவாக இருப்பது என்று சொல்லி முடிவெடுத்து மீண்டும் பணியில் சேர வேண்டும் என்ற அந்த வழியோடு கூட நாங்கள் அரசாங்கத்தில் மீண்டும் பணிக்கு அப்ளை பண்ணோம். மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்து நாங்கள் பணியை கேட்டோம். அவர் மீண்டும் என்னுடைய பணிக்கு நியமனத்தை வழங்கினார். நான் மீண்டும் என்னுடைய பணியை துவங்கின பொழுது ஒரு பிரச்சனையை சந்திக்க நேரிட்டது. ஒரு நாள் இரவிலே 2 மணி அளவில் என்னுடைய வீட்டில் வாசல் கதவு தட்டப்பட்டது. நாங்கள் தனியாக ஒரு வீட்டில் குடியிருந்தோம். என்னுடைய வீட்டு கதவு தட்டப்பட்டது. நான் ஜன்னலை திறந்து பார்த்தேன். வெளியே ஒரு காவல்துறை அதிகாரி நின்று கொண்டு இருந்தார். நான் உள்ளே சென்று என் மனைவியிடம் சொன்னேன், வெளியே ஒரு போலீஸ் வந்திருக்கிறாங்க, என்னன்னு தெரியல, எழுந்து பார்க்கலாம் என்று சொல்லி அவளை எழுப்பி கொண்டு வந்தேன். அந்த நேரத்தில் என்னுடைய மனைவி வந்து 4 மாத கர்ப்பவதியானவாக இருந்தாங்க. அப்போ நாங்கள் அந்த நேரத்தில் எழுந்து வந்து கதவை திறந்தோம். கதவை திறந்தபொழுது ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. உள்ளே வந்த காவல்துறை அதிகாரியோடு கூட என்னுடைய மனைவியுடைய தந்தை, அவருடைய பெரியப்பா, அவருடைய தம்பி உள்ளிட்ட சிலரும் கூட உள்ளே வந்தார்கள். நாங்கள் மிகவும் பயத்துக்குள்ளே தள்ளப்பட்டோம். எங்களை பயம் சூழ்ந்து கொண்டது என்ன நடக்க போகிறது தெரியல என்று நினைத்த பொழுது அந்த காவல்துறை அதிகாரி, ஏன் நீங்கள் இங்கே இருக்கிறீங்க, எப்படி இங்கே வந்தீங்க என்று சொல்லி எங்களை கேள்வி கேட்டார். நாங்கள் திருமணம் முடித்த செய்தி அவர்களுக்கு நாங்கள் சொன்னோம். எங்களுடைய டாக்குமெண்ட்டை, நாங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் டாக்குமெண்ட்லாம் காண்பித்தோம். அவரை பார்த்துட்டு என்னுடைய மனைவியுடைய தந்தையை மற்றவர்களையும் நீங்கள் வெளியே இருங்க என்று சொல்லி வெளியே அனுப்பிவிட்டார். நீங்கள் காலையில் வந்து என்னுடைய ஸ்டேஷனில் வந்து என்னை பாருங்கள் என்று சொன்னார். இந்த காவல்துறை அதிகாரி வந்த நேரத்திலேயே நான் என்னுடைய பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய தோழர்களுக்கு என்னுடைய கதவுகளை தட்டி, உள்ளுக்குள்ளே கதவுகளை தட்டி அவரை நான் எழுப்பி விட்டிருந்தேன்.

அவங்க சில ஆயுதங்களோடு இருந்தாங்க, அவர்கள் உங்களை அழிப்பதற்காக வந்தாங்க, ஒன்று உங்களை அழிக்கணும் அல்லது ரெண்டு பேரையும் அழிக்க வேண்டும் என்கின்ற ஏற்பாட்டோடு வந்திருந்தாங்க. அந்த நேரத்தில் நாங்கள் அங்கே வந்து இதை பார்த்ததுனால ஒரு பெரிய இதை நாங்கள் தடுத்திருக்கிறோம், இல்லைனா நாங்கள் எங்கெங்கே போய் இவர்களை தேட வேண்டும் என்கிற நிலைமை வந்திருக்கும் தெரியாது என்று சொன்னார்கள். அவர்கள் அங்கிருந்து பறித்து போட்டிருந்த அந்த வெப்பன்ஸ் எல்லாம் காண்பித்தாங்க, பார்ப்பதற்கு பயங்கரமாக இருந்தது. அன்றைக்கு நாங்கள் பாதுகாக்கப்பட்டோம். அப்போ பாதுகாக்கப்பட்ட பிறகு இது எப்படி நடந்தது என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் இந்த நேரத்தில் ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது, எங்களுக்கு தெரியாமலே ஒரு காரியம் நடந்திருக்கிறது. அது என்னவென்று சொன்னால், என்னுடைய தாயார் நான் இருக்கக்கூடிய திண்டுக்கல்ல இருந்து 200 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் திருநெல்வேலியில் என்னுடைய கிராமத்தில் இருக்கிறாங்க. அங்கே இரவு அந்த 2 மணி அளவில் ஒரு நம்ம நல்லா தூங்கி கொண்டிருக்கிற நேரத்தில் கனவில் ஒரு சிறு குழந்தை வந்து என்னுடைய தாயாரை எழுப்பி, எழுந்துரு ஜெபம் பண்ணு, எழுந்துரு ஜெபம் பண்ணு என்று சொல்லி அவரை எழுப்புகிறாங்க. அப்போ என்னுடைய தாயார் எழுந்து பார்க்குறாங்க, யாரும் இல்லை, கனவு தானே பார்த்து என்று சொன்னாலும் எழுப்பியாச்சு. அப்போ எழுந்த உடனே என்ன செய்யணும் தெரியல, ஜெபிக்க சொல்கிறாங்களே, யாருக்கு ஜெபிக்கன்னு தெரியல. ஆனால் இப்போ பிரச்சனை என்பது அலெக்ஸுக்கு மட்டும்தான், அப்போ அவனுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க எனக்காக ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்தில் 2 மணிக்கு எழுந்து என் மகனை பாதுகாத்து கொடுங்க, என் மருமகளை பாதுகாத்து கொடுங்க என்று சொல்லி அவங்க ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஜெபம் ஜெபித்த நேரம்தான், எங்கிருந்தோ அந்த நேரத்தில் இரவு நேரத்தில் அந்த பகுதிக்கு ரோந்து பணிக்கு வரவேண்டியதே இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு ரோந்து வாகனம் அந்த நேரத்துக்கு வந்தது. அவர்கள் வந்து இந்த தாக்குவதற்கு வந்திருந்த ஆட்களை சந்தித்தார்கள். அதன் மூலமாக நாங்கள் பாதுகாக்கப்பட்டோம் என்பது ஒரு பெரிய ஆச்சரியமான காரியம். ஆனால் அது அன்றைக்கு எங்களுக்கு தெரியல. எனக்கு தெரிந்ததெல்லாம் அந்த கஷ்டமான நேரத்தில் எனக்கு உதவிக்கு வந்த கம்யூனிஸ்ட் தோழர்கள் எனக்கு உதவியாக இருந்தாங்களே, இவர்களுக்கு நான் வேலை செய்யணும் அப்படிங்கிறதான் எனக்கு முன்னால் இருந்தது. அதையே நான் செஞ்சேன். அவங்களோடு கூட இணைந்து நான் பணி செய்வதற்கு இன்னும் தீவிரமாக செயல்பட ஆரம்பித்தேன். அப்படி சில ஆண்டுகள் வளர்ந்தோம். வளர வளர எனக்கு தொழிற்சங்கத்தில் மாவட்டத்தில் சில பொறுப்புகள், மாநிலத்தில் சில பொறுப்புகள், அரசியல் கட்சிக்குள்ளே என்னுடைய வளர்ப்பு பெருகியது. இப்படி என்னுடைய வட்டம் விரிவடைந்து கொண்டே சென்றது. எனக்கு 2 பிள்ளைகள் பிறந்தாங்க, பிள்ளைகள் வளர துவங்கினாங்க. என்னுடைய பயணம், தொழிற்சங்க பயணம் இப்படி தொடர்ந்ததுனால என்னுடைய மனைவியை நான் கவனிக்கிறதுல சில நாட்கள், நான் சில ஆண்டுகள் நான் கொஞ்சம் பின்னால் தங்கிவிட்டேன் என்று தான் சொல்ல வேண்டும். அது என்னுடைய மனைவியுடைய சரீரத்தை பலவீனப்படுத்தினது. இந்த நாட்களில் என்னுடைய மனைவி சரீரம் பலவீனப்பட்டாங்க. அவங்க ஒரு சின்ன காரியத்தை பார்த்தா கூட பயப்படக்கூடிய ஒரு நிலைமை, ஒரு சின்ன ரத்தத்தை பார்த்தா கூட மயங்கி விடக்கூடிய அளவுக்கு பலவீனப்பட்டு போனாங்க. இப்போ இவர்கள் என்னை மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போன்னு சொன்னால் கூட நான் எனக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போ தான் கூட்டிகிட்டு போவேனே தவிர, அவர்களுக்கு தேவைப்படும் போது நான் கூட்டி போகக்கூடிய காரியத்தை நான் செய்யவில்லை. இப்படி என்னுடைய நிலைமை, என் மனைவி மேலே நான் வைத்திருந்த நேசத்துக்கு மாறான ஒரு நிலைமைக்குள்ள நான் வந்து சேர வேண்டிய நிலைமை வந்துருச்சு. அப்படி ஓடிக்கொண்டிருந்தேன். இப்போ என்னுடைய மனைவி இந்த நேரத்தில் பலவீனப்பட்ட நேரத்தில் எங்கள் வீட்டில் வேலை செய்து கொண்டிருந்த ஒரு பணிப்பெண் சகோதரி ஒருத்தவங்க வந்து, ஏன் நீங்கள் இப்படி கஷ்டப்படுறீங்க, என்னுடைய மனைவி இந்து பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவங்க, இந்து குடும்பத்தில் வளர்ந்தவங்க, அவங்களுக்கு கிறிஸ்துவை அதிகமாக தெரியாது, ஆனாலும் தெரியும் அதிகமாக தெரியாது. இப்படிப்பட்ட நேரத்தில் அவங்களுக்கு வந்து ஒரு சகோதரி இங்கே ஒருத்தங்க ஜெபிக்கிறவங்க இருக்கிறாங்க, அவங்ககிட்ட போய் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், அவங்க உங்களுடைய தேவைகளை சந்திப்பாங்க அப்படின்னு சொன்னதன் அடிப்படையில் இவர்கள் போய் அந்த சகோதரியை போய் சந்தித்து பேசினார்கள். அந்த சகோதரி இயேசு கிறிஸ்து யார் என்பதை காண்பித்து கொடுத்து, நீங்கள் இயேசுவிட்ட கேளுங்க, அவர் உங்களுக்கு விடுதலை தருவார் என்று சொல்லி கொடுத்தாங்க. சரி என்று சொல்லி என் மனைவி வீட்டில் வந்து, நான் இதுவரைக்கும் ஒரு குறிப்பிட்ட தெய்வங்களை நான் வணங்கி வந்திருக்கிறேன், இப்போ நான் என்னுடைய இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வருவதற்கு என்னுடைய நம்பிக்கையிலிருந்து மாறுபட்ட ஒரு காரியத்தை இந்த சகோதரி சொல்கிறாங்க. அப்போ ஒரு தெய்வம் இருப்பது உண்மை என்று சொன்னால் எனக்கு யார் உண்மையான தெய்வம் என்று காட்டுங்க அப்படின்னு சொல்லி என் மனைவி ஜெபம் பண்ணாங்க. அப்படி ஜெபம் பண்ணுகிற பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அவங்க தரிசித்தாங்க. அந்த நிமிடத்திலிருந்து இயேசுவே தெய்வம் என்று சொல்லி அவங்க ஏற்றுக்கொண்டாங்க. இப்போ என்கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை நீங்களும் ஏற்றுக்கொள்ளுங்க என்று சொல்கிறாங்க. நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் கூட இன்றைக்கு கம்யூனிஸ்டத்தின் வழியில் நடக்க தொடங்கினதுனால இதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இயேசு கிறிஸ்துவை குறித்து எனக்கு ஒன்றும் அவ்வளவு பிடித்தம் கிடையாது, பிடித்தம் இல்லாமல் போயிடுச்சு. இப்போ இவர்கள் ஆலயத்துக்கு போகிறோம் என்று சொல்கிறாங்க, சபைக்கு போகிறோம் என்று சொல்கிறாங்க. நான் அதை கேலி பண்ணுகிறேன், சபைக்கு போகக்கூடாது என்று சொல்லுகிறேன். சபை என்று சொன்னால் ஒரு பெரிய 100 பேர் கூடியிருக்கிற ஆலயத்துக்கு போகிறேன் சொன்னால் கூட பரவாயில்ல, 4 பேர் 5 பேர் கூடி போயிருக்கிற இடத்துக்கு நீ சபைக்கு போகிறேன்னு சொல்கிற, அப்படிலாம் பேசாத என்று சொல்லி நான் கேலி பண்ணுகிறேன் தவிர அவர்களுக்கு நான் உதவி செய்யவில்லை. இந்த நிலைமை இப்படி போகிற பொழுது ஒரு கட்டத்தில் என்னுடைய மனைவி என்னுடைய பிள்ளைகளோடு சேர்ந்து ஜெபம் பண்ணுவாங்க. குடும்பம் சில 2 பசங்களும் சின்ன பசங்களாக இருக்கிற பொழுது சேர்ந்து ஜெபம் பண்ணுவாங்க. அப்படி ஜெபம் பண்ணுகிற வேலையில் என்னுடைய தொழிற்சங்கத்தில் நான் எடுத்த போட்டாக்கள் இருக்கும், எங்கேயாவது மேடைகளில் பேசின போட்டாக்கள் இருக்கும், அந்த போட்டாக்களை கையில் வைத்து என்னுடைய கை உயர்த்தப்பட்ட நிலைமையில் இருக்கிற

பார்த்து காண்பித்து கொடுத்து பார் உங்கள் அப்பா அல்லேலூயா என்று சொல்கிறார் என்று சொல்லி அவங்க சொல்லி ஜெபம் பண்ணுவாங்க. ஆனால் நான் சொல்லுவேன் அப்படிலாம் கேள்வி, அதை நான் கேள்வி பண்ணுவேன். இந்த நிலைமை இப்படி போய்கிட்டு இருந்தது, என்னுடைய மனைவிக்கும் எனக்கு இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங்கில் பிரச்சனைகள் வர ஆரம்பித்தது. குடும்பத்தை பார்க்காதனுடைய விளைவு, என் மனைவியுடைய தேவைக்கு நான் செய்யாதனுடைய விளைவு, நான் அதிகமாக நேசித்து எனக்காக எல்லாவற்றையும் விட்டு வந்த மனைவிக்காக நான் செய்ய வேண்டிய காரியங்கள் செய்ய தவறின காரியங்கள், இது நிமித்தமாக எங்களுக்குள்ள கொஞ்சம் பிரச்சனைகள் உருவாக ஆரம்பித்தது. அந்த நேரத்தில் நான் இப்போ ஒரு முடிவெடுத்தேன், தொழிற்சங்கத்தை விட்டு வந்துடலாம் மனைவிக்காக. ஏன்னா மனைவி எனக்காக எல்லாத்தையும் விட்டு வந்தாங்களே, நான் விட்டு வந்துடலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் என்னால் முடியல. காரணம், இந்த தொழிற்சங்கத்தை எனக்கு இவ்வளவு உதவி செஞ்சுருக்கிறாங்க, விட முடியாது. அப்போ மனைவிக்காக தொழிற்சங்கத்தை விட முடியாது என்று சொன்னால் மனைவிக்காக நான் எதை செய்வது, எதுவும் செய்ய முடியாது. அப்போ இப்படி ரெண்டு பக்கமும் நான் திருப்திப்படுத்த முடியாத நிலைமையில் நான் என்ன செய்யலாம் என்று சொல்லி குழப்பத்தில் இருந்த பொழுது நான் ஒரு தீர்மானம் பண்ணேன். செப்டம்பர் 2007 தற்கொலை செய்து கொள்ளலாம். ரெண்டு பேருக்கும் பிரச்சனை இல்லாமல் நான் நினைத்த முடிவு, தற்கொலை என்பது தற்கொலையாக தெரியக்கூடாது, ஒரு ஆக்சிடென்ட்டாக போல தெரியணும், அப்படி நாம் போய் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் நான் முடிவெடுத்தேன். இதில் ஒரு 2-3 நாட்கள் நான் உள்ளுக்குள்ளே போராடி கொண்டிருக்கிற பொழுது எனக்குள்ள நடந்த மாற்றத்தை என் மனைவி கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்க பேசினாங்க, ஏன் இப்படி பிரச்சனை பண்ணுறீங்க, என்ன பிரச்சனைன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், இல்லை அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை நீங்கள் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவிட்ட மீண்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அன்று இரவு 2007 செப்டம்பர் மாதத்தில் நான் ஆண்டவருடைய பாதத்தில் முழங்காலை போட்டு நான் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நீங்கள் எனக்கு வேணும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்தேன். அன்று முதல் என்னுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் நடக்க துவங்கினது. நான் விரும்பி காரியங்களை செய்த தொழிற்சங்க பணியிலிருந்து நான் வெளியே வருவதற்கு முயற்சி செய்தேன். அதில் ஆண்டவர் உதவி செய்தார். அதில் என்ன, வெளியே விடுவதற்கு பல தடைகள் இருந்தது, ஆனால் அதிலிருந்து நான் வெளியே வந்தேன். வந்து என்னுடைய மனைவி போய்கொண்டிருந்த ஆலயத்துக்கு நான் கொண்டு போய் விடமாட்டேன் என்று சொல்லிக்கொண்டிருந்த சபைக்கு, எந்த சபைக்கு நீ போறியோ அங்கே நீ போகக்கூடாது என்று சொன்ன சபைக்கு, என் மனைவியோடு சேர்ந்து என் பிள்ளைகளோடு சேர்ந்து நான் அந்த சபைக்கு போனேன். அங்கு போன உடனே என்னை பார்த்த பாஸ்டருக்கு பயங்கரமான அதிர்ச்சி, இவர் எப்படி இங்கே உள்ளே வந்தார் என்று சொல்லி. அவர் ஆராதனை முடிந்த உடனே என்கிட்ட வந்து கேட்டார், எப்படி உங்களால் முடிஞ்சு, எப்படி புதில் இங்கே வந்தீங்க அப்படின்னு கேட்டார். கர்த்தர் செய்தார் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அப்போ அந்த நாட்களில் இந்த சபைக்கு போய்கிட்டு இருந்த எனக்கு அதே சபையில் 10 மாதத்தில் அந்த சபையை ஆண்டவர் ஊழியத்துக்கு என் கையில் கொடுத்தார். என்னை ஊழியக்காரனாக மாற்றினார். ஆண்டவர் அழைத்தார், அதில் ஊழியத்துக்குள்ளே என்னை கொண்டு வந்து நிறுத்தினார். நான் அங்கே பாஸ்டராக ஊழியம் செய்ய ஆரம்பித்தேன். அரசாங்க பணியில் எனக்கு பதவி உயர்வு வர ஆரம்பித்தது. நான் கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்து கடைசியில் வட்டார வளர்ச்சி அலுவலராக, பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸராக பதவி உயர்வு பெற்று அதுலேயும் 4.5 ஆண்டு காலம் நல்ல முறையில் பணி செய்ய ஆரம்பித்தேன். ஊழியத்திலையும் கர்த்தரங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் பெருகினோம் இந்த நாட்களில். இப்போ எங்களுக்கு, நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு ஒரு கொஞ்சம் சந்தேகம் ஏற்படலாம், இவருடைய வாழ்க்கையில் இவர் விரும்பின பின்ன திருமணம் செய்தாரே, இந்த திருமணம் செய்ததற்கு ஆண்டவர் இவ்வளோ பெரிய உதவி செய்திருக்கிறாரே, அப்போ நம்மளும் அப்படி செய்யலாமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள ஒருவேளை தோன்றிவிடலாம். ஆனால் அதுவல்ல வாழ்க்கை, அப்படி தீர்மானித்து விடக்கூடாது. எங்களுக்கு ஒரு பார்வை இருந்தது, எங்களை ஆண்டவர் அப்படிப்பட்ட விதத்தில் நடத்தினார். அதனால் அதை எல்லாரும் அதை நம்ம அதை எடுத்துக்கொள்ள முடியாது. அன்றைக்கு அதில் நாங்கள் தவறு செய்திருந்தாலும் கூட இன்றைக்கு நாங்கள் அதை தவறு என்று நாங்கள் உணர்கிறோம். ஆனால் ஆண்டவர் தம்முடைய கிருபையினாலே அங்கிருந்து எங்களை விடுதலை செய்தார். அப்படி தான் நான் அதை பார்க்க முடியும். அதே போல தான் இப்போ ஊழியத்துக்குள்ளே நான் வந்ததுக்கு பின்னால் கூட, ஊழியத்துக்குள்ளே வருவதற்கு இப்போ ஒரு பெரிய தாகம் எனக்குள்ள, ஊழியத்துக்குள்ளே வந்தாச்சு. வந்த பிறகு முழு நேரமாக ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன். அன்றைக்கு சில ஆண்டுகளுக்கு முன்பதாக, ஒரு 17-20 ஆண்டுகளுக்கு முன்பதாக எனக்காக ஜெபம் பண்ண எங்களுடைய அத்தை சொன்னாங்களே, மனுஷரை பிடிக்கிறவளாக இருப்பா என்று சொன்ன அந்த வார்த்தை இப்போ நிறைவேற துவங்கி இருக்கிற இந்த காலகட்டத்தில் நான் முழு நேரமாக ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று நான் நினைத்தேன். அப்போ என்னை சந்தித்த ஊழியர்கள் எல்லாம் சொன்னாங்க, அவசரப்படாதீங்க என்று சொன்னார்கள். அப்போ நாங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தோம். நானும் மனைவியும் ஒரு நாள் உபவாசம் இருந்து நாங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தோம். ஜெபித்த பொழுது முதல்ல என்னுடைய மனைவியிடம் ஆண்டவர் பேசினார், நீ என்னை பின்பற்றுவாங்கிற வார்த்தையை காண்பித்து ஆண்டவர் என் மனைவிட்டு அந்த வார்த்தையை பேசினார். அப்போ என் மனைவி ஜெபித்து கொண்டிருக்க போது நிறுத்திட்டு சொன்னாங்க, ஆண்டவர் எனக்கு ஒரு வார்த்தையை கொடுக்குறாரு, நீங்களும் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் அந்த வார்த்தையை உங்கள்கிட்ட பேசுவார், நம்ம தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்போம் என்று சொன்னார்கள். நாங்கள் தொடர்ந்து ஜெபத்தில் இருந்தோம். சில ஒரு 20 நிமிடம் கழித்து நான் சொன்னேன், ஆண்டவர் எனக்கு ஒரு வார்த்தையை கொடுக்குறார், என்னை பின்பற்றுவா என்று சொல்கிறார் என்று நான் சொன்னேன். அதே வார்த்தையை தான் என்னிடம் சொன்னார் அப்படின்னு சொன்ன உடனே நாங்கள் ரெண்டு பேரும் அதை ஒரு கன்ஃபர்மேஷனாக எடுத்துக்கொண்டோம். இப்போ இந்த நேரத்தில் என்னுடைய பிள்ளைங்க, ரெண்டு பசங்க எங்களுக்கு, அவங்க ஒரு பையன் பெங்களூரில் பைபிள் காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கிறான், ஒரு பையன் பிலிப்பைன்ஸில் டாக்டர் படிச்சுக்கிட்டு இருக்கிறான். ரெண்டு பேருக்கு நாங்கள் தெரிவிக்கிறோம், ஆண்டவர் நான் முழுநேர ஒழித்துக்காக ஜெபம் பண்ணோம், ஆண்டவர் ஒரு காரியத்தை எங்களை வெளிப்படுத்தியிருக்கிறாரு, நீங்களும் ஜெபம் பண்ணுங்கள், கர்த்தர் உங்கள்கிட்ட என்ன பேசுகிறார் சொல்லுங்கள் என்று சொன்னோம். அவர்களும் ஜெப வாழ்க்கையில் இருக்கிறதுனால
அவர்களும் ஜெபித்தார்கள். எங்க பிள்ளைகளும் ஜெபித்து ஒரு காரியத்தை சொன்னாங்க. ரெண்டு பேரும் தனித்தனி இடத்துல இருந்தாலும் இதே வார்த்தையை, நீ என்னை பின்பற்றுவாங்கிற வார்த்தையை அவங்களும் சொன்னாங்க. அப்ப நான், என் மனைவி, என் பிள்ளைங்க எல்லாருமாக சேர்ந்து ஒரே வார்த்தை ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொண்டதுனால இது ஆண்டவருடைய சித்தம் என்பதை நாங்கள் தீர்மானித்துக் கொண்டு முழு நேர ஊழியத்துக்கு வரலாம் என்று சொல்லி, இன்னும் எனக்கு 8 ஆண்டு காலம் பணி இருக்கிற பொழுது, என்னுடைய 50வது வயதுல 31/8/2018 கூட விஆர்எஸ் கொடுத்துட்டு முழு நேர ஊழியத்துக்கு நான் வந்தேன். இப்ப முழு நேர ஊழியத்துக்கு வந்திருக்கிற இந்த நேரத்துல சில பிரச்சனைகளை நாங்கள் சந்திக்கிறோம். எல்லாரும் விஆர்எஸ் கொடுக்க போறேன் என்று சொன்ன உடனே என்னுடைய நண்பர்கள், உறவினர்கள் எல்லாரும் பயங்கரமான கேள்வி. ரெண்டு பேரும் படிக்கிறாங்க, ஒருத்தர் வெளிநாட்டில் படிக்கிறான், என்ன செய்ய போறீங்க, எப்படி நீங்க சமாளிப்பீங்க? அப்ப நாங்க சொன்னோம், அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். அவர் தம்முடைய சித்தத்தின்படி அழைத்ததை நிறைவேற்றுவதில் எங்களை காட்டிலும் வைராக்கியமா இருக்கிற தேவன், அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்படின்னு சொன்னோம். அந்த அடிப்படையில தான் அந்த விசுவாசத்தில் நாங்கள் வர்றோம் என்று சொல்லி முடிவெடுத்து வந்தோம். இன்றைக்கும் கூட சில ஃபினான்சியலாக பொருளாதார ரீதியில் சில பிரச்சனைகளை நாங்கள் சந்திக்கிறோம். ஒரு நல்ல பொசிஷனில் நான் வேலை பார்த்து ஓய்வு பெற்றிருந்தாலும் கூட இன்னும் என்னுடைய பிள்ளைகளுடைய படிப்பின் காரியங்கள், மற்ற காரியங்களில் சில தடைகளை நாங்கள் எதிர்ப்புகளை பார்க்கிறோம். ஆனாலும் நாங்கள் விசுவாசிக்கிறோம், இது மனிதனால் கூடாத காரியம், தேவனால் கூடும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஏன்னா அவர் தான் என்னை அழைத்தார், அவர் தான் நீ என்னை பின்பற்றுவாய் என்று சொன்னார். அப்ப அவரை நம்பி நான் பின்பற்றி வருவதற்கு நீ ஒப்புக் கொடுத்ததுனால அவர் சகலத்தையும் பார்த்துக் கொள்வார் என்கின்ற அந்த விசுவாசத்தோடு கூட இன்றைக்கு நாங்கள் அந்த ஊழியத்தை துவங்கி இருக்கிறோம். கத்திரங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார், இன்னும் பெரியதாளர்களை காண்பாய் என்று சொல்லியிருக்கிறார். நாங்கள் விசுவாசத்தோடு ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆமென். உங்க எல்லாருக்கும் நான் ஒரு காரியத்தை சொல்ல ஆசைப்படுகிறேன். ஆண்டவர் படைத்த எந்த மனிதனுக்கும் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். என்னை உருவாக்கின பொழுது ஒரு நோக்கம் வைத்திருந்தார், நான் ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி. அந்த நோக்கத்திற்காக நேராக நான் எவ்வளவு தூரம் விலகி போனாலும், 17 ஆண்டு காலம் வேதத்தையே நான் தொடாமல் இருந்து கிறிஸ்தவர்களை பழித்து பேசி கொண்டிருந்தாலும் கூட அவர் தம்முடைய திட்டத்திலிருந்து என்னை வெளியே கொண்டு வரல. அவர் நேர்த்தியாய் கொண்டு வந்து ஏற்ற நேரத்தில் திரும்பவும் என் கையில் ஊழியத்தை கொடுத்து அதற்கு நேராக என்னை நடத்தினார். இங்கே அநேகருக்கு ஒரு கேள்வி இருக்கலாம், நாங்களும் இப்போ முழு நேர ஊழியத்துக்கு வந்துடலாமா? நாங்களும் இப்படி ஆண்டவருடைய சமூகத்தில் முழு நேரமாக வரணும்னு ஆசைப்படுறோமே, எங்களுடைய காரியம் என்ன? நீங்கள் ஆசைப்படலாம். கர்த்தருடைய கரத்தில் நீங்கள் முழுவதும் உங்களை ஒப்பு கொடுத்தால் போதும், உண்மையும் உத்தமாய் வாழ்வதற்கு பழகிட்டீங்கன்னா போதும், கர்த்தர் உங்களை குறித்து வைத்திருக்கிற திட்டத்தை ஒரு நாளும் நிறைவேற்றாமல் விட மாட்டார். அவர் சொன்னதை செய்கிற தேவன், வாக்கு தத்துவம் பண்ணதில் நிறைவேற்றுவதில் வைராக்கிய வாஞ்சை உள்ள தேவன் அவர். அந்த வார்த்தை நிச்சயமானது. என்னுடைய வாழ்க்கையில் நான் பரிபூர்ணமாக அதை அனுபவித்திருக்கிறேன். என் பிள்ளைங்க வாழ்க்கையில் நான் பார்க்கிறேன், என்னுடைய மனைவியுடைய வாழ்க்கையில பார்க்கிறேன். இன்றைக்கு நான் ஒரு சாட்சியாக ஒரு காரியத்தை சொல்ல முடியும், அன்றைக்கு இன்றைக்கு அந்த 2 மணிக்கு என்னை அழித்து விடலாம் என்று சொல்லி ஒரு பெரிய கையில் செயலோடு வந்த என்னுடைய மைத்துனர் இன்றைக்கு ஒரு பெரிய ஊழியக்காரர் திருமங்கலத்தில். என்னுடைய சகோதரிய தங்கை இன்றைக்கு ஒரு பெரிய விசுவாசி, நல்ல ஒரு விசுவாச குடும்பத்தில் இருக்கிறாங்க. கர்த்தர் எல்லாரையும் சந்தித்திருக்கிறார், பெரிய மாற்றங்களை செய்திருக்கிறார். ஆகவே அவர் உண்மையுள்ளவர், அவர் அழைத்ததை நிறைவேற்றுவார். ஆமென்.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம்.
2: உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். நீதிமொழிகள் 3:9-10 ஆர்ஜி லெட்டோர்னா என்பவர் மிகச்சிறந்த தொழிலதிபர். ஆனால் அவருடைய இளமை காலம் சிறந்ததாக அமையவில்லை. அவருடைய நடுநிலை கல்வி பருவத்திலேயே பள்ளி படிப்பை நிறுத்தினார். 14 ஒரு இரும்பு பட்டறைக்கு வேலைக்கு சேர்ந்தார். அந்த வேலையை செய்து கொண்டிருந்த போதே அவருக்கு பெரிய பெரிய இயந்திரங்களை வடிவமைக்க வேண்டும் என்ற ஆர்வம் வந்தது. அவர் நிலத்தை தோண்டும் பல வகை இயந்திரங்களை கண்டுபிடித்தார். 2 போது இவர் கண்டுபிடித்த இயந்திரங்களை வைத்துதான் அமெரிக்கா நெடுஞ்சாலைகளை அமைத்தது. தான் கண்டுபிடித்த சுமார் 300 இயந்திரங்களுக்கு அவர் காப்புரிமம் பெற்றிருந்தார். அவருடைய சகோதரி ஒரு மிஷினரியாக இருந்ததால் தேவனுடைய பணி செய்ய வேண்டுமானால் நீயும் முழு நேர ஊழியக்காரனாக வர வேண்டும் என்று அழைத்தார். இப்படிப்பட்ட எண்ணத்தோடு லெட்டோர்னா ஒரு எழுப்புதல் கூட்டத்திற்கு சென்றார். அங்கு தேவனுடைய ஊழிய அழைப்பு தனக்கு வந்தால் முழு நேர ஊழியத்திற்கு செல்ல வேண்டும் என்று நினைத்தார். கூட்டம் முடிந்தவுடன் அந்த பிரசங்கியாரிடம் சென்று ஜெபித்தார். அப்பொழுது அவர் தேவனுக்கு தொழில் அதிபர்களும் தேவை என்று சொன்னவுடன் தன்னுடைய தொழிலில் தேவனை மிக முக்கியமான பங்குதாரராக இணைத்துக் கொண்டார். தன்னுடைய வருமானத்தில் தேவனுடைய ஊழியத்திற்கென்று 90% மீதி 10% மட்டுமே தனக்கென்று வைத்துக் கொள்ள வேண்டும் என்று தீர்மானித்தார். இவ்வளவு பெரிய தொகையை நான் ஆண்டவருக்கு கொடுக்கிறேனே என்று அவர் ஒருபோதும் சொன்னதில்லை. மாறாக தேவனுடைய பணத்தில் இவ்வளவு தொகையை நான் வைத்திருக்கிறேனே என்று சொல்லித்தான் ஊழியத்திற்கு கொடுப்பாராம். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தரை கனம் பண்ணுகிறவர்களை தேவனும் கனம் பண்ணுகிறார். நாம் யாராக இருந்தாலும் எந்த நிலையில் இருந்தாலும் நாம் அர்ப்பணத்தில் உண்மையாயிருந்தால் தேவனும் நமக்கு உண்மை உள்ளவராகவே இருப்பார். முழு நேரமாக தேவனுக்கு ஊழியம் செய்த சாமுவேல் போன்ற தீர்க்கதரிசிகள் தேவனுக்கு தேவைப்பட்டதைப் போலவே தேவனுடைய ஆலயத்திற்கு தேவையான பொன்னையும் பொருளையும் வாரி வழங்கிய தாவீது போன்ற ராஜாக்களும் தேவனுக்கு தேவைப்பட்டனர். தாவீது ராஜா ஏராளமான பொன்னையும் வெள்ளியையும் வெண்கலத்தையும் இரும்பையும் விலையேறப்பெற்ற மரங்களையும் தேவனுடைய ஆலய கட்டுமான பணிக்காக கொடுத்தார். ஆம் பிரியமானவர்களே, தேவன் நம்மை எந்த வேலையில் வைத்திருந்தாலும் அர்ப்பணத்தோடு செய்வோம். தேவனுடைய ஊழியங்களுக்கு என்று நம் வருமானத்தின் ஒரு பகுதியை பயன்படுத்துவோம். அப்பொழுது தேவன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களால் நம்மையும் நிரப்புவார்.

0: வளருவார்கள் என்ற தலைப்பில் ஊழியர் ஜோன்சன் ஜோய்சன் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம். பாகம் 3.
1: வேதத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் அதனுடைய 44 அதிகாரத்தின் 3-4 வசனங்கள்.
2: தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன்.
1: அதனால்
2: அவர்கள் புல்லின் நடுவே நீர்க்கால்களின் ஓரத்தில் உள்ள அலரி செடிகளை போல
1: வளருவார்கள். கரங்களை உயர்த்தி ஹாலேலூயா. கடந்த 2 கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியின் அடையாளங்களை குறித்து நம்ம தியானித்து வருகிறோம். அதில் பிரதானமான ஒன்றுதான் அவர்கள் வளருவார்கள். எல்லாரும் சொல்லுங்க வளருவார்கள். சத்தமா சொல்லுங்க வளருவார்கள். வளருகிறவர்கள் எல்லாரும் வலதுகரத்தை உயர்த்தி சொல்லுவாங்க வளருவார்கள். ஆமென். அதனால் வளருவார்கள். எப்படி வளருவார்களாம்? புல்லின் நடுவே வளருகிற அலரி செடியை போல. நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த நீர்க்கால்கள் வெட்டப்பட்டது புல் வளருவதற்காக. ஆனால் அது நடுவிலே நாட்டப்பட்ட அலரி செடிகளும் இந்த நீர்க்கால்களின் நிமித்தமாக. ஆமென். அவர் ஊற்றுகிற ஆவியினாலும் அவருடைய ஆசீர்வாதத்தினாலும் அவைகள் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. என கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, கடந்த 2 இதை குறித்து அதிகமாய் தியானித்தோம். என்ன தியானித்தோம்? முன்னே நாம் கிறிஸ்துவை சேராதவர்களாக இருந்தோம். நாம் கிறிஸ்துவை சேராதவர்களாய் இருந்தபடியினாலே நாம் தேவனற்றவர்களாய் இருந்தோம். ஆமென். காணியாட்சிக்கு புறம்பானவர்களாய் இருந்தோம். வாக்குத்தத்தத்துக்கு அந்நியராய் இருந்தோம். நம்பிக்கை இல்லாதவர்களாய் இருந்தோம். எப்பொழுது கிறிஸ்து அவருடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே தூரமாய் இருந்த நம்மை சமீபமாய் சேர்த்துக் கொண்டாரோ அப்பொழுது நாம் தேவனுடையவர்களாய் மாறினோம். ஆமென். ஆபிரகாம் யாரை தேவன் என்று சொன்னாரோ, ஆமென், ஈசாக்கும் யாக்கோபும் யாரை நோக்கி ஜெபித்தார்களோ அவரை நோக்கி ஜெபிக்கும் பாக்கியத்தை, அவரை நோக்கி அப்பா பிதாவே என்று அழைக்கும் பாக்கியத்தை கல்வாரியிலே கிறிஸ்து சிந்தின இரத்தத்தின் மூலமாய் தேவன் நமக்கு தந்தார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. வாக்குத்தத்தத்துக்கு அந்நியராய் இருந்த நாம இப்பொழுது ஒவ்வொரு வார்த்தையும் நாம் நமக்காக ஆமென்றும் ஆமென் என்றும் ஏற்றுக்கொள்ளும்படியாய் சுதந்தரிக்கும்படியாய் கிறிஸ்து நமக்கு பாக்கியம் செய்தார், கிருபை செய்தார். காணியாட்சிக்கு புறம்பானவர்களாய் இருந்த நம்மை அவருடைய காருண்யத்தினாலே கல்வாரியில் கிறிஸ்து வெளிப்படுத்தின அவருடைய மகா பெரிய தயவினாலும் இரக்கத்தினாலும் இந்த கிருபாசன தண்டை தைரியமாய் நெருங்கும் பாக்கியத்தை தேவன் தந்தார். இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. கிருபையினால் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை உயர்த்தி சத்தமாய் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹாலேலூயா. இது நம்மால் உண்டானது அல்ல. கிருபையினால் ரட்சிக்கப்பட்ட நாம, தயவினால் வளர்ந்த நாம ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். என்ன காரியம்? யாமென் ரோமர் எழுதின நிருபம் அதனுடைய 11 ஹாலேலூயா 25 வசனம்.
2: மேலும் சகோதரரே நீங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்று.
1: அதாவது நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிற உன்னுடைய புத்தியினால, உன்னுடைய ஞானத்தினால, உனக்கு இருக்கிற அறிவினால நீ இந்த சத்தியத்தை அறிந்து கொண்டாய், நீ ரட்சிக்கப்பட்டாய் என்று எண்ணாதபடிக்கு ஒரு காரியத்தை, ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன். அது என்னவெனில், புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும்
2: இஸ்ரவேலரின் ஒரு பங்குக்கு கடினமான மனது உண்டாயிருக்கும்.
1: கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். 17 வசனத்தை வாசிங்க.
2: சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க காட்டு
1: ஒலிவ மரமாகிய நீ
2: அவைகள் இருந்த
1: இடத்தில்
2: ஒட்டவைக்கப்பட்டிருக்கிறேருக்கும்.
1: ஆமென், ஆமென். அதுதான் போன வாரத்துல தியானிச்சோம். யாரோ தகுதி உள்ளவர்கள் இருக்க வேண்டிய இடத்துல அவர்களை தள்ளி தேவன் நம்மை கிருபையாய் கொண்டு வந்து வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் இங்கு நிற்பதும் நீங்கள் இங்கே உட்கார்ந்திருப்பதும் நம்மில் வெளிப்பட்ட தகுதியினால் அல்ல, நம்முடைய நீதியினாலும் அல்ல, கிறிஸ்து நமக்கு நீதியாயிருக்கிறபடியினாலே அவரே. அதுதான் பவுல் சொல்லுகிறார், எங்கள் தகுதி எங்களால் உண்டானது அல்ல, எங்கள் தகுதி தேவனால் உண்டானது. இந்த பகல் வேளையில எத்தனை பேர் சொல்வீங்க, ஆமென், நான் என்னில் வெளிப்பட்ட தகுதியினால் அல்ல, என்னுடைய நீதி அல்ல, அவருடைய நீதியினால் நான் இங்கே வந்து உட்கார்ந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அவருடைய நீதியினால் நான் வந்து உட்கார்ந்திருக்கிறேன். ஆமென், ஆமென் சொல்லுங்க. இது எப்பவுமே நினைக்கணும். அதுதான் கோராகின் புத்திரர்கள் சொன்னார்கள், ஆமென், நானோ ஹல்லேலூயா, நாங்களும் உமது ஆலயத்திலே உமது கிருபையை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். எப்படி ஆண்டவரே, ஆமென், அவனுடைய மூதாதையர் கூட்டத்தை கோராகின் புத்திரர் திரும்பி பார்க்கிறார்கள். தேவ கோபத்துக்கு உள்ளாகினவர்கள், ஆமென், பூமி பிளந்து அந்த கோராகின் கூட்டத்தாரே எடுத்தது. அப்பொழுது கொஞ்சம் பேர் ஓடி அடைக்கல பட்டணத்துக்குள்ளே தஞ்சம் புகுந்தார்கள். ஆமென், கிருபையினால் காக்கப்பட்டார்கள். அந்த தலைமுறையில் வந்தவர்கள் தாவீதின் அரண்மனையில பாட்டு பாடுற டீம்ல இந்த கோராகின் புத்திரர், பாதாளத்துல போக வேண்டியவங்க இப்ப பாடுற டீம்ல இருக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, நாங்களோ ஆலயத்திலே உமது கிருபையை சிந்திச்சு கொண்டிருக்கிறோம். சத்தமாமே சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென், ஆமென், ஆமென். நல்ல கவனிங்க, அவ கிருபையினால இந்த புல்லு வளர்ற இடத்துல அலறி செடிகள் வளர்றது போல நாம கொண்டு வந்து நாட்டப்பட்டிருக்கிறோம். தகுதியுள்ள சுபாவ கிளைகள் வெட்டி முறிக்கப்பட்ட இடத்துல நாம கொண்டு வந்து ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை, போன வாரம் சொன்னேன், ஆமென், ஒட்ட வைக்க கிளையை வெட்டுவதை விட கூடவே வளர்ந்து நிக்கிற கிளையை வெட்டுவது ரொம்ப கடினமானது. திரும்ப சொல்றேன், ஒட்ட வைக்க கிளையை வெட்ட கூட வேண்டாம், புடுங்கினாலே போதும், ஆனால் கூட வளர்ந்த கிளையை வெட்டுவது என்பது கடினமானது. அந்த அளவுக்கு தேவன் இவ்வளவு பாரம், இவ்வளவு வேதனை. சொந்தமான ஜனங்கள் இருந்தார்கள், சொந்தமான ஜனங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளாத போது சொந்தமில்லாத நம்மை அவர் தமக்கு சொந்தமாக்கி கொண்டிருக்கிறார். ஆமே, இதற்கு நான் எவ்விதத்திலும் பாத்திரன் அல்ல, இதற்கு நான் எவ்விதத்திலும் தகுதி உள்ளவன் அல்ல, நான் அவரை அப்பா என்று அழைக்க நான் எவ்விதத்திலும் பாத்திரன் அல்ல, இது என்னை சார்ந்ததும் அல்ல, இது தேவனுடைய கிருபை, இது தேவனுடைய இரக்கம், இது தேவனுடைய ஈவு. சபையே, இந்த காரியத்தை ஒரு நாளும் ஒரு நாளும் ஒரு நாளும் ஒரு நாளும் மறக்க கூடாது. ஆமென், ஒரு நாளும் மறக்க கூடாது. நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புகிறேன். என்னுடைய ஆசை என்ன தெரியுமா, இங்கே ஒட்ட வைத்தவர் அங்கே என்னை சேர்த்துக் கொள்வார். அதற்காக தான் ஒட்ட வைத்திருக்கிறார். எனவே பரிசுத்த ஆவியானவர் இப்படி வளர்கிறவர்களை பார்த்து மூன்று காரியங்களை சொல்லுகிறார். அதுல ஒன்று என்ன தெரியுமா, பயந்திரு. 20வது வசனம், பயந்திரு, பயந்திரு. எதுக்கு பயந்திரு, மேட்டிமை, மேட்டிமை சிந்தையா இராமல் பயந்திரு. இதை குறித்து போன வாரத்தில் தியானித்தோம். ஆமென், ஒருவனுக்குள்ள எப்பொழுது மேட்டிமை உண்டாகுமா, கடந்த வாரத்திலே தெளிவாய் பரிசுத்தாவியானவர் அது நம்மோடு பேசினார். எசேக்கியா தேவன் செய்த உபகாரங்களுக்கு தக்கதாய் நடவாமல் மன மேட்டிமை உள்ளவனாய் மாறினான். ஒருவன் எப்பொழுது தேவன் செய்த உபகாரங்களை மறக்கிறானோ, அது பேசுகிற நானாயிருந்தாலும் சரி, கேட்கிற நீங்களாயிருந்தாலும் சரி, ஆமென், யாராயிருந்தாலும் சரி, உபகாரங்களுக்கு தக்கதாய் நடவாதவன் மேட்டிமை உள்ளவன். ஆமென் சொல்லுங்க. உபகாரங்களுக்கு தக்கதாய், எனவேதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. உபகாரங்களுக்கு தக்கதாய், உபகாரத்தை நினைத்து எசேக்கியா என்ன பாடி வைத்தான், என் ஜீவனுள்ள காலம் எல்லாம் நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உம்மை துதித்து பாடுவேன் என்று பாடி வைத்தான். ஆனால் அதை செய்ய தவறினான், மன மேட்டிமை உள்ளவனாய் மாறினான். மன மேட்டிமை தேவ கோபத்துக்கு உள்ளாக்கும். ஆண்டவர் சொல்கிறார், ஒட்ட வைக்கப்பட்ட கிளைகளை பார்த்து சொல்லுகிறார், ஆமே ஆண்டவர் எனக்கு அது செய்யலையே இது செய்யலையே என்று ஏங்கி ஏங்கி புலம்பிக் கொண்டிராமல், உனக்கு செய்தது எத்தனையோ பேர் கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த வார்த்தையை மூன்று வாரங்களாய் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஆமா, அது மீண்டும் மீண்டும் எனக்குள்ள எழும்பிக் கொண்டிருக்கிறபடி நம்மை விட நிறைய பேர் நல்லா இருக்கலாம், உயர்ந்து இருக்கலாம். ஆனா ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், இன்று நாம் வாழ்கிற வாழ்க்கையை எத்தனையோ பேருக்கு எட்டாத கனியா இருக்கிறது. இன்று நாம் வாழ்கிற வாழ்க்கை எத்தனையோ பேருக்கு எட்டாத கனியா இருக்கிறது. இந்த வாழ்க்கையை எத்தனையோ பேர் என்னைக்கு நான் இப்படி வாழ்வேன் என்று கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள். என்னைக்கு நான் மூணு வேளை சாப்பிட போறேன், என்னைக்கு என் பிள்ளைங்களுக்கு ரெண்டு வேளையாவது ஆகாரம் கொடுப்பேன், என்னைக்கு நாங்க தெருவில் இருந்து போய் வீட்டுக்குள்ள போய் படுக்க போகிறோம் என்று கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள், என்னைக்கு நான் கிழியாத வஸ்திரத்தை உடுக்க போகிறேன் என்று கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள், என்னைக்கு நான் வாகனத்தில் போவேன் என்று கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள். தேவன் செய்த உபகாரங்களுக்கு தக்கதாய் நடந்து கொள்ளுங்கள். எந்தோ மரித்து போயிருக்க வேண்டிய நாம, எந்தோ மடிந்து போயிருக்க வேண்டிய நாம, எந்தோ இல்லாமல் போயிருக்க வேண்டிய நாம, எத்தனை பேர் சொல்வீங்க மரண வாசலில் இருந்து அவர் என்னை தூக்கி விட்ட வழியினால் மாத்திரமே இன்றைக்கு நான் ஜீவனோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் வலதுகரத்தை உயர்த்தி சத்தமா ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா.

0: ஆமென் ஆமென்.
1: பயந்திரு ஒரு நாள் மேட்டிமை அடையாத, மேட்டிமையான எந்த பேச்சும் ஆமென் வேண்டாம், மேட்டிமையான பார்வை வேண்டாம். சிலர் விட நல்லா செய்றீங்களா, நல்ல ஜெபம் பண்றீங்களா, அது அவர் ஒட்ட வச்சதுனால மட்டும் நினைச்சுக்கோங்க. கிருபையினால ஒட்ட வச்சதுனால கொஞ்ச நேரம் கூட ஜெபம் பண்ண வைக்கிறா. அது இந்த ஒட்டு ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால, ஒட்டு போச்சுன்னா அப்புறம் வெட்டுதான், ஒண்ணுமே கிடையாது. அந்த ஒட்டுக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிறோம். இன்று கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிற வார்த்தை இது ஒரு பெரிய செய்தி. ஆனாலும் ஆமே எவ்வளவு பேச முடியும் தெரியல, ஆனாலும் பேச வேண்டிய காரியத்தை உங்கள் மத்தியில் சொல்ல விரும்புகிறேன். இரண்டாவது ஒரு காரியம் என்ன, 21 வாசி ரோமர் 11:21, சுபாவக்கிளைகளை
2: தேவன்
1: தப்ப விடாதிருக்க
2: உன்னையும்
1: தப்ப விட மாட்டார் என்று எச்சரிக்கையாயிரு. முதலாவது கர்த்தர் சொல்லுகிறார் பயந்திரு பயந்திரு. இரண்டாவது கர்த்தர் சொல்லுகிறார் எச்சரிக்கையாயிரு. என்ன வார்னிங் தெரியுமா, அதையே அவர் வெட்டி இருக்கிறார். அதுதான் நான் திரும்ப திரும்ப சொன்னேன், கூடவே வளர்ந்த கிளைகளை வெட்டுவதை விடவும் ஒட்டி வைக்க கிளைகள் வெட்டப்படுவது ரொம்ப சுலபம். ஆண்டவர் சொல்லுகிறார் நீ எச்சரிக்கையாயிரு. எப்படி எச்சரிக்கையா இருக்கணும் தெரியுமா, சிம்பிள். எதினால் அவர்கள் வெட்டப்பட்டார்கள் என்பதை அறிந்து அவைகளுக்கு விலகி நீ ஓடி உன்னை காத்துக்கொள். ஆமென் சொல்லுங்க, சத்தம் ஆமென் சொல்லுங்க. எதினால் அவர்கள் வெட்டப்பட்டார்கள். இந்த பகல் வேளையில ஆண்டவர் எச்சரிக்கிறார், நீ எச்சரிக்கையாயிரு. அதாவது கிருபை அதிகம் பெற்றவர்கள் நாம, கிருபையினால நிக்கிறோம், கிருபையினால நடக்கிறோம், கிருபையில ஓடுறோம், கிருபையில கழிவுறுகிறோம், கிருபையினால் படுத்து உறங்கி ஆமே மகிழ்வுடனே விழித்தெழும்புகிறோம். இது எல்லாமே கிருபை கிருபை கிருபை கிருபை. இந்த கிருபையின் ஆமே இந்த கிருபைக்குள் பிரவேசிக்கும் சாக்கியத்தை பெற்ற நமக்கு தேவன் சொல்லுகிற வார்த்தை, நீ கடைசி வரை இதிலே நிலைத்திருக்கும்படி எச்சரிக்கையாயிரு. அப்படின்னு என்ன அர்த்தம், வெட்டப்பட்டவர்கள் எதினால் வெட்டப்பட்டார்கள் என்பதை நீ அறிந்து உணர்ந்து அதே ட்ராக்ல நீயும் போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சொல்லுகிறேன், நன்றி உள்ளவனாய் இரு. எதினால் அவர்கள் வெட்டப்பட்டார்கள், 5 எச்சரிப்பை பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். அநேகம் இருந்தாலும் இந்த பகல் வேளையிலே 5 எச்சரிப்பை கர்த்தர் சொல்லுகிறார். முதலாவது என்ன எச்சரிப்பு அப்படின்னா, ஆமே நான் சொல்லுகிறேன் கவனியுங்கள், ஏன் அவர்கள் வெட்டப்பட்டார்கள் என்றால் 2 விஷயத்தை அவங்க மறந்தாங்க. 1, நடத்தி கொண்டு வந்த தேவனை மறந்தாங்க. 2, அவருடைய செய்கைகளை அவர் செய்ததை மறந்தாங்க. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் எச்சரிக்கிற காரியம் என்னவென்றால், உன் தேவனை மறக்காதே, அவர் உனக்கு செய்ததை மறக்காதே. 2 வசனங்களை வாசிங்கள். எரேமியா 2:32 வசனம், சங்கீதம் 106:13 வசனம். எரேமியா 2:32,
2: ஒரு பெண் தன் ஆபரணத்தையும் ஒரு மனவாட்டி தன் ஆடைகளையும் மறப்பாளோ
1: என் ஜனங்களோ
2: எண்ணி முடியாத நாட்களாய் என்னை மறந்து விட்டார்கள்.
1: இது ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, ஆண்டவர்க்கே என்ன செய்ய முடியலையா, அவ்வளோ என்னைக்காவது நினைப்பான் ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு நம்ம பிரச்சனை என்ன அப்படின்னா, மனுஷங்க செய்யறதை தான் நினைக்கிறோம், அவங்க என்ன இப்படி செஞ்சிட்டாங்க, இவங்க என்ன இப்படி பேசிட்டாங்க. ஆண்டவர் சொல்றாரு என் ஜனங்கள், ஹே, எல்லாரையும் மறக்கிற கூட்டத்தில் என்னைய வச்சு மறந்துட்ட பாத்தியா, எண்ணி முடியாத நாட்களாய். ஆமென். நான் ஆண்டவர் என்ன செய்யறார் பாருங்க, 2 வசனத்தை வாசிங்க.
2: நீ போய் எருசலேமின் செவிகள் கேட்கும்படி கூப்பிட்டு சொல்ல வேண்டியது என்னவென்றால், விதைக்கப்படாத தேசமாகிய வனாந்திரத்திலே நீ என்னை பின்பற்றி வந்த உன் இளவயதின் பக்தியையும்
1: நீ வாழ்க்கைப்பட்ட போது நீ வாழ்க்கைப்பட்ட போது
2: உனக்கு இருந்த நேசத்தை நினைத்திருக்கிறேன் என்று கர்த்தர்
1: சொல்கிறார். நீ ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் என்ன அவ்வளவு லவ் பண்ணல, நான் அதை நினைச்சு நினைச்சிருக்கேன். ஆனா நீ என்ன மறந்த? ஒரு மணவாட்டி தன் கல்யாண வஸ்திரத்தையும் தன் ஆபரணங்களையும் மறப்பாளோ? இல்லையே. ஆனா என் ஜனங்கள் எண்ணி முடியாத நாட்களாய், ஒரு நாள் ரெண்டு நாள் கிடையாது. என் ஆண்டவர் சொல்றாரு, நீ தேவனை மறக்காதபடி எச்சரிக்கையாயிரு. தேவனை மறக்கிறவர்களுக்கு தேவன் என்ன செய்வார் என்று சங்கீதம் 50 தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசி வசனங்களை வாசித்தீங்கன்னா தெரியும். தேவனை மறக்கிறவர்களை இவைகளை சிந்தித்துக் கொள்ளுங்கள். தேவனை மறக்கிறவர்கள் தேவனோடு உறவாட மாட்டார்கள். தேவனை மறக்கிறவர்கள் தேவனுக்கு நன்றி செலுத்த மாட்டார்கள். தேவனை மறக்கிறவர்கள் தேவனை நோக்கி கூப்பிட மாட்டார்கள். தேவனை மறக்கிறவர்கள் தேவனுடைய சத்தத்துக்கு காத்திருக்க மாட்டார்கள். தேவனை மறக்கிறவர்கள் தேவனுடைய ஆலோசனைக்கு செவி கொடுக்க மாட்டார்கள். தேவனை மறக்கிறவர்கள் தேவன் காட்டுற பாதையில் நடக்க மாட்டார்கள். தேவனை மறக்கிறவர்கள் தேவனோடு இருக்க மாட்டார்கள். தேவனை மறக்கிறவர்கள் தேவன் தேட தேட அவர்கள் தூரமாய் தூரமாய் தூரமாய் தூரமாய் தூரமாய் போய் கொண்டிருப்பார்கள். என் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எச்சரிக்கையாயிரு, சுபாவ கிளைகளை அவர் தப்ப விடாதிருக்க உன்னையும் தப்ப விட மாட்டார் என்று எச்சரிக்கையாயிரு என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவனை மறக்காதே. நீ எதை மறந்தாலும் அவரை மறக்காதே, இயேசுவை மறக்காதே.

0: நல்ல கவனிங்க, தேவனை மறக்காதீங்க. இஸ்ரவேலர்கள் ஏன் தெரியுமா இவ்வளவு பிரச்சனை? பார்வோன் அடிமைப்படுத்தும் போது, பிரைஸ் காட், யோசேப் இருந்த போது யாருக்கு பார்வோன், அப்பவும் பார்வோன் இருக்கிறான் ஒரு பார்வோன், ஆனா யோசேப்பை அடிமைப்படுத்த முடியவில்லை. வேதம் சொல்லுகிறது எபிரேயர் எகிப்தியருக்கு அருவறுப்பானவர்களாம். ஏன்னா எபிரேயருடைய தொழில் என்ன தெரியுமா? ஆடு மேய்க்கிற தொழில். ஆடு மேய்க்கிறவங்களை பார்த்தாலே எகிப்தியருக்கு அருவறுப்பா இருக்கும். அப்படி அருவறுப்பா எண்ணப்பட வேண்டியவர்களை அந்த தேவன் அரண்மனையில் தூக்கி உட்கார வச்சிருக்கிறார். காரணம், யோசேப்புக்கு தன் தேவனை தெரியும், தன் தேவனை மறக்கவில்லை, தன் தேவனை மறக்கவில்லை. யோசேப்பு சிறைச்சாலையில் இருந்த போது தேவன் அவனை மறக்கவில்லை. போர்த்திபாரின் அரண்மனையில் யோசேப்பு இருந்த போது, பாவம் செய்வதற்கான ஒரு விசாலமான வாசலை சத்துரு திறந்த போது, யோசேப்பு தன் தேவனை மறக்கவில்லை. போர்த்திபாரின் மனைவி சொல்றா, இந்த வீட்டில் வேற யாரும் இல்லைன்னு. யோசேப்பு சொல்றா, உனக்கு தான் வேற யாரும் இல்லை, நான் மட்டும் இருக்கிறது போல இருக்கும், ஆனா எனக்கு என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். கிருபையில் நிற்கிற தேவ பிள்ளையே, தேவன் தருகிற கிருபை நீ பாவம் செய்வதற்கான லைசன்ஸ் கிடையாது. தேவனை மறக்கிறவர்களே, இதை சிந்தித்துக் கொள்ளுங்கள். தேவன் தருகிற கிருபை நீ பாவம் செய்வதற்கான லைசன்ஸ் கிடையாது. நீ என்ன செஞ்சாலும் கிருபையின் காலத்தில், ஓ நீ செய்த பாவம், செய்கிற பாவம், செய்யும் பாவம் மன்னிக்கப்பட்டது என்று பிசாசானவன் பொய்யான உன்னை வஞ்சிக்கும்படியான காரியங்களை வேகமாய் விதைத்துக் கொண்டிருக்கிறான். நன்றாய் கவனித்துக்கொள். எப்படி யோசேப்பு சிறைச்சாலையில் இருக்க வேண்டியவன், போர்த்திபாரின் அரண்மனையில் இருக்க தகுதி இல்லாதவன், ஆனா போய் நிற்கிறானா? அவன் நினைவு கூறுகிறான், நான் அல்ல, எனக்கு தன்னை வெளிப்படுத்துவான், தேவனை நினைக்கிறவன் தேவனை வெளிப்படுத்துவான். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனை மறக்காதபடிக்கு என கேட்டுக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, நம்முடைய அந்தரங்கம் கர்த்தருக்கே தெரியும். வெள்ளையை போட்டுட்டு சர்ச்சுக்கு வரும், இது மட்டும்தான் மற்றவங்களுக்கு தெரியும், ஆனா நம்முடைய அந்தரங்கம், ஓ ஜீசஸ், ஆண்டவர் சொல்லுகிறார், எச்சரிக்கையாயிரு, எச்சரிக்கையாயிரு. நீ எங்க போற கர்த்தருக்கு தெரியும், யார்கிட்ட பேசுற கர்த்தருக்கு தெரியும், யாரோடு பழகிற கர்த்தருக்கு தெரியும், என்ன பார்க்கிற கர்த்தருக்கு தெரியும். எச்சரிக்கையாயிரு. சுபாவ கிளைகளையே அவர் விட்டு வைக்கவில்லை என்றார். ஓ ஜீசஸ், ஜீசஸ், உன்னுடைய அந்தரங்கம் தூய்மையாயிருப்பதாக. ஓ ஜீசஸ், எல்லாரும் உங்க தலையில கை வச்சு சொல்லுங்க, என்னுடைய அந்தரங்கம் தூய்மையாயிருப்பதாக. யாருடைய அந்தரங்கம் தூய்மையாயிருக்கும் தெரியுமா? தேவனை மறக்காதவர்களுடைய அந்தரங்கம். யோசேப்புக்கு எப்படி பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள முடிந்தது தெரியுமா? அதுக்கு அவன் எந்த பைபிள் காலேஜில் போய் படிக்கல, எந்த ஸ்பெஷல் வரத்தையும் வாங்கல. அவன் ஒன்றை நினைத்தான், தன்னோடு கூட கர்த்தர் இருப்பதை நினைத்தான், தன்னோடு கூட. இந்த பகல் வேளையில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள், கூட கர்த்தர் இருக்கிறார் என்கிற நிச்சயம் இருக்குமானா? நம்ம வார்த்தையில கண்ட்ரோல் இருக்கும், ஆமே. நம்முடைய பார்வையில கண்ட்ரோல் இருக்கும், ஆமே. நீங்களே தனியா இருந்து நாம செய்யறதுக்கும், ஒரு ஆள் இருக்கும் போது நாம செய்யறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. தேவனை மறக்கிறவர்கள் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஏற்கனவே வெட்டப்பட்ட இடத்துல ஒட்டப்பட்டிருக்கிறோம். ஓ, என் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லும் போது சொல்லுவார், நியாய தீர்ப்பு நாள்ல சோதம் பட்டணத்தார் எழுந்து நின்று குற்றம் சாட்டுவாங்க, நாங்க அப்படி செஞ்சதுக்கு எங்க மேல அக்னி இறக்குனீங்களே, இவங்க இவ்வளவு செஞ்சோம், இவங்க இவ்வளவு செஞ்சோம், ஏன் விட்டு வச்சிருக்கிறீங்க? என் ஆண்டவர் வான் பண்ணா கடைசி நாட்களில், ஆமே ஆமே, ஒவ்வொருத்தரா சொல்லுவாங்க, அவருடைய ஜட்ஜ்மெண்ட்டுக்கு உள்ளான ஒவ்வொரு பட்டணத்தாரும் எழுப்பி நிற்பாங்களா? நாங்க இது செஞ்சதுனால தானே எங்களை இப்படி அடிச்சிங்க, நாங்க அது செஞ்சதுனால தானே எங்களுக்கு இவ்வளவு செஞ்சீங்க, ஆமே, இவங்க எவ்வளவு செஞ்சுட்டு வந்து நிற்கிறாங்க. அப்போ அவர் எதுல தெரியுமா இருப்பாரா? நியாயாசனத்தில் இருப்பாரா? அவர் யார் தெரியுமா? பட்சபாதம் இல்லாத நீதி உள்ள நியாயாதிபதி. சுபாவ கிளைகளை அவர் விட்டு விடாதிருக்க.
1: எச்சரிக்கையாயிரு. எதற்கு எச்சரிக்கையாயிருக்கணுமா? தேவனை மறவாதபடி, தேவனை மறவாதபடி. 106வது சங்கீதம் 13வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய செய்கைகளை சீக்கிரமாய் மறந்தார்கள். வாசியுங்கள் 106:13. வேகமாய்.
2: ஆனாலும் சீக்கிரமாய்,
1: சீக்கிரமாய்
2: அவருடைய கிரியைகளை மறந்தார்கள்.
1: ஓ, சீக்கிரமாய் மறந்துட்டாங்க, சீக்கிரமாய். இந்த வார்த்தையில நான் ரொம்ப குத்துச்சு. ஆண்டவர் எப்போ மறக்கிறோன்னு பார்த்துட்டு இருக்கிறார். சீக்கிரமா, ஒரு பெரிய ஆபத்துலேருந்து காத்தா ஒரு சண்டே ஒழுங்கா இருப்போம், ஒரு சண்டே. சீக்கிரமா, சீக்கிரமாய், சீக்கிரமாய் மறந்தவர்கள். இன்னைக்கு தேவ சமூகத்தில் வந்து உட்கார்றது கூட இன்னைக்கு அநேகர் கஷ்டமா இருக்கு. 3 மணிக்குறா அப்படி ஏங்குறாங்க. அந்த உட்கார்றது கூட இன்னைக்கு அநேகர் கஷ்டமா இருக்கு. ஏன்னா சீக்கிரமா மறந்துடுறான். ஒரு காலத்தில் கதவை திறக்கிறதே நீங்கிறான். ஏன்னா சீக்கிரமா. அதாவது தாவீது சொல்றாரு, நான் உள்ளளவும் துதிப்பேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? நன்மையை நினைக்க நினைக்க நினைக்க தாவீது தீர்மானிச்சுட்டான், இதுக்கு நன்றி சொல்லி முடிக்கிறதுக்கு இந்த ஆயுசு சீக்கிரமா. இன்னைக்கு தேவ சமூகம்னா ஆண்டவர் கேட்குறார், 10 பேர் இல்லையா, 10 பேர் இல்லை, நான் மீதி 9 பேர் எங்கன்னு கேட்குறாங்க. சீக்கிரமா மறக்கிறாங்க, சீக்கிரமா மறக்கிறாங்க. என்னெல்லாம் செய்தார்னு ஒரு 2 நிமிஷம் கண்ணை மூடி நீங்க திரும்பி யோசித்து பாருங்க. 2 நிமிஷம் என்னெல்லாம் செய்தார்னு யோசித்து பாருங்க. அதுல ஒன்னு செய்யாம இருந்தா கூட நான் சொல்லுவேன், இன்னைக்கு நான் 2017 நான் வந்த பஸ் ஒரு ஸ்லீப்பர் பஸ்ல வந்துட்டு மிகப்பெரிய ஆக்சிடென்ட். 4:50 அந்த ஆக்சிடென்ட் நடக்குது, 4:45 அவர் என்னை தட்டி எழுப்புறாரு. 4:50 ஆக்சிடென்ட், பெரிய ஆக்சிடென்ட். 4:45 ஒரு காரம் என்னை தட்டி எழுப்புகிறது. நான் எழும்பி நான் எல்லா என்னோட திங்ஸ் எல்லாம் எடுத்து பேக்கில் வச்சு ரெடியாக இருந்து ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கேன். பஸ் ஆக்சிடெண்ட், சத்ரு விழ பிளான் போர்டுக்கு முன்னாடி ஆண்டவர் என்ன சேஃபாக்கிட்டார். இது எனக்கு மட்டும் இல்லை, எங்கையில் மைக் இருக்கிறதுனால நான் சொல்கிறேன். இப்படி எத்தனை பேர் சொல்ல முடியும், எத்தனை பேர் உயரத்திலிருந்து. ஆமே, சாட்சி கேட்டீங்க, ராஜா பாண்டே சொன்ன சாட்சி. சில வருஷத்துக்கு முன்னாடி தங்கத்துறை மேலதானே தலைகீழாக எத்தனை முறை இங்க எத்தனை பேருக்கு சொல்ல முடியும், இப்படி மரண விளிம்பு இருந்த இடத்திலிருந்து எழும்ப முடியாம எத்தனை பேர் ஸ்ட்ரக் ஆகி அப்படி இருந்திருக்கிறாங்க, அவ்வளவுதான். ஆமே, அந்த நேரத்தில எல்லாம் அவர் ஏதோ செஞ்சதுனாலதான் இன்று நான் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன், இன்று நான் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற சபையே, கேள், தேவனுடைய செய்கையை ஒரு நாளும் மறவாதே. இன்னைக்கு தேவ சமயம், அதான் சாட்டர்டே போயாச்சு, இனி சண்டே. எச்சரிக்கையாயிரு என்று கர்த்தர் சொல்லுகிறார். எச்சரிக்கையாயிரு, எச்சரிக்கையாயிரு. சுபாவ கிளைகளை அவர் தப்ப விடாதிருக்க. ஆமென். இனி ஒரு பொழுதை காண்போமா என்று இத்தனை இரவுகளிலே கண்ணீர் வடித்திருப்போம். அன்று கர்த்தருடைய செய்கைகள் அல்லவா நம்மை வாழ வைத்தது. ஆமென் சொல்லுங்க. மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிர. ஆமென். நிறைய பேசணும், ஆனா இதுலயே சுத்தி சுத்தி நிற்கிறேன். ஆண்டவர் சொல்ற ஆண்டவருடைய வேதனையை பாருங்களேன். எசேக்கியேல் 16:6 வசனத்தை வாசிங்க. எசேக்கியேல் 16:6,
2: நான் உன் அருகே கடந்து
1: போன போது
2: மிதிப்படுவதற்கேதுவாய் நீ உன் இரத்தத்தில் கிடக்கிறதை
1: கண்டு
2: உன் இரத்தத்தில் கிடக்கிற
1: உன்னை பார்த்து
2: பிழைத்திரு என்றேன்.
1: சிறு வயதில கர்த்தர் செய்தது, ரட்சித்தது. ஆனால் ரட்சிக்கப்பட்ட தேவஜனம் என்ன செய்யுது? 22வது வசனம்,
2: நீ உன் எல்லா அருவறுப்புகளிலும் வேசித்தனங்களிலும் நடக்கும் போது நிர்வாணமும் அம்மனவுமா இருந்ததும் உன் ரத்தத்திலே மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் கிடந்ததுமான உன் சிறு வயதின் நாட்களை நினையாமற்
1: போனாய். உன் சிறு வயதின் நாட்களை நீ அன்னைக்கு எப்படி இருந்த தெரியுமா? அந்த வார்த்தையை பாத்தீங்களா, நிர்வாணமும் அப்படின்னு என்ன அர்த்தம்? உனக்கு ஒரு டிரெஸ் கூட இல்ல, இதான் நீ. உனக்குன்னு சொந்தமா ஒரு ட்ரெஸ் கூட, உன் நிர்வாணத்தை மறைக்கிறதுக்குன்னு ஒரு ட்ரெஸ் கூட இல்லாத போது நான் உன் அருகே கடந்து வந்தேன். ஆண்டவர் சொல்றார், அப்படி இருந்த உன்னை நான் இப்படி ஆக்கி வைக்கும் போது நீ அப்படி இருந்தத மறந்துட்ட. தேவனுடைய செய்கை அல்லவா நான் சொல்லுவேன். இன்னைக்கு நான் இந்த வஸ்திரம் போட்டிருக்கிறேன் என்றால் இது நான் சம்பாதித்ததல்ல, இது என் தேவனுடைய செய்கை. இன்னைக்கு நான் திருப்தியா சாப்பிடுறேனா அது என் தேவனுடைய செய்கை. நான் படுத்து தூங்குறேனா அது தேவனுடைய செய்கை. நான் ஒரு கார்ல போறேனா அது தேவனுடைய செய்கை. ஒரு காலத்தில் நான் எப்படி இருந்தேன். தாவீது உடன்படிக்கை வெட்டிக்கு முன்னாடி ஆடும் போது நல்ல துள்ளி குதித்து சந்தோஷம் தாங்க முடியாது. மீகாள் பார்க்கிறாள், சீன் ஆயிட்டு இவரையா போய் கட்டினேன் உள்ள என்றாகும் போது அப்படி அற்பமா பார்க்கறது. இப்போ தாவீது சொன்னான், உண்மையிலே தாவீது வஸ்திரம் இல்லாமல் ஆடலை. நீங்க சரியா படிச்சிங்கன்னா தெரியும், ராஜ வஸ்திரத்தை கழட்டி வைத்து விட்டு சணல் நூல் வஸ்திரத்தை தரித்து கொண்டு ஆடியிருப்பார். மீகாள் பார்த்து வளர்ந்தது உடுத்து பழகினது எல்லாமே ராஜ வஸ்திரம். ராஜ வஸ்திரம் உடுத்து பழகினவளுக்கு சணநூல் வஸ்திரம் வந்து ஒரு வஸ்திரமே இல்லை. ஆமென். மீகாள் பிறந்து வளர்ந்தது ராஜாவின் பிள்ளையாக, அதனால் அவளுக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனால் தாவீது பிறந்து வளர்ந்தது ராஜாவின் பிள்ளையாக அல்ல. ஆடுகள் கூட படுத்திருப்பான், ஆடுகளுடைய ஸ்மெல் அவன் மேல அடிக்கும். ஆடுகளுக்கு புல்லையும் தண்ணியும் கொடுத்துட்டு எவ்வளவு நாள் தண்ணி இல்லாம சாப்பாடு இல்லாம இருந்திருப்பான். ஆமென். தாவீது சொன்னா, ஹல்லேலூயா, உனக்கு மீகாளே நீ என்னை நேசிக்க காரணம் நான் ராஜாவானதுனால. ஆனால் அவர் ராஜாவானதுனால என்னை தெரிந்தெடுக்கவில்லை, ஆட்டு தொழுவங்களில் இருந்து அவர் என்னை தெரிந்தெடுத்தார். என் தகப்பனும் தாயும் என்னை கைவிட்ட போது கர்த்தர் என்னை சேர்த்து கொண்டார். ஹாலேலூயா, ஹாலேலூயா. என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கும் போது கர்த்தர் என்னை சேர்த்து கொண்டார். எனக்கு விரோதமாய் அநேகர் எழும்பின போது கர்த்தர் ஒருவரே அவன் சொல்லுகிறார், நான் இன்னும் நேசனாவேன். ஆமென். தாவீது மறக்கலங்க. இன்னைக்கு ஒரு லெவல் தாண்டினதோ ஆமே ஆமே இன்னைக்கு நல்ல லெவலில் வச்சிருக்கிறோம். நேற்று ஒரு சகோதரன் என்னை பார்க்க வந்தார். கொஞ்ச நேரம் பேசும்போது, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பார்த்து பழகினதுனால நல்ல பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், அவருடைய சாட்சியை சொல்லும் போதே அவர் கண்களில் கண்ணீர் வர ஆரம்பித்தது. இங்கே இதே ஊரில் ஆமே லுங்கி கட்டிட்டு பெயிண்ட் அடித்து கொண்டிருந்தவர், பெயிண்ட் அடித்து கொண்டிருந்தவர் இன்று கத்த வெளிநாட்டில் ஒரு பெரிய போஸ்ட் ஆமே நல்ல உயர்வு கொடுத்து இன்னைக்கு அந்த வேலைக்கு போகணுன்னாலே அவருக்கு புது கார் கொடுத்துருக்குறாங்க, வீடு கொடுத்துருக்குறாங்க. சும்மாலாம் அங்கே போகக்கூடாதான், நல்ல கோட் ஷூட் போட்டு டை கட்டிட்டு தான் போகணுமா. அவர் சொல்லும் போதே அவர் அழுதார். ஏன் அழுதார் தெரியுமா? அவர் ஒரு காலத்தில் ஆமே லுங்கி கட்டிட்டு பெயிண்ட் அடித்ததை மறக்கலை. நான் சொன்னேன் இன்னும் உயர்த்துவா. ஏன் தெரியுமா? நீங்க மறக்கல, நீங்க மறக்கல, நீங்க மறக்கல, மறக்கல, மறக்கல. சபையே மறந்துடாத, மறந்துடாத, மறந்துடாத. நீ மறந்து உன் உயர்வுக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்காத, உன் ஆரம்பத்தை நினை. என் ஆண்டவர் சொல்றா, சிறு வயதிலே நீ இருந்தத நீ மறந்துட்டியம்மா, சிறு வயதுல இருந்தத மறந்துட்டிய, மறந்துடாத. ஆமே இன்னைக்கு இந்த நிலையில் இருக்கிறோமே, இந்த நிலையில் ஆவோம் என்று எண்டாவது எதிர்பார்த்து இருக்கிறோமா, நினைத்திருப்போமா? ஆமே ஹல்லேலூயா. அருமையான குடும்பத்தார் வீடு கட்டி கர்த்தர் வீடு கட்டி தந்தார் சாட்சி சொல்லும் போது என் உள்ளம் எல்லாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்தது. காரணம் ஏன் தெரியுமா? அவர்களுடைய சூழ்நிலை எனக்கு தெரியும். ஆமே ஹல்லேலூயா. இதெல்லாம் கர்த்தர் செய்ததல்லவா? இங்க எத்தனை பேர் சொல்லுவீங்க, என் பணத்தாலும் இன்று ஏதாவது எனக்கு இருக்கிறது என்றால் அது என் பணமோ என் பலத்தாலேயோ என் ஞானத்தினாலேயோ சம்பாதித்தது கிடையாது, தேவனுடைய வல்லமையுள்ள செய்கை என் வாழ்க்கையில வெளிப்படுத்தினதுனாலன்னு சொல்றவங்க ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க எத்தனை பேருங்க, எத்தனை பேருங்க? நான் ஆமே எல்லாரையும் சொல்ல முடியும். ஆமே சகோதரர் அருண் ஜார்ஜ் இங்க இருக்கிறாங்க. திருமணமாகி 4 வருஷம், ரெண்டு டாக்டர் சர்டிபிகேட் கொடுத்தாங்க, ரெண்டு டாக்டர்ஸ் சர்டிபிகேட் கொடுத்தாங்க. உனக்கு பிள்ளைக்கு சான்ஸே கிடையாது, ரெண்டு சர்டிபிகேட் அவர் கையில் வச்சிருந்தார். ஆமே ஆமே 4 வருஷம் காத்திருந்தார், கத்த 4 பிள்ளைகளை கொடுத்தார். இன்னொரு 4 வருஷம் கூட காத்திருந்தால் கர்த்தர் 8 பிள்ளைகளை கொடுத்திருப்பார். ஆமென். இதெல்லாம் கர்த்தருடைய செய்கை அல்லவா? நான் எதுக்கு இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னா, நான் ஒருத்தங்களை சொல்லும் போது நீங்க யோசித்து பாருங்க, நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? ஆமே, நம்ம ஏதோ சம்பாதித்து ஒன்னும் கிடையாதுங்க. ஆமே, இந்த கை ஒன்றை சம்பாதித்தது என்றால் இந்த கை மாத்திரமல்ல, இதோடு கூட அவருடைய கரம், நான் உன் வலது கையை பிடித்துக் கொண்டு, நான் உன் வலது கையை பிடித்துக் கொண்டு, நான் உன் வலது கையை பிடித்துக் கொண்டு. எத்தனை பேர், எத்தனை பேர் தேவனுக்கு மகிமையை செலுத்துறீங்க? நல்ல கரங்களை சட்டி, நல்ல கரங்களை சட்டி, நல்ல கரங்களை சட்டி. Hallelujah!

0: ஆமே ஆமே. எலியா எலிசாவை தேடி போறான், எலியா எலிசாவை தேடி போறான், இயேசு நம்மை தேடி வந்தா. எலியா உழுது கொண்டிருக்கிறான், உழுது கொண்டிருக்கிறான், ஆமா ஏற பூட்டி கொண்டு உழுதுட்டு இருக்கிறான். அப்படின்னா மேல ஃபுல்லா சேரு, சேற்றில் இருந்த எலிசாவை தேடி எலியா செல்லுகிறான். எங்கிருந்து செல்லுகிறான் தெரியுமா? தேவ பர்வதத்திலிருந்து இறங்கி செல்லுகிறான். யாரை தேடி தெரியுமா? எலிசாவை தேடி, எலிசாவை தேடி. ஆமே. சூரிய செடிக்கு கீழே படுத்த எலியா, போதும் ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளும் என்று சொன்னான். ஆண்டவர் சொன்னார், இல்லை உன்னை கொண்டு எனக்கு ஒரு காரியம் செய்ய வேண்டி இருக்கிறது. என்ன காரியம்? நீ இறங்கி போ, சேற்றில் எலிசா என்பவன் இருக்கிறான், அவன் எனக்கு வேணும், அவன் எனக்கு வேண்டும். நல்ல கவனமாக கேளுங்க, பிதாவினால் உயர்த்தப்படுவதற்காக அல்ல கிறிஸ்து தம்மை தாழ்த்தினது. காரணம், அவர் ஏற்கனவே எல்லா மகிமையும் உடையவர். அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது பிதாவுக்கு எப்படி இருந்தாராம், எல்லாரும் சத்தமாக சொல்லுங்க. அப்ப அவர் எல்லாவற்றையும் விட்டு இறங்கி வர ஒரு அவசியமும் இல்லை. அவர் இறங்கி வந்தது ஒரே அவசியம்தான், நான் அவருக்கு அவசியம், நீங்கள் அவருக்கு அவசியமானபடியினால். ஒரு ஆமேன் சொல்லுங்க சபையே. நம்ம இங்க வர்ற ஒவ்வொருவருக்கும் சொல்ற கதர், கார் தருவார், வீடு தருவார், தருவார், உன்னை சுகம் தருவார். இப்படி சொல்லும் போது நீங்க போடுற சத்தத்தை விட அவர் நமக்கு தந்த ரட்சிப்பு அபிஷேகம், அவர் நமக்கு தரப்போகிற நித்திய மகிமை, இது வரும்போது நீங்க சத்தத்தை நிறுத்தக்கூடாது. ஆமேன், ஹல்லேலூயா. அவர் எனக்காக இறங்கி வந்தார், ஆமென், எனக்காக இறங்கி வந்தார், க்ளோரி, எனக்காக, ஆமென். நேரா வந்தார், சேற்றில் இருக்கிற எலியாவை பார்த்தார், எலிசாவை பார்த்தார். எலியா ஒன்னே ஒன்னு செய்தார், தன் மேல் இருக்கிற சால்வையை அந்த எலிசா மேல போட்டார். போட்டுட்டு சொல்றார், வா அப்படிங்கிறாரு. என் ஆண்டவர் வந்தார். எசேக்கியேல் 16:8, நான் உன் அருகே கடந்து வந்த போது, வாசிங்க 16:8, க்ளோரா பாக்கா ராமாமா
1: உன்னை பார்த்தேன் உன் நிர்வாணத்தை மூடி
0: மூடி
1: உனக்கு ஆணையிட்டு கொடுத்து,
0: ஆமே,

0: அவர் தான் வந்தார். என் சிறு வயதுல, என் இள வயதுல என்னை ரட்சித்தார். என்னை அவருடையவனாய், அவருடையவளாய் மாற்ற வஸ்திரத்தை விரித்தார். இதுதான் எலியா செய்தான். 1 ராஜாக்கள் 19:20.
1: அப்பொழுது அவன் மாடுகளை விட்டு எலியாவின் பிறகே ஓடி, நான் என் தகப்பனையும் என் தாயையும் முத்தம் செய்ய உத்தரவு கொடும்,
0: உத்தரவு கொடும்.
1: அதற்கு பின்,
0: அதுக்கு முந்தின வசனத்தை வாசிங்க.
1: அப்படியே அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்டு போய் 12 ஏர் பூட்டி உழுத சாப்பாத்தின் குமாரனாக எலிசாவை கண்டான்.
0: கண்டான்
1: 12 ஏரை
0: ஓட்டிக் கொண்டிருந்தான்.
1: எலியா அவன் இருக்கும்
0: எத்தனாவது ஏரை ஓட்டிக் கொண்டிருந்தான்? சத்தமா சொல்லுங்க. அந்த 12 கடைசி யாரு? அவர் ஞானவான்களை வெட்கப்படுத்த, அவர் பைத்தியங்களை தெரிந்து கொண்டார், பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்த, கரங்களை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. உலகம் ஒரு வேலைக்கு இன்டர்வியூ வைக்கும் போது ஒரு சீட்டு 100 இருப்பாங்கன்னா, ஆமே, அதுல யாரு ஃபர்ஸ்டோ அவங்கள உலகம் தெரிந்தெடுக்கும். ஆனா உன்னதம் அந்த 100வது நபரை தெரிந்தெடுக்கும். எதுக்கு தெரியுமா? மேன்மை பாராட்டுகிற ஒருவனும் தன்னை குறித்து அல்ல, கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்ட. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீங்க? கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு மகிமை. இப்போ சால்வையை போடுகிறார். போட்டுட்டு சொல்றாரு, 20 கடைசி வாசிங்க. போய் திரும்பி வா,
1: நான்
0: உனக்கு செய்ததை
1: நினைத்துக்கொள் என்றான்.
0: நினைத்துக்கொள், அவ்வளவுதான். ஆமே, செய்ததை நினைத்துக்கொள். எனக்கு ஆண்டவர் ஒண்ணுமே செய்யல அப்படின்னு ஒருத்தங்க

சொல்ல முடியாது. அநேக ஸ்தோத்திரங்களினாலே இன்னைக்கு காலையில தேவைக்கு அதிகமாக ஸ்தோத்திரத்தை கொடுத்து கிருபை வாங்கின எத்தனை பேர் இருக்கிறீங்க? கை கீழே போடுங்க ப்ளீஸ். நான் சொல்கிறத கரெக்டாக புரிந்து கையை உயர்த்து. நான் கையை தூக்கவே சொல்ல, நான் அப்படி செய்யலை. நான் ஸ்தோத்தரிக்கவில்லை என்றில்லை, ஸ்தோத்தரித்தேன். ஆனால் நான் பெற்றுக்கொண்ட கிருபை என்னுடைய ஸ்தோத்திரத்தினால் கிடைக்கவில்லை, அவருடைய ஈவின் அளவுக்கு தக்கதாய். எவ்வளோ நாள் ஸ்தோத்திரம் பண்ணாமல் இருந்திருப்போம்? அன்னைக்கு மட்டும் ஆண்டவர் இன்னைக்கு இவன் ஸ்தோத்திரம் பண்ணல, நான் இவனுக்கு கிருபையை கொடுக்கக்கூடாது ஸ்டாப் பண்ணியிருந்தாருன்னா டெய்லி நம்ம சர்ச்சில் அடக்க ஆராதனை தான். அவன் கிருபை தேவன் வைக்கிறா. என் ஆண்டவர் சொல்லுகிறார், எலியா எலிசாவிடத்தில் சொன்ன வார்த்தையை தான் இன்றைக்கி நம்மக்கிட்ட சொல்கிறாரு. நான் இப்படி சொல்கிறேன், ஸ்தோத்திரங்களினால் கிருபை பெருகும். அந்த ஸ்தோத்திரம் பண்ணதுக்கும் தேவன் முதல்ல ஃபஸ்ட்டு டெபாசிட்டாக கொஞ்சம் ஆமே. ஹல்லேலூயா. சில கம்பெனியில் வந்து வேலை ஒரு மாதம் முடியும் போது சம்பளம் கொடுப்பாங்க, சில கம்பெனியில் ஃபஸ்ட்டே பாதி சம்பளத்தை கொடுத்துருவாங்க, இது வேலை செய் மீதி அப்புறம். அப்படி தான் தேவன் கிருபை தந்து கண் திறக்க வைக்கிறார், துதித்து மீண்டும் கிருபையை பெற்றுக்கொள்ள வைக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே. நான் உனக்கு செய்ததை நினைத்துக்கொள், மறக்கிறவன் திரும்ப போயிடுவான், நினைக்கிறவன் திரும்ப வருவான். எலியா எங்கேயுமே போகல, ஒன்னே ஒன்று சொன்னார், நான் உனக்கு செய்ததை நினைத்துக்கொள். ஏ எலிசா இப்படியாக நீ அங்கே போகாத, உன் பொண்ணை குறித்த தேவ திட்டம் வேற, அப்படி எதையுமே சொல்லலை. ஒரே ஒரு வேர்டு, நான் உனக்கு செய்ததை நினைத்துக்கொள். இந்த பகல் வேளையில் ஆண்டவர் ஒன்னே ஒன்று கேட்குறா, நான் உனக்கு செய்ததை நினைத்துக்கொள். நினைத்த என்ன தெரியுமா செய்வோம்? திரும்ப வருவோம், திரும்ப வருவோம், திரும்ப வருவோம், திரும்ப வருவோம், திரும்ப வருவோம், திரும்ப வருவோம். எலிசா திரும்பி வந்தார், எலிசா திரும்பி வந்தார். எலிசாவின் மேல் முதலாவது ஒரு சால்வை விழுந்தது, அவனை மீட்க என்றால். எலிசாவின் மேல் இரண்டாவது ஒரு சால்வை விழுந்தது, அந்த சால்வை தான் அவனுக்கு அடையாளமாயிருந்தது. அந்த சால்வை அவன் பிடித்து கொண்டு யோர்தானை அடித்தான், யோர்தான் இரண்டாக பிளந்தது. இயேசுவின் நாமத்திலே உனக்கு ஒரு நற்செய்தியை கேள், இன்று நீ உன் பின்மாற்றத்தை விட்டு உன் மேல் வஸ்திரத்தை விரித்தாரே, அந்த இரட்சிப்பின் வஸ்திரத்தை விரித்தாரே, அவரிடத்தில் திரும்பி வா. ஆமே. எலியாவை அடையாளப்படுத்தி உலகத்துக்கு முன்பாய் உயர்த்தி வைத்த அதே தேவன் தான் எலிசாவின் தேவனாய் இருக்கிறார். அவர் உன்னை மேன்மைப்படுத்தி உன்னை உயர்த்த உன்மேல் தம்முடைய சால்வை போடுகிறார். எத்தனை பேர் இந்த சால்வை எடுக்க போறீங்க? எத்தனை பேர் இந்த சால்வை எடுக்க போறீங்க? கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எலியாவின் தேவன் அவர்தான், எலிசாவின் தேவன் ஆமென் சொல்லுங்க. அவர்தான் என் தேவன் சொல்லுங்க, என் தேவன் ஆமென். நீ எப்படி வாழ வேண்டியவள் தெரியுமா? நீ எப்படி வாழ வேண்டியவன் தெரியுமா? உன் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன், அதனாலே அவர்கள் வளருவார்கள். நீ எப்படி வளர வேண்டியவள் தெரியுமா? எப்படி வளர வேண்டியவள் தெரியுமா? ஆனா ஏன் முடியவில்லை? ஏனா செய்ததை மறந்து விடுகிறோம். எப்படி இருக்க வேண்டியவன் தெரியுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பீடத்தில் நான் எனக்குள்ளே எவ்வளோ பாரமாக இருக்கேன்னா, ஆவியானவர் எவ்வளோ பாரப்பட்டு, ஹே நீ எப்படி இருக்க வேண்டியவள் தெரியுமா அப்படி கேட்குறார் ஆண்டவர். நீ எங்கே இருக்க வேண்டியவன் தெரியுமான்னு கேட்குறார். ஏன் முடியலை? ஏன் இன்னும் நாலு பேர் தழுவில் தான் வாழ வேண்டிய ஒரு பரிதாபமான நிலைமை இருக்க காரணம் என்ன? எலிசா என்ன சொல்லி அழைத்தான்? எலியாவுக்கும் எலிசாவுக்கும் பிரேயருடைய வித்தியாசம் தெரியுமா? எலியாவுடைய ஜபம், அபிரகாம் தேவனே, இசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, என்னை கேளும், என்னை கேளும், என்னை கேளும். இது எலியாவின் ஜெபம். எலிசாவின் ஜெபம் என்ன தெரியுமா? எலியாவின் தேவன் எங்கே என்று கேட்டு வஸ்திரத்தை வாங்கி அடித்தான், அவ்வளவுதான். ஆமீன் சொல்லுங்க, ஆமீன் சொல்லுங்க. இன்னும் வைராக்கியம்ல, அவன் உன் மேல ஆண்டவர் இன்னைக்கு ஒரு அடையாளத்தை போட விரும்புகிறார். உன் மேல ஆண்டவர் இன்னைக்கு ஒரு அடையாளத்தை போட விரும்புகிறார். நீ இனி கெஞ்சி கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. ஆமே. எலியாவின் தேவன் எங்கே? Praise God. இந்த அடையாளம் வேணுமா? ஆண்டவர் சொல்லுகிறார், நான் செய்ததை நினைத்துக்கொள்,
திரும்பி வான்னு கேட்கிறார். அப்பா வந்துட்டேன்ப்பா, ராஜா நான் வந்துட்டேன்ப்பா, என் ஆண்டவர் கிருபையின் வாசலை உனக்காக இன்னும் திறந்து வைத்திருக்கிறார் சகோதரி. என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா, இன்னும் ஏன் நாலு பேர் தயவுல, நாலு பேர் நினைச்சாதான் உனக்கு ஏதாவது கிடைக்குங்கிற நிலைமை, அது ஆரம்ப நிலையா மட்டும்தான் இருக்கணும், அது உன்னுடைய முடிவு நிலையா அப்படி என்றால் அது உன்னுடைய தோல்வி. நாம் தோற்றவரை அல்ல ஆராதிப்பது, நான் ஜெயித்தவரை ஆராதிக்கிறேன். என் தேவன் தம்முடைய மகிமையுள்ள ஐஸ்வர்யத்தின்படி என்னுடைய குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவா. ஆமென் சொல்லுங்க. திரும்பி வா, பாவத்தை விட்டு திரும்பி வா, சேற்றை விட்டு திரும்பி வா. எலியா எப்படி சரி எப்படி வந்தான் தெரியுமா? அந்த மாடை பேதுரு மாதிரி வரல. பேதுரு எப்படி வந்தாரு? வலையும் போட்டையும் விட்டுட்டு வந்துட்டாரு. ஏன்னா சப்போஸ் ஏதாவது சான்ஸ் ஏதாவது மிஸ் ஆயிடுச்சுன்னா திரும்பி போயிடலாம். ஆனா எலியா எப்படி தெரியுமா வந்தான்? மாடை அடிச்சு நல்ல விருந்து. இனி திரும்பி வந்தாலும் இதுதான் பவுல் சொல்லுகிறார், நான் நஷ்டம் என்று எண்ணினேன், நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன், நஷ்டம் என்று விட்டேன். இந்த மூணு வசனத்தை நீங்க பிலிப்பியர் மூணுல படிக்கலாம். நஷ்டம் என்று எண்ணினேன், நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கேன். நம்ம நஷ்டம் என்று எண்ணுவோம் ஒரு ஆவேசத்துல, ஆனா வீட்டுல போய் ஐயா தெரியாம இந்த தீர்மானத்தை, அப்படி இல்லை நஷ்டம் என்று இங்கிருந்து எண்ணினேனா வீட்டில் போய் அதை நஷ்டம் என்று தான் எண்ணிக்கொண்டிருப்பேன். நஷ்டம் என்று எதை எண்ணிக்கொண்டிருக்கிறானோ அதை மட்டும்தான் நஷ்டம் என்று விட முடியும். நான் திருப்பி சொல்கிறேன், நஷ்டம் என்று எண்ணினேன், ஹல்லேலூயா எஸ். திருப்பி வீட்டுக்கு போய் திருப்பி அதை பார்க்கும்போது, அதாவது புது ரசத்தை டேஸ்ட் பண்ண பைபிளில் இருக்குது, பழைய ரசத்தை திரும்ப டேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான்னா புது ரசத்தை விட அவனுக்கு எதுதான் பிடிக்குமா? பழைய ரசம்தான் பிடிக்குமா? அதை விட்டுறது திரும்பியே பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறார். நஷ்டம் என்று எண்ணினேன், சர்ச்சில் வச்சு ஒரு தீர்மானம், இது வேண்டான்னு தீர்மானிக்கிறோம், அதை நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கணும். அப்போ தான் அதை விட முடியும், இல்லைன்னா விட முடியாது, விடவே முடியாது. ஆமென், ஆமென். எலிசா பார்த்தார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஏன் இல்லைன்னா அந்த மாடு என்னை விடாது. ஹல்லேலூயா. அதனால் என்ன செய்கிறேன்? சிம்பிளாக ஒரே வழி, நீங்களும் வாங்க ஒரு கை சாப்பிட்டுட்டு ஒரே அடி முடிஞ்சு. ஹல்லேலூயா. இனி அவுட்டு. காரணம், அவர் எனக்கு செய்தது அவ்வளவு பெருசு, அவர் எனக்கு செய்தது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு எத்தனை பேர், எத்தனை பேர், எத்தனை பேர் அதுக்குன்னு யாராவது மாடு வளர்த்த வீட்டில் போய் அடிக்க சொல்லவில்லை. நான் சொல்லுகிறதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். தேவனை பின்பற்றுவதற்கு தடையாக இருக்கிறத தூக்கி போடுங்கள். உனக்கு உபகாரம் செய்தது, இன்னைக்கு ஒரு நன்மை, அந்த நன்மையை தந்தது கர்த்தர் தான்.

யோவான் 6:63 சொல்லுகிறது, வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று. ஆம் தேவ பிள்ளைகளே, ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையின் நிறைவேறுதலை பாடலாக பாடி இந்த புதிய வருஷத்தை கொண்டாடுவோமா? Here we go!

அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன். குப்பையுமாய் எண்ணுகிறேன். எனக்காக சிலுவை சுமந்தவரை உமக்காக நான் வாழுவேன்.

சொல்லுவோமா? ஏசாயா 54:10 சொல்லுது, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை, அவர் கிருபை நம்ம விட்டு விலகாதாம். ஆமென். அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது நம் வாழ்வில். சரியா?

ஆனாலும் பரவாயில்ல, அர்ப்பணிக்கிறேன். உன் சித்தத்தை என் விருப்பம் அல்ல, உங்க சித்தம் என் வாழ்க்கையில நிறைவேற என் அர்ப்பணிக்கிறேன் ஏசப்பான்னு சொல்லுவோமா?

0: சிந்திப்போம், செயல்படுவோம்.
1: சுதாவும் அவளுடைய கணவனும் நேபாள தேசத்திலே பணி செய்ய சென்றார்கள். அந்த குறிப்பிட்ட காலத்தில் உலக கணக்கெடுப்பின்படி நேபாள தேசம் ஏழ்மையின் வரிசையின் நான்காவதாக இருந்தது. அவர்கள் குடியேறிய கிராமத்தில் இருந்த மக்கள் வீடுகளில் அவர்களுக்கு இருந்ததெல்லாம் உணவு பொங்க சில பாத்திரங்கள், சாப்பிட சில தட்டுகள், சாதாரண கோரம்பாய்கள், அறுவடை செய்ய பயன்படுத்தும் கத்திகள், மாற்றிக்கொள்ள அவர்களுக்கு இருந்த சில உடைகள். அவர்கள் வீட்டின் வெளியே திறந்த மைதானத்தில் அடுப்பு ஏற்றி உணவு சமைத்தார்கள். பாசனத்திற்காக தண்ணீர் ஓடும் வாய்க்கால்களிலேயே குளித்துக் கொண்டார்கள். சுதாவும் கணவனும் கூட அவர்களைப் போல வாழ தீர்மானித்தார்கள். என்றாலும் இவர்கள் ஒரு சிறிய தகர மேஜை வைத்திருந்தார்கள். மூங்கிலான இரண்டு இருக்கைகள் இருந்தன. தண்ணீரை வடிகட்டி குடிக்க ஒரு தண்ணீர் ஃபில்டர் இருந்தது. காற்றில் அடுப்பு அணையாமல் இருக்க இரண்டு தகரத்துண்டுகள் இருந்தன. மண்ணெண்ணெய் அடுப்பும் இருந்தது. ஒரு நாள் தற்செயலாய் பக்கத்திலிருந்த அண்டை வீட்டுக்காரர் இவர்கள் வைத்திருந்த பொருட்களை பார்த்து, அடேயப்பா, இவர்களுக்கு எல்லாம் இருக்கிறதே என்று வியப்புற்றாராம். இதனை கேட்ட சுதாவுக்கு மிக ஆச்சரியமாக இருந்ததாம். இது தனக்கு தாழ்மை உணர்வை கொடுத்தது என்றும், ஆண்டவர் தனக்கு தந்திருக்கிற எல்லா உலக பொருட்களுக்காகவும் எப்பொழுதும் நன்றியுள்ளவராய் இருக்க வேண்டும் என்பதையும் உணர்த்தியது என்று அவர் எழுதியிருக்கிறார். இந்த நேரத்திலே உமக்கு பயந்தவர்களுக்கும் மனு புத்திரர்களுக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது என்ற வேதவசனமே அவளுடைய நினைவில் வந்தது. நாமும் நமக்கு இருப்பவை போதுமானது என்று எண்ணுகிறோமா, அல்லது இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்று அலைகிறோமா? உண்ணவும் உடுக்கமும் நமக்கு இருந்தாலே போதும் என்று வாழத்தான் வேதமும் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறது. செய்வோமா?

அப்போஸ்தலர் 17 அதிகாரம். அவர்கள் அம்பிபோலி பட்டணத்தையும் அப்பலோனியா பட்டணத்தையும் கடந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு வந்தார்கள். அங்கே யூதருக்கு ஒரு ஜெப ஆலயம் இருந்தது. பவுல் தன் வழக்கத்தின்படியே அவர்களிடத்தில் போய் 3 ஓய்வு நாட்களில் வேத வாக்கியங்களின் நியாயங்களை எடுத்து அவர்களுடனே சம்பாஷித்து, கிறிஸ்து பாடுபடவும் மரித்தோரில் இருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதென்றும், நான் உங்களுக்கு அறிவிக்கிற இந்த இயேசுவே கிறிஸ்து என்றும் காண்பித்து திருஷ்டாந்தப்படுத்தினான். அவர்களில் சிலரும் பக்தியுள்ள கிரேக்கரில் திரளான ஜனங்களும் கனம் பொருந்திய ஸ்திரீகளில் அநேகரும் விசுவாசித்து பவுலையும் சீலாவையும் சேர்த்து கொண்டார்கள். விசுவாசியாத யூதர்கள் வைராக்கியம் கொண்டு வீணராகிய சில பொல்லாதவர்களை சேர்த்து கொண்டு கூட்டங்கூடி பட்டணத்தில் அமளி உண்டாக்கி யாசோனுடைய வீட்டை வளைந்து கொண்டு அவர்களை பட்டணத்தாருக்கு முன்பாக இழுத்து கொண்டு வர வகை தேடினார்கள். அவர்களை காணாமல் யாசோனையும் சில சகோதரரையும் பட்டணத்து அதிகாரிகளிடத்தில் இழுத்து கொண்டு வந்து, உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள், இவர்களை யாசோன் ஏற்றுக்கொண்டான், இவர்கள் எல்லாரும் இயேசு என்னும் வேறொருவனை ராஜா என்று சொல்லி ராயனுடைய கட்டளைக்கு விரோதமாக செய்கிறார்கள் என்று கூக்குரலிட்டு, இவைகளை கேட்டுக்கொண்டிருந்த ஜனங்களையும் பட்டணத்து அதிகாரிகளையும் கலங்க பண்ணினார்கள். பின்பு அவர்கள் யாசோனிடத்திலும் மற்றவர்களிடத்திலும் ஜாமீன் வாங்கி கொண்டு அவர்களை விட்டுவிட்டார்கள். உடனே சகோதரர் ராத்திரி காலத்திலே பவுலையும் சீலாவையும் பெரோயா பட்டணத்துக்கு அனுப்பிவிட்டார்கள். அவர்கள் அங்கே சேர்ந்து யூதருடைய ஜெப ஆலயத்திற்கு போனார்கள். அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு, காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாயிருந்தார்கள். அதனால் அவர்களில் அநேகம் பேரும் கனம் பொருந்திய கிரேக்கரில் அநேக ஸ்திரீகளும் புருஷர்களும் விசுவாசித்தார்கள். பெரோயாவிலும் தேவ வசனம் பவுலினால் அறிவிக்கப்படுகிறதென்று தெசலோனிக்கேயரான யூதர்கள் அறிந்தபோது அங்கேயும் வந்து ஜனங்களை கிளப்பிவிட்டார்கள். உடனே சகோதரர் பவுலை சமுத்திர வழியாய் போக அனுப்பிவிட்டார்கள். சீலாவும் தீமோத்தேயும் அங்கே தங்கியிருந்தார்கள். பவுலை வழி நடத்தினவர்கள் அவனை அத்தேனே பட்டணம் வரைக்கும் அழைத்து கொண்டு போய், அங்கே சீலாவும் தீமோத்தேயும் அதி சீக்கிரமாக தன்னிடத்துக்கு வரும்படி அவர்களுக்கு சொல்ல கட்டளை பெற்றுக்கொண்டு புறப்பட்டு போனார்கள். அத்தேனே பட்டணத்தில் பவுல் அவர்களுக்காக காத்து கொண்டிருக்கையில் அந்த பட்டணம் விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறதை கண்டு தன் ஆவியில் மிகுந்த வைராக்கியம் அடைந்து, ஜெப ஆலயத்தில் யூதரோடும் பக்தியுள்ளவர்களோடும் சந்தை வழியில் எதிர்ப்பட்டவர்களோடும் தினந்தோறும் சம்பாஷணை பண்ணினான். அப்பொழுது எப்பிக்கூரரும் ஸ்தோயிக்கருமான ஞானிகளில் சிலர் அவருடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். சிலர், இந்த வாயாடி என்ன பேசப் போகிறான் என்றார்கள். சிலர், இவன் அந்நிய தேவதைகளை அறிவிக்கிறவனாக காண்கிறது என்றார்கள். அவன் இயேசுவையும் உயிர்த்தெழுதலையும் அவர்களுக்கு பிரசங்கித்தபடியினாலே அப்படி சொன்னார்கள். அவர்கள் அவனை மார்ஸ் மேடைக்கு அழைத்து கொண்டு போய், நீ சொல்லுகிற புதிதான உபதேசம் இன்னதென்று நாங்கள் அறியலாமா? நூதனமான காரியங்களை எங்கள் காதுகள் கேட்க பண்ணுகிறாய், அவைகளின் கருத்து இன்னதென்று அறிய மனதாயிருக்கிறோம் என்றார்கள். அந்த அத்தேனே பட்டணத்தார் எல்லாரும் அங்கே தங்குகிற அந்நியரும் நவமான காரியங்களை சொல்லுகிறதிலும் கேட்கிறதிலும் ஒழிய வேறொன்றிலும் பொழுதுபோக்குகிறதில்லை. அப்பொழுது பவுல் மார்ஸ் மேடையின் நடுவிலே நின்று, அத்தேனரே, எந்த விஷயத்திலும் நீங்கள் மிகுந்த தேவதா பக்தியுள்ளவர்கள் என்று காண்கிறேன். எப்படி என்றால், நான் சுற்றித் திரிந்து உங்கள் ஆராதனைக்குரியவைகளை கவனித்து பார்த்த பொழுது அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை கண்டேன். நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். உலகத்தையும் அதிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராயிருக்கிறபடியால் கைகளினால்
கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறது இல்லை. எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் தமக்கு யாதொன்று தேவையானது போல மனுஷர் கைகளால் பணிவிடை கொள்ளுகிறதும் இல்லை. மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். அப்படியே உங்கள் புலவர்களிலும் சிலர் நாம் அவருடைய சந்ததியார் என்று சொல்லியிருக்கிறார்கள். நாம் தேவனுடைய சந்ததியாராயிருக்க மனுஷருடைய சித்திர வேலையினாலும் யுக்தியினாலும் உருவாக்கின பொன், வெள்ளி, கல் இவைகளுக்கு தெய்வம் ஒப்பாயிருக்கும் என்று நாம் நினைக்கலாகாது. அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போலிருந்தார். இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டுமென்று எங்குமுள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அந்த மனுஷனை மரித்தோலிலிருந்து எழுப்பினதினாலே அதன் நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார் என்றான். மரித்தோரின் உயிர்த்தெழுதலை குறித்து அவர்கள் கேட்டபொழுது சிலர் இகழ்ந்தார்கள், சிலர் நீ சொல்லுகிறதை இன்னொரு வேளை கேட்போம் என்றார்கள். இப்படி இருக்க பவுல் அவர்களை விட்டு போய்விட்டான். சிலர் அவனை பற்றி கொண்டு விசுவாசிகளானார்கள். அவர்களில் மார்ஸ் மேடையின் நியாயாதிபதிகளில் ஒருவனாகிய தியோனிசியு என்பவனும் தாமரி என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரியும் இவர்களுடனே வேறு சிலரும் இருந்தார்கள். ஹலெலூயா.

விண்ணக தந்தைக்கு நம்மை பிள்ளைகள் ஆக்கிய தேவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு அப்பா பிள்ளை, சைல்ட் ஆஃப் காட். வாசிக்க வேண்டிய பகுதி மத்தேயு 4:11. அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாய் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனேயானால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் என்றான். அவர் மறுமொழியாக, மனிதன் அப்பத்தினாலே மட்டுமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரிகையின் மேல் அவரை நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனேயானால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதா எழுதியிருக்கிறது என்று சொன்னார். அதற்கு இயேசு, உன் தேவனாய கர்த்தரை பரீட்சை பாராதே என்றும் எழுதியிருக்கிறதே என்று சொன்னார். மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய், உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து, நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளையெல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்பொழுது பிசாசானவர் அவரை விட்டு விலகி போனான். உடனே தேவதூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். இன்றைய மனப்பாட வசனம் யாக்கோபு 4:7. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். Resist the devil and he will flee from you. பாலைவனத்தில் இயேசு சந்தித்த 3 அடிப்படையான சோதனைகளில் 2 அவரது குமாரத்துவத்தின் மீது, that is on his sonship, வந்த சவால். சோதிக்கிறவன் அவரை அணுகி, நீர் இறைமகன் என்றால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி கட்டளையிடும், நீர் இறைமகன் என்றால் கீழே குதியும், அவன் அவருடைய அந்த மைந்தன் திருமைந்தன் என்ற அந்த உறவின் மேல்தான் அவன் சவால் விட்டான். அந்த சவால் இயேசுவுக்கு மட்டுமல்ல, அவர் பாலைவனத்திற்கு நுழைவதற்கு சற்று முன்னர்தான் அவருடைய தந்தையாகிய கடவுள் சொன்னார் அல்லவா, இவர் எனது நேசகுமாரன், இவர் மேல் நான் பிரியமா இருக்கிறேன் என்று சொல்லி அந்த வார்த்தைகள் மீதும் வீசப்பட்ட சவாலாகும். சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த இயேசுவை பார்த்த வழிபோக்கர்களும் இதே வார்த்தைகளை சொல்லும்படி பிசாசு அவர்கள் நாவுகளிலும் இந்த வார்த்தைகளை போட்டான். நீ இறைமகன் என்றால் சிலுவையிலிருந்து இறங்கி வா. எந்த பரிசுத்தவானையும் இந்த சோதனையை கொண்டு தாக்காமல் பிசாசு விடுவதே கிடையாது. கடவுளின் தந்தைத்துவம், தட் இஸ் த ஃபாதர்ஹுட் ஆஃப் காட், நமது குமாரத்துவம், தட் இஸ் அவர் சன்ஷிப், ஆகிய இரண்டையும் குறித்து தேவ பிள்ளை ஒவ்வொருவருக்கும் பிசாசு சவால் விட்ட வண்ணமாகவே இருக்கிறார். உங்கள் ஆன்மீக வாழ்வின் துவக்க காலத்திலும் துன்பங்களில் துவளும் துக்க நாட்களிலும் இச்சோதனை கடுமையாயிருக்கும். அவன் எப்படிப்பட்ட கேள்விகளை தொடுப்பான் தெரியுமா? உன்னை போன்றதொரு பாவி திடீரென்று எப்படி அப்பா கடவுளுடைய பிள்ளையாகி விட முடியும்? அப்படியே நீங்கள் அந்த கேள்விக்கு மறுப்பு சொல்லி நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளையாகிவிட்டால், பின்பு நீங்கள் பிரச்சனைகள் துன்பங்கள் வழியாக செல்லும் பொழுது அவன் என்ன கேட்பான் தெரியுமா? நீ கடவுளுடைய பிள்ளையானால் இதெல்லாம் உனக்கு நேரிடுவானேன்? இவ்விதமான கேள்விகள் பிரியமானவர்களே இரவு பகலாய் நம்மை சாடிக்கொண்டே இருக்கும். இந்த சோதனையில் சாத்தானை நீங்கள் முறியடிக்க வேண்டுமானால், நீங்கள் தேவனுடைய பிள்ளை என்கிற நிச்சயத்தை இடையறாது நீங்கள் உங்களுக்குத்தானே நினைவுபடுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். எப்படி? எழுதப்பட்ட வசனத்தினாலும் நமக்குள் இருக்கிற பரிசுத்தாவியானவரின் குரலினாலுமே இந்த நிச்சயத்தை நாம் எப்பொழுதும் உடையவர்களாய் இருக்கலாம். இப்பகுதியில்
பிசாசு இயேசு கிறிஸ்துவை தாக்கிய பொழுது அவர் என்ன செய்தார்? பிசாசின் முகத்தில் திருவசனம் என்கிற குண்டை தூக்கி எறிந்தார். எழுதியிருக்கிறதே, இப்படியும் எழுதியிருக்கிறதே என்று அவரிடத்தில் திருப்பி பதில் சொன்னார். நீங்களும் சொல்ல வேண்டியது, நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியால் கடவுளுடைய பிள்ளையாகும் உரிமையை யோவான் 1:12 அடிப்படையில் நான் பெற்றுக் கொண்டிருக்கிறேன் என்று நீங்கள் தைரியமாக நீங்கள் சாட்சி சொல்ல வேண்டும். அடுத்து, இயேசுவோடு இருந்த பரிசுத்தாவியானவரின் துணை அவருக்கு ஒரு படைக்கலனாயிருந்தது. அவர் ஆவியானவரால் பாலைவனத்திற்கு நடத்தி செல்லப்பட்டார் என்றும், அங்கிருந்து ஆவியானவரின் வல்லமையால் திரும்பி வந்தார் என்றும் நாம் வாசிக்கிறோம். பாடுகளை குறித்து ரோம நகர் விசுவாசிகளுக்கு பேசிக் கொண்டிருக்கையில் திருத்தூதுவன் பவுல் கூறியது என்ன தெரியுமா? நாம் கடவுளின் பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நமது ஆவியோடு சான்று பகர்கிறார். எனவே பிசாசின் அச்சுறுத்தல் எதற்கும் பயப்படாதீர்கள். கடவுள் உங்களுக்கு அப்பா, அவர் உங்களது தந்தை, நீங்கள் அப்பா பிள்ளை. ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், ரோமர் 8:15-18. திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியினை கூட சாட்சி கொடுக்கிறார். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று எண்ணுகிறேன். கடவுளின் குடும்பத்தில் நமக்கு கிடைத்துள்ள இந்த சுவிகாரத்தை ரத்து செய்யவோ, நாம் அவது குமாரர் என்பதை இந்த அத்தாட்சியை குலைத்து போடவோ எவராலும் எப்பொழுதும் முடியாது. அழித்து சொல்லுகிறேன், முடியவே முடியாது. எனவேதான் 10th century வாழ்ந்த ஒரு பரிசுத்தவான் கெல்சோ கார்ட்டர் என்பவர் உலக புகழ்பெற்ற ஒரு அருமையான பாடலை அவர் இவ்விதமாக பாடினார். Standing on the promises that cannot fail, when the howling storms of doubt and fear assail, by the living word of God I shall prevail. Standing on the promises of God, என்று சொல்லி அவர் அதை அழுத்தினார். Standing on the promises of God. நான் ஆண்டவருடைய திருவாக்குகள் மேலேயே நான் எப்பொழுதும் சார்ந்திருப்பேன். மற்ற காரியங்கள், அது புயல் அடித்தாலும் வெள்ளம் மோதினாலும் அலசடிப்பட்டாலும் குறை மாறினாலும், I am standing on the promises of God. நான் ஆண்டவருடைய வாக்குகள் மேலே, overcoming daily with the spirit sword, தினமும் ஆண்டவருடைய ஆவியின் பட்டயத்தை கொண்டு நான் பிசாசை நான் முறியடித்து நான் அப்பா பிள்ளை என்பதை ஒருபோதும் நான் மறக்க மாட்டேன். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். Resist the devil and he will flee from you. நல்ல ஆண்டவரே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் வீசப்பட்ட அதே ஏவுகணைகள், நீ குமாரனானால், நீ தேவகுமாரனானால், அதே ஏவுகணைகள் எங்கள் மீதும் வீசப்பட்டு கொண்டிருக்கிற இந்த காலத்திலே நாங்கள் கர்த்தாவே இந்த ஏவுகணைகளுக்கு பலியாகி விடாத பிடிக்கு, அதற்கு பதிலாக உம்முடைய திருவார்த்தைகளை நாங்கள் எடுத்து திரும்ப நாங்கள் எரிய எங்களுக்கு நீர் கற்றுத்தந்ததற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே எங்கள் ஆவியுடனே கூட சான்று பகர்கிறார். திருவசனம் அதற்கு அத்தாட்சியாயிருக்கிறது. மாறாத இந்த 2 பிரமாணங்கள் நங்கூரம் போன்ற இந்த 2 பலத்தின் மேலே நாங்கள் எப்பொழுதும் சார்ந்திருந்து பிசாசை முற்றுமுடிய தோற்கடிக்க, மூக்குள்ளாக முற்றுமுடிய நாங்கள் வெற்றிவேந்தராய் வெளிவர நீர் எப்பொழுதும் எங்களுக்கு உதவி தாரும். ஒருபோதும் உடைய திருவாக்குகளை மறவாதிருந்து எப்பொழுதும் ஸ்டாண்டிங் ஆன் த ப்ராமிசஸ் ஆஃப் காட், திருவாக்குகள் மேலேயே நின்று கொண்டிருக்க எங்களுக்கு உதவி தாரும். அப்பா நீர் எங்கள் அப்பா, அப்பா நாங்கள் உம்மை பிள்ளை, கர்த்தாவே அப்பா பிள்ளை என்பதை ஒருபோதும் நாங்கள் மறவாதிருக்க எங்களுக்கு நீர் உதவி தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.

இயேசுவே, இந்த கடைசி நாட்களில் எங்கள் இந்திய தேசம் இயேசுக்காக மாறட்டும்பா. நாங்கள் ஒருவரும் அழிந்து போகாதபடி எங்கள் மேல் நீ கண்ணோக்கமாயிரும். ஒரு மாற்றத்தை என் தேசத்திற்கு தாரும். இதுவே எங்கள் வாஞ்சை, இதுவே எங்கள் சபம். என் தேசத்தின் மீது தேவனாயிரும்.

தட்டி அப்பாக்கு மகிமை செலுத்துவோம். அவருக்கு என்னென்னைக்கு மகிமை உண்டாவதாக, கனம் உண்டாவதாக, துதி உண்டாவதாக. ஹல்லேலூயா! எல்லா நாவுகளும் முழங்குவதாக, எல்லா முழங்கால்களும் அவருக்கு முன்பாய் முடங்குவதாக. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே கர்த்தர், இயேசுவே இரட்சகர், இயேசுவே ராஜா. ஹல்லேலூயா! தாழ்த்துகிறோம் ஆண்டவரே, தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து மை பாட, துதிக்க, ஆராதிக்க. நாம் எங்கே இருந்தாலும் நம்முடைய இருதயம், நம்முடைய உதடுகள், நம்முடைய உள்ளம் அவரை உயர்த்தி கொண்டே இருக்க வேண்டும். எல்லா சூழ்நிலையிலும், காலை மாலை, உயர்வோ தாழ்வோ, அனுகூலமோ பிரதிகூலமோ, ஆமே, கர்த்தரை உயர்த்தி கொண்டே இருக்க வேண்டும். இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஆமே, ஹல்லேலூயா! புலம்புகிற கூட்டமாய் அல்ல, துதியை சொல்லி வருகிற கூட்டமாய் தேவன் நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார். அவர் நமக்கு கேடகமாயிருக்கிறார், அவர் நமக்கு மகிமையாயிருக்கிறார். வேதனையின் மிகுதியில தான் சத்துருக்கள் திரளாய் பெருகி சத்துருக்களின் கையினின்று தப்ப ஓடும் போது பாடின சங்கீதம் தான் மூன்றாவது சங்கீதம். அப்பொழுது தாவீது சொல்லுகிறான், ஆண்டவரே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர், தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்மாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தாவே, நீரின் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர். ஹல்லேலூயா! ஆமே. என்னை சூழ்ந்திருக்கிறவர்கள் அநேக காரியங்களை சொல்லுகிறார்கள், இனி இவனுக்கு ரட்சிப்பு இல்லை, இனி இவனுக்கு வாழ்க்கை இல்லை, இனி இவனுக்கு விடுதலை இல்லை. ஆண்டவரே, சொல்லுகிறவர்கள் சொல்லட்டும், ஆனால் நான் சொல்லுவேன், ஆண்டவரே, எனக்கு தெரியும், ஆண்டவரே, நீர் எனக்கு கேடகமாயிருக்கிறீர், நீர் எனக்கு மகிமையாயிருக்கிறீர், நீர் என் தலையை உயர்த்துகிறவராயிருக்கிறீர். ஆண்டவரே, நான் இதை சொல்லுவேன், ஆண்டவரே. எஸ், தேவ பிள்ளைகளே, சூழ்நிலைகள் உங்களை சூழ்ந்திருக்கிறவர்கள் சொல்லுகிறபடி அல்ல உங்கள் வாழ்க்கை. நீங்கள் அறிக்கை செய்யுங்கள் உங்கள் தேவன் மேல் உங்களுக்கு இருக்கிற நம்பிக்கையை. அவர் கேடகம், அவர் மகிமை, அவர் தலையை நிமிர பண்ணுகிறவர். சேர்ந்து பாடலை பாடி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம்.

நல்ல கையை தட்டி அப்பாவுக்கு மகிமை கேடகா மகிமை தலை நிமிர செய்கிறவர் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே உமக்கு மகிமை ஆண்டவரே ஆண்டவரே சத்துருக்கள் எவ்வளவு

Thank you, Father. Yes, Lord. நீங்க இருக்கிறீங்க ஆண்டவரே. உம்முடைய சமூகத்திலே பரிபூர்ண ஆனந்தம். உமது வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பம். அப்பா, சமூகம் தான் நம்முடைய சந்தோஷம். தாவீதுக்கு ஆண்டவர் எல்லாவற்றையும் கொடுத்தார். சிங்காசனத்தை கொடுத்தார், ராஜ்யத்தை கொடுத்தார், ஐஸ்வர்யத்தை கொடுத்தார், மேன்மையை கொடுத்தார். ஆனா தாவீது அந்த பரிபூர்ண சந்தோஷத்தை எங்கே கண்டான்னு தெரியுமா? அவருடைய சமூகத்தில். எனவேதான் தாவீது சொல்லுகிற, ஆண்டவரே உங்க சமூகத்தில் இருப்பதையே நான் நாடுவேன். அவன் உற்று பார்க்கிறான், அறிந்து கொண்டான். உங்களுடைய சமூகத்தில் அடைக்கலான் குருவிக்கு வீடும், தகைவிலான் குருவிக்கு கூடும் கிடைத்தது ஆண்டவரே. ஆமே. தேவ சமூகத்தில் நெருங்கும் போதுதான் தெரியும், மனிதன் சின்னதென்று அற்பம் என்று எண்ணப்பட்டவைகளுக்கு கூட அவர் அடைக்கலம் கொடுக்கிறார். அடைக்கலம் கொடுக்கிறார். நான் அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை, ஆண்டவர் சொன்னார், அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்கள். அடைக்கலான் குருவிக்கே அப்பா சமூகத்தில் வீடு கிடைக்குமானால் நம்மை அவர் எங்கே வைத்திருப்பார்? அவர் சமூகமே நம் சந்தோஷம். அவருடைய அன்பை எண்ணும் போது நமக்கு சந்தோஷம், அவருடைய நாமத்தை சொல்லும் போது சந்தோஷம், அவர் பிரசன்னத்தில் மூழ்கும் போது சந்தோஷம்.

கவலைகள் பாரங்கள் இவைகளை நினைக்காமல் இருக்க தேவ சமூகத்தில் வந்து அமருவது எவ்வளவு அவசியம் தெரியுமா? மரியாளை போல அப்பா பாதத்தில், அதுவே நமக்கு சந்தோஷம். கவலை எல்லாம் அவர் மேல வைக்க அவர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். அவருடைய சமாதானத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார், அவருடைய சந்தோஷத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். தேவ பிள்ளைகளே, எந்த சூழ்நிலைகளை குறித்தும் கலங்காதிருங்கள், பதறாதிருங்கள். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்கள் பல.

உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற்பலனாலும் கர்த்தரை கனம்பண்ணு. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். நீதிமொழிகள் 3:9-10 ஆர்ஜி லெட்டோர்னா என்பவர் மிகச்சிறந்த தொழிலதிபர். ஆனால் அவருடைய இளமை காலம் சிறந்ததாக அமையவில்லை. அவருடைய நடுநிலை கல்வி பருவத்திலேயே பள்ளி படிப்பை நிறுத்தினார். 14 ஒரு இரும்பு பட்டறைக்கு வேலைக்கு சேர்ந்தார். அந்த வேலையை செய்து கொண்டிருந்த போதே அவருக்கு பெரிய பெரிய இயந்திரங்களை வடிவமைக்க வேண்டும் என்ற ஆர்வம் வந்தது. அவர் நிலத்தை தோண்டும் பல வகை இயந்திரங்களை கண்டுபிடித்தார். 2 போது இவர் கண்டுபிடித்த இயந்திரங்களை வைத்துதான் அமெரிக்கா நெடுஞ்சாலைகளை அமைத்தது. தான் கண்டுபிடித்த சுமார் 300 இயந்திரங்களுக்கு அவர் காப்புரிமம் பெற்றிருந்தார். அவருடைய சகோதரி ஒரு மிஷினரியாக இருந்ததால் தேவனுடைய பணி செய்ய வேண்டுமானால் நீயும் முழு நேர ஊழியக்காரனாக வர வேண்டும் என்று அழைத்தார். இப்படிப்பட்ட எண்ணத்தோடு லெட்டோர்னா ஒரு எழுப்புதல் கூட்டத்திற்கு சென்றார். அங்கு தேவனுடைய ஊழிய அழைப்பு தனக்கு வந்தால் முழு நேர ஊழியத்திற்கு செல்ல வேண்டும் என்று நினைத்தார். கூட்டம் முடிந்தவுடன் அந்த பிரசங்கியாரிடம் சென்று ஜெபித்தார். அப்பொழுது அவர் தேவனுக்கு தொழில் அதிபர்களும் தேவை என்று சொன்னவுடன் தன்னுடைய தொழிலில் தேவனை மிக முக்கியமான பங்குதாரராக இணைத்துக் கொண்டார். தன்னுடைய வருமானத்தில் தேவனுடைய ஊழியத்திற்கென்று 90% மீதி 10% மட்டுமே தனக்கென்று வைத்துக் கொள்ள வேண்டும் என்று தீர்மானித்தார். இவ்வளவு பெரிய தொகையை நான் ஆண்டவருக்கு கொடுக்கிறேனே என்று அவர் ஒருபோதும் சொன்னதில்லை. மாறாக தேவனுடைய பணத்தில் இவ்வளவு தொகையை நான் வைத்திருக்கிறேனே என்று சொல்லித்தான் ஊழியத்திற்கு கொடுப்பாராம். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தரை கனம் பண்ணுகிறவர்களை தேவனும் கனம் பண்ணுகிறார். நாம் யாராக இருந்தாலும் எந்த நிலையில் இருந்தாலும் நாம் அர்ப்பணத்தில் உண்மையாயிருந்தால் தேவனும் நமக்கு உண்மை உள்ளவராகவே இருப்பார். முழு நேரமாக தேவனுக்கு ஊழியம் செய்த சாமுவேல் போன்ற தீர்க்கதரிசிகள் தேவனுக்கு தேவைப்பட்டதைப் போலவே தேவனுடைய ஆலயத்திற்கு தேவையான பொன்னையும் பொருளையும் வாரி வழங்கிய தாவீது போன்ற ராஜாக்களும் தேவனுக்கு தேவைப்பட்டனர். தாவீது ராஜா ஏராளமான பொன்னையும் வெள்ளியையும் வெண்கலத்தையும் இரும்பையும் விலையேறப்பெற்ற மரங்களையும் தேவனுடைய ஆலய கட்டுமான பணிக்காக கொடுத்தார். ஆம் பிரியமானவர்களே, தேவன் நம்மை எந்த வேலையில் வைத்திருந்தாலும் அர்ப்பணத்தோடு செய்வோம். தேவனுடைய ஊழியங்களுக்கு என்று நம் வருமானத்தின் ஒரு பகுதியை பயன்படுத்துவோம். அப்பொழுது தேவன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களால் நம்மையும் நிரப்புவார்.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளிலும் யோவான் எழுதின சுவிசேஷம் 18:2 22-லிருந்து நாம் 40வது வசனம் வரைக்கும் நாம் பார்ப்போம். இதில் பாருங்க, அவர் இப்படி பேசிட்டு வரும்பொழுது சேவகர் ஒருத்தர் ஏசாமியை கன்னத்தில் அறையிறத பார்த்தோம். இயேசுவை ஒரு அறை அறைந்தான், இப்படியா உத்தரவு சொல்லுதுன்னு. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு 23, நான் தகாத விதமாய் பேசினது உண்டானால் தகாததை ஒப்பிவி, நான் தகுதியாய் பேசினானால் என்னை ஏன் அடிக்கிறாய் என்றார். அப்போ தகாத விதமாய் அவர் பேசாதப்பவே என்ன செய்கிறாங்க, அடிக்கிறாங்க. அங்கே நியாயம் செத்து போச்சு. இன்றைக்கி அப்படி தான் தேசத்திலும் நாட்டிலையும் நியாயம் செத்து போச்சு. இன்றைக்கி யார் என்ன பேசினாலும் இன்றைக்கி என்ன செய்கிறாங்க, இப்படி தான் நியாயத்தை மீறி தானே தண்டனையை தான் கொடுக்குறாங்க. அன்பாவில் அன்றைக்கும் அப்படி தான் இருந்தது. ஆனாலும் அவன் காய்பாரிடத்தில் கொண்டு போகப்பட்டார். இதுக்கிடையில் அப்படி இருக்கும்போது சீமோன் பேதுரு நின்று குளிர் காய்ந்து கொண்டிருக்கும்போது அவனை நோக்கி, நீயும் சீஷரில் அவனுடைய சீஷரில் ஒருவராய் என்ற நான் அல்ல என்று மறுதளித்தான் என்று பார்க்கிறோம். கூட இருந்த சீஷன் மறுதளிக்கிற ஒரு வாய்ப்பை பெறுகிறான். இன்னைக்கு நானும் நீனும் ஆண்டவரை மறுதளிக்கிற ஒரு சூழ்நிலையில் வரும்பொழுது நாம் எப்படியாக இருக்கிறோம், எப்படியாக இருக்க போகிறோம். ஏனென்றால் இன்றைய நாளிலே காலகட்டம் அப்படியாக இருக்கிறது. ஆண்டவரை அந்த அளவுக்கு அவன் அரசு பண்ணி ஆண்டவரை அடித்து எல்லாம் பண்ணும்பொழுது நம்மளையும் அந்த மாதிரி செஞ்சிருவானோ அப்படின்ற மாதிரி பேதுரு என்ன செய்கிறாரு, மறுதளிக்கிறார். ஆனால் மறுதளித்த பேதுரு கடைசியில் என்ன செய்கிறார், மனம் கசந்து அழுது ரெக்கவரி ஆகிறாரு. ஆனால் காட்டி கொடுத்த யூதாசோ மனஸ்தாபப்பட்டான் என்று பார்க்குறோம். சரி, இன்றைக்கு நாம் எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை மறுதளிக்காதபடிக்கு நாம் வாழ வேண்டும். இன்றைக்கு மறுதளிக்கிறது அப்படின்னாலே ஆண்டவுடைய சத்தியத்தை அறிந்து அந்த சத்தியத்தின்படி நடக்காமல் இருக்கிறதும் மறுதளிப்பு தான் என்னை பொறுத்த வரைக்கும். நான் அப்படி தான் நினைக்கிறேன். அதனால் நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு சத்தியத்தின்படி நடக்கிறதுக்கு நம்ம முக்கியமாக ஒப்பு கொடுப்போம். அந்த சத்தியத்தின்படி நடக்காட்டாலே வாயால் தான் ஆண்டவர் எனக்கு தெரியாது யார் அப்படின்னு சொல்கிறா தான் ஆண்டவரை மறுதளிக்கிறதா காரியம் இல்லை. ஏசாண்டுடைய சத்தியத்தை அறியாமல் நம்ம நடந்தாலே நம்ம மறுதளிக்கிற மாதிரி தான் அர்த்தம். அதனால் சத்தியத்தை அறிகிறீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்குன்ற மாதிரி சத்தியத்தை அறிந்தும் விடுதலையாகாத எத்தனையோ பேர் நம்ம கிறிஸ்தவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம் என்பாங்களே. அதனால் நாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதில் பாருங்கள், 28 எனக்கு ஒரு காரியம் அதில் இருக்குது. அவர்கள் காய்பாடத்தில் இயேசுவை தேசாதிபதியின் அரண்மனைக்கு கொண்டு போனார்கள். அப்பொழுது விடிய காலமாக இருந்தது. தீட்டுப்படாமல் பஸ்காவை புசிப்பதற்காக அவர்கள் தேசாதிபதியின் அரண்மனைக்குள்ளே பிரவேசியாது இருந்தார்கள். அப்போ அரண்மனைக்குள்ளே பிரவேசிக்கிறதே தீட்டுன்னு நினைக்கிறவன் யூதர்கள். நல்லா தெரிஞ்சுங்க, அந்த அளவுக்கு ஆச்சாரம் சடங்காச்சாரத்தில் ஊறி போனவர்கள் தான் இன்றைக்கி யூதர்களாக இருக்கிறார்கள். அரண்மனைக்குள்ளே நுழையிறதே தீட்டுன்னு நினைக்கிறான். ஏன்னா பஸ்காவை புசிக்கணும், அப்படி தீட்டுப்படாமல் அவன் பஸ்காவை புசிக்கணுன்றதுனால அவன் அரண்மனைக்குள்ளே நுழையலை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கி அப்படி தான் ஒரு கும்பல் நம்முடைய தேசத்திலே இப்படி தான் அநேக கலாச்சாரங்களையும் அநேக சடங்காச்சாரங்களையும் பின்பற்றி அநேகரை தொட்டாலோ அல்லது அநேக இடத்துக்கு போனாலோ தீட்டுன்னு சொல்கிற ஒரு கூட்டங்கள் இருக்கிறது. அன்பானில் இன்றைக்கி நாம் அதன் மத்தியில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி தான் இருந்தாங்க யூதர்கள். பரவாயில்ல, ஆண்டவர் அவங்கள மன்னிப்பாராக, அவர்களுக்கு கண்களை திறக்கும்படியாக நம்ம ஜெபிப்போம். அடுத்து என்ன சொல்கிறார் பாருங்கள், இங்கே பாருங்கள், இயேசுவை பார்த்து அவன் கேட்குறான், நீ யூதருடைய ராஜாவா என்று பிலாத்து கேட்குறார். அதுக்கு அவர் சொல்கிறாரு, நீயா சொல்கிறியா அல்லது மற்றவங்க அப்படி சொன்னாங்களா அப்படின்னு. இன்றைக்கி அவனாக தான் சொல்லலை, மற்றவங்க சொல்லி தான்ப்பா நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு தான் அவர் சொல்கிறார். நான் என்ன யூதனா, உன் ஜனங்கள் உன்னை என்னிடத்துல ஒப்பு வச்சு இந்த மாதிரி யூதருக்கு ராஜான்னு சொல்கிறான், உன்னை தவிர எனக்கு ராஜா யாருன்னு அவனுக்கு கேட்குறாங்க அப்படின்றார். ஆனால் இயேசான்றது 36 ஒரு அழகான பதில் சொல்கிறார். என்ன பதில் பாருங்கள், என் ராஜ்யம் உலகத்துக்கு உரியது அல்ல. என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்கு உரியதானால் நான் யூதரிடத்தில் ஒப்பு கொடுக்கப்படாதபடிக்கு என் ஊழியக்காரர்கள் போராடி இருப்பார்களே. இப்படி இருக்க என் ராஜ்யம் இவ்விடத்திற்கு உரியது அல்ல. அன்பானே, இன்றைக்கு ஆண்டுடைய ராஜ்யம் இந்த உலகத்தினுடைய ராஜ்யம் அல்ல. இந்த உலகத்தினுடைய ராஜ்யம் எல்லாம் அழிந்து போகக்கூடியது, டெம்பரரியானது. ஒரு ராஜா ஒரு 10 வருஷம் இருப்பார், 50 வருஷம் இருப்பார், இல்லை 5 வருஷம் இருப்பார். யார் எத்தனை, இப்போ நம்மளை ஆளுமை செய்கிறவர்கள் 5 வருஷம் என்று அரசாங்கத்தினால் என்ன செய்யப்படுகிறது, முன்குறிக்கப்பட்டிருக்கிறார். அந்த 5 வருஷத்துக்கே அவ்வளோ ஆடாத ஆட்டம் பாடாத பாட்டம் எல்லாம் பாடிட்டு கடைசியில் அடங்கி போகிறாங்க. ஆனால் ஏசாண்டவருடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியது அல்ல, அது பரலோகத்துக்குரிய ராஜ்யம். அதனால்தான் தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது தேடுங்கள் நமக்கு ஆண்டவர் வலியுறுத்துகிறார். அந்த தேவனுடைய ராஜ்யம் அழியாதது, அந்த ராஜ்யத்துக்கு அவர் தான் என்னது ராஜாவாக இருக்கிறார். அதை சொல்லாமல் சொல்கிறார், என்னுடைய ராஜ்யம் உலகத்துக்குரியது அல்ல அப்படின்னு. ஆனால் யூதரில் என்ன நினைச்சாங்க, இஸ்ரேவேலுக்கு இவர் தான் ராஜாவாக போகிறார் அப்படின்னு நினச்சாங்க. அப்படி இல்லை, அவர்கள் அறியாமையினால் அந்த காரியத்தை நினச்சாங்க. அதனால்தான் அந்த ராஜாகிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, யூதர்களுக்கு இவன் ராஜாவாக இருக்கிறான். அன்பாவில் இன்றைக்கி உலகத்துக்கே அவர் தான் ராஜா, பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் யார் தான் ராஜா, ஏசு ஆண்டவர் தான் ராஜா என்பதை அறியாதபடிக்கு இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அன்பாவில் இன்றைக்கி நாம் அந்த ராஜாவை பின்பற்றி தான் நம்ம போய்கொண்டிருக்கிறோம். அதனால்தான் நம்ம பரலோகத்துக்குரியவர்கள் என்று சொன்னால் இந்த உலகத்துக்குரியவர்கள் இல்லை. ஏனென்றால் நம்முடைய ராஜா யார், பரலோகத்தினுடைய ராஜா. அவரை தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம், அவரை தான் நம்ம பின்பற்றி செல்கிறோம். எனவே நமக்குரிய ராஜா யார், ஏசு ஆண்டவர் தான். அவர் யாருக்கு உரியவர், எதுக்கு உரியவர், எதுக்கு ராஜா, இன்றைக்கி பூலோகத்துக்கும் அவர் தான் ராஜா, பரலோகத்துக்கும் அவர் தான் ராஜா. ஆனால் இந்த பூலோகத்தில் இருக்கிற ராஜாக்கள் என்ன செய்கிறாங்க, ரொம்பவும் என்ன செய்கிறாங்க, அறியாமையினால் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். இது டெம்பரரியான வாழ்க்கை. இதில் நம்ம ராஜாவாக உட்காந்தாலும் சரி, மந்திரியாக இருந்தாலும் சரி, இல்லை பிரதமராக இருந்தாலும் சரி, நமக்கு இந்த போஸ்டிங் வந்து கொஞ்ச நாளைக்கு தான்ன்றதை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேகர் இருக்கிறாங்கன்னு. அந்த வாழ்கிற அந்த நாட்களிலே, அவர்கள் பதவி ஏற்கிற அந்த காலத்திலே, அவர்கள் இந்த மக்களை நினைத்து பார்த்து மக்களுக்காக தங்களை அர்ப்பணித்து வாழ வேண்டும் என்று நினைக்காம தங்களுடைய சுயத்துக்கும் தங்களுடைய நலத்துக்கும் அவங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, வாழ்ந்து கொண்டிருக்கிற ராஜாக்களாக மாறிவிட்டார்கள். ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் அப்படி இல்லை, உலகத்துக்கே அவர் தான் ராஜா. ஆனால் அவர் தனக்காக வாழாமல் யாருக்காக தான் வந்தார், பிறருக்காகவும் மக்களுக்காகவும் மக்களுடைய நலத்துக்காகவும் தான் அவர் என்ன செஞ்சார், வாழ்ந்தார். என் நன்மையே சுற்றி நாடெங்கும் நன்மையே செய்து சுற்றி திரிந்தார் என்று அவரை பற்றி போட்டிருக்கிறது. நன்மை நாடெங்கும் அவர் என்ன செஞ்சார், நன்மை செய்தார். அவரை போய் அடிக்கிறது, அவரை போய் தண்டனை கொடுக்கறதுன்றது ரொம்ப அநியாயமாக இருக்குது. அப்போ பாருங்கள், இங்கே அடுத்து என்ன சொல்கிறாருன்னா 37, நீர் சொல்கிறபடி நான் ராஜா தான். ஒத்துக்கிறார், நீ சொல்கிறபடி நான் ராஜா தான். ஆனால் இந்த உலகத்துக்கல்ல, இந்த அந்த சராசரத்துக்கே நான் தான் ராஜான்றார். அதை சொல்லாமல் சொல்கிறார், அந்த சராசரம் என்ன, என்ன உலகம் பூமி வானம் எல்லாத்துக்கும் அவர் தான் ராஜா, பரலோகம் எல்லாத்துக்குமே. ஆனால் அதை வந்து அவர் சொல்லலை, சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன்றார். அவர் ஏசாண்டூர் பிறந்ததனுடைய நோக்கம் என்னன்னா, சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க. அப்படின்னா சத்தியம் என்றால் என்ன, உண்மை. உண்மையை தான் சத்தியம் என்று சொல்கிறோம், ட்ரூத். அந்த உண்மை என்னன்னா, பரலோகத்தினுடைய உண்மைகள், கடவுள் யார், இந்த பூமி என்ன, இந்த உலகம் எப்படி உண்டாச்சு, இந்த மாதிரி உண்மைகள். கடவுள் இப்போ எப்படி இருக்கிறாரு, அவருடைய விருப்பம் என்ன, கடவுள் என்ன சொன்னார், மனிதனை ஏன் படைத்தார், மனிதனை படைத்த பிறகு அவர் மனிதனுக்கு என்னென்னலாம் கட்டளைகளை நியமித்தார், இதெல்லாம் சொல்கிறது தான் உண்மை. அந்த உண்மையை குறித்து சாட்சி கொடுக்க வந்தேன்றார். அவர் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் பிதாவை குறித்தும் பரலோகத்தை குறித்தும் தான் என்ன செஞ்சார், அவர் பேசினார். வந்து தான் சொந்தத்தில் எதுவுமே எடுத்து பேசலைன்னு சொல்கிறார். இப்போ இன்றைக்கி நாம் என்ன செய்கிறோம், அந்த சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்குறவர்களாக இருக்கிறோமா? இன்றைக்கி ஏசு ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்ததனுடைய நோக்கமே என்னென்னா, சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க. அப்போ அந்த உண்மையான சத்தியமாகிய இந்த வேத வசனத்தை குறித்தும், சத்தியபரராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்தும் நாம் சாட்சி கொடுக்குறவர்களாக இருக்கிறோமா? இன்றைக்கி நாம் எப்படிப்பட்ட சாட்சியை பெற்றிருக்கிறோம்? அன்பாவில்லே, நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், ஒரு நாளைக்கு ஒருத்தருக்காக நம்ம என்ன செய்யணும், அந்த சத்தியத்தை குறித்து பேச வேண்டும். இதுதான் உண்மையான சத்தியம். நேற்று கூட ஒருத்தர் கேட்டார், உங்களுடைய தரிசனம் என்னன்னு. என்னுடைய தரிசனம் என்ன, ஒரு 1000 ஊழியக்காரனான நான் உருவாக்கணும். அதுவும் எப்படிப்பட்ட ஊழியக்காரன், மதத்தை சார்ந்த ஊழியக்காரன் அல்ல, நான் இயேசாண்டவுடைய சத்தியத்தை சார்ந்த மார்க்கத்தை சார்ந்த ஊழியக்காரனை உருவாக்கணும். அதுதான் என்னுடைய ஆசை. என்ன அன்பால் இன்னைக்கு நிறைய மதத்தை சார்ந்தவர்களாக தான் மாறிக்கிட்டு இருக்கிறாங்களோ, இஞ்சி மார்க்கத்தை சார்ந்து இயேசாண்டவர் சொன்னதை செய்யக்கூடிய ஒரு வேலைக்காரர்களாகவோ அல்லது பணிவிடைக்காரர்களாகவோ அல்லது சாட்சி உள்ளவர்களாகவோ யாரும் நம்ம வாழ தவறிவிட்டோம். அதுதான் இன்னைக்கு கிறிஸ்தவ உலகம் இன்னைக்கு தவறிவிட்டது. என்னன்னாக்கா, மதத்தை ஒரு சடங்காச்சாரமாக பின்பற்றுறோம். எப்படி யூதர்கள் ஒரு சடங்காச்சாரமாக அந்த தீட்டு பட்டுடக்கூடாதுன்றதுக்காக என்ன செஞ்சேன், அரண்மனைக்குள்ளே போகாதுன்னா, அதே போல் இன்னைக்கு கிறிஸ்தவத்திலையும் அநேக சடங்காச்சாரங்கள் வந்து போச்சு. இன்னைக்கு அந்த சடங்காச்சாரம்லாம் ஏசாண்டவர் படைக்கவே இல்லை. ஆண்டவர் வந்து பரலோகத்துக்கு போகிறதுக்கு வழி என்ன, நீ பரிசுத்தமாவு, நீ உண்மையாயிரு, அடுத்தவனை நேசி, உன்கிட்ட இருக்கிறத அடுத்தவனுக்கு கொடு, இப்படி பகிர்ந்து காரியம், உன்னை நேசிப்பது போல பிறரை நேசி, இந்த மாதிரி தான் ஒரு சத்தியத்தை சொன்னார். தாழ்மையாரு, பெருமையாக இருக்காத, இன்னைக்கு அதுதான் இன்னைக்கு பரலோகத்துக்கு வர்றதுக்கு வழி பாதைன்னு சொல்லிட்டு போனார். ஆனால் இதை ஃபாலோ பண்ணாமல் இன்னைக்கு சடங்காச்சாரத்தை ஃபாலோ பண்ணுற, சம்பிரதாயத்தை ஃபாலோ பண்ணுற, இல்லது ஒரு சட்டத்திட்டத்தை ஃபாலோ பண்ணுற கிறிஸ்துவலாய் மாறி இருக்கிறோம். அன்பாவில் அதனால்தான் அந்த தம்பிகிட்ட நான் அப்படி சொன்னேன், என்னுடைய தரிசனம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய பாதையிலே செல்கிற மார்க்கத்தானாகிய ஒரு கிறிஸ்தவனை உருவாக்க வேண்டும். மார்க்கத்தை பின்பற்றுகிற கிறிஸ்தவனை, மதத்தை பின்பற்றுகிற கிறிஸ்தவனை அல்ல, மார்க்கத்தை பின்பற்றுகிற கிறிஸ்தவனை உருவாக்க வேண்டும். அதுதான் என்னுடைய எய்ம், என்னுடைய தரிசனம் என்று சொன்னேன். அன்பானில் இன்னைக்கு நாம் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவருக்கு சாட்சியாக வாழ்கிறோமா, கர்த்தரை சாட்சியாக சொல்கிறோமா, கர்த்தருக்கென்று சாட்சியாக வாழ்ந்து சாட்சி சொல்கிறோமா, எப்படியாக இருக்கிறோம், அதுதான் இன்னைக்கு பாருங்கள் ஆண்டவர் அதான் சொல்கிறார். அதற்கு பிலாத்து சத்தியமாவது என்ன என்று கேட்டார். இந்த சத்தியம்னா என்னன்னே தெரியாமல் இன்றைக்கு கிறிஸ்துவலாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சத்தியமாவது என்ன, இன்னைக்கு சத்தியம் என்பது தெரியாமலே இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேக ஏராளமான கிறிஸ்துவர்கள் இருக்கிறார்கள். முதல் அவர்களுக்கு நம்ம சத்தியத்தை சொல்லணும். இன்னைக்கு அந்த சத்தியம்னா என்னன்னு தெரியாமல், பைபிள்னா என்னன்னு தெரியாமல் இருக்கிற பிறப்பிலே கிறிஸ்துவ பிறப்பாக பிறந்து இன்னைக்கு கிறிஸ்தவன் சொல்லி கொண்டிருக்கிறவங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த மாதிரி மக்கள் மத்தியில் நீ நானும் சாட்சியாக இருக்கணும். எதுக்கு, சத்தியத்துக்கு சாட்சியாக இருக்கணும். அந்த ஒரு வைராக்கியம் நாம் போற வேண்டும். அடுத்து என்ன சொல்கிற பாருங்கள், பஸ்கா பண்டிகையில் ஒரு உங்களுக்காக ஒருவனை விடுதலை பண்ணுகிறது வழக்கம் உண்டே, ஆகையால் யூதருடைய ராஜாவை உங்களுக்காக விடுதலை பண்ண உங்களுக்கு மனதுண்டா என்று கேட்டான். அவனுக்கு கூட தெரியுது இவர்கிட்ட உண்மை இருக்குது, இவர் ஒரு தப்பும் பண்ணல, இவரை நம்ம சிலுவையில் அறையக்கூடாதுன்னு அவன் நினைக்கிறான். ஆனால் யூதர்கள் என்ன செய்கிறாங்க, இவனை சிலுவையில் அற, இயேசுவை சிலுவையில் அற, பரபாசை நீ என்ன செய், விடுதலை செய்ய அப்படின்றான். பரபாசை எப்படி இருக்கப்பட்டவன், கள்ளனாக இருந்தான் என்று போட்டிருக்கிறது. அவன் கொலைகாரன், கள்ளன். ஆனால் கள்ளனு கூட இறங்குற அந்த சமுதாயம் சத்தியபரராகி இயேசு கிறிஸ்துக்கு என்ன செய்யலை, இறங்கவே இல்லை. இன்னைக்கு அப்படி தான் போயிட்டுருக்கு உலகம். நான் தான் சொல்கிறேன்னே, ஒரு விலங்குக்கு இறங்குறான் ஆனால் மனுஷனுக்கு இறங்கலை. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு கடினமான இருதயத்தை கொண்டிருக்கிறவர்களாக மாறிவிட்டார்கள். இன்னும் இல்லை, இன்றைக்கி அப்படிப்பட்ட ஜனங்கள் மத்தியில் தான் இன்றைக்கி ஓநாய்கள் மத்தியில் தான் ஒன்றை என்னை ஆண்டவர் அனுப்புறேன்னு சொல்கிறார். அப்படிப்பட்ட இருதயம் மாறிப்போச்சு. இன்றைக்கி எல்லாம் பணம் பணம் பணம்னு பணத்தை பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிற உலகமாய் மாறிவிட்டது. ஆனால் இன்றைக்கி மனிதாயமானம் செத்து விட்டது. அதனால் இன்றைக்கி நீ நானும் சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்குறவளாய் நம்மளை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தாமே நம்மளை கரம் பிடித்து வழி நடத்துவாராக. ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இன்னைக்கு கள்ளர்களுக்கெல்லாம் ஆண்டவரே இறக்கப்படுகிறார்கள் ஆண்டவரே. கள்ளனையெல்லாம் ஆண்டவரே விடுதலை ஆகணும்னு சொல்லி அந்த காலத்தில் கத்தனதை போல இப்பயும் ஆண்டவரே ஆண்டவரே ஒரு விலங்குகள்லாம் இறங்குற ஒரு கூட்டமாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு மனிதனுக்கு மனிதன் இறக்கம் இல்லை, மனிதனுக்கு மனிதன் அன்பு இல்லை, மனிதனுக்கு மனிதன் ஆண்டவரே பராமரிப்பு இல்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தயவாக என்னை எங்களை மன்னியும் ஆண்டவரே. தகப்பனே, உன்னை நேசிப்பது போல் பிறரை நேசி என்று சொன்ன அந்த சத்தியத்தை, அந்த உண்மையை ஆண்டவரே மறந்து போனவர்களாய் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தயவாக என்ன மன்னிங்க, எங்களை மன்னிங்க, எங்கள் திருச்சபை ஆண்டவரே மன்னிங்க, நாங்கள் சத்தியத்தை சத்தியமாய் ஆண்டவரே கடைபிடித்து வாழ்கிற ஒரு மார்க்கத்தனாய் மாற உதவி செய்யுங்க. ஒரு மதத்தினராய் அல்ல, ஒரு சடங்காச்சாரமான ஒரு கிறிஸ்தவனாய் அல்ல, ஒரு ஆண்டவரே மார்க்கத்தை பின்பற்றி உம்முடைய சத்திய மார்க்கத்தை, இந்த பரலோக மார்க்கத்தை பின்பற்றி அநேகருக்கு சாட்சி கொடுக்கிறவளா என்னை எங்களையும் மாற்றுங்கப்பா. அப்படியா செய்ய போறீங்க? நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஜூன்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.

பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யோசுவாவின் புஸ்தகம் 5:13-14. பின்னும் யோசுவா எரிகோவின் வெளியிலிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ ஒருவர் அவனுக்கு எதிரே நின்றார். ஒருவின பட்டயம் அவர் கையில் இருந்தது. யோசுவா அவரிடத்தில் போய், நீர் எங்களை சேர்ந்தவரோ எங்கள் சத்துருக்களை சேர்ந்தவரோ என்று கேட்டான். அதற்கு அவர், அல்ல, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் இப்பொழுது வந்தேன் என்றார். அப்பொழுது யோசுவா தரையிலே முகங்குப்புற விழுந்து பணிந்து கொண்டு அவரை நோக்கி, என் ஆண்டவர் தமது அடியனுக்கு சொல்லுகிறது என்னவென்று கேட்டான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் யோசுவாவின் தலைமையிலே ஜனங்களை நடத்தி கொண்டு வருகிறார். பிரவாகித்து ஓடுகிற யோர்தானை கடந்து வர செய்திருக்கிறார். அடுத்ததாக எரிகோவை சுதந்திரிக்க வேண்டும். இப்பொழுது யோசுவா தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ கையிலே உருவின பட்டயமுடைய கர்த்தருடைய தூதனானவர் நிற்பதை பார்க்கிறான். யோசுவா ஓடி போய் அவரிடத்துல கேட்கிறான், நீர் எங்களை சேர்ந்தவரோ அல்லது எங்கள் சத்துருக்களை சேர்ந்தவரோ என்று. அதற்கு அவருடைய பதில், அல்ல, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் இப்பொழுது வந்தேன் என்று. என்னை கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, பல நேரத்தில் நாம் கர்த்தரை நம் பக்கம் நிற்க வைக்க முயற்சிக்கிறோம். ஆனால் ஒன்றை நாம் மறந்துவிடக்கூடாது, நாம் யோர்தானை கடந்தவர்கள், தேவனோடு உடன்படிக்கை செய்தவர்கள். தேவனோடு உடன்படிக்கை செய்தவர்கள் கர்த்தரை தங்கள் பக்கத்தில் நிறுத்தி கொள்வதை விடவும் அவர்கள் கர்த்தர் பட்சத்தில் நிற்க வேண்டும் என்பதே தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. யோசுவா கேட்கிறான், நீர் எங்களை சேர்ந்தவரோ அல்லது எங்கள் சத்துருவை சேர்ந்தவரோ என்று. கர்த்தர் சொல்கிறார், இல்லை, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாக இப்பொழுது வந்தேன். நான் உன்னை சேர்ந்தவரும் அல்ல, நான் சத்துருவை சேர்ந்தவரும் அல்ல. ஆனால் நான் உன்னிடத்தில் வந்திருப்பது, நீ உன்னை சார்ந்து நிற்கக்கூடாது, நீ என்னை சார்ந்து நிற்க வேண்டும் என்பதற்காகவே. என்னை கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, நாம் எதை சார்ந்து நிற்கிறோம், யாரை சார்ந்து நிற்கிறோம்? கிருபையாய் கர்த்தர் நம்மை ரட்சித்திருக்கிறார், கிருபையாய் கர்த்தர் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார், கிருபையாய் இந்த யோர்தானை கடந்து வர பண்ணியிருக்கிறார். இப்பொழுதும் நாம் நம்மை சார்ந்துதான் நிற்கிறோமா? நம் சுயத்தை சார்ந்துதான் நிற்கிறோமா? நம் நீதியை பிடித்து கொண்டு தான் நிற்கிறோமா? அல்லவே, அப்படி இருக்கக்கூடாது. நமக்காக ஒரு தேவன் இருக்கிறார், அவரை சார்ந்து நிற்பதே சிறந்தது. கர்த்தரை நம் பட்சத்தில் இழுப்பதற்கும் நாம் அவர் பட்சத்தில் நிற்பதற்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? கர்த்தரை நம் பட்சத்தில் நிறுத்துவோமானால் அவரிடத்தில் நாம் கேட்கிறதை அவர் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்ப்போம். நாம் கர்த்தர் பட்சத்தில் நிற்கிறவர்களாக இருப்போமானால் யோசுவாவை போல அவரிடத்துல என்ன சொல்லுவோம் தெரியுமா? 14 சொல்லுகிறான், என் ஆண்டவர் தமது அடியனுக்கு சொல்லுகிறது என்னவென்று கேட்டான். 15 அப்பொழுது கர்த்தருடைய சேனையின் அதிபதி யோசுவாவை நோக்கி, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சைகளை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது என்றார். யோசுவா அப்படியே செய்தான். கர்த்தரை நம் பட்சத்தில் இழுக்க அல்லது நிற்க வைக்க நாம் பார்ப்போமானால் அவரிடத்தில் நாம் கேட்பதை அவர் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்ப்போம். நாம் கர்த்தர் பட்சத்தில் நிற்போமானால் அவர் சொல்வதை நாம் செய்வோம். கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது அப்படிதான். கர்த்தர் பட்சத்திலே நிற்க விரும்பினபடியினாலே தான் பவுல் ஆண்டவரை பார்த்து கேட்டார், நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்று. நாம் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், கிருபையினாலே இந்த யோர்தானை கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தர் நம்மிடத்திலே எதிர்பார்த்து நிற்கிறார். உருவின பட்டயத்தினுடைய கர்த்தர் எப்படி அன்று யோசுவாவுக்கு முன்பாக நின்றாரோ இதோ நம்மிடத்திலே வந்து நிற்கிறார். நாம் எங்கே நின்று கொண்டு இருக்கிறோம்? யோசுவாவை போல தீவிரமாய் அவரை பணிந்து அவர் பாதத்தில் விழுந்து, அடியானுக்கு சொல்வது என்ன, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் சொல்லும் அடியேன் கேட்கிறேன். இந்த மனநிலைமை உடையவனே கர்த்தர் பட்சத்தில் நிற்கிறவன். கர்த்தர் பட்சத்தில் நிற்க யோசுவா தன்னை ஒப்பு கொடுக்கிறான். அடுத்த அதிகாரத்திலே எரிகோவை சுதந்தரிக்கிறான். இந்த நாளிலே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரா சகோதரி, இந்த சத்தத்தை கேட்கும் போதே, ஆண்டவரே என் பட்சத்தில் நீர் என்பதை விட உம் பட்சத்தில் நான் நிற்க விரும்புகிறேன் என்று அவருடைய சித்தத்துக்கு அவருடைய பட்சத்தில் நிற்க உங்களை ஒப்பு கொடுங்கள். நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணினதை
நீங்கள் சுதந்தரிப்பீர்கள் என்பதில் சந்தேகமில்லை. யோசுவா எரிகோவை சுதந்தரித்தது போல கர்த்தர் உங்களையும் சுதந்தரிக்க செய்வாராக. ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, இந்த நாளில் எங்களோடு பேசின கிருபைகளுக்காய் நன்றி. உம் பட்சத்தில் நிற்கும்படி எங்களை நீர் அழைத்திருக்கிறீர். இந்த நாளில ஒரு விஷய கூட அதை எங்களோடு இடைப்பட்டு உடைய வார்த்தையின் மூலமா இடைப்பட்டு உறுதிப்படுத்தின கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவர் யோசுவாவை போல உம் பட்சத்தில் காணப்பட எங்களுக்கு கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.

ஆயிரம் நாட்களை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். இந்த உலகத்தோடு நான் வாழ்வதை பார்க்கிலும் எனக்காக உயிரை விட்ட என் உயிரான இயேசுவோடு வாழும் ஒரே நாள் போதும்.

கையை பிடித்தவர் நீர். நானே உம்மை விட்டு பிரிய வேண்டும் என்று நினைத்தாலும் நீர் என்னை பிரிவதில்லை. வாக்களித்தவர் நீர். சொன்னதை நான் மறந்தாலும் தேவனே நீர் மறப்பதில்லை.

கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம், நான் உயிர் வாழ்ந்தால் என் இயேசுக்காய் சாட்சியாய் வாழ விரும்புகிறேன். ஒருவேளை நான் மரித்தாலும் அவருக்காக சாட்சியாய் மரிக்க விரும்புகிறேன். நான் இருந்தாலும் உமக்காக தான் ஆண்டவர்.

அப்பா என் முதல் அன்பு நீங்க தான், கடைசி வரைக்கும் என் முதல் அன்பு நீங்க தான்ப்பா. என் கைப்பிடித்து துணையாக வந்தீர், கடைசி வரைக்கும் என் கைப்பிடித்தே நீர் இருந்தீர் ராஜா. உம்மை இன்றும் என்றும் என்றென்றும் நேசிக்கிறேன்.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: வாழ்வும் வார்த்தையும்.
2: அன்பான ஜீஃபான் நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கான வார்த்தையும் வாழ்வு நிகழ்விலே ஆசீர்வதியுங்கள் என்கிற தலைப்பிலே நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். அதற்கான ஜீவ வார்த்தை உபாகமம் 15:10. தேவனாய கர்த்தர், உன்னுடைய எல்லா கிரியைகளிலும் நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலும் உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தரை தஞ்சமாக கொண்டிருப்பது எத்தனை பாக்கியமானது! கர்த்தருடைய இனிமையான ஆசீர்வாதங்களை ஒவ்வொரு நாளும் புசிப்பது எத்தனை மேன்மையானது! நீங்கள் கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலும் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று அவர் வாக்களித்திருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறதுனாலே நீங்களும் மற்றவர்களை மனதார ஆசீர்வதியுங்கள். வெறும் சொல்லினால் மட்டுமல்லாமல் செயலினாலும் பொருட்களினாலும் பணத்தினாலும் விளை பொருட்களினாலும் ஆசீர்வதியுங்கள். வேதம் சொல்லுகிறது, உன் ஏழை சகோதரனுக்கு கொடாமல் மறுத்து அவன் மேல் வன்கண் வைக்காத படிக்கும், அவன் உன்னை குறித்து கர்த்தரை நோக்கி அபயமிடாத படிக்கும் எச்சரிக்கையாயிரு. அப்படி செய்வாயானால் அது உனக்கு பாவமாயிருக்கும். அவனுக்கு தாராளமாய் கொடுப்பாயாக. அவனுக்கு கொடுக்கும் போது உன் இருதயம் விசனப்படாதிருப்பதாக. அதன் நிமித்தமாக உன் தேவனாய கர்த்தர், உன்னுடைய எல்லா கிரியைகளிலும் நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலும் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆசீர்வாதத்தின் வழியை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. உங்களுடைய உள்ளத்திலே ஒரு இரக்க சிந்தை எப்போதும் இருக்கட்டும். மனதுருக்கம் இருக்க வேண்டும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தெய்வீக அன்பின் ஆறுகள் மற்றவர்களை நோக்கி தாராளமாக பெருக்கெடுத்து ஓடட்டும். இதனால் நீங்கள் ஒருபோதும் குறைந்து போவதில்லை. உலகத்தாரை பாருங்கள், அவர்கள் பேர் புகழுக்காக கொடுக்கிறார்கள். ஆனால் நீங்களோ கர்த்தர் மேல் அன்பு வைத்திருக்கிறதினால் கொடுக்கிறீர்கள். நீங்கள் அவருக்கு கொடுப்பதற்கு முன்பாகவே அவர் உங்களுக்காக எல்லாவற்றையும் கொடுத்து விட்டார். சிலுவையிலே தம்முடைய இரத்தத்தையும் மாம்சத்தையும் கொடுத்தாரே, ஜீவனையும் அர்ப்பணித்தார். அந்த ஆண்டவரை எண்ணி கொடுப்பது எத்தனை மகிழ்ச்சியான பாக்கியம்! நீங்கள் கொடுக்கும் போது மனுஷனை பிரியப்படுத்தும் நோக்கத்தில் கொடுக்காமல் கர்த்தருடைய கரத்திலே கொடுக்கிறீர்கள் என்கிற உணர்வோடு கொடுங்கள். அப்பொழுது இம்மையிலும் மறுமையிலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். நீங்கள் ஏழைக்கு இறங்குவது கர்த்தரின் கண்களுக்கு மட்டுமே தெரிய வேண்டும் என்பதில் உறுதியாயிருங்கள். சில வேளையில நீங்கள் கொடுப்பதை கர்த்தர் அப்படியே உங்களுக்கு திருப்பி கொடுப்பார். சில வேளையில 2 மடங்கு ஆசீர்வாதத்தை வாக்கு பண்ணுவார். 30 மடங்காக, 60 மடங்காக, 100 மடங்காக பலனை பெருக பண்ணுவார். நீங்கள் ஏழை எளியவர்களுக்கு தருவதை கர்த்தர் தனக்கே தந்ததாக கொள்ளுகிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று மத்தேயு 25:40 நாங்கள் காணுகிறோம். ஆம், அன்பார்ந்த தேவச்சனங்களே, இப்படியாக ஆசீர்வாதத்தை நன்மையையும் பெற்றுக் கொள்ளக்கூடிய தேவ செய்திகளை 24 மணி நேரங்களிலும் நீங்கள் கேட்டு பலனடைய நீங்கள் இணைந்திருக்க வேண்டிய இணையதள முகவரி www.gfanfm.com. கர்த்தர் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.

தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, நம்மையும் தமது வல்லமையினாலே எழுப்புவார். 1 கொரிந்தியர் 6:14. அது ஒரு ஈஸ்டர் ஞாயிறு. 1973 உகாண்டா நகரமே இடி அமீன் என்பவனின் கொடுங்கோலாட்சியில் சிக்கி தவித்து கொண்டிருந்தது. தன்னுடைய கிறிஸ்தவ விசுவாசத்திற்காக இளைஞன் ஒருவனை படைவீரன் ஒருவன் ஆக்ரோஷமாக அடித்து கொண்டிருந்தான். அவனுடைய முகமே அடையாளம் காண முடியாதபடி சிதைந்தது. தன்னுடைய ஷூ அணிந்த கால்களால் அந்த இளைஞனுடைய எலும்புகளின் மீது ஏறி மிதித்து உடைத்து கொண்டிருக்கும் காட்சி இளம் போதகர் கேஃபா செம்பாங்கி என்பவரின் மனதை விட்டு மறைந்து போகவே இல்லை. ஆனால் 1973 ஈஸ்டர் ஞாயிறன்று போதகர் செம்பாங்கி மிகவும் பகிரங்கமாக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று மிகப்பெரிய மைதானத்தில் கூடியிருந்த 7000 பேருக்கு பிரசங்கித்தார். இடியமீனுடைய ரகசிய போலீசார் 5 போதகரை பின்தொடர்ந்து சென்றனர். போதகர் சபைக்குள்ளே சென்றதும் இவர்கள் 5 உள்ளே சென்று சபையின் கதவை தாளிட்டனர். அவர்கள் போதகரிடம், நீர் இடியமீனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாததால் நாங்கள் உன்னை இப்போது சுட்டுக் கொள்ளப் போகிறோம், நீ கடைசியாக சொல்ல விரும்புவதை எங்களிடம் சொல் என்றனர். போதகர் தன்னுடைய அழகான மனைவி மற்றும் ஒரே பெண் குழந்தையை நினைத்து பார்த்தார். உடல் நடுங்கியது. ஆனால் உயிர்த்தெழுந்த இயேசு அவருடைய உள்ளத்திலே மிகப்பெரிய தைரியத்தை கொடுத்தார். போதகர், நீங்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து கொள்ளுங்கள். நான் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஏற்கனவே மறித்து போனவன். என்னுடைய உண்மையான வாழ்க்கை கிறிஸ்து இயேசுவுக்குள் தான் மறைந்திருக்கிறது. என்னுடைய வாழ்க்கை இப்பொழுது ஆபத்தான சூழ்நிலையில் இல்லை, உங்கள் வாழ்க்கை தான் ஆபத்தில் இருக்கிறது. நான் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவுக்குள் உயிர் வாழ்கிறேன். ஆனால் நீங்கள் தான் இப்பொழுது உங்கள் பாவங்களில் மறித்து போயிருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்து தாமே உங்களை நித்திய அழிவிலிருந்து பாதுகாப்பாராக என்று சொன்னார். அந்த 5 போலீஸ்காரர்களில் தலைவனானவன் போதகர் முகத்தையே நீண்ட நேரமாக உற்று பார்த்து கொண்டிருந்தான். பின்பு தன்னுடைய துப்பாக்கியை கீழே இறக்கி வைத்துவிட்டு, நீங்கள் எங்களுக்காக தயவு செய்து ஜெபிப்பீர்களா என்று கேட்டான். போதகரும் அவ்வாறே ஜெபித்தார். அவர்கள் 5 அந்நேரமே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு போதகரை பாதுகாப்பவர்களாக மாறினார்கள். ஆம் பிரியமானவர்களே, நாம் விசுவாசித்தால் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் அதே வல்லமை நமக்குள்ளும் கிரியை செய்யும். அப்போது நம்முடைய பயங்கள் மாறும். இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை உயிர்ப்பித்த அதே பிதாவின் வல்லமை நமக்குள் வரும்போது நமக்கு இயற்கைக்கு மாறான தைரியம் கிடைக்கும். நாம் பயப்படாமல் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தைரியமாய் அறிவிக்க முடியும். அதிகாரங்களையும் துறைத்தனங்களையும் முறியடித்து கல்லறை மீது போடப்பட்டிருந்த ரோம ராஜ்யத்தின் முத்திரையை உடைத்து இயேசு கிறிஸ்துவை கல்லறையை விட்டு உயிரோடு எழும்பு பண்ணின பிதாவின் வல்லமை நமக்கு எதிராக கிரியை செய்யும் துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உடைத்து எறியும். நமக்கு விரோதமாகவும் ஊழியங்களுக்கு விரோதமாகவும் வரும் பிசாசின் சக்திகளை முறியடிக்கும். எதிர்க்கிறவர்களையும் சாதகமானவர்களாக மாறப்பண்ணும். உங்களுக்கு விரோதமாக எழும்பும் எந்த ஆயுதமும் வாய்க்காது.

சிந்திப்போம், செயல்படுவோம். எல்லா நாளும் கதை ரொம்ப சீரியஸா போய்கிட்டு இருக்குதோ, இன்னைக்கு நகைச்சுவைன்னு நினைச்சு சொல்லப்பட்ட கதை ஒன்னு சொல்லவா? என்ன, நான் சொல்றது புரியலையா? கடைசியில புரியும். இந்தியா பரிசோதனைக்காக விண்வெளிக்கு ராக்கெட் அனுப்ப தீர்மானிச்சது. கூட ஒரு மனிதனையும் அனுப்ப முடிவெடுத்துச்சது. போகும் மனிதன் திரும்பி வருவான் அப்படிங்கிற நம்பிக்கை இல்லாததுனால நஷ்டபரிகாரம் தர்றதா சொன்னாங்க. பலியாடு யாருன்னு தீர்மானிக்கிற இன்டர்வியூல முதல்ல வந்தது ஒரு மலையாளி. 2 லட்சம் ரூபாய் தன்னுடைய குடும்பத்துக்கு தந்தா தாம் போக தயார்னு அவர் சொன்னார். அவருக்கடுத்து வந்த ஹிந்திக்காரரு 1 லட்சம் தன்னுடைய குடும்பத்துக்கு கொடுத்தா தான் போறதா சொன்னாரு. அடுத்து வந்தது ஒரு தமிழன். தமிழன் ஆபீசர்கிட்ட ஒரு டீல் பேசினாரு. எனக்கு 3 லட்சம் தாங்க, அதுல நான் உங்களுக்கு 1 லட்சம் தரேன். இன்டர்வியூ பண்ணவருக்கு இந்த டீல் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தமிழனை செலக்ட் பண்ணிட்டாரு. தமிழனை அனுப்பணும்னும் அவனுக்கு 3 லட்சம் கொடுக்கணும்னும் இவர் ரிப்போர்ட் எழுதி அனுப்ப மேலிடமும் அதை ஒத்துக்கிட்டுச்சுது. ராக்கெட் வெற்றிகரமா விண்வெளிக்கு அனுப்பப்பட்டுச்சுது. ஒரு வாரம் கழிச்சு அதே தமிழனை ரோட்ல வச்சு பார்த்ததும் அதிர்ச்சி அடைஞ்சிட்டாரு இன்டர்வியூ எடுத்த ஆபீசர். என்ன சார், நீங்க எப்படி இங்கன்னு கேட்டாரு. அதுக்கு தமிழன், கிடைச்ச 3 லட்சத்துல 1 லட்சத்தை உங்களுக்கு கொடுத்தேன். 1 லட்சம் கொடுத்து அந்த ஹிந்திக்காரனை ராக்கெட்ல ஏத்தி விட்டேன். பாக்கி 1 லட்சம் நான் எடுத்துக்கிட்டேன்னு சொன்னாரு. ஆபீசருக்கு நம்ப முடியல. தமிழன் அவரை பார்த்து, யார்கிட்ட நான் தமிழண்டான்னு சொல்லிட்டு சட்டக்கலரை ஏத்தி விட்டுக்கிட்டே அந்த இடத்த விட்டு போனாரு. என்னங்க, இந்த கதையை கேட்டதும் உங்களுக்கு சிரிப்பு வருதா? எனக்கு சிரிப்பு வரல. லஞ்சம் வாங்குறதையும் மத்தவங்களை ஏமாத்துறதையும் பெருமையா தமிழனுக்குரிய பண்பா இந்த கதையில சொல்லப்பட்டிருக்குது. இது சிரிக்க வேண்டிய விஷயமா? இது வருத்தப்பட வேண்டிய விஷயம். எனக்கு பணமே வேண்டாம், நான் ராக்கெட்ல போறேன்னு அவர் சொல்லியிருந்தா அது தமிழருக்கு பெருமை. பரிதானம் வாங்காதிருப்பாயாக. பரிதானம் பார்வையுள்ளவர்களை குருடாக்கி நீதிமான்களின் வார்த்தைகளை புரட்டும் அப்படின்னு பரிசுத்த வேதாகமம் நமக்கு எச்சரிக்கை கொடுக்குது. அதனால ஜோக்குக்கு கூட பரிதானம் வாங்குறவங்களை பத்தி நாம பெருமையா பேச வேண்டாம்.

0: ஊழியர் கேப்ரியல் தோமஸ் ராஜ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: நீதிமொழிகள் முதலாம் அதிகாரம் 10
2: Proverbs chapter 1 and verse 10. My son, if sinners entice you, do not consent.
1: நயங்காட்டுதல் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாரும் சந்திக்கிற ஒரு போராட்டம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது.
2: We should never forget enticement is a struggle that everyone will face in our life.
1: இது சில மனிதர்களால் நம்மை நோக்கி வரும் என்பது வேதத்தின்படி உள்ள சத்தியம்.
2: And according to the Bible, it is true that it comes through people.
1: அது மாத்திரமல்ல, இந்த நயங்காட்டுதலை வந்து நமக்கு எதிராக அது வெள்ளம் போல் வந்தாலும் நாம் அதை எதிர்த்து நிற்க முடியும் என்பதை அந்த வசனம் சொல்கிறது.
2: And also this verse says that though it comes and resists us like a flood, we can resist them.
1: அது மாத்திரமல்ல, நேற்றுக்கு நான் சொன்னேன் இந்த நயங்காட்டுதல் எந்த விதத்திலே வரும் என்பதை நேற்று கவனித்தோம்.
2: And yesterday we saw the pattern of enticement.
1: முதலாவது நம்மை அது கவர்ந்து இழுக்கும்.
2: First it will attract us.
1: இரண்டாவது நம்முடைய ஒளிப்பிடங்கள், நம்முடைய மறைவிடங்கள், பாதுகாப்பான இடங்களிலிருந்து நம்மை வெளியே கொண்டு வந்து நம்மை தாக்கும்.
2: Next it will bring us out of the hiding place and safety and our defenses and attack us.
1: நாம் இந்த பிரச்சனையிலிருந்து நாம் வெளியே வருவதற்கு இதிலே கொடுக்கப்பட்ட ஒரு முக்கியமான வார்த்தை, வெளிவருவதற்கு ஒரு வார்த்தை என்ன தெரியுமா?
2: So in order to come out of this problem, the important word that is mentioned here,
1: இந்த போராட்டத்தை தாண்டி, இந்த போராட்டத்தை ஜெயித்து, இந்த போராட்டத்திலே நாம் அமிழ்ந்து போகாதபடி நம்மை பாதுகாக்கிற ஒரு முக்கியமான காரியம் வந்து 10 நீ சம்மதியாதே.
2: The thing that will enable us to come out of it, it will make us to survive from this or come out of this problem is that we can find in verse 10, do not consent.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா.
2: Glory be to the name of the Lord.
1: நமக்கு நேராக வருகிற பிரச்சனைகள், போராட்டங்கள், நமக்கு வருகிற சோதனைகள் நடுவுல எதை நாம சம்மதிக்க கூடாது, எதற்கு நாம இணங்க கூடாது, எதை நாம் ஏற்றுக்கொள்ள கூடாது என்பதிலே நாம் ரொம்ப எச்சரிப்பாகவும் ஜாக்கிரதையாக இருக்கணும்.
2: The things or the problems that comes facing us, we should be very careful in choosing the things which we are supposed to agree or give consent or comply with and which we are supposed to disagree.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: இந்த பாவிகளால் வரும் நயங்காட்டுதல் என்பது தினந்தோறும் நமக்கு சில வேளை வராமல் இருக்கலாம்.
2: Maybe this enticement that comes to sinners may not come daily to us.
1: ஒருவேளை ஒரு சிலர் நமக்கு நயங்காட்டுவது என்பது ஒரே ஆள் தினந்தோறும் நமக்கு தொடர்ந்து பிரச்சனை கொடுத்து கொண்டே இருக்காம இருக்கலாம்.
2: So when some people entice it, it may not be the case where the person will keep on entice me and give a problem daily.
1: அது என்றைக்கோ ஒரு நாள் ஒருவர் நம்மை பார்த்து சொன்ன ஒரு தவறான காரியமாக கூட இருக்கலாம்.
2: It might be something wrong that they have told us someday.
1: அது வந்து நான் சொல்லுவேன் isolated incident மாதிரி. ஏதோ ஒண்ணு மூளை பிசகி ஒரு நாள் நல்ல மனுஷன் தான், ஆனா ஒரு தப்பான ஒரு காரியத்தை எங்கிட்ட சொன்னாரு, தப்பானதை கேட்டாரு, தப்பான விதத்துல எங்கிட்ட வந்து நெருங்கினாரு அப்படின்றது ஒரு ஐசோலேட்டட் இன்சிடென்டா சில வேளையில இருக்கலாம்.
2: இட் இஸ் லைக் an isolated incident where a person would have asked you something or behaved in a misbehaved with you or once in a while.
1: அது வந்து ரெகுலர் கிடையாது.
2: It is not a regular thing.
1: அது வந்து வழக்கமா அப்படி செய்யறது கிடையாது.
2: It is not a regular thing that happens.
1: ஆனால் சிலர் இருக்கிறாங்க, அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு சொன்னா இதுதான் அவங்க வாழ்க்கை, இதுதான் அவங்க வழக்கம், இதுதான் அவங்க பழக்கம்.
2: But there are some people where this is their regular habit, this is their repeated thing and this is their life livelihood.
1: This is their lifestyle, this is their character. This is their personality. இது வந்து அவர்கள் தங்களை மாற்றிக் கொள்ள முடியாது, இதுவே அவருடைய வழக்கமாக மாறிடும்.
2: So this they cannot change it, that becomes their actual lifestyle.
1: இப்படிப்பட்டவர்களை கூட நாம சந்திப்போம்.
2: Even we can meet such people.
1: அப்ப நீங்க நல்லா கவனிக்கணும்.
2: You have to notice this.
1: உண்மைதான், எல்லாருமே பெர்ஃபெக்ட் இல்லன்றது உண்மைதான்.
2: It is true that no one is perfect.
1: But there are some people. சில பேர் எப்படிப்பட்டவங்கனா கேஷுவலா அல்லது ரேரா ஒரு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு தவறு செய்யறவங்க, பின்பதற்காக மனம் வருந்துறவங்க கூட நம்மளை சுற்றி உள்ள நண்பர்கள் இருக்கிறாங்க.
2: We have also friends and people around us who commit a mistake once in a while and also regret for the same.
1: ஆனால் சிலர் இருக்கிறாங்க, இதையே அவருடைய வழக்கமாக வாழ்க்கையா வச்சுட்டு அதை பற்றி எந்த மனஸ்தாபமும் கொள்ளாதவர்களும் நம்மை சுற்றி வாழ்கிறாங்கன்றதை மறந்துடாதீங்க.
2: But don't ever forget, we also have people around us who make it a regular habit and lifestyle and who don't even regret for the same.
1: வேதத்துல ரெண்டு சம்பவங்களை இதுக்கு நான் காட்டுறேன்.
2: I'll show you two incidents from the Bible.
1: ஒன்று நியாயாதிபதிகள் 16:16.
2: First is Judges chapter 16 and verse 16.
1: தெலைலாளை பற்றி வாசிக்கிறோம். அவள் சிம்சோனை தினம் தினம் தன் வார்த்தைகளினாலே நெருக்கி அலட்டி கொண்டிருந்தாள்னு சொல்லி பார்க்கறோம்.
2: Here we read of Delilah where it says when she pestered him daily with her words and pressed him.
1: அதே போல நீங்கள் ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்துக்கு வருவீர்களானால்
2: Again when you come to Genesis chapter 39
1: 10ஆம் வசனத்துல போத்திபாரின் மனைவியை குறித்து படிக்கிறோம்.
2: In verse 10 we reads about Potiphar's wife.
1: வேதம் சொல்கிறது அவள் நித்தம் நித்தம் யோசேப்போடி யோசேப்போடே இப்படி பேசி கொண்டு வந்தாள்.
2: And here it says so it was as she spoke to Joseph day by day.
1: ஒரு நாள் ரெண்டு நாள் கிடையாது.
2: It was not one day or two days.
1: ஏதோ எதேர்ச்சியாக ஒரு நாள் மூளை பிசகி நான் பேசிட்டேன் சார் அப்படின்னு கிடையாது.
2: It is not once in a while I spoke unaware or out of my control.
1: ஒரு நாள் நான் தெரியாம ஒரு தவறு பண்ணிட்டேமா அப்படின்னு சொல்றது கிடையாது.
2: It's not that I committed my mistake unaware someday.
1: நான் வந்து தெரியாம பேசிட்டேன்னு சொல்றது இல்ல.
2: It's not that I spoke unintentionally.
1: ஆனா இது வந்து நித்தம் நித்தம் தினம் தினம்.
2: But it is daily and day by day.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்போது
2: when we come across such situations
1: நாம் எவ்விதமாக இந்த நயங்காட்டுதலை எதிர்த்து நிற்க வேண்டும் என்பதற்கு சிறந்த ஆலோசனையை இந்த தகப்பனும் தாயும் கொடுக்கிறார்கள்.
2: The way how we are supposed to resist this enticement is given by father and mother.
1: 15ஆம் வசனம் பாருங்க.
2: Read verse 15.
1: என் மகனே நீ அவர்களோடே வழி நடவாமல் உன் காலை அவள் பாதைக்கு அவர்கள் பாதைக்கு நீ விலக்குவாயாக.
2: My son, do not walk in the way with them. Keep your foot from their path.
1: Proverbs 1:15. நீதிமொழிகள் 1:15. நீ வந்து உன் காலை அவளை விட்டு விலக்குவாயாக.
2: Keep your foot from their path.
1: நீ அவர்களோட வழி நடக்க கூடாது.
2: You should not walk in the way with them.
1: நல்லா கவனிக்கணும் நீங்க.
2: You have to notice this.
1: இது வந்து பார்த்தா கொஞ்சம் ரொம்ப கடினமான வார்த்தை மாதிரி தெரியும்.
2: When you read this it might be appearing very difficult to you.
1: அதாவது சம்மதியாதே அப்படினு சொல்ற வார்த்தை வந்து அதனுடைய உண்மையான கருப்பொருள் இதான்.
2: So when you say the word do not consent this is the actual meaning of it.
1: இன்னொரு முறை பார்க்கலாமா அதை?
2: Shall we read it again?
1: 1:15 பாருங்க.
2: Proverbs 1:15.
1: என் மகனே நீ அவர்களோட வழி நடவாமல் உன் காலை அவர்கள் பாதைக்கு விலக்குவாயாக.
2: My son, do not walk in the way with them. Keep your foot from their path.
1: நீ அவர்களோடு வழி நடக்காத.
2: You don't walk with them.
1: நீ அவர்கள் உன் பாதையை அவர்களை விட்டு விலக்கு.
2: Keep your foot away from their path.
1: உங்களுக்கு தெரியுமா சில வேளையில நம்முடைய வாழ்க்கையில இதை செய்வது என்பது மிக கடினமான ஒரு தீர்மானமாக இருக்கும்.
2: Do you know this is the most difficult decisions that we have to make in our life.
1: சில வேளையில சில மனிதர்களை விட்டு ஒரேடியாக ஒட்டு மொத்தமாக அவருடைய உறவை துண்டித்து போவது என்பது மனதுக்கு இருக்கும் சங்கடமாக தான் இருக்கும்.
2: Sometimes disconnecting a connection or a relationship with certain people in our life once for all will be always painful.
1: சில வேளையில அவர்கள் நமக்கு பல நாட்களாக நண்பர்களாக நீண்டகால நண்பர்களாக இருக்கும்போது அவர்களுடைய வழிகளை விட்டு நம்ம மொத்தமாக விலக அவர்களை விட்டு நம்ம பிரிந்து போவது என்பது சொல்றது வந்து சொல்றது ரொம்ப லகுதான் ஆனா செய்யறது ரொம்ப கஷ்டம்.
2: Sometimes when that people concerned are our close friends or friends for a very long time it is really a difficult thing to be separated from them because it is very easy to say but it is very difficult to do.
1: ஏனா இது வந்து நீண்டகால உறவை முறிக்கிறது அப்படின்றது நமக்கு கொஞ்சம் அட்டாச்மெண்ட்ஸ்லாம் இருக்கும் அதுலேருந்து பிரிஞ்சு வர்றதுக்கு சில மெமரிஸ் இருக்கும் சில ஞாபகங்கள்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்து பிரிஞ்சு வரணுன்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்.
2: So breaking such a kind of a bond is very rare, very difficult because we might have many memories, many things to remember.
1: சில பேருக்கு நல்லா தெரியும் சில பேருடைய ஆலோசனைகளும் அவர்களுடைய நடத்துதலும் அவர்களுடைய வழிகாட்டுதலும் அவர்களோடு இருக்கிற உறவும் நம்மளை வந்து கரப்படுத்துதுன்னு நல்லா தெரியும்.
2: Some people know very well that the relationship that they have with that people, the counsels on the way, that the leading of those people are really defiling them.
1: அவங்களுக்கு தெரியும் இது இந்த பாதை ஆரம்பம் வித்தியாசமா இருந்துச்சு போக போக போக நாம வந்து தேவனை விட்டு வழி விலகிறோம் நம்முடைய வாழ்க்கை கரப்படுது நாம தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கைக்கு நேரா நடந்துட்டு இருக்கோம் நல்லா தெரியும்.
2: They know very well as I began this journey it was well but as I was moving on with them it is really deviating from me from God it is straying me away from the Lord it is defiling my life.
1: ஆனா அவங்களுக்கு என்னன்னா ஆரம்பத்தில் ஆரம்பிச்ச ஆரம்பத்தினுடைய அன்பு அந்த பாசம் அந்த நல்ல நேரங்கள் இதெல்லாம் நினைச்சுக்கிட்டு அவங்க ஒரு காம்ப்ரமைஸ்லேயே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்க வந்து முழுவதுமாக விடுபெறாம அவங்க அவர்களோட சமரசம் பண்ணிக்கிட்டே வாழ்வாங்க.
2: But since they have the loads of memories, the love and affection that they had initially, they will not be in a situation to compromise and they cannot come out of that.
1: இதுதான் வந்து சிம்சோனுடைய நிலை.
2: This is the state of Samson.
1: அவளை ரொம்ப மனசார நேசிச்சிட்டான்.
2: He loved her so much.
1: அந்த அன்புல ரொம்ப நாள் பிரயாணம் பண்ணிட்டான்.
2: He traveled in that love for a long time.
1: அந்த அன்பு அவனுக்கு நிறைய இன்பமான அனுபவங்களை அவன் லைஃப்ல கொடுத்திருக்கலாம்.
2: And that love would have also given him very pleasures in his life.
1: ஆனா இப்போ அந்த அன்பு இப்போ வம்பா மாறுது.
2: But now this love has become something against him.
1: இது ஒரு பிராப்ளமா மாறிடுச்சு.
2: It has become a problem now.
1: இப்போ அவள் வந்து அன்பா பேசுறதை விட இவனுடைய ரகசியத்தை வாங்குறதுல தான் அவ ரொம்ப கண்ணும் கருத்துமா இருக்கா.
2: Now she was very much focused to extract the secret from him rather than the love.
1: சிம்சோனுக்கு தெரியாமலாம் இல்ல இது.
2: It is not that Samson is unaware.
1: அவனுடைய ஜீவனே அவனுக்கு கசப்பா மாறிடுச்சு.
2: His entire life became a bitter to him.
1: அவன் வந்து இனி வாழ்றதை விட சாகிறதே நல்லது அப்படிங்கற அளவுக்கு அவன் மாறிட்டான்.
2: He was changed to a situation where it was better for him to die than to live.
1: இது நமக்கு ஒரு பக்கம் எச்சரிப்பா இருந்தாலும்
2: Though this is a warning on one side,
1: இன்னொரு பக்கம் நமக்கு ஒரு பெரிய நல்ல எடுத்துக்காட்டு வந்து யோசேப்பு.
2: On the other side we have a very good example as Joseph.
1: அவன் அந்த வீட்ல அந்த எஜமானை ரொம்ப நேசிச்சான்.
2: He loved his master so much there.
1: அந்த வீட்டுக்கு ரொம்ப உண்மையா இருந்தான்.
2: He was much faithful to that house.
1: நீண்ட காலம் அதுக்கு உண்மையா இருந்தான். அது நிறைய வேலை செஞ்சான்.
2: He was faithful for a long time and he worked and labored so much.
1: அந்த குடும்பத்திலிருந்து நிறைய நன்மைகளை பெற்றான்.
2: He also received many goodness from that house.
1: எவ்வளவோ ப்ரமோஷன்ஸ் அங்க வந்தது.
2: He got so many promotions from there.
1: ஆனால் ஒரு நாள் ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சது.
2: But one day a problem started.
1: தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யறதுக்கு இழுக்கப்படுகிறான்.
2: He was being enticed to sin against God.
1: இது ஒரு நாள் இல்ல ரெண்டு நாள் இல்ல.
2: This is not one day or two days.
1: ஆரம்பத்துல வாயில பேசி பேசி தடுத்து பிரச்சனையை முடிச்சிரலாம் நினைச்சிட்டே இருந்தான்.
2: Initially he thought he can just end it up with his words.
1: ஆனால் பிரச்சனை கைமீறி போகிறது.
2: But it was going out of control.
1: என்ன செய்தான் தெரியுமா?
2: And what did he do?
1: அந்த பாவத்தோட விளையாடி கொண்டல்ல.
2: He was not playing with that sin.
1: அந்த பாவத்தோட சமரசம் செய்யல.
2: He did not compromise with that sin.
1: ஆனால் அதுக்கு பதிலாக அந்த வீட்டை விட்டு நிர்வாணமா கூட ஓடி போயிட்டான்.
2: Rather he ran away from that house naked.
1: சில வேளையில இவிதமாக நாம் சம்மதியாமல் எதிர்த்து நின்று ஓட வேண்டிய சந்தர்ப்பங்கள் கூட அந்த வழியை விட்டு விலக வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் வந்தாலும் நாம் ஆயத்தமா இருக்கணும்.
2: Sometimes we have to be prepared even we have to run away from that path or run away from that situation so that we may not compromise with that.
1: அதனால தான் 2 கொரிந்தியர் 6 அதிகாரம் 16 ல இருந்து 17 வசனங்களை வாசித்தால்
2: Therefore when you read 2 Corinthians chapter 6 verses 16 and 17
1: தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது?
2: And what agreement has the temple of God with idols?
1: நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன் அவர்களின் ஜனங்களாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே.
2: For you are the temple of the living God, as God has said, I will dwell in them and walk among them. I will be their God and they shall be my people.
1: 2 Corinthians 6:16 in English. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
2: Therefore come out from among them and be separate, says the Lord.
1: 2 Corinthians 6 please. 2 Corinthians 6:17 தப்பா போடுறீங்க. ஆகையால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள்.
2: Therefore come out from among them and be separate, says the Lord. Do not touch what is unclean.
1: அசுத்தமானதை தொடாதிருங்க, பிரிந்து போங்க.
2: Do not touch what is unclean, come out from among them.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: இப்படிப்பட்ட சில hard and fast decisions நாம எடுக்காம நாம நிச்சயமா முன்னேறவே முடியாது.
2: Without taking such kind of hard and fast decisions we cannot progress in our life.
1: நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வளரவே வளராது.
2: Our spiritual life will not grow at all.
1: அதனால தான் நீங்கள் சங்கீதம் 1:1 வாசிக்கும்போது
2: That's why I read Psalm 1 and verse 1.
1: துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமல் பாவியினுடைய வழியில் நில்லாமல் பரியாசக்கார உட்காரும் இடத்துல உட்காராமல் இருந்தால்தான் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருக்க முடியும், இரவும் பகல் அதிலே தியானமா இருக்க முடியும்.
2: When a man who will not walk in the counsel of the ungodly nor stands in the path of the sinners and sits in the seat of the scornful only then he can delight in the law of the Lord day and night and he can meditate day and night.
1: அதாவது ரெண்டு எஜமானர்களுக்கு நீங்கள் ஒரே நேரத்துல ஊழியம் செய்யவே முடியாது.
2: You cannot serve two masters at the same time.
1: அதனால தான் யாக்கோபு எழுதும்போது
2: That's why when James writes
1: யாக்கோபு 4 அதிகாரம் 4 வசனத்தை வாசியுங்கள்.
2: James chapter 4 and verse 4
1: அவர் சொல்கிறார், விபச்சாரரே விபசாரிகளே, உலக ஸ்நேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா?
2: Here he writes, adulterers and adulteresses, do you not know that friendship with the world is enmity with God?
1: ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதரா இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனா இருக்கிறான்.
2: Whoever therefore wants to be a friend of the world makes himself an enemy of God.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: எப்படி இருக்கு போட்டுருக்கு பாருங்க, உலக சிநேகம் என்பது தேவனுக்கு விரோதமான பகை.
2: It says that friendship with the world is enmity with God.
1: உலகத்துக்கு சிநேகிதனா இருக்க விரும்பினால் அவன் தேவனுக்கு பகைஞனா இருப்பான்.
2: And whoever wants to be a friend of the world make himself an enemy of God.
1: இந்த வேதத்துல வந்து உலகத்துக்கு நீங்க பகைஞனாய் அப்படினு சொல்லி எழுதும்போது அர்த்தம் என்ன?
2: So when the Bible says friendship with the world, what does it mean?
1: உலகத் ஸ்நேகம் அப்படினும்போது அப்படினா அர்த்தம் என்ன?
2: What is the meaning that it says friendship with the world?
1: அப்படினா அர்த்தம் என்னன்னா நம்ம எல்லாரையும் பகைக்கணும்னு அர்த்தமா?
2: Does it mean that we should hate everyone?
1: எல்லாரையும் பகைஞனா மாத்திரணுமா? நம்ம நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் லிஸ்ட்ல இருக்கிற அத்தனை பேரையும் தேவன் அறியாத மக்கள் எல்லாரையும் நாம வந்து பகைஞனா நம்ம பார்க்கணுமா, விரோதியா பார்க்கணுமா?
2: Should we see or make everyone who doesn't know God in a friendship list as our enemies?
1: இல்ல, அப்படி சொல்லல.
2: No, not that way.
1: முக்கிய என்ன சொல்லியிருக்குன்னு
2: சொன்னா, What does it say?
1: உலகம் கொண்டு வருகிற பாவம், அசுத்தம், அதனுடைய துர் ஆசைகளை வந்து நாம ஏற்றுக்கொள்ளாமல் நாம் அதிலே பங்கு பெறாமல் இருக்க வேண்டும் என்பதை தான் அங்கே வேதம் முக்கியப்படுத்துகிறது.
2: It actually means and focuses to say that we should not appreciate or accept or participate in the pleasures and sins of this world.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: அப்படிதான் மோசே வாழ்ந்தார்.
2: And that is how Moses lived.
1: அப்படிதான் மோசே அவருக்கும் ஒரு தெரிந்தெடுக்க வேண்டிய ஒரு நேரம் வந்தது.
2: Even Moses had to choose something in his life.
1: அவர் எந்த பக்கம் போகணும், யார் பக்கம் நிக்கணும், எங்கிருந்து விலகணும்னு ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டிய ஒரு நேரம் வந்தது.
2: There was a time for Moses to decide which to accept, which to leave away, which on which side to lean on.
1: நீங்க வாசித்து பாருங்க, எபிரேயர் 11 ஆம் அதிகாரம் 24 ல இருந்து 26.
2: Read Hebrews chapter 11 verses 24 to 26.
1: விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவன் ஆனபோது பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எனப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவ ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டார்.
2: By faith Moses, when he became of age, refused to be called the son of Pharaoh's daughter, choosing rather to suffer affliction with the people of God than to enjoy the passing pleasures of sin.
1: இதுல முக்கியமான வார்த்தை என்ன தெரியுமா?
2: Now what is the important word here?
1: 24 ஆம் வசனத்துல மோசே பெரியவன் ஆன போது.
2: Verse 24 it says, by faith Moses, when he became of age.
1: English la romba nalla irukku.
2: In English it is very beautiful.
1: Adu enna na periyavan ana, when he grew big nu podala, when he grew nu podala, when he came of age, when he became of age annadha sonna avanukku vayasu vanda bodu nu potirukku.
2: So it means that when he became of age.
1: Eppo ivarku vayasu vandhadu appdin ketta,
2: when did he become age?
1: 40 vayasula vayasukku vandar.
2: At 40 years he became of age.
1: Sharira pragaramama na solala.
2: I am not saying physically.
1: Sharira pragaramama solala.
2: It is not a physical maturity.
1: 40 vayasula or valiban aanar na solala.
2: It's not that he became an young man only at the age of 40.
1: Avanukku 40 vayasu அவனுக்கு மனம் தெளிஞ்சது.
2: But only at the age of 40 he had a maturity in his heart.
1: ஆண்டவர் சிறுபிள்ளையா இருக்கும்போதே பார்வோனுடைய அரண்மனையை மோசேக்கு ஒரு வீடாக வைத்திருந்தார்.
2: So when Moses was very small, God kept the house on palace of Pharaoh to be his house.
1: சிறு குழந்தையிலிருந்து அந்த வீடு தான் அவனை காப்பாற்றியது.
2: And right from his childhood it was that house that it saved him.
1: அந்த வீட்டினால் தான் அவன் உயிர் பிழைத்திருந்தான்.
2: He survived because of that house.
1: அவனோடு பிறந்த இஸ்ரவேலின் ஆண் மக்கள் யாருமே உயிர் பிழைக்கல.
2: And none of the Israelites male childs who were born with him were alive.
1: இவன் மட்டும்தான் பிழைச்சு அந்த வீட்டிலே ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையிலே வளருகிறான்.
2: And he was the one who survived and he was a grown up in that protected stage of that house.
1: அந்த வீட்டிலிருந்து தான் எகிப்தினுடைய சகல கலைகளையும் அவன் கற்று தேறினான்.
2: And only from that house he began to be he was trained up in all the arts of Egypt.
1: அவன் ஒரு படித்த மனிதனாக மாறினான்.
2: He became a literate only from there.
1: Educated person. அது மாத்திரமல்ல அந்த இடத்துல தான் அவன் வாக்கிலே வல்லவனாக மாறினான்.
2: And he also became eloquent only in that place.
1: அப்போ இதெல்லாம் நன்மை அந்த வீடு தான் கொடுத்துச்சு.
2: So that house was the one which gave all this good.
1: பார்வோனின் குமாரத்தின் மகன் என்ற பட்டம் இதெல்லாம் அவனுக்கு சம்பாரிச்சு கொடுத்துச்சு.
2: And it also gave him the title that he is the son of Pharaoh's daughter.
1: ஆனா ஒரு நாள் ஒரு வயது வந்தது.
2: But one day he became of age.
1: இந்த படிப்பை தாண்டி,
2: beyond his education,
1: இந்த கலைகள், இந்த அவன் கற்றல் எல்லாம் தாண்டி,
2: about whatever he learned from there.
1: பாவம் சந்தோஷங்கள் அதே வீட்டுக்குள்ள வந்துச்சு.
2: And there came the pleasures of sin in the same house.
1: நம்ம யுனிவர்சிட்டி, நம்ம காலேஜ், நம்ம ஸ்கூல்லாம் பாத்தீங்கன்னா எதற்காக நம்மங்களை ஆண்டவர் கொண்டு போறாருன்னா நம்ம நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ளும்படி, தேரும்படி, நம்ம கல்வியை பெற்றுக்கொள்ளும்படி தான் ஆண்டவர் கொண்டு போறாரு.
2: God takes us to university, schools and institution only so that we may learn many things from there and for education only.
1: நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எதுக்கு இருக்கறாங்கன்னு சொன்னா நம்மளுடைய படிப்புல நம்மளை உற்சாகப்படுத்த, நம்மோடு கூட சேர்ந்து படிக்க, நமக்கு உதவி செய்ய நம்மோடு வர்றாங்க.
2: We have our friends just to help us to help us in our education in studying and to help us in our ways.
1: ஆனா ஒரு காலம் வருது.
2: But there comes a time.
1: அதே பள்ளி கூடம், அதே கல்வி நிறுவனம் நமக்கு பாவத்தை ஊட்டும் ஒரு இடமா மாறிடுது.
2: The same university, the same education institutes become a place of feeding sin.
1: அந்த நண்பர்கள் நம்மோடு படிக்க வேண்டியவங்களை நம்ம சோதிக்கிறவர்களா மாறிடுறாங்க.
2: Our friends who are supposed to study with us becomes our tempters.
1: நமக்கு உதவி செய்ய வேண்டிய அதே நண்பர்கள் வந்து நம்மை வந்து பாவத்துல ஊக்குவிக்கிறவர்களா மாறக்கூடிய சந்தர்ப்பங்கள் உருவாகுது.
2: There comes situation where our friends who are supposed to encourage us in studies, they encourage us in doing sins.
1: இப்போ மோசே போல நம்ம ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும்.
2: We have to take a stand like Moses now.
1: என்ன தெரியுமா?
2: You know, what is that?
1: அந்த எகிப்தினுடைய பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவ ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பேன் என்று சொல்லி அங்கிருந்து பிரிந்து வருவேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் லைஃப்ல வரும்.
2: There will come a situation in life where we have to take a decision to separate ourselves from the pleasures of this sin like Moses took the decision.
1: அது நம்ம வந்து மோசேயை போல பல காலங்களாக 40 வயசு வரைக்கும் நான் பார்வோனின் குமாரத்தின் மகன் என்று அழைத்து கொண்டிருக்கிற ஒரு காலம் நம்ம லைஃப்ல இருந்திருக்கலாம்.
2: We may have a situation or a period in our life where you have been called as the son of Pharaoh's daughter.
1: ஆனால் ஒரு காலத்துல வந்து அதை வெறுக்க வேண்டிய ஒரு நேரம் வரும்.
2: But at one point of time there comes a time where we are supposed to hate it.
1: மோசே சொல்லல எப்படி நான் வெறுப்பேன்.
2: Moses never said how will I hate it.
1: இந்த அம்மா தான என்னை காப்பாத்துனாங்க.
2: She was the one who saved me.
1: இந்த வீடு தான எனக்கு அடைக்கலம் கொடுத்துச்சு.
2: This house was my refuge.
1: அங்க இருந்து எப்படிங்க வர முடியும்.
2: How can I come out of them?
1: அவங்களை எப்படி வெறுக்க முடியும்.
2: How can I hate them?
1: அவங்களை விட்டு எப்படி பிரிஞ்சு வர முடியும்.
2: How can I get separated from them?
1: அப்படி அவன் சொல்லல.
2: He never said so.
1: உனக்கு தெரியும்.
2: He knew very well.
1: சரீர பிரகாரமான நன்மைகளை அவங்க கொடுத்தாங்க. அதுக்கு நன்றி உள்ளவனா இருக்கேன்.
2: I am really grateful for the physical need that they met me.
1: ஆனால் என்னுடைய ஆத்மாவுக்கு கேடு வருது அப்படின்னு சொன்னா எதையும் நான் இழக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கேன்.
2: But if something is attacking my soul, I am ready to sacrifice anything.
1: பாருங்க இயேசுவானவர் நமக்கு ஒரு நல்ல முன்னோடி.
2: Our Lord Jesus is a very good example.
1: அவர் பல நாட்கள் பல மணி நேரங்கள் ஏன் அவருடைய வாழ்நாள் எல்லாம் பாவிகளோடு நேரத்தை செலவழித்தார்.
2: He spent lot of his time, lot of his days, even in the entire his lifetime he spent with sinners.
1: ஆனால் அவர் பாவத்தோடு இல்ல.
2: But not with sin.
1: நல்ல கவனிக்கணும் நீங்க.
2: You have to notice this.
1: அந்த பாவம் தன்னை கரைபடுத்த அவர் இடம் கொடுக்கல.
2: He never gave room for the sin to defile him.
1: அந்த பாவத்தில் அவர் பங்கு எடுக்கல.
2: He never participated in that sin.
1: நிறைய பேர் நினைக்கிறாங்க ஓ இயேசு வந்து பாவிகளோடே இருந்தாரு.
2: Many people think Jesus was with the sinners.
1: அவர் பாவிகளோடு இருந்தாலும் பாவத்தில் இல்ல.
2: Though he was with sinners, he was not in sin.
1: வேதம் சொல்லுகிறது.
2: The Bible says.
1: நீங்கள் எபிரேயர் 7 அதிகாரம் 26 வசனம் பாருங்க.
2: Hebrews 7:26.
1: வேதம் சொல்லுகிறது. பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் என்று வாசிக்க.
2: We read here that he was holy, harmless, undefiled, separate from sinners.
1: இயேசுவாகிய பிரதான ஆசாரியர் எப்படிப்பட்டவர்?
2: How was this Jesus the high priest?
1: அவர் பாவிகளுக்கு விலகி இருந்தார்.
2: He was separated from sinners.
1: இன்னொரு விதமாய் சொன்னால்,
2: in other words,
1: அவருடைய பாவங்களுக்கு இணங்காமல் இருந்தார்.
2: He did not comply or give consent to the sins.
1: அவர் பரிசுத்தத்திற்கு அவர் வந்து தன்னை ஒப்பு கொடுத்திருந்தார்.
2: He committed himself to holiness.
1: அவரை ஒருவனும் கை நீட்டி குற்றம் சொல்ல முடியல.
2: No one was able to blame him or accuse him.
1: இந்த பாவம் செய்தா என்று சொல்லி குற்றம் சாட்ட முடியல.
2: None was able to accuse him that he committed this sin.
1: பாவம் இல்லாத இருந்தார்.
2: He was without sin.
1: நியாயாசனத்தில் கொண்டு நிறுத்தப்பட்டால் கூட ஒரு ராஜா அவரை பற்றி சாட்சி சொன்னா இவரிடத்தில் நான் ஒரு குற்றத்தை நான் காணலன்னு சொன்னார்.
2: Even when he was taken to the judgment place of court, the king said I could not find any fault with him.
1: அவனை இயேசு வந்து சிலுவையிலே அறையும்படி ஒப்பு கொடுக்கப்பட்ட நூற்றுக்கு அதிபதி சொன்னான் நிச்சயமாகவே இந்த மனுஷன் தேவகுமாரன் என்று சொல்லி அவன் அவரை குறித்து சாட்சி கொடுத்தான்.
2: The centurion to whom he was committed to be crucified on the cross, he testified that I could not find anything. He is truly the son of God.
1: இது வந்து கொஞ்சம் ட்ரிக்கியான ஒரு காரியம்தான். ஏன்னா நம்ம உலகத்துல தான் இருக்கிறோம், ஆனா உலகத்திற்குரியவர்களாய் நாம் இல்லாம இருக்கிறது, அந்த மாதிரி ஒரு செப்பரேஷன் நமக்கு இருக்கிறது என்பது கொஞ்சம் ட்ரிக்கியான ஒரு காரியம்தான்.
2: This is really a tricky thing where you are in this world but you should should not be in this world.
1: பாவிகளோடு தான் வாழ்றோம்.
2: We live with sinners.
1: ஆனால் பாவத்தோடு இணங்காம இருக்குறதுன்றது ஒரு டஃப்பான ஒரு சிச்சுவேஷன்.
2: But it is really tough or difficult to not comply with sin.
1: இத பத்தி நான் காலையில அதிகாலையில உட்கார்ந்து தியானம் பண்ணிட்டு இருந்தேன்.
2: I was meditating about this morning.
1: ஆண்டவரே இதுக்கு எனக்கு ஒரு விளக்கம் கொடுங்கன்னு நான் யோசித்து ஆண்டவரே ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன்.
2: I was praying, Lord, give me some explanation for this.
1: அப்ப ஆண்டவர் எனக்கு ஒரு சின்ன காரியத்தை எனக்கு விளக்கமா கொடுத்தாரு.
2: So God gave me a small thing as an explanation.
1: உதாரணமா பாருங்க.
2: For example,
1: ஒரு டாக்டர் இருக்காரு.
2: You have a doctor.
1: அவர் இந்த கொரோனா பேஷண்ட்ஸ்க்கு போய் அவர் வந்து ட்ரீட்மென்ட் கொடுக்கிறார்.
2: So he goes and treats the corona patients.
1: ஒரு நாளினுடைய பெரும் பகுதியை அந்த பேஷண்ட்ஸோட தான் அவர் செலவழிக்கிறார்.
2: He spends most of his day only with those patients.
1: ஆனால் அவர் கொரோனா பேஷண்டா மாறறது இல்ல.
2: But he will never become a corona patient.
1: He never becomes சொல்ல முடியாது. Most of the time he does not become. அநேக வேளை அவர் மாறறது இல்ல.
2: Most of the time he doesn't become.
1: அவர் அதுக்கு பதிலா என்ன செய்றார் தெரியுமா?
2: But what he will do for that?
1: அவர் இந்த நான்கு காரியம் செய்றார்.
2: He does four things.
1: Number
2: 1. First.
1: முதலாவது அவர் இந்த பேஷண்ட்டுக்குள்ள இருக்கிற அந்த கிருமி தன்னை தாக்காதபடி முதலாவது தன்னை தற்காத்து கொள்ளுகிறார்.
2: First he secures himself so that those germs may not affect him.
1: அவருக்கு வேண்டிய PP கிட்ட போட்டுக்கிறாரு, மாஸ்க போட்டுக்கிறாரு, ஹேண்ட் சானிடைஸ் பண்றாரு, டிஸ்டன்ஸ்ல இருக்கிறாரு, அவருக்கு வேண்டிய ஃபேஸ் கார்டை போடுறாரு, அவர் வந்து தன்னை வந்து தனக்கு வேண்டிய ஷார்ட்ஸ் எடுத்துக்கிறாரு, எல்லாமே எடுத்துட்டு எதுக்கு இருக்கிறாருன்னா தன்னை வந்து அந்த அந்த பிரச்சனை தன்னை தொடாம இருக்கிறதுக்கு தன்னை முதலாவது தற்காத்து கொள்கிறார்.
2: So he secures himself by wearing the appropriate clothing. He puts on mask, he puts on the face guard, and also he takes the shots, and he also sanitizes, he maintains the social distancing. It's because to secure himself from those germs.
1: முதலாவது தன்னை அவர் தற்காத்து கொள்றார்.
2: First he secures himself.
1: இரண்டாவது என்ன செய்கிறார்?
2: Second what does he do?
1: தன்னுடைய பேஷண்ட்ஸ்க்கு அவருடைய இரக்கத்தையும் அவருடைய பரிவையும் அவர் வெளிப்படுத்துகிறார்.
2: Second, he shows them compassion and care.
1: மூன்றாவது,
2: Third,
1: ஒரு மருத்துவராக அவர்களுக்கு பணி செய்கிறார்.
2: He serves them as a doctor.
1: பேஷண்டா இல்ல.
2: Not as a patient.
1: டாக்டராக.
2: But as a doctor.
1: தன்னுடைய நிலையை அவர் வந்து தற்காத்து கொள்றார்.
2: So he keeps up his place.
1: நான்காவது,
2: Fourth,
1: அவர்களுடைய மரணத்திலிருந்து அவர்களை காப்பாற்றுகிறார்.
2: Fourth, he saves them from death.
1: பாருங்க, நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து இதே போல தான் நம்மத்திலே வந்தார்.
2: So Jesus, our Lord and Savior Jesus Christ also came likewise amidst us.
1: அவர் சொன்னாரு, ஒரு வியாதிக்காரனுக்கு தான் மருத்துவன் தேவை.
2: He said only a sick man needs a doctor.
1: நான் நீதிமான்களை அல்ல பாவிகளை இரட்சிக்கும்படி நான் வந்தேன்.
2: I did not come to save the righteous but the sinners.
1: பாவிகளோடு தான் அவர் இருந்தார்.
2: He was with the sinners.
1: ஆனால் அவர் பாவத்தில் இல்ல.
2: But he was not committing sin.
1: பாவிகளோடு பாவத்தில் ஒன்றாய் இணைஞ்சு இல்ல.
2: He was not participating with sinners in sin.
1: அதுக்கு பதிலா பாவிகள் நடுவில் இருந்தாலும் பாவிகளினுடைய இரட்சகராக அவர் இருந்தார்.
2: Though he was amidst sinners, he was the savior of sinners.
1: பாவிகளுக்கு நீதியை புகட்டுகிறவராக நின்றார்.
2: He stood as a Lord who was teaching the righteousness to them.
1: பாவிகள் நடுவிலே இருந்தாலும் அவருடைய பாவத்தை மன்னிக்கிறவராக இருந்தார்.
2: Though he was amidst sinners, he was the one who was forgiving their sins.
1: பாவத்திலிருந்து அவர்களை விடுவிக்கிறவராக இருந்தார்.
2: He was the one who was delivering them from sins.
1: உலகத்தில் நாம் உலக நண்பர்களோடு பாவிகளோடு நாம் இருக்கலாம்.
2: So in this world we may be with the sinners and the people of this world.
1: ஆனால் நாம் இயேசுவை போல மாற வேண்டும்.
2: But we should become like Jesus.
1: அவர்களுடைய பாவிகளுடைய பாவங்களுக்கு நாம் இணங்க கூடாது.
2: We should not comply with the sins of the sinners.
1: அதுதான் இந்த நீதிமொழிகள் வாசிக்கிறோம்.
2: That's what we read in Proverbs.
1: உனக்கு விரோதமாக நயம் காட்டுதல் வரும் பா.
2: See, the sinners will entice against you.
1: பாவிகள் உனக்கு நயம் காட்டுவாங்க.
2: The sinners will entice you.
1: ஆனால் நீ வந்து சம்மதிக்க கூடாது.
2: But do not consent.
1: என்ன சம்மதிக்க கூடாது?
2: What you should not consent.
1: 1:15
2: says
1: நீ அவர்களோட வழி நடக்க சம்மதிக்க கூடாது.
2: Do not give consent to walk in the way with them.
1: நீ அவர் உன் கால்களை அவர்கள் பாதையோடு இணைப்பதற்கு நீ சம்மதிக்காம அதுக்கு விலகி இருக்கணும்.
2: Do not consent to go their path but keep your foot from their path.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவது.
2: Glory be to the name of the Lord.
1: இன்றைக்கு காலையில நம்முடைய உறவுகள், நம்முடைய சிநேகிதங்கள்ல வந்து நாம காட்ட வேண்டிய எல்லைகளை குறித்து ஒரு நான்கு நடைமுறை சத்தியங்கள் ஆலோசனைகளை உங்களுக்கு முன்பாக வைத்து நான் ஜெபிக்க விரும்புறேன்.
2: So this morning I want to present before you four practical tips in setting limits in our relationships or friendships.
1: இது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் என நம்புகிறேன்.
2: I think this will be useful to you.
1: எழுதி கொள்ளுங்க.
2: Write it down.
1: முதலாவது,
2: first of all,
1: நண்பர்களோடு சேர்ந்து சிநேகிதர்களோடு சேர்ந்து அதிகாரங்களுக்கு விரோதமாக எழும்புவதை உங்கள் வாழ்க்கையிலே தவிர்த்து விடுங்கள்.
2: Do not be entrapped in participating in rebellion against authority.
1: Let me repeat. நண்பர்களோடு சிநேகிதர்களோடு சேர்ந்து கொண்டு அதிகாரங்களுக்கு விரோதமாய் செயல்படுவதை உங்கள் வாழ்க்கையில தவிர்த்து விடுங்க.
2: Do not be entrapped in participating in rebellion against authority.
1: எண்ணாகமம் 16 அதிகாரம் 11 வசனத்துல வாசித்தீங்கன்னா,
2: In number 16:11 we read,
1: வேதம் சொல்லுகிறது, நீயும் உன் கூட்டத்தார் அனைவரும் கர்த்தருக்கு விரோதமாகவே கூட்டம் கூடினீர்கள். ஆரோனுக்கு விரோதமாக நீங்கள் முறுமுறுக்கிறதுக்கு அவன் எம்மாத்திரம் என்றார்.
2: Therefore you and all your company are gathered together against the Lord, and what is Aaron that you complain against him?
1: சில வேளையில கூட்டம் கூடும்.
2: Sometimes people will gather.
1: தேவனுக்கு விரோதமாகவும் தேவன் ஏற்படுத்தின அதிகாரங்களுக்கு விரோதமாகவும் நம்ம நண்பர்கள் கூடுவாங்க.
2: So sometimes even friends will gather against the Lord and also the authority that the Lord has made.
1: ஆனா நீங்க உங்க பாதியிலிருந்து விலக்கணும்.
2: But you have to stay away from that path.
1: நம்ம friends ஆ உட்கார்ந்து ஜாலியா பேசுறது ஒண்ணு இருக்கு.
2: So it is usual that as friends we sit together and speak funny.
1: You know, have fun. அது வேற.
2: So having fun is different.
1: ஆனா கூட்டமா சேர்ந்துட்டு உங்களுடைய டீச்சரை, உங்க ப்ரொஃபஸரை, உங்களுடைய அதிகாரியை எதிர்த்து நின்று அவர்களுக்கு தொந்தரவு கொடுக்கிறது, அவங்க அதிகாரத்தை மட்டுப்படுத்துறதுன்றது அது வேற.
2: But participating in rebellion against the authority like your masters, your teachers, your staffs, that is something different.
1: அதுல நீங்க எச்சரிப்பா இருக்கணும்.
2: You should be very careful in that.
1: என் கால் அதுக்கு நான் விலக்குறேன்.
2: I keep my foot away from that.
1: நம்ம ஒண்ணா சேர்ந்து சாப்பிடலாம், நல்லா பேசி மகிழலாம்.
2: So we can have fun together, we can eat together and enjoy.
1: ஆனால் இதுல நான் சம்மதிக்க மாட்டேன்.
2: But I will not give consent in that.
1: இதுக்கு என் எல்லையை நான் வைக்கிறேன்.
2: I set my limit in this.
1: இரண்டாவது,
2: second,
1: பிராக்டிகலான இரண்டாவது காரியம்,
2: the second practical tip,
1: உங்களுடைய நண்பனோ உங்கள் சிநேகிதனோ எந்த ஒரு தவறையும் செய்ய உங்களை கட்டாயப்படுத்த நீங்க இடம் கொடுக்காதீங்க.
2: Do not entertain any friend to pester or pressurize you.
1: எந்த காரணத்தினாலும் உங்களை வந்து கட்டாயப்படுத்துறதுக்கு நீங்க இடத்தை கொடுக்காதீங்க.
2: It might be any reason, but do not entertain any friend to pester or pressurize you.
1: அதுல முக்கியமா சொல்லுவேன்,
2: in that I tell you more,
1: உங்களுக்கென்று நீங்கள் தேர்ந்தெடுத்த சில தேர்ந்தெடுப்புகள், உங்களுடைய வாழ்க்கை முறைகள், உங்கள் வழக்கங்கள், உங்கள் நம்பிக்கைகளை அவர்கள் வந்து உடைப்பதற்கு நீங்க இடம் கொடுக்க.
2: Don't give room for them to trade your principles, your priorities, your beliefs and practices in your life.
1: உங்களுக்கு தெரியணும் எது என்னுடைய நம்பிக்கை.
2: You should know what is your belief.
1: எது என்னுடைய முக்கியத்துவம்.
2: You should know what is your priority.
1: எது எனக்கு பிரியமானது.
2: You should know what is the thing that I like.
1: எது தேவனுக்கு அடுத்தது.
2: What is God's.
1: அதுல யாருமே என்னை கட்டாயப்படுத்தி என்னை வலிய வந்து அந்த வலிய விட்டு விலகிறதுக்கு நான் யாருக்கு இடம் கொடுக்க மாட்டேன்.
2: I will never give room for anyone to pester me and make me to take away from that path.
1: நான் ஏற்கனவே சொன்னது போல,
2: as I told you already,
1: நியாயாதிபதிகள் 16:16ல,
2: in Judges 16 and verse 16,
1: நன்றா தெரியும் சிம்சோனுக்கு தெலைலாள் சொல்லுகிறது செய்கிறது அவள் கேட்கிறது எல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாதது என்று உனக்கு நல்லா தெரியும்.
2: Samson knew very well that whatever Delilah is asking or requesting or pressurizing him is something against God.
1: அவனுடைய தலை முடி அப்படின்றது அவன் தேவனோடு அவன் செய்த ஒரு உடன்படிக்கை, அவன் பெற்றோர் கர்த்தருக்கு முன்பாக கொடுத்த உடன்படிக்கை.
2: The hair on his head is something, a covenant that he has made with the Lord, and the covenant that was made by his parents to the Lord.
1: ஆண்டவர் எச்சரிப்பாய் சொல்லினார், சவரகரின் கத்தி அவன் தலையின் மேல் படக்கூடாதுன்னு சொல்லியிருந்தார்.
2: The Lord said that you should not shave his head.
1: எதை வேணாலும் அவன் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம், not this.
2: You could have compromised in anything else but not in this.
1: எந்த உதவியான செஞ்சிருக்கலாம், ஆனா இதுக்கு மட்டும் இணங்கி இருக்க கூடாது.
2: He could have helped in any other thing but he should not have given consent in that.
1: ஆனால் தேவனை பார்க்கிலும் அவளுடைய நேசம் அவனுக்கு ரொம்ப பெருசா தெரிஞ்சது.
2: But her love appeared to be greater than the Lord.
1: முடிவென தெரியுமா?
2: You know what was the end?
1: தன்னுடைய வாழ்க்கையின் ரகசியத்தை அவன் வெளிப்படுத்தினான்.
2: He revealed the secret of his life.
1: முடிவு மரணம்.
2: At the end was death.
1: எந்த நண்பனோ எந்த சிநேகிதனோ சிநேகிதியோ கர்த்தரை விட்டு உங்களை பிரிக்கிற ஒரு நிலைக்கு நீங்க உங்களுக்கு இடம் கொடுக்கவே கூடாது.
2: You should never give room for your friend to separate you from the Lord.
1: எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு சில சம்பவங்களை பார்க்கும்போது.
2: When he sees certain incidents, it's really grieving me.
1: எத்தனையோ வருஷம் கர்த்தரை தேடி பின்பற்றி ஆராதித்து தங்கள் வாயினால கர்த்தரை துதித்த வாலிப பிள்ளைங்க தங்க வாழ்க்கையில ஒரு குறிப்பிட்ட நேரம் வரும்போது அவங்க தேவனை மறுதளித்து விக்கிரகங்களுக்கு முன்பாடி போய் தன்னுடைய நண்பனுக்காக சிநேகிதனுக்காக சிநேகிதிக்காக போய் நிற்கிறத பார்க்கும்போது என்னுடைய இருதயம் வேதனைப்படுது.
2: Many young children who followed the Lord, who accepted him as their savior and who was very zealous for the Lord, but at one point of time when it came for their friends, it might be a boy or a girl, and for their purpose they have defeated the Lord and then went away and worshiped those idols.
1: ஒரு சில காலம் வாழப்போற ஒரு திருமண வாழ்க்கைக்காக நித்திய உடன்படிக்கையை உடைக்கிறவங்க இருக்கிறாங்க.
2: There are people who break an eternal covenant just for a temporary wedded life.
1: எத்தனை வருஷம் வாழ போறோம் ஒண்ணா?
2: You know how many years you're going to live together?
1: அந்த அநித்திய வாழ்க்கைக்காக தேவனோடு நாம் பெற்றிருந்த நித்திய உறவை உடைச்சு போடுறாங்க.
2: They break the bond of an eternal bond with God just for this temporary wedded life.
1: நீங்க அதுக்கு எச்சரிப்பா இருக்கணும்.
2: We should be very careful about it.
1: பாவிகள் உன்னை நயங்காட்டினால் நீ சம்மதியாதே.
2: If sinners entice you, do not consent.
1: உங்களுக்கு தெரியணும் எது என் எல்லைன்னு உங்களுக்கு தெரியணும்.
2: You should know what is your limit.
1: நா ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்குது வேற.
2: Being a friend is different.
1: அவங்களுக்கு நாம் உதவி செய்யிறது வேற.
2: Helping them is different.
1: அவங்களுடைய துக்க நேரங்கள் அவங்களை விசாரிக்கிறது வேற.
2: In the times of sorrow you inquire them is different.
1: ஆனா அவங்களுக்கு அடிமையா நீங்க மாறிர கூடாது.
2: But you should not become their slave.
1: அவங்க இழுக்கிற பக்கம்லாம் நீங்க சாய கூடாது.
2: You should not lean in whatever sides they just drag you.
1: தேவனை விட்டே உங்களை விலக்குற அளவுக்கு நீங்க அங்க போக கூடாது.
2: You should not go to the extent that they
1: துணிகரமான பாவங்களை அவங்களோடு சேர்ந்து செய்வதற்கு நீங்க சம்மதிக்க கூடாது.
2: You should not accept to commit presumptuous sin along with them.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: மூன்றாவது ஒரு practical tip.
2: The third practical tip.
1: உங்கள் நண்பனோடு இருக்கும்போது அவர்களுடைய ரகசிய அல்லது அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளே பிரவேசிப்பதில் எச்சரிப்பாருங்க.
2: You should be careful not to enter into private space of your friend.
1: மறுபடி சொல்றேன்.
2: I repeat it.
1: அவர்களுக்கென்று இருக்கிற ஒரு தனிப்பட்ட எல்லைன்னு ஒன்று இருக்கும். அந்த எல்லைக்குள்ள நண்பன் அப்படின்ற காரணத்துக்காக தாண்டி காலை வைக்காதீங்க.
2: Do not enter into their private space just because you are their friend.
1: உங்கள் நண்பனாக இருந்தாலும்
2: no matter whether he might be a friend
1: உங்களுக்கு தெரியணும் என்னுடைய எல்லை என்னன்னு தெரியும்.
2: You should know what is your limit.
1: விசேஷமாக உங்கள் நண்பர்களுடைய குடும்பத்தார் இடத்துல எச்சரிப்பார்கள்.
2: Especially with your friends family.
1: விசேஷமாக உங்கள் நண்பர்களோடு கூட பிறந்தவங்க இருக்காங்க பாருங்க, அவங்ககிட்ட நீங்க எல்லைக்குள்ள தான் இருக்கணும்.
2: And especially with the siblings of your friend you should maintain that limit.
1: உங்களுக்கு தெரியணும் this is my limit. இதுக்கு மேல நான் எல்லையை கடப்பேனானால் இது என்னை வேதனைப்படுத்தும்.
2: You should know that this is your limit. If I cross this line it will really be painful.
1: இதற்கு ஒரு நல்ல உதாரணம் ஆதியாகமம் 39 யோசேப்பின் சம்பவம்.
2: This is a good example for this Genesis 39 about Joseph.
1: யோசேப்புக்கும் யோசேப்பினுடைய எஜமானாகிய போர்த்திபாருக்கும் நல்ல உறவு இருந்தது.
2: So Joseph and the wife of Potiphar had a good relationship.
1: போர்த்திபாருடைய முழு நம்பிக்கையை யோசேப்பு சம்பாதித்து வைத்திருந்தான்.
2: And Joseph has earned the entire faithfulness of Potiphar.
1: அந்த மனுஷன் யோசேப்புக்கு வந்து எந்த அளவு நம்பிக்கை வைத்திருந்தானோ யோசேப்பின் மேலனா தன்னுடைய மேஜையில வர்ற ஆகாரத்தை தவிர வேற ஒன்றையுமே அவன் விசாரிக்கலையாம்.
2: So he trusted Joseph so much that he never even committed everything of his hand to him and except his food alone.
1: ஒரு வேலை ஸ்தலமாக மாத்திரமல்ல அந்த வீடு அவன் தங்குகிற வீடாகவும் மாறிடுச்சு.
2: It was not only like an office but also like a house for him.
1: ஆனால் யோசேப்புக்கு எல்லை என்னன்னு தெரியும்.
2: But Joseph knew his limit.
1: வேதம் சொல்லுகிறது.
2: The Bible says
1: 39:8 பாருங்களேன்.
2: Verse 39 chapter 39 verse 8.
1: அவனோ தன் எஜமானின் மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல் அவளை நோக்கி சொல்லுகிற வார்த்தையை கவனிங்க. இதோ வீட்டில் என்ன இருக்கிறவர்களில் இருக்கிறவைகளில் யாதொன்றை குறி என்னிடத்தில் இருக்கிறவைகளில் யாதொன்றை குறித்தும் என் ஆண்டவன் விசாரியாமல் தமக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையிலே ஒப்புவித்திருக்கிறார். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை. நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியால் உன்னை தவிர வேற ஒன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை.
2: Genesis 39 verses 8 and 9. But he refused and said to his master's wife, look, my master does not know what is with me in the house and he has committed all that he has to my hand. There is no one greater in this house than I, nor has he kept back anything from me but you, because you are his wife.
1: நல்லா கவனிங்க.
2: Listen carefully.
1: எல்லாத்தையும் கிட்ட கொடுத்துட்டாரு.
2: He has committed everything to me.
1: என் கைக்கு எதையுமே விலக்கல.
2: So he has not kept anything away from my hand.
1: ஆனா உன்னை தவிர எல்லாமே எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு.
2: But everything is given to me except you.
1: நீ அவருடைய மனைவி.
2: You are his wife.
1: எல்லாத்துக்கு மேல எனக்கு அதிகாரம் இருக்கு, உன் மேல எனக்கு அதிகாரம் இல்ல.
2: I have authority over everything but not on you.
1: எல்லாத்துக்கு மேல எனக்கு உரிமை இருக்கு, ஆனா உன் மேல எனக்கு உரிமை இல்ல.
2: I have right over everything but not on you.
1: அதனால இத நான் தாண்டுவேனானா இந்த பாவம் எஜமானுக்கு விரோதமான பாவம் மாத்திரம் இல்ல தேவனுக்கு விரோதமான பாவமாகவும் மாறிடும்.
2: Therefore if I cross this limit this sin not only becomes a sin against my master but also against my God.
1: இதுல என்ன பாடம்?
2: What is the lesson?
1: நீங்க சில பேர் ரொம்ப நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம்.
2: So you might be a close friend with someone.
1: ஆனா நீங்க க்ளோஸ் ஃப்ரெண்டா இருக்கிறதுனால அந்த ஃப்ரெண்டோட மனைவியும் உங்களுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட் கிடையாது.
2: So since you are the close friend of that person, his wife cannot become your close friend.
1: நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும் அதுல.
2: You have to careful, be careful.
1: ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட் தான் பா.
2: A friend is a friend.
1: ஃப்ரெண்டோட மனைவியை வைக்க வேண்டிய மரியாதையின் இடத்துல வச்சிரணும்.
2: And you have to pay the respect that you're supposed to give to friend's wife.
1: ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட் தான் பா.
2: Your friend is a friend.
1: ஃப்ரெண்டோட அக்கா ஃப்ரெண்டோட தங்கச்சி எல்லாம் உங்களுக்கு ஃப்ரெண்ட் கிடையாது.
2: But friends or sisters cannot become your friend.
1: நீ வந்து கேர்ஃபுல்லா இருக்கணும்.
2: You should be very careful.
1: ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட் தான்.
2: Your friend is friend.
1: ஃப்ரெண்டோட அண்ணன் ஃப்ரெண்டோட தம்பி எல்லாம் உங்களுக்கு ஃப்ரெண்ட் கிடையாது.
2: But friend's brother cannot become your friend.
1: நீ அந்த எல்லையில வெச்சுக்கணும்.
2: You have to keep the limit.
1: You should know யார் எனக்கு ஃப்ரெண்ட் அந்த ஃப்ரெண்டோட அந்த எல்லையோட நிறுத்திக்கணும்.
2: So you should know what is my limit and what is the limit with your friend.
1: அந்த எல்லையை நீங்க தாண்டுவீங்களானா?
2: If you cross that limit,
1: உங்க வாழ்க்கையில நிச்சயமா தீங்கு அனுபவிப்பீங்க.
2: You will surely come across evil.
1: உங்களுக்கு தெரியணும் யார் வரைக்கும் நான் போகலாம், எது வரைக்கும் நான் போகலாம், எந்த இடத்துல நான் ஃபுல் ஸ்டாப் வைக்கணும்னு உங்களுக்கு தெரியணும்.
2: And you should know until what extent I can go, until whom I can go, and where I'm supposed to keep the full stop.
1: ஆகவே உங்களுடைய நண்பர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் எல்லைகளுக்குள்ள நீங்க கால் எடுத்து வைக்கிறதுல இருந்து சம்மதியாமல் வழி விலக வேண்டியது அவசியம்.
2: Therefore do not enter into private space of your friend and stay away from them.
1: கடைசியாக ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை.
2: At last and most important thing,
1: உங்களுடைய நண்பர்களோடு நீங்கள் வைத்திருக்கும் எல்லா சம்பாஷணைகளுக்கும் அல்லது உங்களுடைய உறவுகளுக்கும் உங்கள் சொந்த குடும்பத்தை மறைக்காமல் வைத்திருங்கள்.
2: Do not exclude your family in any plans or relationship with your friends.
1: நல்லா கவனிக்கணும் இதை.
2: Listen carefully.
1: உங்க friends ட நீங்க வைத்திருக்கிற உறவுகள், நட்புகள், உங்களுடைய பேச்சுக்கள், உங்களுடைய சம்பந்தங்கள் இத வந்து உங்க சொந்த வீட்டாருக்கு தெரியாம மறைக்க கூடாது.
2: You should not exclude your family or conceal from your family the relationship, the conversation or the communication that you have with your friend.
1: அதாவது இன்னொரு விதமா சொல்லுவேனானால்,
2: in other words I would tell,
1: உங்களுடைய குடும்பத்தாரை பார்க்கிலும் உங்கள் நண்பர்களுக்கு உயர்ந்த இடம் நீங்க கொடுக்க கூடாது.
2: You should not prioritize friends above family.
1: அநேகர் செய்யற தப்பு இதுதான்.
2: Many commit the same mistake.
1: அதாவது உதாரணமா ஒருத்தருக்கு வந்து 18 வயசுன்னு வச்சுக்கிடுங்களேன். For example, 18.
2: For example, consider a person is 18 years old.
1: உங்க அப்பா அம்மாவை எத்தனை நாளா உங்களுக்கு தெரியும்?
2: You know your father and mother for how many years?
1: 18 வருஷமா தெரியும்.
2: You know them for 18 years.
1: ஆனா உங்க நண்பன் எவ்வளவு நாளா தெரியும்னா நிச்சயமா அதை விட குறைஞ்சதான் தெரிஞ்சிடும்.
2: But you know your friend less than that.
1: ஒருவேளை 5 வருஷம்,
2: maybe 5 years,
1: 2 வருஷம்,
2: maybe 2 years,
1: சில பேர்லாம் 6 மாசம்,
2: some might be 6 months even,
1: சில பேர் ஒரு வாரம்,
2: some might be even 1 week.
1: ஆனா 18 வருஷமா பழகின பெற்றோர் வந்து அந்நியர்களா மாறிடுவாங்க. ஒரு வாரம் பழகின ஒரு நண்பன் தங்களுக்கு ரொம்ப பிராண சிநேகிதனா மாறிடுவாங்க.
2: Parents who were with him for 18 years become strangers and this friend who was with him for just 1 week becomes his lovable friend.
1: ஒரே ஒரு மாதம் மட்டும் அறிந்த அந்த நண்பன்ட்ட குடும்ப ரகசியங்கள் எல்லாம் போய் சொல்லிட்டு இருப்பாங்க.
2: They will reveal all the secrets of the family to that friend whom he has acquainted only for 1 month.
1: ஆனா 18 வருஷமா அறிந்து வைத்திருந்த குடும்பத்தாரிடத்துல அந்த ஒரு வாரம் பழகின நண்பனை பத்தி சொல்லவே மாட்டாங்க.
2: But they will conceal all the information about that 1 week friend to the entire family.
1: சொல்லவே மாட்டாங்க.
2: They will never reveal it.

0: கொண்டிருந்த தங்களை ஆதரித்த தங்களை நேசித்த பராமரித்த குடும்பத்தை அவங்க வந்து விரோதிகளா மாத்திடுவாங்க.
1: Just to gain the love and affection of their temporary friend who was them with for a very small limited time, they make their entire family their enemies.
0: எத்தனை குடும்பங்கள் நடக்கு தெரியுமா?
1: You know how many families this is happening?
0: தனக்காக உயிர் கொடுத்து நேசிக்கிற மனைவியை வந்து அவங்க துரோகியாக அந்நியனாக நினைச்சு ஆபீஸ்ல என்னமோ போன வாரம் பார்த்த ஒரு பெண்ணை வந்து ரொம்ப நேசிக்கிறவங்க இருக்கிறாங்க.
1: They consider their own wife who loved them so much as some stranger and but show love and affection to some other colleague in their house, in the office.
0: எத்தனை பேர் இந்த தவறுல விழுறாங்க தெரியுமா?
1: You know how many people fall for this mistake?
0: தங்களோட மனைவியை பற்றிய கணவனை பற்றிய ரகசியங்களை வந்து ரெண்டு வாரம் பழகின ஒரு உடன் வேலையாளோடு முழுசா ஷேர் பண்ணுவாங்க.
1: So they will share the secrets of their husband and wife with their colleagues with whom they have acquainted just for 2 weeks.
0: ஆனா சமீபத்துல பழகின ஒருவரோடு பார்த்த ஒருவரை பற்றிய பேரை கூட ஒரு மென்ஷன் கூட அவங்க நெருங்கிய உறவுகள்கிட்ட சொல்ல மாட்டாங்க.
1: But they will not make the mention of even their name to their family members about the person they have acquainted recently.
0: மகனே,
1: my son,
0: பாவிகள் உனக்கு நயம் காட்டினாலும் நீ சம்மதியாதே.
1: If sinners entice you, do not consent.
0: உன்னுடைய பெற்றோரை, உடன் பிறந்தவர்களை, உன்னுடைய கணவனை, மனைவியை அந்நியனாக எண்ணாதீங்க.
1: Don't consider your family, your siblings, your husband and wife as strangers.
0: எனக்கு தெரியும், இத இந்த தவற செய்தவங்க தற்காலிகமான சில இன்பங்களையும் லாபங்களையும் அவங்க சம்பாதிச்சத நான் பார்த்திருக்கேன்.
1: I know people who have committed this mistake have gained temporary pleasures and temporary gain.
0: But ஒரு நாள் எல்லாமே தலைகளா மாறும்.
1: But one day everything will topple down.
0: அந்த நேரத்துல துரோகம் செய்துட்டு ஓடினாங்க பாருங்க, தங்க பெற்றோருக்கு திரும்ப வருவதற்கு அவங்க முகம் இருக்காது.
1: But at the time where they betrayed their family and ran away, they cannot again return back to them.
0: They don't have the face to face them. அன்றைக்கு அந்த அன்பு கேங்குவாங்க, அந்த அன்பு கிடைக்காது.
1: They will earn for that love that day, but they will not receive it.
0: தற்காலிகமாக பெரிதாக ரொம்ப பிரம்மாண்டமா தெரிஞ்ச அந்த அன்பு பக்கத்துல போய் பார்க்கும்போது அந்த அன்பா தெரியாது.
1: That temporary love which appeared to be a great one will not be found anymore.
0: அது வெறும் வார்த்தைகளா தான் தெரியும்.
1: They would be just words.
0: இத்தனை வருஷமா வார்த்தைகளா இல்ல, தங்கள் வாழ்க்கையினாலும் தங்கள் தியாகத்தினாலும் உங்களை நேசிச்சாங்க பாருங்க, உங்களை நம்பினாங்க பாருங்க, உங்களுக்கு கொடுத்தாங்க பாருங்க, உங்களை பராமரிச்சாங்க பாருங்க, அவங்கள ஒரு 10 வார்த்தைக்காக ஒரு ஃபோன் காலுக்காக அவங்கள பிட்ரே பண்ணாதீங்க, டினை பண்ணாதீங்க, ஃபர்கெட் பண்ணாதீங்க.
1: So don't deny this family and your close family who have loved you, who have sacrificed everything for you, who have taken care of you just for phone calls or just for temporary relationships.
0: உங்க வாழ்க்கையை ஒரு எல்லைக்குள்ள வைத்துக்கொள்ளுங்க.
1: Keep your life within some limit.
0: உங்கள் அத்தனை நண்பர்களுக்கும் இது அனுப்புங்க.
1: And send this to all your friends even.
0: உங்க வாழ்க்கை எச்சரிப்போடு நடத்துங்க.
1: And lead your family with warning.
0: என் மகனே,
1: my son,
0: என் மகளே,
1: my daughter,
0: பாவிகள் உன்னை நயங்காட்டினாலும் நீ சம்மதியாதே.
1: If sinners entice you, do not consent.
0: அவர்களை விட்டு விலகி வர ஆயத்தமாயிரு.
1: Be ready to stay away from them.
0: அவர்களுக்கென்று எல்லைகளை வைப்பதற்கு ஆயத்தமாயிரு.
1: Be prepared to set limits for them.
0: அளவுக்கு அதிகமாக உன்னுடைய உறவுகளை எல்லை மீறி வாழ ஒரு நாளும் சம்மதியாது.
1: Don't ever accept or give consent to live a life beyond the limits.
0: லூக்கா 15:30ல
1: In Luke 15:30 it says,
0: அந்த இளம் வாலிபன் அப்பாவுடைய ஆஸ்தி எல்லாம் எடுத்துட்டான்.
1: The younger son took all the possession of his father.
0: அப்பா இப்ப அண்ணியனா மாறிட்டாரு, வேசிகளும் நண்பர்களும் அவனுக்கு ரொம்ப சிநேகிதரா மாறிட்டாங்க.
1: Now father has become a stranger and the harlots and friends become his love.
0: முடிவு என்ன தெரியுமா?
1: Now what was the end?
0: அத்தனை ஆஸ்தியையும் இழக்க வேண்டியதாயிடுச்சு.
1: He had to lose the entire asset.
0: எத்தனை குடும்பங்கள் இழந்திருக்காங்க தெரியுமா?
1: You know how many families have lost this?
0: கட்டின மனைவி, கட்டின கணவன், பெற்ற பிள்ளைகள், வீட்டார் எல்லாரையும் துரோகம் செய்து அத்தனை இழந்தவங்க இருக்கிறாங்க.
1: There are people who betrayed their own husband, own wife, own children, own family and they've lost everything in their life.
0: தங்கள் மேல உயிருக்குயிரான அன்பை வைத்து தங்களுக்கு உண்மையா இருந்து தங்களை நேசித்து பராமரித்த உண்மை குடும்பத்தாருக்கு துரோகம் செய்து வழியிலே வந்த வஞ்சகர்களுக்கு இடம் கொடுத்து எல்லாவற்றையும் இழந்தவர்கள் எத்தனையோ பேர்.
1: There are many people who gave, who actually betrayed their family, who loved them, who sacrificed them, who did everything for them and just gave room for the enticers who came all the way.
0: இந்த எச்சரிப்பை பெற்று கர்த்தருக்குள்ளே நாம் மறுபடி கட்டப்படுவோமா?
1: Having received this caution and warning, let us be built up in the Lord.
0: ஜெபம் பண்ணுவோம்.
1: Let us pray.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். யோவான் 10:10. பில்லிப்ரே என்ற தேவ மனிதர் சுவிசேஷ ஊழியத்தை செய்ய ஆரம்பிக்கும் முன்பு ஒரு நிலக்கரி சுரங்கத்திலே வேலை செய்தார். ஒரு நாள் அவர் மிகவும் சோர்வடைந்து காணப்பட்டார். மனதிலே பல அழுத்தங்களுடன் இருந்தார். அந்த சமயம் அவர் நிலக்கரி சுரங்கத்தில் ஒரு விளிம்பிலே நின்று கொண்டிருந்தார். அப்பொழுது அவர் உள்ளத்திற்குள், பில்லிப்ரே, நீ மிகவும் மனச்சோர்வுடன் இருக்கிறாய் அல்லவா? இந்த விளிம்பிலிருந்து கீழே சுரங்கத்திற்குள் குதித்து விடு. உன் எல்லா பிரச்சனைகளும் கவலைகளும் அதோடு முடிந்துவிடும் என்று ஒரு சத்தம் கேட்டது. உடனடியாக பில்லிப்ரே இவ்வாறு தன் உள்ளத்திற்குள் பேசுவது பிசாசு என்று அறிந்து கொண்டு, சாத்தானே, நீ கீழே குதி, உன் வீடுதான் அங்கே இருக்கிறது, என் வீடு வேறு திசையில் இருக்கிறது என்று பதிலளித்து விட்டு அங்கிருந்து போய்விட்டார். ஆம் பிரியமானவர்களே, பிசாசு கொல்லவும் அழிக்கவும் மட்டுமே மக்களிடம் வருகிறான். மனிதர்களுடைய மனதில் அவன் தற்கொலை எண்ணத்தை தூண்டுகிறான். இன்று தற்கொலை முயற்சி செய்யும் பலர் என்னுடைய காதுக்குள், நீ தற்கொலை செய்துவிடு, நீ இந்த கிணற்றில் குதி, அல்லது கயிற்றை எடுத்து தூக்கு போடு என்ற சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்தது. அதிலிருந்து விடுபட முடியாமல் தான் நான் இவ்வாறு செய்தேன் என்று சொல்ல கேட்டிருக்கிறோம். அவனுடைய வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுத்தால் மரணம் உறுதி. மாறாக பில்லிப்ரேயை போல சத்தமாக சாத்தானோடு பேச வேண்டும். வசனத்தை கொண்டு அவனோடு எதிர்த்து நிற்க வேண்டும். வசனத்தை கொண்டு அவனோடு பேசினால் அவன் நம்மை விட்டு ஓடிப்போவான். இன்று அநேகர் எதிர்மறையான நினைவுகளையும் செயல்களையும் கொண்டு வருவது சாத்தான் என தெரியாமல் அவன் தரும் சோர்வுக்குள்ளேயே இருந்து விடுகின்றனர். அதில் வாழ்க்கையின் பல வருடங்கள் கழிந்து விடுகின்றன. ஆகவே பிசாசை இனம் கண்டறிந்து வசனத்தை வைத்து அவனை விரட்ட வேண்டும். இயேசு கிறிஸ்துவையும் பிசாசு பரிசுத்த நகரத்தின் தேவாலயத்து உப்பரிகையின் மேல் நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனையானால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உமை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உமை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்றான். இயேசு கிறிஸ்துவோ அவன் வார்த்தைகளுக்கு செவிகூடாமல், உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று எழுதியிருக்கிற வசனத்தை சொல்லி ஜெயமெடுத்தார். ஆம் பிரியமானவர்களே, பிசாசு பல சமயங்களில் நம் உள்ளத்தில் பல சூழ்நிலைகளை காட்டி நம்மை அதைரியப்படுத்துவான். தேவன் நமக்கு தந்திருக்கும் வாக்குத்தத்த வசனங்களை அறிக்கையிடுங்கள். அப்போது பிசாசு உங்களை விட்டு ஓடிப்போவான். நீங்கள் ஜெயமெடுப்பீர்கள்.

ஒரு நாள் வரும், உன் கூட இருந்தவங்க உன்னை விட்டுட்டு போவாங்க, உன் குடும்பத்தினர்கள் உன்னை விட்டுட்டு போவாங்க. நடக்கும். நீ நெவர் எக்ஸ்பெக்டட் இது நடக்குமான்னு நீ நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டேன். நடக்கும். உன் ஃப்ரெண்ட்ஸ் உன்னை விட்டுட்டு போவாங்க. உனக்கு பரிச்சயமாய் கூட தினமும் பேசிக்கிட்டு இருந்தவங்க அவங்க தன்னைத்தானே டிஸ்டன்ஸ் பண்ணிக்குவாங்க. தே டிஸ்டன்ஸ் தெம் செல்ஃப். நீ யாருன்னே தெரியாத மாதிரி உனக்கு மூஞ்சியை திருப்பிட்டு போவாங்க. நடக்கும், நடக்கும், நடக்கும். ஆனால் அந்த நேரத்தில் தான் இயேசு உன்னை பார்த்து சொல்லுவார், எல்லாரும் போயிட்டாங்கல்ல, எல்லாரும் போயிட்டாங்களப்பா, எல்லாரும் போயிட்டாங்களம்மா, இனி நீயும் நானும் தான், இனி நீயும் நானும் தான். நீ நம்பினல்ல, நீ அவங்கள உயிரை கொடுத்து நம்பினல்ல, அதெல்லாம் செஞ்சு அவங்களை தக்க வைக்கணும்னு பார்த்தல்ல. எல்லாரும் ஒன் பை ஒன்னா, ஒன் பை ஒன்னா, ஒருத்தங்க ஒருத்தங்களா உன் வாழ்க்கையை விட்டுட்டு போனாங்கல்ல, போயிட்டாங்கல்ல, இனி நீயும் நானும் தான், இனி இயேசுவும் நீ தான். நம்பி நம்பின ஆண்டவர் கண்ணை மூடிட்டு கண்மூடித்தனமா அவனை நம்பின, எல்லாத்தையும் சொன்னேன், கடைசியில என்னையவே அக்யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க, என்னையவே சொல்றாரு, இனி நானும் நீயும் தான். அவங்கள காட்டிலும் பெரியவரும் கூட்டிருக்கிறார். சொல்லுங்க ஆண்டவரே, சொல்லுங்க. எல்லா கையும் உடைக்கப்படுதில்ல, உன் இருதயம் கேள்வி கேட்குதில்ல, யோசிக்குதில்ல, யோசிக்குதுல்லம்மா. ஆமா, தெரியாதனமா. இப்ப ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நீங்க என்ன நம்புங்கன்னு சொல், ஆண்டவரே நீங்க என்ன நம்புங்கப்பா. எல்லாத்தையும் நம்பி நம்பி நம்பி நம்பி இப்ப நடு தெருவுல நிக்கிறேன், நீங்க என்ன நம்புங்க, ஒரு சான்ஸ் எனக்கு கொடுங்க, என்ன நம்புங்கப்பா, நம்புங்க. சம்பவம் எப்படி ஆவது, எப்படி ஆச்சும் என்ன உயர்த்துங்கப்பா. அவங்க கண் முன்னாடி எல்லாம், ஆண்டவரே அவங்க எந்த இடத்துல விட்டுட்டு போனாங்களோ யோசிச்சு பாரு, எந்த இடத்துல கெட் அவுட் சொல்லிருப்பாங்க, வெளியே போடான்னு சொல்லியிருப்பாங்க, இனி நீ தேவையில்லைன்னு சொல்லியிருப்பாங்க, அதை நினைச்சு பாரு. சொல்ல ஆண்டவர் எப்படி ஆச்சும், எப்படி ஆச்சும், எனக்கு தெரியும், எனக்கு தெரியும், என் ஆண்டவர் என்னை கைவிடலை. ஆமா தானே, அதனால அவனை உட்கார வச்சிருக்கிறாரு, இங்க எங்கேயோ உனக்கு அடைக்கலம் கொடுத்துருக்கிறார், எங்கேயோ உனக்கு சோறு கொடுக்கிறார், போஷிக்கிறார், எங்கேயும் உன கையேந்த விடலை, எங்கேயும் உன்னை தத்தடிக்க விடலை, எங்கேயும் உன்னை அடிக்கலை, எங்கேயும் அவங்க உன்னை சபிச்ச சபை சாபத்தில், அவங்க உன்னை மேலே எரிச்சலாக இருந்த கோபத்தில், அவங்க பேசின வார்த்தையெல்லாம் நடந்துருச்சுன்னா யோசி, நீ ஒன்றும் இல்லாமல் போயிருப்பேன்னு சொல்லுவாங்க, போ உனக்கு நடக்கிறத பாருன்னு சொல்லியிருப்பாங்க, இல்லையா செய்கிற உனக்கு என்னன்னா சொல்லியிருப்பாங்கல்ல, அதெல்லாம் நடந்துருச்சுன்னா ஆண்டவர் தடுத்து நிறுத்தினார்ல. ஏன்னா அவருக்கு தெரியும்பா, அவருக்கு தெரியும்பா, நீ யாருன்னு தெரியும். நீ சொல்ல ஆண்டவர் எனக்கு தெரியுதுப்பா, இப்ப தெரியுதுப்பா, என்ன நீங்க கை விடலப்பா, என்ன விட்டு விடலப்பா, ஆனா எப்படி ஆச்சு, somehow ஏதாவது வரணும், என்ன இயேசு உயர்த்துவாருன்னு நம்புறவன் கையை மேல உயர்த்தி, அப்பாக்கு மேல கையை உயர்த்தி சொல்லுங்க ஆண்டவர்.

ஆண்டவரே சத்தம் பத்தல, வாலிப தம்பி தங்கச்சி ஐயா அம்மா வயசுல பெரியவங்க யாரா வேணா இருக்கலாம், இந்த சான்ஸ் கூட இயேசுவால, இந்த சான்ஸ் நீ கொடுத்தீனால இயேசுவால பெரிய அற்புதம் செய்ய முடியும். ஏன்னா அவர் சாதாரண

பேசலப்பா. எலியாவின் தேவன் இருக்க ஏதோ ஏதோ ஏதோ எலியாவின் பாடிக்கொண்டே பாடிக்கொண்டே உன்னை அசைக்க வந்த பிரச்சனை அசைஞ்சு போட போகுது.

0: எந்த மனுஷன் நோ சொன்னாலும் கவலையப்படாதே. When God says yes for your plans, don't ever bother which man or woman says no in your side. கத்தர் ஆமான்னு சொல்லிட்டார்னா செய்வேன், சம்ஹவ் எப்படியாச்சும் நடத்துவார், எப்படியாச்சும் அந்த நாள் வரும். எப்போ டெய்லியும் கலந்து தானே போறீங்க, டெய்லியும் காலையில் துதிக்க வைக்கிறாருங்க. அந்த நாள் உனக்கு வந்துட்டாலே போதும். நான் சொல்லுவேன், எனக்கு வர பிரச்சனைகள் எல்லாம் வீட்டில் சொல்லுவேன், என்னை கத்துறதுனால எழுப்பிட்டாருன்னா அந்த பிரச்சனை நான் ஃபேஸ் பண்ணிடுவேன். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க? கத்தர் ஒரு நாள் காலையில் ஒன்று எழுப்புறாருனாலே அந்த நாளுக்கு ஒன்று ஆயத்தம் பண்ணி தான் எழுப்புறாரு. ஏதனாலும் ஃபேஸ் இட், தைரியமாக நின்று ஃபேஸ் பண்ணு. கத்தர் சொல்லிட்டார் எப்படியாவது சொல்லிட்டாரு, நீயும் நானும் தான். உறவுகள்லாம் போயிடுச்சுல்ல, கவலையே படாத. ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டாங்கல்ல, நீ நம்பினவங்க போயிட்டாங்கல்ல, ஏற்கனவே பரிச்சயமானவங்க டிஸ்டன்ஸ் உன்னை பண்ணிட்டாங்கல்ல, டோன்ட் டிப்ரெஸ் ஆகலாம், உட்காரவே உட்காராதீங்க. டிப்ரெஷனுங்கிற வார்த்தையே கிடையாது. ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி டிப்ரெஷனுங்கிற வேர்டே இல்லை. டிப்ரெஷனா, இந்த சாப்பிட்டு போய் வேலை செய் சொல்லிடுவாங்க எல்லாரும். இப்போதான் டிப்ரெஷன் சொல்லி ரூமில் இருக்கிறீங்க, டிப்ரெஷன் சொல்லி ஸ்டேட்டஸ் வைக்கிறீங்க, டிப்ரெஷன் சொல்லி அங்கங்கெல்லாம் போகிறீங்க. ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி எங்கே வீட்டில் போய் டிப்ரெஷனா அப்படியே அப்படின்னு கேட்பாங்க. உட்காந்து சோகமா உட்காந்து தான் டிப்ரெஷன், சோகமா என்ன ரெண்டு சோறு தின்னு வேலைக்கு போய் பாரு, வெளியே போய் ஜோலியை பாரு அப்படின்னு. இப்பதான் டிப்ரெஷனுங்கிறவாங்க எதுவுமே கிடையாது. எனக்கு தெரியும் இயேசு செய்வார். காலையில் எழுப்பிட்டாருனாலே ஐ நோ சம்திங் இஸ் தேர் ஃபார் மீ டுடே. நான் போய் நல்லதை எடுத்துக்குவேன், எனக்குரிய நன்மை இயேசு கொடுப்பார். எப்படியாவது செய்வார், somehow he will do it. அந்த நம்பிக்கை வந்துருச்சுனாலே உன் ஆசீர்வாதத்தை யாவனும் தடுக்க முடியாது. உனக்கு தெரியும் இல்லை உன் கத்திர உனக்கு கைவிடலன்ட்டு. அப்புறம் ஏமா தம்பி கவலைப்பட்டு உட்காந்துட்டுக்கிறேன், கால் ஊன்றி நில், எப்படியாச்சும் அந்த நாள் வரும். அந்த நாள் வரும்போது தேங்க்யூ சொல்கிறதுக்கு ரெடியாரு, ஆண்டவருக்கு சல்யூட் பண்ணுறதுக்கு ரெடியாரு. தேங்க்யூ காட், நன்றி ஆண்டவரே, இதுக்குத்தானா இவ்வளோ நாள் எனக்கு என்னை கைவிடல, இனிமேலும் கைவிட மாட்டீங்க, ஐ சல்யூட் லார்ட் சொல்லிட்டு கத்தருக்கு ஒரு சல்யூட்டை போட்டு ஸ்தோத்திரம் பண்ணு. கத்திர உனக்காக யாவையும் செய்து முடிப்பார்.
1: உங்களை காக்கும்படிக்கு என் ஆண்டவர் இருக்கிறார், தம்முடைய சிறகுகளாலே உன்னை தூக்கி சுமப்பேன் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உன்னை தூக்கி சுமப்பார். இஸ்ரவேலின் ஜனங்கள பகலில மேக ஸ்தம்பமும் இரவில் அக்னி ஸ்தம்பத்தையும் கொடுத்து வழி நடத்தினவர் கர்த்தர். ஏன் உங்களை நடத்த மாட்டாரா? என் நம்பிக்கை இல்லையா உங்களுக்கு? அவரை நம்புகிறவர்களுக்கு சகலத்தையும் கர்த்தர் நன்மைக்கு எதுவாய் செய்து முடிப்பார். தீம உங்க வாசப்படியில படுத்துக்கிட்டே இருந்தாலும் என் ஆண்டவர் வந்தார்னு வச்சுக்கோங்களேன், அந்த தீமையை நன்மையாய் மாற்றுவார். ஆண்டவர் காக்கின்ற தெய்வம். எத்தனை பேர் ஆவேன்னு சொல்றீங்க? அவன் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அதனாலதான் ஆகார் பாலைவனத்துல போகும்போது அழகாய் சொல்லுகிறார், அவர் என்னை காண்கின்ற தேவன், நீங்க பார்க்கலன்னா கூட அவர் உன்னை பார்த்துக்கிட்டே இருப்பார். எத்தனை பேர் ஆவேன்னு சொல்றீங்க? ஈ மைனர் ஈ மைனர் ஈ மைனர்

சொல்ல முடியும். நான் பாடுகளை நடந்ததை சந்தோஷமாய் கருதுகிறேன். பிரச்சனையை பார்த்துட்டு பாடுகளை இருக்கிற உனக்கு தான் ஆண்டவர் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை வைப்பார். இதனை ராமன் சொல்றீங்க அந்த பாடுகள்.

பயப்படக்கூடாது. உன்னை பயப்படுத்துறதுக்கு பேசுவாங்க, உன்னை பயப்படுத்த பார்ப்பாங்க. நீ பயந்துட்டீனா நீ எல்லாத்திலையும் விழுந்து போயிருவே. என்னை பலப்படுத்துற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய முடியுங்கிற நம்பிக்கைக்குள்ள வந்துட்டீங்கன்னா, நீங்க ஒரு சோதனைக்குள்ளாக போனாலும் ஆண்டவரின் சோதனையை சாதனையாய் மாற்றுவார். அதுக்கு என்ன தெரியுமா நீ பண்ணணும், எழும்பி காலுண்டு நின்று என்னை நடத்துகிற தேவன் கூட இருக்கிறாரு. என் கால்களை தள்ளாட வட்டார், என்னை காண்கிறவர் உறங்கார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படுகிறேன், ஆண்டவர் தம்முடைய சிறுநாளை சுமப்பேன் சொன்னாரு. எனக்கு வாக்குத்தத்தம் ஒவ்வொன்றையும் கொடுத்தாரு. உன் கால்கள் இடாதபடி என் கரங்களை ஏந்தி கொண்டு செல்வேன் சொன்னாரு. என் ஆண்டவருடைய வழி நடத்த வழி நடத்த என் வழிகள் எல்லாம் சவையாய் மாறும், மலைகள் எல்லாம் எனக்கு வழிகளாய் மாறும், என் ஆண்டவர் எல்லா காரியத்தையும் எனக்கு செய்து முடிப்பாருங்கிற நம்பிக்கை நின்னாலே போதும், கர்த்தர் உனக்கு சகலத்தையும் செய்து முடிப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தலைக்கு மேல கையை தட்டி ஒரே ஒரு செல்லம் ஆசை ஒரு ஆமென் ஆண்டவருக்கு. ஆமா, கர்த்தர் சகலத்தையும் செய்து முடிப்பார். ஆமென், ஆமென், ஆமென்.

కలలు పోదాదు முழங்கால் அளவு போதாது, நீச்சல் ஆழத்துக்குள்ள எங்களை நடத்தி செல்லும், ஜீவன் அதுக்குள்ள எங்களை நடத்தி செல்லும். துயாவியே ஓ ஜீவன் நதிகளை எங்கள் மேலே திறந்திடும்.

நியாயாதிபதிகள் அதிகாரம் 10. அபிமெலேக்குக்கு பின்பு ஜோதோவின் மகனாகிய பூவாவின் குமாரன் தோலா என்னும் இசக்கார் கோத்திரத்தான் இஷ்டவேலை ரட்சிக்க எழும்பினான். அவன் எப்ராயிம் மலை தேசத்து ஊராகிய சாமீரிலே குடியிருந்தான். அவன் இஷ்டவேலை 23 வருஷம் நியாயம் விசாரித்து பின்பு மறித்து சாமீரிலே அடக்கம் பண்ணப்பட்டான். அவனுக்கு பின்பு கீலேயாத்தியனான யாவீர் எழும்பி இஷ்டவேலை 22 வருஷம் நியாயம் விசாரித்தான். 30 கழுதை குட்டிகளின் மேல் ஏறும் 30 குமாரர் அவனுக்கு இருந்தார்கள். அவர்களுக்கு 30 ஊர்களும் இருந்தது. கீலேயா தேசத்தில் இருக்கிற அவைகளுக்கு இந்நாள் வரைக்கும் யாவீரின் கிராமங்கள் என்கிற பெயர் இருக்கிறது. யாவீர் மறித்து காமோனிலே அடக்கம் பண்ணப்பட்டான். இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பு செய்து கர்த்தரை சேவியாமல் அவரை விட்டு போய் பாகால்களையும் அஸ்தரோத்தையும் சீரியாவின் தேவர்களையும் சீரோனின் தேவர்களையும் மோவாவின் தேவர்களையும் அம்மோன் புத்திரரின் தேவர்களையும் பெலிஸ்தரின் தேவர்களையும் சேவித்தார்கள். அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் கோபம் உண்டு அவர்களை பெலிஸ்தர் கையிலும் அம்மோன் புத்திரர் கையிலும் விற்று போட்டார். அவர்கள் அந்த வருஷம் முதற் கொண்டு 18 வருஷமாய் யோர்தானுக்கு அப்பாலே கீலேயாத்தில் உள்ள எமோரியரின் தேசத்தில் இருக்கிற இஸ்ரவேல் புத்திரரை எல்லாம் நெருக்கி ஒடுக்கினார்கள். அம்மோன் புத்திரர் ஜூதாவின் மேலும் பெஞ்சமின் மேலும் எப்ராயிம் குடும்பத்தார் மேலும் யுத்தம் பண்ண யோர்தானை கடந்து வந்தார்கள். இஸ்ரவேலர் மிகவும் நெருக்கப்பட்டார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டு, உமக்கு விரோதமாக பாவம் செய்தோம், நாங்கள் எங்கள் தேவனை விட்டு பாகால்களை சேவித்தோம் என்றார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, எகிப்தியரும் எமோரியரும் அம்மோன் புத்திரரும் பெலிஸ்தியரும் சீதோனியரும் அமலேக்கியரும் மாகாணியரும் உங்களை ஒடுக்கும் சமயங்களில் நீங்கள் என்னை நோக்கி முறையிட்ட போது நான் உங்களை அவர்கள் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கவில்லையா? அப்படி இருந்தும் நீங்கள் என்னை விட்டு அந்நிய தேவர்களை சேவித்தீர்கள். ஆகையால் இனி உங்களை இரட்சியேன். நீங்கள் போய் உங்களுக்காக தெரிந்து கொண்ட தேவர்களை நோக்கி முறையிடுங்கள். அவைகள் உங்கள் ஆபத்தின் காலத்தில் உங்களை இரட்சிக்கட்டும் என்றார். இஷ்டவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி, பாவம் செய்தோம், தேவரீர் உம்முடைய பார்வைக்கு நலமானதை எங்களுக்கு செய்யும், இன்றைக்கு மாத்திரம் எங்களை இரட்சி தரலும் என்று சொல்லி அந்நிய தேவர்களை தங்கள் நடுவில் இருந்து விலக்கிவிட்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்தார்கள். அப்பொழுது அவர் இஸ்ரவேலின் வருத்தத்தை பார்த்து மனதுருகினார். அம்மோன் புத்திரர் கூட்டம் கூடி கீலேயாத்திலே பாளையமுறங்கினார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் கூடிக்கொண்டு மிஸ்பாவிலே பாளையமுறங்கினார்கள். அப்பொழுது கீலேயாத்தின் ஜனங்களும் பிரபுக்களும் ஒருவரை ஒருவர் நோக்கி, அம்மோன் புத்திரன் மேல் முந்தி யுத்தம் பண்ண போகிற மனுஷன் யார்? அவனே கீலேயாத்தின் குடிகளுக்கெல்லாம் தலைவனாயிருப்பான் என்றார்கள்.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை 1 பேதுருவின் புஸ்தகம் 5:7. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். எனக்கருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு கர்த்தர் உங்களை விசாரிக்கிறவராய் உங்கள் மத்தியில் கடந்து வருகிறார். நீங்கள் கவலைப்படுகிற காரியங்களில், கடினமான சூழ்நிலைகளில், கடக்கவே முடியாத பிரச்சனைகளிலிருந்து யார் என்னை விடுவிப்பார், யார் என்னை விசாரிப்பார் என்று கலங்கி போயிருக்கிறவர்களே, இன்றைக்கு உங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் இயேசுவின் மீது வைத்து விடுங்கள். அவர் உங்களை விசாரித்து விடுவித்து வாழ வைத்து பரிபூரண ஆசீர்வாதத்திற்குள் நடத்துவார். 1வதாக தேடி போனவனை விசாரித்தார். நெகேமியாவின் புஸ்தகம் 2:1-10 உள்ள வசனங்களை வாசிக்கையில், அங்கே நெகேமியா தன் நகரவாசல் அலங்கம் இடிந்து கிடக்கிறதே என்றும், எப்படியும் அதை கட்டிவிட வேண்டும் என்றும் வாஞ்சை மனதிற்குள் இருந்தது. அதற்காக ஜெபித்தும் வந்தான். அவன் வேலை பார்க்கிற ராஜாவிடம் இது குறித்து தெரியப்படுத்தி விடுப்பு எடுக்க தீர்மானித்தவனாய் ராஜ சமூகத்திற்கு கடந்து போகிறான். அப்பொழுது ராஜா நெகேமியாவை பார்த்து, நீ துக்கமுகமாய் இருக்கிறது என்ன, என்னை பார்த்து நீ கேட்கிற காரியம் என்ன என்று கேட்கிறான். நெகேமியா எல்லாவற்றையும் தெரிவிக்க ராஜா அதற்குண்டான எல்லா காரியங்களையும் நெகேமியாவிற்கு அனுகூலமாய் செய்து நெகேமியாவை பத்திரமாய் வழி அனுப்பி வைக்கிறதையும் வாசித்து அறிகிறோம். எனக்கருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு அநேக காரியங்கள் இடிக்கப்பட்டு சரி செய்யப்படாமல் கவனிப்பாரற்று அவற்றை எப்படி நாம் செய்து முடிக்கப் போகிறோம் என்று உங்களின் குடும்ப உறவுகளை, பொருளாதாரத்தை, பிள்ளைகளை, பணியிடங்களின் காரியங்களை, சரீர பலவீனத்தை, வியாதியை குறித்து அநேக நாட்கள் ஜெபத்திலே, தெய்வ சமூகத்திலே தேவனின் இரக்கத்தை வேண்டி காத்திருக்கிறவர்களே, இன்றைக்கு கர்த்தர் உங்களின் கவலைகளை, வெளியில் சொல்ல முடியாத வேதனைகளை அவர் விசாரிக்கிறவராய் உங்கள் மத்தியில் கடந்து வந்து தேவைகளை சந்திக்கிறார். என்ன வேண்டும், ஏன் துக்கமுகமாய் இருக்கிறாய் என்று விசாரித்து உங்களுக்கு உதவி செய்து உங்களை இன்றைக்கு ஆசீர்வதிக்கிறார். 2வதாக அமர்ந்திருந்தவனை விசாரித்தார். யோவானின் புஸ்தகம் 5:2-8 உள்ள வசனங்களை நாம் வாசிக்கையில், அங்கே 38 வருடமாக வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் வெகு காலமாய் பெதஸ்தா என்ற குளத்தின் அருகே நடக்க முடியாதவனாய் இருக்கிறதையும், தேவதூதர்கள் வந்து தண்ணீரை கலக்கும்போது தன்னை குளத்தில் கொண்டு போய் முதலாவதாய் விடுவதற்கு யாரும் இல்லாததால் தன் வியாதியிலிருந்து சுகமடையாமல் இருப்பதை இயேசு காண்கிறார். 6வது வசனத்தில் படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டு, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று கூறுகிறதையும் வாசித்து அறிகிறோம். எனக்கருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் வெகு காலமாய் எழுந்து நடக்க முடியாதவனைப் போல சில காரியங்கள் செயல்படாமல் அப்படியே அமர்ந்த நிலையில் இருக்கிறதா? அது ஒருவேளை உங்கள் வேலைக்கான பணியிடங்களில் வரவேண்டிய நல்ல பதிலாகவோ, அல்லது திருமண தடைகளோ, குழந்தைக்காக காத்திருக்கிற காத்திருப்புகளோ, தடையான பணக்காரியங்கள், விசா காரியங்கள், சரீரத்தில் பலவீனம், வியாதி, இப்படி எதில் நீங்கள் ஆரம்ப சூழ்நிலையிலேயே இருக்கிறீர்களோ அவற்றிலிருந்து விடுவிக்க ஒருவரும் உதவி செய்ய முன்வரவில்லையே என்று கவலைப்பட்டு மனமுடைந்து சோர்ந்து போயிருக்கிற உங்களிடத்திற்கு இயேசு உங்களை தேடி வருகிறார். உங்களை கண்டு, சூழ்நிலைகளை அறிந்து, உங்களை நோக்கி அவர் விசாரிக்கிறவரா இன்றைக்கு உங்களிடத்திற்கு வந்து உங்கள் சூழ்நிலைகளிலிருந்து உங்களை விடுவித்து எழுந்திருக்க செய்து வெற்றியோடு நடந்து போகும்படி செய்து உங்களை ஆசீர்வதிக்கிறார். 3வதாக கூப்பிட்டவனை விசாரித்தார். மத்தேயின் புஸ்தகம் 20:30-34 உள்ள வசனங்களை நாம் வாசிக்கையில், அங்கே எரிகோவின் வழியருகே 2 குருடர்கள் இயேசு அந்த பக்கமாக வருகிறார் என்று கேள்விப்பட்டு, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிடுகிறார்கள். அவர்கள் கூப்பிடுவதை ஜனங்கள் அதட்டி பேசாதிருக்க செய்யும் போது குருடர்கள் முன்னிலும் அதிகமாய் கூப்பிடுகையில், 32வது வசனத்தில் இயேசு நின்று அவர்களை தம்மிடத்தில் அழைத்து, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறீர்கள் என்று கேட்பதையும், கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று கேட்க, இயேசுவும் கண்களை தொட்டு
பார்வையடைய செய்கிறார் என்பதை வாசித்து அறிகிறோம். எனது அருமை தேவ ஜனமே, இன்றைய நாளிலும் நீங்கள் இதுவரையில் எந்த காரியத்திற்காக ஜெபித்தீர்களோ, ஜெபித்து கொண்டிருக்கிறீர்களோ, அவற்றில் உறுதியாயிருங்கள். பதில் வரவில்லையே, நீண்ட நாட்களாய் காத்திருக்கிறோமே என்றும், உலகமாகிய சூழ்நிலைகள் உங்கள் ஜெபத்தை தடை செய்ய நினைத்தாலும், நீங்கள் சோர்ந்து போகாமல் முன்னிலும் அதிகமாய் ஜெபிக்கும் போது உங்களின் ஜெபங்களுக்கு இயேசு உங்கள் அருகில் வந்து நின்று உங்கள் மேல் மனதுருகி என்ன செய்ய வேண்டும் என்று விசாரித்து உங்களுக்கு இன்றைக்கு பதிலை கொடுக்கிறார். இதுவரையில் திறக்கப்படாமல் இருந்த உங்கள் ஜெபங்களின் கதவுகளை திறக்கிறார். உங்கள் கண்களால் உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை காணும்படிக்கு செய்து உங்களை இன்றைக்கு ஆசீர்வதிக்கிறார். ஆகவே எதை குறித்தும் கவலைப்படாமல் தேவ சமூகத்தில் ஜெபத்திலே உறுதியாய் காத்திருங்கள். நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் காத்திருங்கள். உங்களை இயேசு விசாரிக்கிறவர் ஆனபடியினால் அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாரேனும் இப்படிப்பட்ட கரிசனையோடு விசாரிக்கிற இயேசுவை அறியாமல் தேடாமல் இருப்பீர்களானால், இன்றைக்கு இயேசுவே என்று கூப்பிடுங்கள். உங்கள் கவலைகளை அவர் மீது வைத்து விடுங்கள். அவர் உங்களையும் விசாரித்து ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தேவ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் GFANFM இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

0: அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருப்பதாக. இன்றைக்கு ஒரு அருமையான வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 பேதுரு 4:8 எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாயிருங்கள். அன்பு திரளான பாவங்களை மூடும். அன்பு திரளான பாவங்களை மூடும். ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். இளையவன் தகப்பனிடத்தில் போய், தகப்பனே, எனக்கு சேர வேண்டிய ஆஸ்தி என்னிடத்தில் தந்துவிடும், நான் அதை வைத்து பிழைத்துக் கொள்கிறேன். தகப்பன் கொடுத்து விட்டார். அவன் வாங்கி கொண்டு தூரமான தேசத்திற்கு போய் துன்மார்க்கமாய் ஜீவியம் பண்ணி தனக்கிருந்த ஆஸ்திகளை எல்லாம் அழித்து போட்டான். கடைசியிலே அவனுக்கு பசி வந்துவிட்டது, கையில் பணம் இல்லை. என்ன செய்வதென்று தெரியாத போது அங்கிருக்கிற ஒரு மனுஷனிடத்திலே போய் அவன் ஒட்டிக்கொள்கிறான். அவன் இவனை பன்றிகளை மேய்ப்பதற்கு அனுப்புகிறான். பன்றிகளுக்கு போடுகிற தவிட்டனால் கூட தன்னுடைய பசியை ஆற்ற அவனுக்கு முடியவில்லை. புத்தி தெளிகிறது. என் தகப்பனுடைய வீட்டின் வேலைக்காரருக்கு சரியான ஆகாரம் இருக்கிறது, எனக்கு இல்லை. நான் ஒருவேளை மனம் திரும்பி என் தகப்பனிடத்திலே போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் நான் பாவம் செய்வேன் என்று அறிக்கையிடுவேன், அவர் மன்னித்தால் நல்லது என்று சொல்லி அவன் உணர்ந்து தகப்பனிடத்திலே வருகிறான். அவன் வருகிற போதே அவனுடைய தோற்றம், சாப்பாட்டுக்கே வழி இல்லாதவை எப்படி அவனுடைய தோற்றம் இருக்கும், அவன் தோற்றத்தை அந்த தகப்பன் பார்க்கவில்லை. அவனுடைய உடையை அந்த தகப்பன் பார்க்கவில்லை. இவன் தன்னுடைய மகன் என்று அறிந்து அவனை மன்னித்து அவனை ஏற்றுக்கொண்டு அவனுக்கு புது உடைகளை உடுத்தி புது செருப்பை பாதரட்சியை அணிவித்து ஒரு பெரிய விருந்து பண்ணுகிறார். லூக்கா 15 அந்த தகப்பனுடைய அன்பை நாம் காண முடிகிறது. தகப்பன் தன் மகன் மேல் வைத்த அந்த திரளான அன்பு மகனுடைய பாவங்களை மன்னித்தது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே, தேவ பிள்ளைகளாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே நிறைய தவறுகளை தெரிந்தோ தெரியாமலோ செய்கிறோம். ஆனால் எத்தனை முறை ஆண்டவர் நம்மை மன்னிக்கிறார், ஏற்றுக்கொள்கிறார்? காரணம், அவர் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். நமக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்த அன்பை அவர் விளங்க பண்ணுகிறார். எவ்வளவு நல்ல ஆண்டவர்! இந்த வசனத்தை வாசிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாயிருங்கள். யோவான் 1:3 நீங்கள் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கும். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலத்தை யோசித்து பாருங்கள். அன்பு என்பது என்ன விலை என்று கேட்கக்கூடிய காலத்திலே நாம் இருக்கிறோம். ஒருவரை தள்ளி இன்னொருவர் மேலே எழும்புகிற ஒரு சூழ்நிலை தான் இந்த உலகத்திலே பார்க்கிறோம். அன்பு என்பது கிடைக்கக்கூடாத ஒரு காலமாயிருக்கிறது. கணவன் மனைவிக்குள்ளாக அந்த அன்பு இல்லை. குடும்பங்களுக்குள்ளாக அன்பை பார்க்க முடியவில்லை. சபைக்குள்ளாக அன்பை பார்க்க முடியவில்லை. உறவினர்களுக்குள்ளாய் சில அன்பை பார்க்க முடியவில்லை. இப்படி அன்பு என்பது குறைந்து வருகிற காலத்திலே நாம் இருக்கிறோம். ஆனால் தேவ பிள்ளைகள், கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்கள் எப்படி இருக்க வேண்டுமாம்? அன்புள்ளவர்களாய் இருக்க வேண்டுமாம். விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இது மூன்றும் வேண்டும். ஆனால் இவைகளில் அன்பே பெரியதென்று 1 கொரிந்தியர் 13 நாம் வாசிக்கிறபடி, ஒருவரில் ஒருவர் அன்பு செலுத்த வேண்டும் என்பது ஆண்டவர் இயேசுவினுடைய பிரமாணம். நாம் ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்கும்போது அந்த அன்பு திரளான பாவங்களை மூடும். மன்னிக்கிற இருதயம் வரும். என் அன்பு சகோதரா சகோதரி, இதை பார்க்கிற வேளையிலே உங்களுக்குள்ளாய் ஏதோ யாரை குறித்தோ ஒரு கசப்பு, வைராக்கியம் உண்டாயிருக்கலாம். தூக்கி எறிந்து விடுங்கள். அன்பு செலுத்துங்கள். நீங்கள் அன்பு செலுத்துகிற போது கிறிஸ்து உங்கள் மூலமாய் மகிமைப்படுவார். நீங்கள் நேசிக்கிற போது உங்கள் மூலமாய் மகிமைப்படுவார். உங்களை காயப்படுத்துகிறார்களா, வேதனைப்படுத்துகிறார்களா, அன்பு செலுத்துங்கள். நிச்சயம் மாறிவிடுவார்கள். அன்பு திரளான பாவங்களை மூடும். தேவனுடைய பிள்ளைகளே, இது கிறிஸ்துவனிடத்திலே அப்படியே பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல், பேதுரு, இன்னும் சீஷர்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் அவர்களை காயப்படுத்தினவர்களை கிறிஸ்துவின் அன்பினாலே மன்னித்தார்கள். இன்றைக்கும் கூட அந்த அன்பினாலே நாம் நிறைக்கப்பட்டிருப்போம், மன்னிப்போம், மறப்போம். நிச்சயம் கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். அன்பு திரளான பாவங்களை மூடும். இந்த காலை நேரம் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. தேவனுடைய அன்பினால் நிரப்பப்படுங்கள். அதிகமாய் ஜெபியுங்கள். ஆண்டவரை தேடுங்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் வித்தியாசமாய், எல்லாரையும் நேசிக்கிற பிள்ளைகளாய் கர்த்தர் மாற்றுவாராக. நாம் ஜெபிக்கலாமா? அருமை பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். இந்த வசனத்தின் மூலம் நாங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதையும், அன்பு திரளான பாவங்களை மூடும் என்பதையும் நாங்கள் அறிந்து கொண்டோம். இந்த வசனம் எங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். இந்த வசனத்தின் மூலம் பேசினபடியினால் ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசு இரட்சக நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென்.
1: சங்கீதம் 27:4 வசனம், கர்த்தாவே உம்மிடத்தில் ஒன்றை கேட்கிறேன், அதையே நாடுவேன். ஒருமனமாய் சேர்ந்து நம் கர்த்தரிடத்தில் ஒன்று கேட்போமா, அதையே நாடுவோமா?

Give me wood to Nepal. Lord, let your healing presence fill this place right now, Lord. Avi and Avare, Sugam Tarum Akin in Walame, Presuming, Rangi Kondar Krabriamak and Andi Cholagra, Apa in the Satam Ketu Kondar Kra, Uber Gudarangum, Magame Rangatum, the Warthi Solo the Pole, Nerevana the Warumburthi, Kurevana the Wurin the Pogum, Nerevana the Parloga Magime, Apa Katapaturu Vidivikatum, Sondapona Hatumakli, Weird Picketum, Talandapona Murangal, Dedapatum, Manishanal Aga. தேவனால் ஆகும் நீ விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பாய் என்று சொன்னீங்களே நாங்கள் விசுவாசிக்கிறோம் குடும்பங்களுடைய மகிமை காணட்டும் சபைகளுடைய மகிமை காணட்டும் தேசமுடைய மகிமை காணட்டும் இந்த கடைசி நாட்களிலே மாம்சமான

இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களை விடுவிக்கவும், குருடர்களுக்கு பார்வையை பிரசித்தப்படுத்தவும் வந்தவரே.

ஷம்மா, யெகோவா ஷம்மா, கூடவே இருப்பவரே, என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என் கைவிடுவதும் இல்லை. Wonderful Lord, you are so wonderful.

0: தேவனுடைய கரத்திலே அஸ்துராயுதமாக எங்களை பயன்படுத்தும் எங்கள் தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Thank you, Lord.
1: ஊழியர் டி மோகன் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
2: வெளிப்படுத்தின விசேஷம் 21:3 வாசிக்க கேட்போம்.
3: மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன்.
2: பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன்.
3: அது இதோ மனுஷரிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது.
2: மனுஷரிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது.
3: அவர்களிடத்திலே அவர் வாசமாய் இருப்பார்.
2: அவர்களிடத்தில் அவர் வாசமாய் இருப்பார்.
3: அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள்.
2: அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள்.
3: தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார்.
2: அவர்களுடைய தேவனாய் இருப்பார். தேவன் நம்மோடு வாசம் செய்கிற தேவன். நாமும் அவரோடு வாசம் செய்ய வேண்டும். இதுதான் நம்முடைய வாழ்க்கையின் நோக்கமாக இருக்கணும். இந்த பூமியில் நம்ம வாழும்போது தேவனோடு கூட வாசம் செய்கிற அந்த அனுபவத்தை நாம் அடையணும். பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் சம்பந்தம் உண்டு. பரலோகத்தை ஆண்டவர் நமக்கென்று ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இந்த பூலோகத்தில் வாழும்போது பூலோகத்தின் சிந்தைக்குள்ளேயே இருந்து விடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் எழும்பும் போது என்னத்தை சமைப்போம், என்னத்தை சாப்பிடுவோம், என்னத்தை வாங்குவோம், என்னத்தை விற்போம், என்னத்தை நாம் உலகத்தில் சம்பாதித்து சேர்த்து வைக்க போகிறோம், இதே மனசில் இருக்கக்கூடாது. வாழ்க்கையில் மாறி பரலோகத்தின் வாசல் நமக்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் தேவதூதர்கள் ஏறி இறங்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த வருஷத்தில் நமக்கு திறந்த வாசல் என்ற சத்தியத்தை நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். கைகளை உயர்த்தி எங்கள் வீடுகளிலே நாங்கள் தூதர்களை பார்க்கணும். எங்களுக்கு உதவி செய்ய ஆண்டவர் தூதர்களை அனுப்புவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு தூதர்களை அனுப்புவார். பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் சம்பந்தம் உண்டு. திறந்த வாசல் நமக்கு தேவை. வானத்தின் வாசல் நமக்கு தேவை. இந்த நாட்களில் தேவனோடு வாசம் செய்கிற அனுபவம் தேவை. பரலோகம் என்பது ஒரு கட்டுக்கதை அல்ல, கற்பனை அல்ல, ஏதோ ஒரு சொப்பனம் அல்ல. இந்த உலகத்தில் நிறைய பேர் நினைக்கிறாங்க அப்படி பரலோகம்னு ஒன்று கிடையாது, நரகம்னு ஒன்று கிடையாது. ஆனால் வேதம் பரலோகத்தை பற்றியும் நரகத்தை பற்றியும் அதிகமாக தெளிவாக சொல்லி இருக்குது. அது ஒரு இடம், அது ஏதோ ஒரு சும்மா நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை. ஆண்டவர் அந்த பரலோகம் என்று சொல்லுகிற ஒரு இடத்தை நமக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். வாசிக்கலாம் யோவானின் சுவிசேஷம் 14:2-3 வாசிப்போம்.
3: என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு.
2: உண்டு.
3: அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன்.
2: அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு என்ன செய்வேன்? சொல்லி இருப்பேன்.
3: ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன்.
2: ரொம்ப தெளிவா சொல்றார், உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ண போகிறேன்.
3: நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண
2: பின்பு, போய் அந்த இடத்தை உங்களுக்கு ஆயத்தம் பண்ணின பின்பு,
3: நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்க,
2: நான் இருக்கிற இடத்தில் நீங்கள் இருக்கும்படி
3: நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து,
2: நான் உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். இயேசு கிறிஸ்து ஒரு நாளும் பொய் சொல்ல மாட்டார். அவர் பொய் சொன்னதும் இல்லை. அவருடைய வேதம் சத்தியம். அவர் நிச்சயமா அந்த இடத்தை நமக்கு அவர் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அவர் சொல்றார், அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். எவ்வளவு திட்டமா சொல்றார் பாருங்க. இயேசு கிறிஸ்து கதை அல்ல, அவர் சரித்திரம். அவர் உண்மையாக இந்த உலகத்தில் வந்து உண்மையை சொல்லிட்டு போயிருக்கிறார். அதில் ஒன்று தெளிவாக சொல்லியிருக்கிறார், உங்களுக்கு ஒரு இடத்தை நான் ஆயத்தம் பண்ணுகிறேன் என்று. அப்படியானால் அது ஒரு தெளிவான ஃபிசிக்கலாக இருக்கிற ஒரு இடம், அதை மறந்துடக்கூடாது. அதனால் அந்த இடத்துக்கும் நமக்கும் சம்பந்தம் உண்டு. சபையில் உள்ள மக்கள் உலகத்தான் எப்போ எதை சம்பாதிக்கலாம், எப்படி ஆட்களை ஏமாற்றலாம், இன்னும் எப்படி பணத்தை நமக்கு கூட்டலாம், இன்னும் எப்படி இடத்த வாங்கலாம், இது எப்படி இன்னும் நல்லா சாப்பிடலாம், இப்படியே யோசித்து நினச்சி நினச்சி வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகம் அல்ல இது. இது வித்தியாசமானது. இந்த இடத்துல நமக்கும் பரலோகத்துக்கும் சம்பந்தம் உண்டு. இது ஏதோ தற்காலிகமாக கொஞ்ச நாள் ஆண்டவர் நம்மளை அந்த இடத்துக்கு கூட்டு போகலை, நிரந்தரமான ஒரு இடம், நிரந்தரமான ஒரு இடம். 2 Corinthians 5:1 வாசியங்கள், 5:1.
3: பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும்,
2: நம்ம வீடு பூமிக்குரிய கூடாரம் அழிந்து போனாலும்,
3: தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு,
2: கைவேலை அல்லாத ஒரு நித்திய வீடு
3: பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம்.
2: பரலோகத்திலே நமக்கு உண்டு. அந்த வீடு தற்காலிகமானது இல்ல. இந்த உலகத்துல இருக்கிற நம்ம சரீரம் தற்காலிகமானது, கொஞ்ச நாள், 70 வருஷம் மிஞ்சி போனா, அதுக்கு பிறகு 80 வருஷம், அதுக்கு பிறகு இருந்தா அது சஞ்சலமாக தான் இருக்கும், வருத்தமாக தான் இருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இது தற்காலிகமானது இந்த உலக வாழ்க்கை. ஆனால் நித்திய வீட்டை, கைவேலை அல்லாத தேவன் நமக்கு உண்டாக்கியிருக்கிற நித்திய வீடு, நிரந்தரமாக பில்லியன்ஸ் ஆஃப் கணக்கே கிடையாது. அதுக்கு பிறகு முடிவில்லாத ஜீவியம், ஆண்டவரோடு கூட வாழுகிற அந்த வாழ்க்கை, அந்த வாழ்க்கைக்கு இந்த 70-80 வருஷத்துக்குள்ள நாம் எவ்வளவு ஆயத்தப்படுகிறோமோ, எவ்வளவாய் நம்மை தகுதிப்படுத்துகிறோமோ, அவ்வளவாய் அந்த மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ்க்கு நம்ம ஆண்டவரோடு கூட வாழப்போகிறோம். அதுக்கு தான் நம்மளை ஆயத்தப்படுத்தணும். அதனால் இந்த உலகத்திலேயே உலகத்துக்காகவே உன் நேரத்தை செலவழிச்சுட்டு போயிடாத. உன் வாழ்க்கை மாறணும். இதுவரைக்கும் மாறலைன்னா மாறி ஆண்டவரோடு கூட இருக்க ஆண்டவர் நம்மை ஆயத்தப்படுத்துவாராக. அந்த இடத்துக்கு போகணுன்னா ரிசர்வ் பண்ணணும் அந்த இடத்த. சும்மா அங்கே போயிட முடியாது. நான் இந்த உலகத்துக்காக வாழ்ந்துட்டு, உலகத்துக்காகவே சம்பாதிச்சு, உலகத்துக்காகவே வாழ்ந்து, எல்லாத்தையும் உலகத்துக்காகவே செய்துட்டு, உன் இஷ்டப்படி வாழ்ந்துட்டு, கீழ்ப்படியாமல் வாழ்ந்துட்டு, வசனத்தை பற்றியே கவலைப்படுறதில்ல, ஏதோ வந்து சர்ச்சில் உட்கார்ந்துட்டு போயிட்டு செத்த பிற உடனே பரலோகத்துக்கு போகணுன்னா அது நடக்காது. அங்கே அப்படி போக முடியாது. நிறைய பேர் அப்படி தான் நினைக்கிறாங்க. நாங்கள் எப்படியாவது உங்கள் ஷேர்ட்டை பிடிச்சிக்கிட்டே பின்னால் வந்துடுறோம், நாங்கள் சேலையை பிடிச்சிட்டே பின்னால் வந்துடுறோம். புரிஞ்சுன்னு சொல்லுவான், நீ பரலோகத்துக்கு போ, நான் இங்கே இருக்கிறேன், நான் செத்தா நீ போனா பரலோகத்துக்கு, நான் உன் பின்னாலேயே உன் சேலையை பிடிச்சிட்டேன். இந்த மாதிரிலாம் வர முடியாது சார், இந்த மாதிரி நடக்காது. நான் அதுக்குன்னு இந்த உலகத்தில் உன்னை ஆயத்தப்படுத்தி உன் பேர் அங்கே இருக்குதா, அப்போதான் போக முடியுமே தவிர. பைபிளில் வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 21:27 வாசிங்க.
3: தீட்டுள்ளது அருவறுப்பையும்
2: அருவறுப்பு பொய்ய நடப்பிக்கிற எந்த காரியமும்
3: ஒன்றும் அதில்
2: பிரவேசிப்பது, அங்கே உள்ள போக முடியாது.
3: ஆட்டுக்குட்டியானவரின்
2: ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக மாத்திரம், அந்த பேர் எழுதப்பட்ட மாத்திரம் அதில் பிரவேசிக்க முடியும். பேரு ஜீவ புஸ்தகத்தில் எழுதி இருக்குதா, அது உனக்கு நிச்சயமா ஆவியில தெரியுமா? அது எப்படி அது எழுதப்படும்? ரட்சிக்க இயேசு இந்த உலகத்தில் வந்து சிலுவையில் மரித்தவர் ரத்தம் சிந்தினார், அதை விசுவாசித்து அந்த பாவ மன்னிப்பு உனக்குள்ள வரும்போது ஆண்டவர் உன் பேரை எழுதிடுவார் ரட்சிக்கப்பட்ட பிறகு. அந்த ரட்சிப்பை நீ பாதுகாத்து கொள்ளணும். இந்த பேர் எழுதப்பட்ட ஆளை பேரை கிறுக்கவும் அவரால் முடியாது, கிறுக்கி போடுவார். சரியா இல்லை, உன் பேர் கிறுக்கப்படும். அதனால் இந்த நிச்சயம் உனக்கு இருக்கணும். இந்த ட்ராமா நடிப்பாங்க இல்லையா, இந்த தடவை இறுதி வாய்ப்புன்னு கடைசியில் மரியாள் நடித்தவளே, மரியாளையே எங்கே அனுப்பி வச்சுட்டாங்க, என்ன சொல்கிறேன்னா பார்க்கலையா, நரகத்துக்கு அனுப்பி வச்சுட்டாங்க. நீ மரியாளை நடித்தாலும் பரலோகத்துக்கு போக முடியாது. வாழ்க்கை எப்படி இருக்குது அதுதான் அங்கே கரெக்டாக அதை காமிச்சாங்க. ஒரு ஆர்கேஞ்சல் நின்று ஒரு புஸ்தகத்தை திறந்து வச்சிருக்கு, மறித்த பிறகு நேராக அங்கே போனால் அங்கே ஏஞ்சல்ஸ்லாம் நிற்கிறாங்க. ஐயோ, இங்கே நான் மோட்சத்துக்கு வந்தம்மா, எங்கே வந்தேன்னு தெரியலையே. சரி, உன் பேர், என் பேர் அங்கே இருக்குதான்னு பார்த்தா பேர் இருந்த யார் வர்றா? இயேசு வந்து எங்கே கூப்பிட்டு போகிறாரு? பேர் இல்லைன்னா அது அப்படியே தலையை கீழே போட்டுரும், ரெடியாக இருக்கிறான் சாத்தான் நரகத்துக்கு உன்னை கூப்பிட்டு போகிறதுக்கு. இதில் ஒரு சகோதரனுடைய தகப்பனர் அந்த அதில் நடித்த பிள்ளை அவங்க அப்பாவை கூப்பிட்டு பார்த்துருக்கு, நான் வரமாட்டேன் அந்த அந்த பிள்ளையும் சத்தம் போட்டிருக்கிறாரு. ஆனால் அன்னைக்கு பார்த்து வந்துட்டார், அதை பார்த்துட்டு ரட்சிக்கப்பட்டார், வரமாட்டேன்னு சொன்னாங்க. கை வைத்து கத்துற துதிப்போம். ஆமே, வாழ்க்கையில் பேர் உனக்கு அந்த ஜீவ புஸ்தகத்தில் எழுதி இருக்குதா? எழுதலைனா இன்னைக்காவது ஆண்டவர் அதை எழுதணும். நீ ரட்சிக்கப்படணும். சர்ச்சுக்கு வந்துட்டு போகிறேன், நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்துட்டேன், இஷ்டம் போல் வாழாத வாலிபனே, வாலித வாலிப தம்பியே தங்கச்சியே, உன் வாழ்க்கையில் உன் பேர் பரலோகத்தில் எழுதி இருக்குதா? அது ரொம்ப முக்கியம், அது ரொம்ப முக்கியம். ஆதார் கார்டை விட அது ரொம்ப முக்கியம். உன் பேர் உன் ஐடி அங்கே இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். அதை மறந்துடாத. அந்த இடம் ஒரு வித்தியாசமான இடம். ஒன்று குழந்தைய 2:9 வாசிங்க.
3: எழுதி இருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை,
2: ஆயத்தம் பண்ணினவை
3: கண் காணவும் இல்லை,
2: கண் காணவும் இல்லை,
3: காது கேட்கவும் இல்லை,
2: காது கேட்கல,
3: அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை.
2: அந்த இடம் ஆச்சரியமான ஒரு இடமா இருக்கும். அது இதுவரைக்கும் உங்க கண்ணுனால அது பார்த்ததில்லை, காதுனால கேட்டதில்லை, உன் இருதயத்தில் அதை பற்றி தோன்றவும் இல்லை. ஆனால் ஆவியானவர் நமக்கு இதெல்லாம் இருக்குன்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆகையினால அருமையானவர்கள், இந்த உலகத்தில் நீங்கள் சில இடங்களுக்கு நீங்கள் போனீங்கன்னா அந்த இடத்த பார்த்தாலே ரொம்ப அருமையாக இருக்கும். கடல் பகுதி இருக்கும், மலை இருக்கும், அந்த அருமையான செடிகள் இருக்கும். நம்ம ஊரில் மரங்கள் எல்லாம் பார்த்தா எல்லாம் ஒன்று போல தான் தெரியும். அந்த சில ஊர்களுக்கு நீங்கள் போய் பார்த்துருக்கீங்கன்னா அந்த மரங்கள்லாம் இலைகள் எல்லாம் விழுந்த பிறகு அந்த மரங்கள் கலர் விட்டு அழகாக, ஒவ்வொரு இலையும் வித்தியாசமான கலர்களில் இருக்கும், பூக்கள் இருக்கும், அதை பார்க்கறதுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். பனி நிறைந்த இடங்களுக்கு போனீங்கன்னா அழகாக இருக்கும். இந்த பனிகள் அதெல்லாம் இருக்கிற இடங்களை பார்த்தா, நம்ம ஒரு காஞ்ச ஊர், ஏதோ உடைய கொஞ்சம் மழை பெய்து இப்போ, ஆனால் இது எல்லாம் ஒரே மாற்றம் இல்லாமல் இருக்கிற ஊர் நம்ம ஊர். நமக்கு அந்த குளிர்காலமே கிடையாது, ஆனால் சில இடங்களுக்கு போனீங்கன்னா அழகாக இருக்கும். அதெல்லாம் விட பரலோகம், இந்த சினிமாவில் காட்டுற மாதிரி இங்கேயோ படத்தில் எடுத்த மாதிரி பரலோகம், ஒருத்தனுக்கும் பரலோகம் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஆனால் ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி இருக்கிற இடம் உங்களுக்கும் எனக்கும் இந்த உலகத்தில் உண்மையாகவே வித்தியாசமானது. ரெண்டு கைகளை உயர்த்தி, அவ்வளவு அருமையான இடத்தை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். ஓ ஹாலேலூயா, கையை அசைத்து, அவ்வளவு அருமையான இடத்தை ஆண்டவர் நமக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். அங்கே போனால் சில காரியத்தை நம்ம பார்க்க முடியாது. சில காரியம் இந்த உலகத்தில் பார்க்குற காரியம் அங்கே இருக்காது. அங்கே என்னெல்லாம் இருக்காது? வெளிப்படுத்தல் 21:22 வாசியுங்கள்.
3: அதிலே தேவாலயத்தை நான் காணவில்லை.
2: அங்க போனா தேவாலயம் இருக்காது, ஏன்னா இயேசுவே தேவனுடைய ஆலயமா இருக்கிறார். அங்கே கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானவருமே அதற்கு ஆலயம். ஆகையினால அங்க ஆலயம் இருக்காது. ரெண்டாவது, சூரியன் சந்திரன் இருக்காது. அடுத்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு தேவையில்லை, அங்கு இருக்காது. காரணம், ஆண்டவருடைய மகிமையே அங்கே பிரகாசமாக இருக்கும். அவ்வளவு மகிமை பிரகாசம் அங்கே இருக்கும் அந்த இடத்துல. அடுத்தபடியாக அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா 25 பாருங்கள். 25
3: இல்லாதபடியாக
2: இருட்டு இருக்காது, ராக்காலம் இருக்காது.
3: அதன் வாசல்கள் பகலில் அடைக்கப்படுவது,
2: வாசல்கள் இருக்கும், ஆனால் வாசல் என்ன செய்யாது, அடைக்கப்படாது. அது திறந்த வாசலாக இருக்கும். ஏன்னா அங்கே திருடுறதுக்கோ அதுக்கோ ஆள் இருக்காது. நான் முதல்ல ஒளி ஆரம்பித்த போது பெங்களூர் பட்டணத்தில் இருந்தேன், ஒரு கார் ஷெட்டுக்குள்ளே இருந்தேன். அது ஒரு பழைய கதவு, ஒரு பூட்டை போட்டு போனால் பக்கத்து வீட்டுக்காரனே திருடனாக இருந்ததுனால 7 தடவை கதவு உடச்சி திருடிட்டு போயிட்டான். எனக்கு இருந்த ஒரே டம்ளர், ஒரே பெட்ஷீட்டு, இதையும் திருடிட்டு போயிட்டான். எனக்கு புரியவே இல்லை. இப்போ வெளியே ஊழியத்துக்கு போயிட்டு திரும்ப வந்தால் கதவு திறந்து கிடக்கும், உள்ளே இருக்க பெட்ஷீட்டையும் காணாது, டம்ளரும் தட்டையும் காணாது. வாங்கி வாங்கி போட போட திருடிட்டு போயிட்டான். பக்கத்து வீட்டுக்காரன் திருடனாக இருந்ததுனால இந்த உலகத்தில் திருடும் பயமும் பல காரியமும் இருக்குது. ஆனால் அங்கே ஒருத்தனும் திருட மாட்டான், வாசல் திறந்தே இருக்கும். அடுத்தது அடுத்தது
3: உலகத்தாருடைய மகிமையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். தீட்டுள்ளதும்
2: தீட்டுள்ளது, நம்மளை தீட்டுப்படுத்தக்கூடிய ஒரு காரியமும் அங்கே இருக்காது. இங்கே உலகத்தில் என்னத்தை பார்த்தாலும் உன்னை தீட்டுப்படுத்துகிற அளவுக்கு தான் வச்சுருக்கிறான். எல்லா வாழ்க்கையில் எதை பார்த்தாலும், புஸ்தகங்களை பார்த்து படித்தா தீட்டு, ஒரு படத்தை பார்த்தா தீட்டு, ஃபுல்லாகவும் ஃபோனெல்லாம் தீட்டாக தான் இருக்குது. அதைத்தான் எப்பவும் காலையில் தேடுறா, ராத்திரி தேடுறா, எப்பவும் அதை சுமந்துக்கிட்டே போகிறா. இங்கேயும் இதை எத்தனை பேர் வச்சுருக்கீங்களோ தெரியாது. அதையே பார்த்துக்கிட்டு இருக்கிற ஆள் கண்டிப்பாக தீட்டுப்படும். அங்கே தீட்டு கிடையாது, அருவறுப்பு கிடையாது, ஒரு அருவறுப்பு அங்கே இருக்கு. அடுத்தது என்ன கிடையாது?
3: பொய்யையும்
2: பொய்யையும் நடப்பிக்கிறமாகிய
3: அதில் ஒன்றும் பிரவேசிப்பதில்லை,
2: ஒன்றும் பிரவேசிப்பதில்லை. எந்த அருவறுப்பு பொய் அங்கே இருக்காது. இப்போ பார்க்குறவெல்லாம் போய் தான் சொல்கிறான். விசுவாசின்னு சொன்னாலும் ஊழியக்காரன் சொன்னாலும் பொய்க்கு மேலே பொய் தான் இந்த உலகத்துக்குள்ளே இருக்குது. நீ செய்கிற வேலையே பொய்யாக தான் இருக்கும். எழுதுறதும் பொய், வாசிக்கிறதும் பொய், பேசுறதும் பொய், எல்லாமே மாய்மாலமாக உள்ள வாழ்க்கை இருக்குது. அங்கே அதெல்லாம் ஒன்றும் வர முடியாது. அந்த இடத்தோட சம்மந்தப்பட்டவன் இந்த உலகத்தில் தன்னை அப்படி ஆயத்தப்படுத்தணும். வேற என்ன இருக்காது? 21:4 வாசிங்க.
3: அவருடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார்.
2: கண்ணீர் இருக்காது. அல்லேலூயா சொல்லுங்க. அங்க என்ன இருக்காது? கண்ணீர் இருக்காது. ரெண்டாவது,
3: இனி மரணமும் இல்லை.
2: மரணம் இருக்காது அங்க.
3: துக்கமும் இல்லை.
2: அங்க துக்கமே இருக்காது.
3: அலறுதலும் இல்லை.
2: அங்க வேதனையில நீ அலறிக்கிட்டு இருப்பா. எத்தனையோ பேர் ஜெபம் பண்றான், ஐயா வேதனை தாங்க முடியல. அங்க உனக்கு வேதனை கிடையாது.
3: வருத்தமும் இல்லை.
2: அங்க வருத்தம் கிடையாது. யார்த்தையும் வருத்தப்பட வேண்டியிருக்காது. யாரும் நம்மளை வருத்தப்படுத்துற மாதிரி நடக்கவும் மாட்டாங்க. அடுத்தது,
3: முந்தினவைகள் ஒளிந்து போய்
2: எல்லாம் ஒளிஞ்சு போயிடும். அதனால ரெண்டு கைகளை உயர்த்தி அப்படிப்பட்ட ஒரு நல்ல இடத்தை ஆண்டவர் நமக்கு ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். அதுக்கும் உனக்கும் தொடர்பு இருக்குதா இந்த உலகத்துல வாழும்போது? அதுதான் முக்கியம். உன் ஜப வாழ்க்கை எப்படி இருக்குது? உன்னுடைய வேத வாசிப்பு எப்படி இருக்குது? இந்த உலகத்தில் ஆத்துமாக்கள் இந்த இடத்துக்கு வரணும்னு ஒரு பாரம் உனக்கு இருக்குதா? உன் வாழ்க்கையில் ஆத்துமாக்கள் தான் முக்கியம். அதனால் இன்னைக்கு ரொம்ப முக்கியம் ஆத்துமாக்கள் பாரம். அதை பற்றிய ஒரு கருத்துள்ள வாழ்க்கை வாழணும். ஆத்துமா ஒன்று நீ ரட்சிக்காமல் வெட்கத்தோடு ஆண்டவே நம்ம சமூகத்தில் வரமாட்டேன்னு ஒரு பாட்டு இருக்குது. ஆத்மா நட்சிப்புக்குள்ளே நடத்தாமல் கவலையற்ற நிலையில் வாழ்ந்தா அங்கே போய் ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்க முடியாது நீ. அதனால உன் ஆத்மா மற்ற ஆத்மாக்களை ரட்சிக்க உன்னை ஒப்பு கொடுக்கணும். இந்த அங்கே நம்ம போகிறோம். அங்கே போய் என்னத்தை பார்க்க போகிறோம்? எதுக்கு ஆண்டவர் நம்மளை அங்கே கொண்டு போகிறார்? நல்ல சத்தியத்தை அந்த இடத்துக்கு ஏன் நம்ம போகிறோம்? அங்கே ஒன்று தெசலோனிக்கிற நிருபத்தை படிக்கும்போது 4:14 கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் உயிரோடு இயேசு கொண்டு வருவார். இயேசு மரித்த பரிசுத்தவான்களை தம்மோடு கொண்டு வருவார். நாமும் கிறிஸ்துவுக்குள் மரித்த உயிரோடு எழும்பி நம்ம மீட் பண்ணி அங்கே சேர்ந்து பார்ப்போம்னு பைபிளில் தெளிவாக சொல்லியிருக்குது. நமக்கு இருக்கிற நம்பிக்கை, நம்ம ஏன் மரித்தவர்களுக்காக ஓவராக அழக்கூடாது, அப்படியே டிப்ரெஷனில் போயிடக்கூடாது. சில ஆட்கள்லாம் டிப்ரெஷனில் போயிடுவாங்க, அப்படி போகக்கூடாது. நம்பிக்கையற்றவர்களாக அழக்கூடாது, நம்பிக்கை உள்ளவர்களாக அழணும். யாராவது மரித்தால் சில ஆட்கள் சொன்னால் நான் அழவே மாட்டோம், மிஞ்சின நீதிமானம் இருக்காத. மரித்தவங்க போயிட்டாங்க, நம்மளை விட்டு போயிட்டாங்க, அவங்களை பார்க்க முடியாது கொஞ்சம் காலம். அதுக்கு நமக்கு அழுக வரும். உட்காந்து அழுகிற தப்பு இல்லை. ஆனால் நம்பிக்கையற்றவங்கள ஐயோ இயேசுவே நீர் கைவிட்டு நீர் எங்கே இருக்கீர், நான் உம்மா பார்த்து ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம், உம்மை ஏற்றுக்கொண்டு இப்படி கைவிட்டு அந்த மாதிரி நம்பிக்கையற்ற நிலையில் நீர் எங்கே போயிட்டுலாம் கேட்கக்கூடாது. நம்பிக்கையோடு நீ கண்ணீர் விட்டுருக்கலாம், ஆனால் அவங்கள சந்திப்போம் என்கிற நம்பிக்கை நமக்கு இருக்குது. என் வாழ்க்கை எடுத்தால் எங்கள் அப்பா 63 வயசில் இறந்துட்டார். நல்லா விளையாடிக்கிட்டு இருந்தவர், 7 செட் ஆஃப் டென்னிஸ் விளையாடி திடீர்னு அவருக்கு நெஞ்சுவலி வந்து அந்த நாட்களில் சரியாக ஆஸ்பத்திரிகள் இல்லை, இப்போ இருக்கிற மாதிரி ஆன்ஜியோ பண்ணுறது அது பண்ணுறதெல்லாம் இல்லை. அவர் மரிச்சிட்டார் 63 வயசில். எங்கள் அம்மா மரிச்சிட்டாங்க, என் மூத்த சகோதரர் மரிச்சிட்டார், என் இளைய சகோதரர் மரிச்சிட்டார். எங்கள் அம்மாவுக்கு ஒரு பிள்ளை ஒரு குழந்தை பிறந்த அப்படியே மரித்து போச்சு, ஒரு தங்கச்சி. இப்போ நமக்கு என்ன நம்பிக்கை இருக்குது? பெரிய சந்தோஷம், இவங்களெல்லாம் ஒரு நாள் பரலோகத்தில் பார்ப்போம், கைகளை உயர்த்தி கத்துற தோத்திரம் பண்ணும், இவங்களெல்லாம் நம்ம ஒரு நாள் பரலோகத்தில் பார்ப்போங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. அதுதான் நம்மளை தைரியப்படுத்தி வச்சுருக்கதே தவிர வேறு ஒன்றும் இல்லை. உங்கள் வாழ்க்கையில் அதுதான். இந்த கொரோனா காலத்தில் நம்ம சபையில் மாத்திரம் 89 பேர் கொரோனாவில் மரித்தாங்க. இந்த அருமையான அவங்களெல்லாம் ஒரு நாள் நம்ம பார்ப்போம். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நல்ல கைகளை உயர்த்தி அவங்களெல்லாம் நம்ம ஒரு நாள் போய் பரலோகத்தில் பார்ப்போம். சிலரை நினைச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஆனால் அவங்கள ஒரு நாள் பார்ப்போம். நம்ம கூட ஃப்ரெண்ட்ஸாக இருந்தவங்க, கூடயே இருந்தவங்க திடீர்னு போயிட்டாங்க. அவங்கள அந்த கொரோனா காலத்தில் அவங்கள போய் பார்த்து ஒரு அடக்க ஆராதனை கூட நடத்த முடியாத சூழ்நிலை. ஆனால் எல்லாரையும் நம்ம சபையில் அடக்கம் பண்ணியிருக்கோம், ஒருத்தரையும் சும்மா தூக்கி போட்டுடல. அருமையான தேவ ஜனமே, அவங்கள ஒரு நாளில் பார்ப்போம். ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை சொல்கிறான். 5 வயசு மகா, திடீர்னு டாக்டர்கள் மூளையில் கட்டி, பயங்கரமான ஒரு கட்டி வந்துட்டு அந்த பிள்ளை கேட்குது, அப்பா எனக்கு பூனைக்குட்டி ரொம்ப இஷ்டம், வாங்கி கொடுங்கன்னு. அந்த பூனைக்குட்டி ஒன்று வாங்கி கொடுத்த உடனே அந்த பிள்ளை கேட்குது, இது பரலோகத்துக்கு நான் போயிடுவேன், இந்த பூனைக்குட்டி என் கூட வருமா அப்படின்னு கேட்குது. அவருக்கு என்ன சொல்லணும்னு தெரியல, பூனைக்குட்டியெல்லாம் பரலோகத்துக்கு போகாது. ஆனால் அவர் அன்றைக்கி சொன்னாரா, நான் அரேஞ்ச் பண்ணுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டாராம். தாத்தாவை போய் பார்ப்பேன், நான் இயேசுவை நான் பார்க்க போகிறேன். என்னம்மா நீ ஏமா சாகிறத பற்றியே பேசிகிட்டு இருக்க? அது சொல்லித்தான் நம்ம எல்லோரும் தான் ஒரு நாள் சாக போகிறோம் தானே இருக்குது, அதனால் இதுக்கு இதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு அந்த பிள்ளை சொல்லித்தான். அவங்க அப்பா கூட நல்லா விளையாடுமா, அதுக்கு அந்த கிச்சனில் ஒரு இடம் இருக்குமா அதில் போய் ஏறி நின்று அப்பா என்னையை பிடிங்கன்னு சொல்லி அங்கேருந்து குதிக்குமா, ஒரு 3 அடி தள்ளி நிலுங்கப்பான்னு சொல்லி மேலே குதிக்குமா. ஆனால் ஒரு வாரத்துக்குள்ளே திடீர்னு அந்த பிள்ளை பேசாமல் போயிட்டு அந்த பிள்ளையால் எழுந்து நடக்க முடியல, அது அப்படியே ஒரு மாதிரி ஆயிட்டு. ஆனால் அவங்க அப்பாவை கூப்பிட்டுச்சான், வாங்கப்பா அந்த கிச்சனை காட்டிச்சான், அங்கே போக சொல்லி தூக்கிட்டு போக சொல்ல தூக்கிட்டு போனாராங்க. இந்த பிள்ளைக்கு நிற்க முடியாது, ஆனால் கடைசி முறையை நின்று அவங்க அப்பா மேலே குதிச்சிச்சு. அப்போ அவங்க அப்பா சொல்கிறாரு, இந்த பிள்ளை பரலோகத்தில் இருக்குது, அங்கே இயேசு மேலே குதிச்சிக்கிட்டு இருக்கு, என் மேலே குதிச்சிக்கிட்டு இருந்த பிள்ளை இப்போ இயேசு தூக்கி வச்சிருக்கிறாரு, நான் அதை போய் பார்ப்பேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அதுக்கு இருக்கிறதுனால நான் தைரியமாக இருக்கிறேன்னு சொல்லி அவர் சாட்சி கொடுக்குறாரு. கைகளை உயர்த்தி உங்களுக்கு அருமையானவர்கள் இழந்து இருப்பீங்க, உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, ஒரு இடத்த ஆண்டவர் உங்களுக்கு ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். அந்த இடம் மகிமையான இடம், இந்த உலகத்தை விட பெரிய இடம். உங்கள் வாழ்க்கையில் யாரை இழந்திருந்தாலும் கண்டிப்பாக அவங்க கிறிஸ்துவுக்குள்ளே மறித்தா நிச்சயமாக அவங்க உயிரோடு வருவாங்க. 2 கைகளை உயர்த்தி ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை உள்ள ஒரு இடத்த வச்சிருக்கிறீர், நாங்கள் இந்த உலகத்தில் வாழும்போதே அந்த இடம் எங்களுக்கு திறந்திருக்கணும், அந்த வாசல் திறந்திருக்கணும், எங்கள் வாழ்க்கையை நாங்கள் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஆமேன். 2வது, ஆண்டவர் நமக்கு ரிவார்டு கொடுப்பதற்காக கொண்டு போகிறார். மத்தேயு 10:42 ஒரு கலசம் தண்ணீர் நீங்கள் யாருக்கு கொடுத்தாலும் சரி, தீர்க்கதரிசியோ சீஷனோ யாரான சாதாரணமானவர்களுக்கு கொடுத்தா நீங்கள் பலனை அடையாமல் போவதில்லை. ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு தாலந்துகளை கொடுத்துருக்கிறேன், நீ கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனாக இருந்தால் உன்னை அநேகத்தில் உன்னை நீதிமானா அதிகாரியாக வைப்பேன், ரிவார்டு கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறார். பரலோகத்தில் நமக்கு ரிவார்டு கிடைக்கும். ஆண்டவருக்காக எதையாவது ஒன்று செய்திருப்பீங்கன்னா ஆண்டவர் உங்களை விட மாட்டார், உங்களுக்கு ரிவார்டு இருக்கும். 1 பேதுரு 1:4 வாடாத சுதந்திரம், 10:34 பரலோகத்தில் மேன்மையான சுதந்திரம். வாசிங்க 10:34,
3: நான் கட்டப்பட்டிருக்கையில் நீங்கள் என்னை குறித்து பரிதவித்ததும்
2: அன்றி
3: பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலையுள்ளதுமான
2: சுதந்திரம் உண்டென்று அறிந்து
3: உங்கள் ஆஸ்திகளையும் சந்தோஷமாய் கொள்ளையிட
2: ஆஸ்திகளையும் சந்தோஷமாக என்ன கொடுத்தீர்கள், கொள்ளையாட கொடுத்தீர்கள். உங்களுக்கு நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால உங்கள் வீட்டில் சொத்துல சுதந்திரத்தில் பங்கு இல்லை, போன் தள்ளிடுவாங்க. உனக்கும் எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி தள்ளிடுவாங்க. வேலை ஸ்தலத்தில் உங்களை அநியாயமாக நடத்துவாங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்டா, இயேசுவை ஏற்றுக்கொண்டாலே கீழ் ஜாதின்னு சொல்லி ஒதுக்கிடுவாங்க. உங்களுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டான், மாப்பிள்ளை கொடுக்க மாட்டான். இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு கட்டம் வருது இந்த உலகத்தில், நம்மளை தள்ளிடுவாங்க. ஆனால் ஆண்டவர் உனக்கு பரலோகத்தில் மேன்மையான சொத்து வச்சிருக்கிறார், சுதந்திரம் வச்சிருக்கிறார். கைகளை உயர்த்தி, ஆண்டவரே பரலோகத்தில் எங்களுக்கு மேன்மையான சுதந்திரம், இந்த உலகத்தில் இல்லாத சுதந்திரம், சொத்து நீர் ஆண்டவரே. இந்த உலகத்தில் உனக்கு சொத்து சுதந்திரம் ஒன்றுமே இருக்காது, சம்பாதிக்கிறவன் கையிலே நிற்காது, ஒன்றும் இருக்காது. ஆனால் உனக்கு பரலோகத்தில் ஆண்டவர் சுதந்திரத்தை கண்டிப்பாக வச்சிருப்பார். அல்லேலூயா சொல்லுங்கள், அல்லேலூயா. சில ஆட்கள் இந்த உலகத்தில் அதை வச்சுருக்கேன், இதை வச்சுருக்கிறேன், அங்கே வாங்கியிருக்கேன், இதை வாங்கியிருக்கேன், அதை பண்ணியிருக்கேன், இதை பண்ணியிருக்கிறேன், இன்னும் எங்கேயாவது இருந்து கிடைக்குமா அப்படின்னு நினச்சிட்டு அலையிற ஆட்களை பார்த்துட்டு வேதனையாக இருக்குது. உன் வாழ்க்கையில் ஆண்டவர் வச்சிருக்க பரலோகத்தின் சொத்தை தவிர வேற உண்மையான சொத்து இந்த உலகத்தில் கிடையாது. இந்த உலகம் உனக்கு சொத்து இல்லை, உனக்கு பரலோகத்தில் ஆண்டவர் சொத்து வச்சிருக்கிறார். அங்கே போய் நம்ம என்ன செய்ய போகிறோம்? 2 தீமோத்தேயு 2:12 சொல்லுது, அவரோடு நீ பாடுபட்டால், 2 தீமோத்தேயு 2:12, அவரோடு பாடுகளை சகித்தால் அவரோடு ஆளுகை செய்வோம். ஆளுகை செய்ய நம்ம அழைக்கிறார், அவருக்கு ஆளுகை உண்டு, அவர் முழு உலகத்தை ஆளுகை செய்கிறவர். கடைசியில் அவருடைய பிள்ளைகள் ஆளுகை செய்வாங்க. இப்போ பலரும் நம்மளை ஆளுகை செய்து நம்மளை ஒடுக்க பார்ப்பாங்க, ஆனால் பரலோகத்தில் நாம் அவரோட கூட ஆளுகை செய்வோம், அவரோடு ஆளுகை செய்வோம் என்ற வார்த்தையை நம்ம இங்கே பார்க்குறோம். அதனால் ஆண்டவரோடு ஆளுகை செய்ய பாடுகள் சகிக்கணும். வெளிப்படுத்தல் 22:4 ஆண்டவர் நமக்கு அங்கு ஊழியங்களை தருவார், சேவிப்போம், அநேக நல்ல வேலைகளை ஆண்டவர் நமக்கு தருவார். பரலோகத்தில் போய் சும்மா இருக்க மாட்டோம், தூங்கி தூங்கி எழும்ப மாட்டோம். அங்கே ஆண்டவர் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் நமக்கு பிடித்தமான காரியங்களை செய்வார், அவர் பிடித்தமான நல்ல வேலைகளை கொடுப்பார். அந்த வேலைகள்லாம் நமக்கு சந்தோஷமாக இருக்கும். இப்போ பார்க்குற இந்த உலகத்தில் உள்ள வேலைகளை பாருங்கள், பிழிஞ்சு எடுத்துருவாங்க. ஒரு கம்பெனி ஓனர்ஸ் சொல்கிறாங்க, கம்பெனி நடத்துகிற சில ஆட்கள் சொல்கிறாங்க, வாரத்தில் 90 மணி நேரம் நீ வேலை செய்யணும் அப்படிங்கிறாங்க. சமீபத்தில் இதோ போயிட்டுருக்குது. அப்படின்னு அர்த்தம் என்ன? உன் கம்பெனி உன்னை வச்சு வேலை செய்து உன் கண்ணை கெடுத்து, உன் காதை கெடுத்து, உன் முதுகை கெடுத்து உட்காந்து வேலை செய்து தேஞ்சு நீ போகணும். அவன் சம்பாதிக்கிறதுக்கு உன்னை வேலை வாங்கி உயிரை எடுத்துருவான். இயேசு அப்படி செய்ய மாட்டார். நீ அவருக்கு சேவை செய்தால் உன்னை அன்போடு நடத்துவார். அழகாக இருக்கும் அந்த வேலையை. ஆண்டவர் சேவிக்கும் போது பெரிய சந்தோஷத்தை கொடுப்பார். 2 கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு சேவை செய்வது என்பது பாடுகள் அல்ல, கஷ்டமல்ல. ஆண்டவருக்காக வேலை செய்வது ஒரு பெரிய மகிழ்ச்சி, ஒரு ஆரவார். அப்படிப்பட்ட ஒரு சேவையை ஆண்டவர் நமக்கு தருவார். நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற சுதந்திரம் எப்போ சுதந்திரம் கொடுத்துருக்கிறார். மத்தேயு 25:34 நீங்கள் வாசி பாருங்க. மத்தேயு 5:30.
3: அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள்
2: வாருங்கள்,
3: என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே,
2: உலகம் உண்டானது முதல்
3: உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள்.
2: ஆண்டவர் நமக்குன்னு ஒரு ராஜ்யத்தை சுதந்திரிக்க உலக தோற்றத்துக்கு முன்னமே ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு போகணும்னா ஆதியாகமம் 5:22 300 வருஷம் ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து பிள்ளைகளை பெற்று வாழ்ந்தான். 300 வருஷம், 1 வருஷம் 2 வருஷம் இல்லை. நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு 56 வருஷம் ஆகுது. 56 வருஷம் ஆண்டவரோட நடக்கிறது என்பது ஒரு ஆச்சரியமான ஒரு நல்ல அனுபவம், ஒரு சந்தோஷமான அனுபவம். இங்கே 300 வருஷம் ஏனோக்கு நடந்துக்கிட்டே இருந்தான், ஆண்டவர் அவனை கூட்டிக்கிட்டே போயிட்டார், அதை பரலோகத்துக்கு அந்த ராஜ்யத்துக்கு கொண்டு போயிட்டார். நீ எத்தனை வருஷம் ஆண்டவர் நடந்த? 1 வருஷம் சரியாக நடக்கிறதில்ல, ஒழுங்காக ஆண்டவரோடு நடக்காமல் பின்வாங்கி போயிருக்கிறியா? 300 வருஷம் ஸ்ட்ராங்காக நடக்கிற ஆட்களை நம்ம பார்க்குறோம். அவங்க குடும்பத்தோடு இருந்து நடந்திருக்காங்க, பிள்ளைகளை பெற்றெடுத்து நடந்திருக்கிறாங்க, மெத்துசலாங்கிறவனை பெற்றெடுத்திருக்கிறான். அவனுக்கு நியாயத்தீர்ப்பு வருகிறதுன்னு அவனுக்கு பேரிட்டு அவன் வாழ்ந்து பரிசுத்தமாக வாழ்ந்து 300 வருஷம் ஸ்ட்ராங்காக வாழ்ந்திருக்கிற அனுபவம். அடுத்து 2 ராஜாக்கள் 2:11 எலியா சுழல் காற்றில் மேலே போயிட்டார். நம்ம ஊரில் சூறாவளி சுழல் காற்று அடித்தா குப்பை தான் மேலே பறந்துக்கிட்டு இருக்கோம், ஆனால் அங்கே எலியாவை தூக்கிட்டு போயிட்டார். அல்லேலூயா, கை வைத்து உனக்கு ஆண்டவர். இந்த எலியா வானத்தை பல தடவை திறந்திருக்கிறான், அக்கினி மேலிருந்து வர வானம் திறந்தது, மழை வர வானம் திறந்தது, மறுரூப மலைக்கு வர்றதுக்கு வானம் திறந்தது. அங்கே ஆண்டவர் பேசுகிறார். இந்த எலியா அப்படியே பரலோகத்துக்கு போகிற அனுபவத்தை நாம் பார்க்குறோம். அடுத்தபடியாக 2 கொரிந்தியர் 12:2 மூன்றாம் ஆணம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டான். எப்போ இவன் எடுத்துக்கொள்ளப்பட்டிருப்பான்னு சொன்னால், இஸ்ரவேல பவுல் ஒரு அற்புதத்தை செய்த போது அவனை தெய்வம் என்று கும்பிட்டார்கள். கொஞ்ச நேரத்தில் லிஸ்திராவிலிருந்தும் அங்கே அந்தியோகிலிருந்தும் வந்தவர்கள் தவறாய் போதித்து பவுலை கல்லறிந்து கொண்டார்கள். செத்தவனைப் போல அவன் விழுந்து கிடக்கிறான், சீஷர்கள் சுற்றி நிற்கிறாங்க, அவனை இழுத்துட்டு போனாங்க. அந்த நேரத்தில் அவன் பரலோகத்துக்கு போயிட்டு வந்திருக்கலாம் என்று வேத சாஸ்திரிகள் சொல்கிறாங்க. உபத்திரவங்கள் பாடுகள் உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போகும் என்பதில் சந்தேகமில்லை. பத்மத்தீவில யோவான் தனித்து விடப்பட்டவனாக தனிமையாயிருந்த போது அவனுக்கு பரலோகம் திறந்திருந்தது என்பதை பார்க்கிறோம். உன் வாழ்க்கையில் தனிமையில் நீ இருக்கும் போதெல்லாம் பரலோகத்தோடு தொடர்பு கொண்டவனாக இரு. கைகளை உயர்த்தி, ஆண்டவரே எங்கள் வாழ்க்கை பரலோகத்தில் தொடர்பு கொண்ட வாழ்க்கையாக இருக்கணும். இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்தார், 33 ஆண்டுகள் வாழ்ந்தார், ஒலிவ மலைக்கு கடைசியில் போனார், பரிசுத்தாவியை நான் அனுப்புவேன் என்று சொல்லி போகும்போது மேகம் அவரை தூக்கி கொண்டு மேலே கொண்டு போனது. அதே ஆண்டவர் திரும்ப வருவார் நம்மை அவரோடு சேர்ப்பதற்காக. அவர் நமக்கு ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிற இந்த அருமையான இடத்துக்கு நமக்கும் தொடர்பு வேண்டும். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவருடைய கரம் கூட இருப்பதாக. ஐயா, என் பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கணும், அந்த நம்பிக்கை எனக்கு இன்னும் வரல, நான் இன்னும் ஆண்டவரை உண்மையாக ஏற்றுக்கொண்டு வாழ என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குறேன், என் வாழ்க்கை நிச்சயமாக மாற்றப்பட்டிருக்கணும், ஆண்டவருடைய கரம் இறங்கி வரட்டும், எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், என் பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்ட இந்த அனுபவம் எனக்கு வேணும், அந்த அருமையான இடம் உண்மையாகவே எனக்கு உண்டு என்கிற நிச்சயம் எனக்கு வேணும், என் பாவம் மன்னிக்கப்பட்ட அனுபவம் வேணும், ரட்சிக்கப்பட்ட அனுபவம் வேணும், எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், என் பேர் ஜீவ புஸ்தகம் எழுதப்படணும். அப்படி விசுவாசிக்கிறவங்க கை வைத்து காண்பியுங்கள். உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறோம். சீக்கிரமாக எங்கிருந்தாலும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறவங்க கை வைத்து காண்பியுங்கள். என் பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கணும், இதுவரைக்கும் எழுதப்படலை, என் வாழ்க்கை இயேசு ஒப்பு கொடுக்கணும். இந்த உலகமே தஞ்சம், உலகத்தின் வேலையே தஞ்சம், உலகத்தில் என் குடும்பமே தஞ்சோன்னு இராதபடி உன் சிந்தை மாறட்டும், ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கட்டும், ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வாராக, கர்த்தருடைய கிருபையின் கரம் உங்களோடு கூட இருப்பதாக.

அன்பு மாறவில்லை, உம் அன்பு மறையவில்லை, தம் கிருபை குறையவில்லை. உம் அன்பை நினைக்கும் பொழுதெல்லாம் உங்க மேல இன்னும் பாசம் வருகிறது. தம் ஒரே பேரான குமாரனை தந்து இவ்வளவா எங்களை அன்பு கூர்ந்திரே. உம்முடைய அன்பு இப்படியாக எங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டினீரே. Wonderful Lord, your love is wonderful.

குமாரனை தந்து இவ்வளவா எங்களை அன்பு கூர்ந்தவரே அப்பா, அன்புக்காய் நான் நன்றி சொல்லுகிறோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ.

0: சிந்திப்போம், செயல்படுவோம்.
1: சுதாவும் அவளுடைய கணவனும் நேபாள தேசத்திலே பணி செய்ய சென்றார்கள். அந்த குறிப்பிட்ட காலத்தில் உலக கணக்கெடுப்பின்படி நேபாள தேசம் ஏழ்மையின் வரிசையில் நான்காவதாக இருந்தது. அவர்கள் குடியேறிய கிராமத்தில் இருந்த மக்கள் வீடுகளில் அவர்களுக்கு இருந்ததெல்லாம் உணவு பொங்க சில பாத்திரங்கள், சாப்பிட சில தட்டுகள், சாதாரண கோரம்பாய்கள், அறுவடை செய்ய பயன்படுத்தும் கத்திகள், மாற்றிக்கொள்ள அவர்களுக்கு இருந்த சில உடைகள். அவர்கள் வீட்டின் வெளியே திறந்த மைதானத்தில் அடுப்பு ஏற்றி உணவு சமைத்தார்கள். பாசனத்திற்காக தண்ணீர் ஓடும் வாய்க்கால்களிலேயே குளித்துக் கொண்டார்கள். சுதாவும் கணவனும் கூட அவர்களைப் போல வாழ தீர்மானித்தார்கள். என்றாலும் இவர்கள் ஒரு சிறிய தகர மேஜை வைத்திருந்தார்கள். மூங்கிலான இரண்டு இருக்கைகள் இருந்தன. தண்ணீரை வடிகட்டி குடிக்க ஒரு தண்ணீர் ஃபில்டர் இருந்தது. காற்றில் அடுப்பு அணையாமல் இருக்க இரண்டு தகரத்துண்டுகள் இருந்தன. மண்ணெண்ணெய் அடுப்பும் இருந்தது. ஒரு நாள் தற்செயலாய் பக்கத்திலிருந்த அண்டை வீட்டுக்காரர் இவர்கள் வைத்திருந்த பொருட்களை பார்த்து, அடேயப்பா, இவர்களுக்கு எல்லாம் இருக்கிறதே என்று வியப்புற்றாராம். இதனை கேட்ட சுதாவுக்கு மிக ஆச்சரியமாக இருந்ததாம். இது தனக்கு தாழ்மை உணர்வை கொடுத்தது என்றும், ஆண்டவர் தனக்கு தந்திருக்கிற எல்லா உலக பொருட்களுக்காகவும் எப்பொழுதும் நன்றியுள்ளவராய் இருக்க வேண்டும் என்பதையும் உணர்த்தியது என்று அவர் எழுதியிருக்கிறார். இந்த நேரத்திலே உமக்கு பயந்தவர்களுக்கும் மனு புத்திரர்களுக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது என்ற வேத வசனமே அவளுடைய நினைவில் வந்தது. நாமும் நமக்கு இருப்பவை போதுமானது என்று எண்ணுகிறோமா, அல்லது இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்று அலைகிறோமா? உண்ணவும் உடுக்கமும் நமக்கு இருந்தாலே போதும் என்று வாழத்தான் வேதமும் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறது. செய்வோமா?

தடைகளை தகர்ந்தோட பண்ணுகிற தளபதி, நீர் எங்களுக்கு முன்பாக செல்லுகிறீர். அதற்காக எமக்கு நன்றி செலுத்துகிறோம். தரிசனம் தந்தவரே, அதை நிறைவேற்றிட எங்கள் வாழ்க்கையில்

பதில் கொடுக்கிற தெய்வம் ஆண்டவரே. திகைத்து போன நேரத்திலே, கலங்கி நிற்கிறதான நேரத்திலே எங்களை ஆதரிக்கும் எங்கள் தகப்பனே, எங்களுக்கு ஆதரவாய் வரும் எங்கள் இரட்சகரே, எங்களை இரட்சிக்கும்படியாய் இந்த உலக

அழைத்தவர் உண்மை உள்ளவர், நம்மை நடத்தி செல்லுவார். ஒருபோதும் அவருடைய ஜனத்தை கர்த்தர் வெட்கப்படுத்த மாட்டார். அவரை நம்பினவர்களை கர்த்தர் வெட்கப்படுத்த மாட்டார். அவரை தேடுகிறவர்களை கர்த்தர் வெட்கப்படுத்த மாட்டார். அவர் உண்மை உள்ள தெய்வம். இவ்வளவு நாளும் நம்மளை அற்புதமாக கர்த்தர் வழி நடத்தி இருக்கிறாரே, அந்த தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். எல்லாரும் கொஞ்ச நேரம் கரங்களை தட்டி அந்த தேவனை மகிமைப்படுத்தலாமா? அவருடைய மகிமையின் பிரசன்னம். ஹல்லேலூயா, ஆமென்.

என் தலையை உயர்த்துவா. நான் குனிந்து நடப்பதில்லை. ஒருபோது ஆண்டுடைய பிள்ளைகளை குனிந்து நடக்க கர்த்தர் விடவே மாட்டார். நம்ம எல்லாம் சேர்ந்து இந்த பாடலை கரங்களை தட்டி பாட போகிறோம். என் தலை உயர்த்தப்படும், நான் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா.

0: அவர் என்னை காத்திடுவா.
1: ஹலலூயா. எந்த சூழ்நிலைகள் என் வாழ்வில் எனக்கு எதிராக எழும்பி வந்தாலும் என்னை காக்க

நம்மளை நடத்தி இருக்கிறோம். சத்துருக்களின் சூழ்ச்சிகள் தேவ பிள்ளைகளுக்கு எதிராக எழும்பி வந்த போதெல்லாம் அவர் தம்முடைய கரத்தினால் நம்மை மூடினார். அவருடைய கரத்திற்குள் நம்மை மறைத்து வைத்தார். அவருடைய சிறகில் நிழலிலே நம்மளை மறைத்து வைத்தார். அவருடைய கூடார மறைவுக்குள்ளே நம்மளை மறைத்து வைத்தார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஆராதிக்கிற ஆராதனை அவருக்கு பிரியமான, அவர் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு ஆராதனையா இருக்கணும் அப்படிங்கிறது தான். அவர் அங்கீகரிக்கிற ஆராதனையா இருக்கணும். வீணாய் எனக்கு ஆராதனை செய்யக்கூடாதுன்னு வேதம் சொல்லுது. நம்முடைய ஆராதனை வீணா போய்விடக்கூடாது. ஒவ்வொரு நிமிடமும் தேவன் நமக்கு தந்திருக்கிற இந்த நேரங்கள் எல்லாமே ஒரு மகிமையான நேரம். கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற ஒவ்வொரு நேரமும் ஒரு மகிமையான நேரம். பலிபீடத்தில் ஒப்பு கொடுத்து நம்மை சமர்ப்பித்து ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் கர்த்தருக்கு முன்பாக ஒப்பு கொடுத்து நம்மை தாழ்த்தி நாம் ஆராதிப்போம் என்று சொன்னால் அந்த ஆராதனையிலே கர்த்தர் பிரியப்படுவாராம்.

செலுத்துகிற துதி கானம் மகிமை எல்லாம் அது ஆண்டவருக்கே உரியதாய் இருப்பதாக, அது கர்த்தருக்கே உரியதாய் மாறுவதாக. நீ செய்த நன்மைகள் எல்லாம் நினைத்து நினைத்து நினைத்து எங்கள் ஆண்டவருக்கு துதி பதிகளை நாங்கள் செலுத்துகிறோம், ஸ்தோத்திர பலிகளை நாங்கள் செலுத்துகிறோம். எங்கள் உள்ளத்தில் இருந்து ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றின்னு சொல்கிற ஆண்டவரே, செய்த நன்மைகள் எல்லாம் நினைவு கூறுகிற ஆண்டவரே, ஹாலலூயா. இந்த கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.

ஏசப்பா, நீங்க தான் என் நேசம், என் இதய துடிப்பு, என் சுவாச காற்று. ஒவ்வொரு நாளும் தண்ணிக்குள்ள இருக்கும் மீனை போல, தண்ணீருக்கா ஏங்கும் மானை போல, உம்முடைய நேச நதியில் சங்கீதம் 42:1-2 போல நான் உமக்குள் துள்ளி மகிழ்ந்து உறவாட வாஞ்சிக்கிறேன். உதவிடுமே.

நம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டிருக்கிறோம். ஏக்கமாய் தாகமாய் காத்திருக்கிறோம். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்னேன். ஊற்றுங்கப்பா. We need it right now. இப்பொழுதே

அப்போஸ்தலர் 17வது அதிகாரம். அவர்கள் அம்பிபோலி பட்டணத்தையும் அப்பலோனியா பட்டணத்தையும் கடந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு வந்தார்கள். அங்கே யூதருக்கு ஒரு ஜெப ஆலயம் இருந்தது. பவுல் தன் வழக்கத்தின்படியே அவர்களிடத்தில் போய் 3 ஓய்வு நாட்களில் வேத வாக்கியங்களின் நியாயங்களை எடுத்து அவர்களுடனே சம்பாஷித்து கிறிஸ்து பாடுபடவும் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதென்றும் நான் உங்களுக்கு அறிவிக்கிற இந்த இயேசுவே கிறிஸ்து என்றும் காண்பித்து திருஷ்டாந்தப்படுத்தினான். அவர்களில் சிலரும் பக்தியுள்ள கிரேக்கரில் திரளான ஜனங்களும் கனம் பொருந்திய ஸ்திரீகளில் அநேகரும் விசுவாசித்து பவுலையும் சீலாவையும் சேர்த்து கொண்டார்கள். விசுவாசியாத யூதர்கள் வைராக்கியம் கொண்டு வீணராகிய சில பொல்லாதவர்களை சேர்த்து கொண்டு கூட்டங்கூடி பட்டணத்தில் அமளி உண்டாக்கி யாசோனுடைய வீட்டை வளைந்து கொண்டு அவர்களை பட்டணத்தாருக்கு முன்பாக இழுத்து கொண்டு வர வகை தேடினார்கள். அவர்களை காணாமல் யாசோனையும் சில சகோதரரையும் பட்டணத்து அதிகாரிகளிடத்தில் இழுத்து கொண்டு வந்து உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள். இவர்களை யாசோன் ஏற்றுக்கொண்டான். இவர்கள் எல்லாரும் இயேசு என்னும் வேறொருவனை ராஜா என்று சொல்லி ராயனுடைய கட்டளைக்கு விரோதமாக செய்கிறார்கள் என்று கூக்குரலிட்டு இவைகளை கேட்டுக்கொண்டிருந்த ஜனங்களையும் பட்டணத்து அதிகாரிகளையும் கலங்க பண்ணினார்கள். பின்பு அவர்கள் யாசோனிடத்திலும் மற்றவர்களிடத்திலும் ஜாமீன் வாங்கி கொண்டு அவர்களை விட்டுவிட்டார்கள். உடனே சகோதரர் ராத்திரி காலத்திலே பவுலையும் சீலாவையும் பெரோயா பட்டணத்துக்கு அனுப்பிவிட்டார்கள். அவர்கள் அங்கே சேர்ந்து யூதருடைய ஜெப ஆலயத்திற்கு போனார்கள். அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாயிருந்தார்கள். அதனால் அவர்களில் அநேகம் பேரும் கனம் பொருந்திய கிரேக்கரில் அநேக ஸ்திரீகளும் புருஷர்களும் விசுவாசித்தார்கள். பெரோயாவிலும் தேவ வசனம் பவுலினால் அறிவிக்கப்படுகிறதென்று தெசலோனிக்கேயரான யூதர்கள் அறிந்தபோது அங்கேயும் வந்து ஜனங்களை கிளப்பிவிட்டார்கள். உடனே சகோதரர் பவுலை சமுத்திர வழியாய் போக அனுப்பிவிட்டார்கள். சீலாவும் தீமோத்தேயும் அங்கே தங்கியிருந்தார்கள். பவுலை வழி நடத்தினவர்கள் அவனை அத்தேனே பட்டணம் வரைக்கும் அழைத்து கொண்டு போய் அங்கே சீலாவும் தீமோத்தேயும் அதிசீக்கிரமாக தன்னிடத்துக்கு வரும்படி அவர்களுக்கு சொல்ல கட்டளை பெற்றுக்கொண்டு புறப்பட்டு போனார்கள். அத்தேனே பட்டணத்தில் பவுல் அவர்களுக்காக காத்து கொண்டிருக்கையில் அந்த பட்டணம் விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறதை கண்டு தன் ஆவியில் மிகுந்த வைராக்கியம் அடைந்து ஜெப ஆலயத்தில் யூதரோடும் பக்தியுள்ளவர்களோடும் சந்தை வழியில் எதிர்பட்டவர்களோடும் தினந்தோறும் சம்பாஷணை பண்ணினான். அப்பொழுது எப்பிக்கூரரும் ஸ்தோயிக்கருமான ஞானிகளில் சிலர் அவருடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். சிலர், இந்த வாயாடி என்ன பேசப் போகிறான் என்றார்கள். சிலர், இவன் அந்நிய தேவதைகளை அறிவிக்கிறவனாக காண்கிறது என்றார்கள். அவன் இயேசுவையும் உயிர்த்தெழுதலையும் அவர்களுக்கு பிரசங்கித்தபடியினாலே அப்படி சொன்னார்கள். அவர்கள் அவனை மார்ஸ் மேடைக்கு அழைத்து கொண்டு போய், நீ சொல்லுகிற புதிதான உபதேசம் இன்னதென்று நாங்கள் அறியலாமா? நூதனமான காரியங்களை எங்கள் காதுகள் கேட்க பண்ணுகிறாய். அவைகளின் கருத்து இன்னதென்று அறிய மனதாயிருக்கிறோம் என்றார்கள். அந்த அத்தேனே பட்டணத்தார் எல்லாரும் அங்கே தங்குகிற அந்நியரும் நவமான காரியங்களை சொல்லுகிறதிலும் கேட்கிறதிலும் ஒழிய வேறொன்றிலும் பொழுதுபோக்குகிறதில்லை. அப்பொழுது பவுல் மார்ஸ் மேடையின் நடுவிலே நின்று, அத்தேனரே, எந்த விஷயத்திலும் நீங்கள் மிகுந்த தேவதா பக்தியுள்ளவர்கள் என்று காண்கிறேன். எப்படி என்றால், நான் சுற்றித் திரிந்து உங்கள் ஆராதனைக்குரியவைகளை கவனித்து பார்த்த பொழுது அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை கண்டேன். நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். உலகத்தையும் அதிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராயிருக்கிறபடியால் கைகளினால்
கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறதில்லை. எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் தமக்கு யாதொன்று தேவையானது போல மனுஷர் கைகளால் பணிவிடை கொள்ளுகிறதும் இல்லை. மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். அப்படியே உங்கள் புலவர்களிலும் சிலர் நாம் அவருடைய சந்ததியார் என்று சொல்லியிருக்கிறார்கள். நாம் தேவனுடைய சந்ததியாராய் இருக்க மனுஷருடைய சித்திர வேலையினாலும் யுக்தியினாலும் உருவாக்கின பொன், வெள்ளி, கல் இவைகளுக்கு தெய்வம் ஒப்பாயிருக்கும் என்று நாம் நினைக்கலாகாது. அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போலிருந்தார். இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டுமென்று எங்குமுள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அந்த மனுஷனை மரித்தோலிலிருந்து எழுப்பினதினாலே அதன் நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார் என்றான். மரித்தோரின் உயிர்த்தெழுதலை குறித்து அவர்கள் கேட்டபொழுது சிலர் இகழ்ந்தார்கள், சிலர் நீ சொல்லுகிறதை இன்னொரு வேளை கேட்போம் என்றார்கள். இப்படி இருக்க பவுல் அவர்களை விட்டு போய்விட்டான். சிலர் அவனை பற்றி கொண்டு விசுவாசிகளானார்கள். அவர்களில் மார்ஸ் மேடையின் நியாயாதிபதிகளில் ஒருவனாகிய தியோனிசியு என்பவனும் தாமரி என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரியும் இவர்களுடனே வேறு சிலரும் இருந்தார்கள். ஹலெலூயா.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். நீதிமொழிகள் 3:9-10 ஆர்ஜி லெட்டோர்னா என்பவர் மிகச்சிறந்த தொழிலதிபர். ஆனால் அவருடைய இளமை காலம் சிறந்ததாக அமையவில்லை. அவருடைய நடுநிலை கல்வி பருவத்திலேயே பள்ளி படிப்பை நிறுத்தினார். 14 ஒரு இரும்பு பட்டறைக்கு வேலைக்கு சேர்ந்தார். அந்த வேலையை செய்து கொண்டிருந்த போதே அவருக்கு பெரிய பெரிய இயந்திரங்களை வடிவமைக்க வேண்டும் என்ற ஆர்வம் வந்தது. அவர் நிலத்தை தோண்டும் பல வகை இயந்திரங்களை கண்டுபிடித்தார். 2 போது இவர் கண்டுபிடித்த இயந்திரங்களை வைத்துதான் அமெரிக்கா நெடுஞ்சாலைகளை அமைத்தது. தான் கண்டுபிடித்த சுமார் 300 இயந்திரங்களுக்கு அவர் காப்புரிமம் பெற்றிருந்தார். அவருடைய சகோதரி ஒரு மிஷினரியாக இருந்ததால் தேவனுடைய பணி செய்ய வேண்டுமானால் நீயும் முழு நேர ஊழியக்காரனாக வர வேண்டும் என்று அழைத்தார். இப்படிப்பட்ட எண்ணத்தோடு லெட்டோர்னா ஒரு எழுப்புதல் கூட்டத்திற்கு சென்றார். அங்கு தேவனுடைய ஊழிய அழைப்பு தனக்கு வந்தால் முழு நேர ஊழியத்திற்கு செல்ல வேண்டும் என்று நினைத்தார். கூட்டம் முடிந்தவுடன் அந்த பிரசங்கியாரிடம் சென்று ஜெபித்தார். அப்பொழுது அவர் தேவனுக்கு தொழில் அதிபர்களும் தேவை என்று சொன்னவுடன் தன்னுடைய தொழிலில் தேவனை மிக முக்கியமான பங்குதாரராக இணைத்துக் கொண்டார். தன்னுடைய வருமானத்தில் தேவனுடைய ஊழியத்திற்கென்று 90% மீதி 10% மட்டுமே தனக்கென்று வைத்துக் கொள்ள வேண்டும் என்று தீர்மானித்தார். இவ்வளவு பெரிய தொகையை நான் ஆண்டவருக்கு கொடுக்கிறேனே என்று அவர் ஒருபோதும் சொன்னதில்லை. மாறாக தேவனுடைய பணத்தில் இவ்வளவு தொகையை நான் வைத்திருக்கிறேனே என்று சொல்லித்தான் ஊழியத்திற்கு கொடுப்பாராம். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தரை கனம் பண்ணுகிறவர்களை தேவனும் கனம் பண்ணுகிறார். நாம் யாராக இருந்தாலும் எந்த நிலையில் இருந்தாலும் நாம் அர்ப்பணத்தில் உண்மையாயிருந்தால் தேவனும் நமக்கு உண்மை உள்ளவராகவே இருப்பார். முழு நேரமாக தேவனுக்கு ஊழியம் செய்த சாமுவேல் போன்ற தீர்க்கதரிசிகள் தேவனுக்கு தேவைப்பட்டதைப் போலவே தேவனுடைய ஆலயத்திற்கு தேவையான பொன்னையும் பொருளையும் வாரி வழங்கிய தாவீது போன்ற ராஜாக்களும் தேவனுக்கு தேவைப்பட்டனர். தாவீது ராஜா ஏராளமான பொன்னையும் வெள்ளியையும் வெண்கலத்தையும் இரும்பையும் விலையேறப்பெற்ற மரங்களையும் தேவனுடைய ஆலய கட்டுமான பணிக்காக கொடுத்தார். ஆம் பிரியமானவர்களே, தேவன் நம்மை எந்த வேலையில் வைத்திருந்தாலும் அர்ப்பணத்தோடு செய்வோம். தேவனுடைய ஊழியங்களுக்கு என்று நம் வருமானத்தின் ஒரு பகுதியை பயன்படுத்துவோம். அப்பொழுது தேவன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களால் நம்மையும் நிரப்புவார்.

விண்ணக தந்தைக்கு நம்மை பிள்ளைகள் ஆக்கிய தேவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு அப்பா பிள்ளை, சைல்ட் ஆஃப் காட். வாசிக்க வேண்டிய பகுதி மத்தேயு 4:11. அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாயிருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனேயானால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் என்றான். அவர் மறுமொழியாக, மனிதன் அப்பத்தினாலே மட்டுமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரிகையின் மேல் அவரை நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாக எழுதியிருக்கிறது என்று சொன்னான். அதற்கு இயேசு, உன் தேவனாய கர்த்தரை பரீட்சை பாராதே என்றும் எழுதியிருக்கிறதே என்று சொன்னார். மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து, நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளையெல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்பொழுது பிசாசானவர் அவரை விட்டு விலகி போனான். உடனே தேவதூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். இன்றைய மனப்பாட வசனம் யாக்கோபு 4:7. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். Resist the devil and he will flee from you. பாலைவனத்தில் இயேசு சந்தித்த 3 அடிப்படையான சோதனைகளில் 2 அவரது குமாரத்துவத்தின் மீது, that is on his sonship, வந்த சவால். சோதிக்கிறவன் அவரை அணுகி, நீர் இறைமகன் என்றால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி கட்டளையிடும், நீர் இறைமகன் என்றால் கீழே குதியும். அவன் அவருடைய அந்த மைந்தன், திருமைந்தன் என்ற அந்த உறவின் மேல்தான் அவன் சவால் விட்டான். அந்த சவால் இயேசுவுக்கு மட்டுமல்ல, அவர் பாலைவனத்திற்கு நுழைவதற்கு சற்று முன்னர்தான் அவருடைய தந்தையாகிய கடவுள் சொன்னார் அல்லவா, இவர் எனது நேசகுமாரன், இவர் மேல் நான் பிரியமா இருக்கிறேன் என்று சொல்லி அந்த வார்த்தைகள் மீதும் வீசப்பட்ட சவாலாகும். சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த இயேசுவை பார்த்த வழிபோக்கர்களும் இதே வார்த்தைகளை சொல்லும்படி பிசாசு அவர்கள் ஞாபகத்திலும் இந்த வார்த்தைகளை போட்டான். நீ இறைமகன் என்றால் சிலுவையில் இருந்து இறங்கி வா. எந்த பரிசுத்தவானையும் இந்த சோதனையை கொண்டு தாக்காமல் பிசாசு விடுவதே கிடையாது. கடவுளின் தந்தைத்துவம், தட் இஸ் த ஃபாதர்ஹுட் ஆஃப் காட், நமது குமாரத்துவம், தட் இஸ் அவர் சன்ஷிப், ஆகிய இரண்டையும் குறித்து தேவ பிள்ளை ஒவ்வொருவருக்கும் பிசாசு சவால் விட்ட வண்ணமாகவே இருக்கிறார். உங்கள் ஆன்மீக வாழ்வின் துவக்க காலத்திலும் துன்பங்களில் துவளும் துக்க நாட்களிலும் இச்சோதனை கடுமையாயிருக்கும். அவன் எப்படிப்பட்ட கேள்விகளை தொடுப்பான் தெரியுமா? உன்னை போன்றதொரு பாவி திடீரென்று எப்படி அப்பா கடவுளுடைய பிள்ளையாகி விட முடியும்? அப்படியே நீங்கள் அந்த கேள்விக்கு மறுப்பு சொல்லி நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளையாகிவிட்டால் பின்பு நீங்கள் பிரச்சனைகள் துன்பங்கள் வழியாக செல்லும் பொழுது அவன் என்ன கேட்பான் தெரியுமா? நீ கடவுளுடைய பிள்ளையானால் இதெல்லாம் உனக்கு நேரிடுவானேன்? இவ்விதமான கேள்விகள் பிரியமானவர்களே இரவு பகலாய் நம்மை சாடிக்கொண்டே இருக்கும். இந்த சோதனையில் சாத்தானை நீங்கள் முறியடிக்க வேண்டுமானால் நீங்கள் தேவனுடைய பிள்ளை என்கிற நிச்சயத்தை இடையறாது நீங்கள் உங்களுக்குத்தானே நினைவுபடுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். எப்படி? எழுதப்பட்ட வசனத்தினாலும் நமக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவரின் குரலினாலுமே இந்த நிச்சயத்தை நாம் எப்பொழுதும் உடையவர்களாய் இருக்கலாம். இப்பகுதியில்
பிசாசு இயேசு கிறிஸ்துவை தாக்கிய பொழுது அவர் என்ன செய்தார்? பிசாசின் முகத்தில் திருவசனம் என்கிற குண்டை தூக்கி எறிந்தார். எழுதியிருக்கிறதே, இப்படியும் எழுதியிருக்கிறதே என்று அவரிடத்தில் திருப்பி பதில் சொன்னார். நீங்களும் சொல்ல வேண்டியது, நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியால் கடவுளுடைய பிள்ளையாகும் உரிமையை யோவான் 1:12 அடிப்படையில் நான் பெற்றுக் கொண்டிருக்கிறேன் என்று நீங்கள் தைரியமாக நீங்கள் சாட்சி சொல்ல வேண்டும். அடுத்து, இயேசுவோடு இருந்த பரிசுத்தாவியானவரின் துணை அவருக்கு ஒரு படைக்கலனாயிருந்தது. அவர் ஆவியானவரால் பாலைவனத்திற்கு நடத்தி செல்லப்பட்டார் என்றும், அங்கிருந்து ஆவியானவரின் வல்லமையால் திரும்பி வந்தார் என்றும் நாம் வாசிக்கிறோம். பாடுகளை குறித்து ரோம நகர் விசுவாசிகளுக்கு பேசிக் கொண்டிருக்கையில் திருத்தூதுவன் பவுல் கூறியது என்ன தெரியுமா? நாம் கடவுளின் பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நமது ஆவியோடு சான்று பகர்கிறார். எனவே பிசாசின் அச்சுறுத்தல் எதற்கும் பயப்படாதீர்கள். கடவுள் உங்களுக்கு அப்பா, அவர் உங்களது தந்தை, நீங்கள் அப்பா பிள்ளை. ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், ரோமர் 8:15-18. திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியினை கூட சாட்சி கொடுக்கிறார். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று எண்ணுகிறேன். கடவுளின் குடும்பத்தில் நமக்கு கிடைத்துள்ள இந்த சுவிகாரத்தை ரத்து செய்யவோ, நாம் அவது குமாரர் என்பதை இந்த அத்தாட்சியை குலைத்து போடவோ எவராலும் எப்பொழுதும் முடியாது. அழித்து சொல்லுகிறேன், முடியவே முடியாது. எனவேதான் 10th century வாழ்ந்த ஒரு பரிசுத்தவான் கெல்சோ காட்டர் என்பவர் உலக புகழ்பெற்ற ஒரு அருமையான பாடலை அவர் இவ்விதமாக பாடினார். Standing on the promises that cannot fail, when the howling storms of doubt and fear assail, by the living word of God I shall prevail. Standing on the promises of God, என்று சொல்லி அவரது அழுத்தினார். Standing on the promises of God, நான் ஆண்டவருடைய திருவாக்குகள் மேலேயே நான் எப்பொழுதும் சார்ந்திருப்பேன். மற்ற காரியங்கள், அது புயல் அடித்தாலும் வெள்ளம் மோதினாலும் அலசடிப்பட்டாலும் குறை மாறினாலும், I am standing on the promises of God. நான் ஆண்டவருடைய வாக்குகள் மேலேயே, overcoming daily with the spirit sword, தினமும் ஆண்டவருடைய ஆவியின் பட்டயத்தை கொண்டு நான் பிசாசை நான் முறியடித்து நான் அப்பா பிள்ளை என்பதை ஒருபோதும் நான் மறக்க மாட்டேன். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். Resist the devil and he will flee from you. நல்ல ஆண்டவரே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் வீசப்பட்ட அதே ஏவுகணைகள், நீ குமாரனானால், நீ தேவகுமாரனானால், அதே ஏவுகணைகள் எங்கள் மீதும் வீசப்பட்டு கொண்டிருக்கிற இந்த காலத்திலே நாங்கள் கர்த்தாவே இந்த ஏவுகணைகளுக்கு பலியாகி விடாதபடிக்கு அதற்கு பதிலாக உம்முடைய திருவார்த்தைகளை நாங்கள் எடுத்து திரும்ப நாங்கள் எரிய எங்களுக்கு நீர் கற்றுத்தந்ததற்காக நாங்கள் நன்றி சொல்லுவோம். நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே எங்கள் ஆவியுடனே கூட சான்று பகர்கிறார். திருவசனம் அதற்கு அத்தாட்சியாயிருக்கிறது. மாறாத இந்த 2 பிரமாணங்கள் நங்கூரம் போன்ற இந்த 2 பலத்தின் மேலே நாங்கள் எப்பொழுதும் சார்ந்திருந்து பிசாசை முற்றுமுடிய தோற்கடிக்க, மூக்குள்ளாக முற்றுமுடிய நாங்கள் வெற்றிவேந்தராய் வெளிவர நீர் எப்பொழுதும் எங்களுக்கு உதவி தாரும். ஒருபோதும் உடைய திருவாக்குகளை மறவாதிருந்து எப்பொழுதும் ஸ்டாண்டிங் ஆன் த ப்ராமிசஸ் ஆஃப் காட், திருவாக்குகள் மேலேயே நின்று கொண்டிருக்க எங்களுக்கு உதவி தாரும். அப்பா நீர் எங்கள் அப்பா, அப்பா நாங்கள் உம்மை பிள்ளை, கர்த்தாவே அப்பா பிள்ளை என்பதை ஒருபோதும் நாங்கள் மறவாதிருக்க எங்களுக்கு நீர் உதவி தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.

சாட்சியின் நேரம். பாவிகளை ரட்சிக்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமி வந்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றும் பாவியலாகிய ஒவ்வொரு மனிதனையும் எப்படியாக அற்புதமாய் சந்திக்கிறார் என்கின்ற அருமையான சாட்சியை இப்பொழுது கேட்போம்.

0: அலெக்சாண்டர் அவர்களுடைய சாட்சியை இப்பொழுது கேட்போம்.
1: திருநெல்வேலி அப்படின்னு சொன்னாலே உங்க எல்லாருக்கும் அல்வாதான் ஞாபகத்துக்கு வரும். ஆனால் எனக்கு நான் பிறந்த ஊர் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. திருநெல்வேலி மாவட்டத்தில் சங்கரன்கோவில் தாலுக்காவில் பனையூர் என்கின்ற கிராமத்தில் ஒரு பெரிய குடும்பத்தில் நான் பிறந்தேன். என்னுடைய பிறப்பு 4வது மகனாக நான் பிறந்தாலும் கூட எனக்கு பின்னால் 2 பேர் எங்கள் குடும்பம், ஒரு பெரிய குடும்பம், 6 பேர் நாங்கள். எங்கள் குடும்பத்தில் கிறிஸ்தவ குடும்பம் தான் பெயருக்கு, பாரம்பரிய கிறிஸ்தவ குடும்பம். வாரம் தவறாமல் சபைக்கு போகக்கூடிய ஒரு குடும்பம், ஆலயத்துக்கு போகக்கூடிய குடும்பம். ஆனால் என் தந்தை ஆலயத்துக்கு வந்து நான் பார்த்தது கிடையாது. என் தாயார் எங்களை எல்லாரையும் முறையாக ஆலயத்துக்கு கூட்டி செல்லுவதும் அது மாதிரி பழக்கத்தில் நாங்கள் வளர்க்கப்பட்டோம். அதில் எந்த விதமான தடையும் எங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லலாம். நாங்கள் வளர்ந்தோம், ஜெபம் பண்ணுவோம், வேத வாசிப்போம், ஆலய நிகழ்ச்சிகள் எல்லாம் கலந்து கொள்வோம். ஆனாலும் ரட்சிப்பு அப்படின்னு சொல்லப்படி காரியங்கள்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் அனுபவித்தது இல்லை. வளர்ந்தோம், கொஞ்சம் கொஞ்சமாக எங்களுடைய குடும்பம் பெரிதானது. எங்களுடைய தந்தை வந்து அரசாங்க பணியிலே அவர் மாத்திரம்தான் வேலை செய்தார். என் தாயார் வீட்டை விட்டு வெளியே சென்றது கிடையாது. அந்த சூழ்நிலையில் என் தந்தை வந்து அரசாங்க பணியில் இருக்கிற பொழுது எனக்கு 19 வயது நான் அடைகிற பொழுது கல்லூரி வாழ்க்கையில் நான் பிரவேசித்த நாட்களில் கல்லூரி கடைசி ஆண்டு படித்து கொண்டிருந்த அந்த நேரத்தில் என் தந்தை திடீரென்று பணியில் இருக்கும் பொழுதே இறந்து விட்டார். அவருடைய இறப்பு செய்தி எங்களுடைய குடும்பத்துக்குள்ள ஒரு பெரிய இடியாக வந்து இறங்கியது. செய்வது அறியாமல் நாங்கள் திகைத்து நின்றோம், அப்படிதான் நாங்கள் சொல்ல முடியும். ஏன்னா யாருமே ஒரு உயர்ந்த நிலைக்கு வரலை. படித்து கொண்டிருக்கிற நிலைமை, வேலைக்கு யாரும் போகலை, சகோதரிகள் யாரும் திருமணம் முடிக்கலை, தாய்க்கு வெளி உலகம் தெரியாது. அப்போ எல்லாராலும் ஒரு நிர்கதியான ஒரு நிலைமையில் நாங்கள் எங்களுடைய குடும்பம் வந்து நின்றது. வறுமை எங்களை சூழ்ந்து கொண்டது. வாழ்வதற்கான வழிகள் எங்களுக்கு தெரியல. எதை தேர்வு செய்வது, எந்த இடத்துல இருப்பது என்பது கூட எங்களுக்கு புரியவில்லை. அந்த சூழ்நிலையில் எங்களுடைய உறவுகள் எங்களை அழைத்து கொண்டார்கள். சொந்த ஊரில் போய் இருக்கலாம் என்று சொல்லி அழைத்து அந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் மீண்டுமாய் நாங்கள் பாளையங்கோட்டையில் போய் அங்கே நாங்கள் இருப்பதற்கான வாய்ப்பு எங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அங்கே இருந்து நாங்கள் எங்களுக்கு தெரிந்த சின்ன சின்ன வேலைகளை நாங்கள் செய்ய ஆரம்பித்தோம். ஆனால் அந்த நாட்களில் அரசாங்க பணி, என் தந்தை அரசு உத்தியோகத்தில் இருந்ததுனால அவருடைய வாரிசு அடிப்படையில் ஒருவருக்கு வேலை கொடுக்கப்படும். அந்த அடிப்படையில் அந்த வேலையை பெறுவதற்கு நான் விண்ணப்பம் செய்திருந்தேன். அந்த பணிகளும் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருந்தது. இப்போ எங்களுடைய தேவைகள் பெருகியிருந்தது. என்ன செய்வது என்று தெரியாத நிலைமை, கஷ்டங்களும் வறுமையும் வேதனையும் வழிகளும் சூழ்ந்திருந்ததுனால உலகத்தில் எல்லா ஜனங்களும் தங்களுக்கு இப்படிப்பட்ட நிலைமை வருகிற பொழுது எப்படி தெய்வங்களை தேடி ஓடுவார்களோ அதை போலவே நாங்களும் ஆண்டவரை தேடி ஓடினோம். எங்கெல்லாம் உபவாச கூட்டங்கள், எங்கெல்லாம் முழியிரவு ஜபங்கள், எங்கெல்லாம் சுவிசேஷ கூட்டங்கள் நடக்கிறதோ அங்கெல்லாம் ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக நாங்கள் ஓடினோம் என்று சொல்ல முடியாது. எங்களுடைய தனிப்பட்ட தேவைகள், எனக்கு வேலை கிடைக்கணும், என் குடும்பத்தில் எல்லாருக்கும் நன்மைகள் நடக்கணும், எங்களுடைய கஷ்டம் மறையணும் என்ற ஜெபமே ஓங்கி இருந்தது. அதற்காகவே நாங்கள் எல்லா இடங்களுக்கும் ஓடிக்கிட்டு இருந்தோம். அப்படி நாங்கள் ஓடி எல்லா கூட்டங்களும் கலந்து கொண்டோம். அந்த நாட்களில் ஒருவேளை ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், எங்களுக்கு தெரியாது. ஆண்டவருக்கு நாங்கள் ஒப்புக் கொடுத்துருக்கலாம், ஆனால் அது எங்களுக்கு புரியவில்லை. இந்த நிலைமையில் எங்களுடைய உறவுகள் எல்லாம் கூடி ஒரு சில நாட்களில் அப்பப்போ சொந்தங்கள்லாம் கூடி ஜெபிப்பது வழக்கம். அப்படி ஒரு வீட்டை நாங்கள் ஜெபிக்கிற பொழுது என்னுடைய தூரத்து உறவினர் ஒரு அத்தை ஒருத்தங்க ஜெபம் பண்ணாங்க. எனக்காக ஜெபிக்கிற பொழுது நீ மனுஷரை பிடிக்கிறவனா இருப்பாய் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணாங்க. அதுக்கு அர்த்தம் இருக்கு எனக்கு தெரியாது. ஆனாலும் நாங்கள் அதை பெருசாக எடுத்துக்கொள்ளவில்லை. என்னுடைய தேவைகளுக்காக ஜெபித்து கொண்டு ஓடிக்கொண்டே இருந்தோம். நான் திண்டுக்கல் மாவட்டத்திற்கு வேலைக்காக நான் வந்து சேர்ந்தேன். வந்த பொழுது எனக்கு அரசாங்க உத்தரவு ரெடியாக இருந்தது. அதை வாங்கி கொண்டு பழனி ஊராட்சி ஒன்றியத்திலே இளநிலை உதவியாளராக நான் 1988 அரசாங்க பணியில் சேர்ந்தேன். அரசாங்க பணியில் சேர்ந்து நான் தனியாக வாழ துவங்கின நாட்களில் தனி ரூமில் இருந்தாலும் கூட வேத வாசிப்பதும் ஜெபிப்பதும் அங்கிருந்த சிஎஸ்சி ஆலயத்துக்கு செல்வதும் அதில் எனக்கு எந்த விதமான தடையும் இல்லை. நான் அதை ரெகுலராக செய்து கொண்டிருந்தேன். அப்படிப்பட்ட நிலைமையில் அங்கே அந்த ஆலயத்திலே நான் திடப்படுத்தல் படித்து கொண்டேன். கம்யூனியன் எடுப்பதற்கு நான் அதில் என்னை பழக்கப்படுத்தி கொண்டேன். அப்படிப்பட்ட கிறிஸ்தவ வாழ்க்கையில் மாறாமல் நான் அப்படி இருந்தேன். ஆனாலும் கூட ஒரு முழுமையான கிறிஸ்தவன் என்று நான் சொல்ல முடியாத ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருந்தேன். இப்படி ஒரு 2 ஆண்டு காலம் நான் அரசாங்க பணியில் நான் வருகின்ற பொழுது என்னை ஒரு நாள் அந்த அரசு அலுவலகத்தில் பணிபுரியக்கூடிய ஒரு தொழிற்சங்க தலைவர் என்னை அழைத்து பேசினார். தம்பி நல்லா இருக்கிறீங்களே, நல்ல பையனாக இருக்கிறீங்களே, சினிமா கூட நீங்கள் போகிறது இல்லையே அப்படின்னு கேட்டார். ஆமாம், நான் சினிமாலாம் பார்க்கறதில்ல அப்படின்னு சொன்னேன். பரவாயில்ல, உங்களை மாதிரி ஆட்கள் தான் எங்களுக்கு தேவை. நீங்க சும்மா இருக்கிற நேரத்தில் ஒரு புத்தகத்தை படிங்கள் என்று சொல்லி என்னுடைய கையிலே ஒரு புத்தகத்தை கொடுத்தார். அது என்ன எனக்கு சொல்லி கொடுத்தது என்று சொன்னால், மேட்டை கரைத்து பள்ளங்களை எல்லாம் நிரப்ப வேண்டும், அதற்கு கம்யூனிசம் உதவும் என்று சொல்லி கொடுக்கப்பட்டது. அதை நான் ஆழமாய் நம்ப ஆரம்பித்தேன். ஆமாம், உண்மைதான் என்று சொல்லி நான் நம்ப ஆரம்பித்தேன். அதன் மேலே ஈடுபாடு கொண்டேன். அதனுடைய அடிப்படையிலே தொழிற்சங்க பணிகளை செய்வதற்கு நான் சின்ன சின்ன பொறுப்புகளை எடுத்துக்கொண்டு அங்கிருந்த நான் என்னுடைய துறையில் நான் வேலை பார்க்க ஆரம்பித்தேன். இப்படி என்னுடைய ஆண்டுகள் வளர்ந்தது. ஆண்டுகள் சில ஆண்டுகள் ஓட துவங்கினது. இந்த காலகட்டத்தில் நான் திருமணம் செய்வது என்று நான் முடிவெடுத்தேன். திருமணம் என்று செய்வது முடிவெடுத்த பொழுது நான் சிறு வயதிலிருந்து நேசித்த என்னுடைய மனைவியை திருமணம் செய்து கொள்வது என்று முடிவெடுத்து அவருடைய பெற்றோருடைய எதிர்ப்புக்கு இடையிலே அந்த திருமணத்தை செய்வதற்கு நாங்கள் ஆரம்பித்தோம். அந்த திருமண காரியத்திலே மார்க்சிய தோழர்கள் எங்களுக்கு உதவியாக இருந்தாங்க. இந்த திருமணம் மிகப்பெரிய எதிர்ப்பை ஏற்படுத்தியது. நாங்கள் திருமணத்துக்கு பின்னால் எல்லாம் சரியாயிரும் என்று நினைத்தோம். ஆனால் திருமணம் முடிந்த பிறகு நிலைமையே தலைகளாக மாறிவிட்டது. நாங்கள் இயல்பாக வாழ முடியவில்லை, தலைமுறைவாக வாழ வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. 3.5 மாத காலம் தலைமுறைவாக நாங்கள் வாழ்ந்தோம். எங்களை மார்க்சிய தோழர்கள் பல்வேறு இடங்களில் கிராமங்களை வைத்து எங்களை பாதுகாத்தார்கள். இந்த காலம் முழுவதும் என்னுடைய மனைவியின் வீட்டார் பாசத்தினாலே, தன்னுடைய மகள் மேலே வைத்திருந்த அந்த பாசத்தினாலே எங்களை நெருக்குவதற்கு பல்வேறு வழிகளில் முயற்சி செய்தார்கள். அதனால் நாங்கள் மிகவும் உரட்டப்பட்டோம் என்று தான் நாங்கள் சொல்ல முடியும். அப்படி நாங்கள் வாழ்ந்தோம். 1.5 மாத காலம் ஓடின பிறகு எவ்வளவு நாள் தலைமுறைவாக இருப்பது என்று சொல்லி முடிவெடுத்து மீண்டும் பணியில் சேர வேண்டும் என்ற அந்த வழியோடு கூட நாங்கள் அரசாங்கத்தில் மீண்டுமாய் பணிக்கு அப்ளை பண்ணோம். மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்து நாங்கள் பணியை கேட்டோம். அவர் மீண்டும் என்னுடைய பணிக்கு நியமனத்தை வழங்கினார். நான் மீண்டும் என்னுடைய பணியை துவங்கின பொழுது ஒரு பிரச்சனையை சந்திக்க நேரிட்டது. ஒரு நாள் இரவிலே 2 மணி அளவில் என்னுடைய வீட்டின் வாசல் கதவு தட்டப்பட்டது. நாங்கள் தனியாக ஒரு வீட்டில் குடியிருந்தோம். என்னுடைய வீட்டு கதவு தட்டப்பட்டது. நான் ஜன்னலை திறந்து பார்த்தேன். வெளியே ஒரு காவல்துறை அதிகாரி நின்று கொண்டு இருந்தார். நான் உள்ளே சென்று என் மனைவியிடம் சொன்னேன், வெளியே ஒரு போலீஸ் வந்துக்கிறாங்க, என்னன்னு தெரியல, எழுந்து பார்க்கலாம் என்று சொல்லி அவர்களை எழுப்பி கொண்டு வந்தேன். அந்த நேரத்தில் என்னுடைய மனைவி வந்து 4 மாத கர்ப்பவதியானவாக இருந்தாங்க. அப்போ நாங்கள் அந்த நேரத்தில் எழுந்து வந்து கதவை திறந்தோம். கதவை திறந்த பொழுது ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. உள்ளே வந்த காவல்துறை அதிகாரியோடு கூட என்னுடைய மனைவியுடைய தந்தை, அவருடைய பெரியப்பா, அவருடைய தம்பி உள்ளிட்ட சிலரும் கூட உள்ளே வந்தார்கள். நாங்கள் மிகவும் பயத்துக்குள்ளே தள்ளப்பட்டோம். எங்களை பயம் சூழ்ந்து கொண்டது என்ன நடக்க போகிறது தெரியல என்று நினைத்த பொழுது அந்த காவல்துறை அதிகாரி, ஏன் நீங்கள் இங்கே இருக்கிறீங்க, எப்படி இங்கே வந்தீங்க என்று சொல்லி எங்களை கேள்வி கேட்டார். நாங்கள் திருமணம் முடித்த செய்தி அவர்களுக்கு நாங்கள் சொன்னோம். எங்களுடைய டாக்குமெண்ட்டை, நாங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் டாக்குமெண்ட்லாம் காண்பித்தோம். அவரை பார்த்துட்டு என்னுடைய மனைவியுடைய தந்தையை மற்றவர்களையும் நீங்கள் வெளியே இருங்க என்று சொல்லி வெளியே அனுப்பிவிட்டார். நீங்கள் காலையில் வந்து என்னுடைய ஸ்டேஷனில் வந்து என்னை பாருங்க என்று சொன்னார். இந்த காவல்துறை அதிகாரி வந்த நேரத்திலேயே நான் என்னுடைய பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய தோழர்களுக்கு என்னுடைய கதவுகளை தட்டி, உள்ளுக்குள்ளே இருந்து கதவுகளை தட்டி அவரை நான் எழுப்பிவிட்டிருந்தேன். அவர்கள் அங்கங்கே தகவல் சொல்லியிருந்தாங்க. அப்போ இவர்கள் காவல்துறை அதிகாரிகள்லாம் வந்துட்டு எல்லோரும் கடந்து போன பிறகு எல்லாரும் என்னை பார்க்க வந்தாங்க. இந்த இடத்துல என்ன நடந்தது என்று சொன்னால், மறுநாள் காலையில் நாங்கள் காவல்துறை அலுவலகத்துக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிற பொழுது அங்கே எனக்கு காவல்துறையில் சொன்னாங்க, இரவு அந்த 2 மணிக்கு நாங்கள் வருகிற பொழுது ஒரு வேன் நின்று கொண்டிருந்தது. இந்த வேனில் சில கூலிப்படையினர் இருந்தாங்க, அவங்க சில ஆயுதங்களோடு இருந்தாங்க. அவர்கள் உங்களை அழிப்பதற்காக வந்தாங்க. ஒன்று, உங்களை அழிக்கணும், அல்லது 2 பேரையும் அழிக்க வேண்டும் என்கின்ற ஏற்பாட்டோடு வந்திருந்தாங்க. அந்த நேரத்தில் நாங்கள் அங்கே வந்து இதை பார்த்ததுனால ஒரு பெரிய இதை நாங்கள் தடுத்திருக்கிறோம், இல்லைன்னா நாங்கள் எங்கெங்கே போய் இவர்களை தேட வேண்டும் என்கிற நிலைமை வந்திருக்கும் தெரியாது என்று சொன்னார்கள். அவர்கள் அங்கிருந்து பறித்து போட்டிருந்த அந்த வெப்பன்ஸ் எல்லாம் காண்பித்தாங்க. பார்ப்பதற்கு பயங்கரமாக இருந்தது. அன்றைக்கு நாங்கள் பாதுகாக்கப்பட்டோம். அப்போ பாதுகாக்கப்பட்ட பிறகு இது எப்படி நடந்தது என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் இந்த நேரத்தில் ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது, எங்களுக்கு தெரியாமலே ஒரு காரியம் நடந்திருக்கிறது. அது என்னவென்று சொன்னால், என்னுடைய தாயார் நான் இருக்கக்கூடிய திண்டுக்கல்ல இருந்து 200 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் திருநெல்வேலியில் என்னுடைய கிராமத்தில் இருக்கிறாங்க. அங்கே இரவு அந்த 2 மணி அளவில் ஒரு நம்ம நல்லா தூங்கி கொண்டிருக்கிற நேரத்தில் கனவில் ஒரு சிறு குழந்தை வந்து என்னுடைய தாயாரை எழுப்பி, எழுந்துரு ஜெபம் பண்ணு, எழுந்துரு ஜெபம் பண்ணு என்று சொல்லி அவர்களை எழுப்புகிறாங்க. அப்போ என்னுடைய தாயார் எழுந்து பார்க்குறாங்க, யாரும் இல்லை, கனவு தானே பார்த்து என்று சொன்னாலும் எழுப்பியாச்சு. அப்போ எழுந்த உடனே என்ன செய்யணும் தெரியல, ஜெபிக்க சொல்கிறாங்களே, யாருக்கு ஜெபிக்கன்னு தெரியல. ஆனால் இப்போ பிரச்சனை என்பது அலெக்ஸுக்கு மட்டும்தான், அப்போ அவனுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க எனக்காக ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்தில் இரண்டு மணிக்கு எழுந்து என் மகனை பாதுகாத்து கொடுங்க, என் மருமகளை பாதுகாத்து கொடுங்க என்று சொல்லி அவங்க ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஜெபம் ஜெபித்த நேரம் தான் எங்கிருந்தோ அந்த நேரத்தில் இரவு நேரத்தில் அந்த பகுதிக்கு ரோந்து பணிக்கு வரவேண்டியதே இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு ரோந்து வாகனம் அந்த நேரத்துக்கு வந்தது. அவர்கள் வந்து இந்த தாக்குவதற்கு வந்திருந்த ஆட்களை சந்தித்தார்கள். அதன் மூலமாக நாங்கள் பாதுகாக்கப்பட்டோம் என்பது ஒரு பெரிய ஆச்சரியமான காரியம். ஆனால் அது அன்றைக்கு எங்களுக்கு தெரியல. எனக்கு தெரிந்ததெல்லாம் அந்த கஷ்டமான நேரத்தில் எனக்கு உதவிக்கு வந்த கம்யூனிஸ்ட் தோழர்கள் எனக்கு உதவியாக இருந்தாங்களே, இவர்களுக்கு நான் வேலை செய்யணும் அப்படிங்கிறதான் எனக்கு முன்னால் இருந்தது. அதையே நான் செஞ்சு அவங்களோடு கூட இணைந்து நான் பணி செய்வதற்கு இன்னும் தீவிரமாக செயல்பட ஆரம்பித்தேன். அப்படி சில ஆண்டுகள் வளர்ந்தோம். வளர வளர எனக்கு தொழிற்சங்கத்தில் மாவட்டத்தில் சில பொறுப்புகள், மாநிலத்தில் சில பொறுப்புகள், அரசியல் கட்சிக்குள்ளே என்னுடைய வளர்ப்பு பெருகியது. இப்படி என்னுடைய வட்டம் விரிவடைந்து கொண்டே சென்றது. எனக்கு ரெண்டு பிள்ளைகள் பிறந்தாங்க, பிள்ளைகள் வளர துவங்கினாங்க. என்னுடைய பயணம், தொழிற்சங்க பயணம் இப்படி தொடர்ந்ததுனால என்னுடைய மனைவியை நான் கவனிக்கிறதுல சில நாட்கள், நான் சில ஆண்டுகள் நான் கொஞ்சம் பின்னால் தங்கிவிட்டேன் என்று தான் சொல்ல வேண்டும். அது என்னுடைய மனைவியுடைய சரீரத்தை பலவீனப்படுத்தினது. இந்த நாட்களில் என்னுடைய மனைவி சரீரம் பலவீனப்பட்டாங்க. அவங்க ஒரு சின்ன காரியத்தை பார்த்தா கூட பயப்படக்கூடிய ஒரு நிலைமை, ஒரு சின்ன ரத்தத்தை பார்த்தா கூட மயங்கி விடக்கூடிய அளவுக்கு பலவீனப்பட்டு போனாங்க. எப்போ இவர்கள் என்னை மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போன்னு சொன்னால் கூட நான் எனக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போ தான் கூட்டிகிட்டு போவேனே தவிர அவர்களுக்கு தேவைப்படும் போது நான் கூட்டி போகக்கூடிய காரியத்தை நான் செய்யவில்லை. இப்படி என்னுடைய நிலைமை, என் மனைவி மேலே நான் வைத்திருந்த நேசத்துக்கு மாறான ஒரு நிலைமைக்குள்ள நான் வந்து சேர வேண்டிய நிலைமை வந்துருச்சு. அப்படி ஓடிக்கொண்டிருந்தேன். இப்போ என்னுடைய மனைவி இந்த நேரத்தில் பலவீனப்பட்ட நேரத்தில் எங்கள் வீட்டில் வேலை செய்து கொண்டிருந்த ஒரு பணிப்பெண் சகோதரி ஒருத்தங்க வந்து, ஏன் நீங்கள் இப்படி கஷ்டப்படுறீங்க, என்னுடைய மனைவி இந்து பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவங்க, இந்து குடும்பத்தில் வளர்ந்தவங்க, அவங்களுக்கு கிறிஸ்துவை அதிகமாக தெரியாது, ஆனாலும் தெரியும் அதிகமாக தெரியாது. இப்படிப்பட்ட நேரத்தில் அவங்களுக்கு வந்து ஒரு சகோதரி இங்கே ஒருத்தங்க ஜெபிக்கிறவங்க இருக்கிறாங்க, அவங்ககிட்ட போய் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், அவங்க உங்களுடைய தேவைகளை சந்திப்பாங்க அப்படின்னு சொன்னதன் அடிப்படையில் இவர்கள் போய் அந்த சகோதரியை போய் சந்தித்து பேசினார்கள். அந்த சகோதரி இயேசு கிறிஸ்து யார் என்பதை காண்பித்து கொடுத்து நீங்கள் இயேசுவிட்ட கேளுங்க, அவர் உங்களுக்கு விடுதலை தருவார் என்று சொல்லி கொடுத்தாங்க. சரி என்று சொல்லி என் மனைவி வீட்டில் வந்து, நான் இதுவரைக்கும் ஒரு குறிப்பிட்ட தெய்வங்களை நான் வணங்கி வந்திருக்கிறேன், இப்போ நான் என்னுடைய இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வருவதற்கு என்னுடைய நம்பிக்கையிலிருந்து மாறுபட்ட ஒரு காரியத்தை இந்த சகோதரி சொல்கிறாங்க. அப்போ ஒரு தெய்வம் இருப்பது உண்மை என்று சொன்னால் எனக்கு யார் உண்மையான தெய்வம் என்று காட்டுங்க அப்படின்னு சொல்லி என் மனைவி ஜெபம் பண்ணாங்க. அப்படி ஜெபம் பண்ணுகிற பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவங்க தரிசித்தாங்க. அந்த நிமிடத்திலிருந்து இயேசுவே தெய்வம் என்று சொல்லி அவங்க ஏற்றுக்கொண்டாங்க. இப்போ என்கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை நீங்களும் ஏற்றுக்கொள்ளுங்க என்று சொல்கிறாங்க. நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் கூட இன்றைக்கு கம்யூனிஸ்டத்தின் வழியில் நடக்க தொடங்கினதுனால இதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இயேசு கிறிஸ்துவை குறித்து எனக்கு ஒன்றும் அவ்வளவு பிடித்தம் கிடையாது, பிடித்தம் இல்லாமல் போயிடுச்சு. இப்போ இவர்கள் ஆலயத்துக்கு போகணும் என்று சொல்கிறாங்க, சபைக்கு போகிறோம் என்று சொல்கிறாங்க. நான் அதை கேலி பண்ணுகிறேன், சபைக்கு போகக்கூடாது என்று சொல்லுகிறேன். சபை என்று சொன்னால் ஒரு பெரிய 100 பேர் கூடியிருக்கிற ஆலயத்துக்கு போகிறேன்னு சொன்னால் கூட பரவாயில்ல, 4 பேர் 5 பேர் கூடி போயிருக்கிற இடத்துக்கு நீ சபைக்கு போகிறேன்னு சொல்கிறேன், அப்படிலாம் பேசாத என்று சொல்லி நான் கேலி பண்ணுகிறேன் தவிர அவர்களுக்கு நான் உதவி செய்யவில்லை. இந்த நிலைமை இப்படி போகிற பொழுது ஒரு கட்டத்தில் என்னுடைய மனைவி என்னுடைய பிள்ளைகளோடு சேர்ந்து ஜெபம் பண்ணுவாங்க. குடும்பம் சில ரெண்டு பசங்களும் சின்ன பசங்களாக இருக்கிற பொழுது சேர்ந்து ஜெபம் பண்ணுவாங்க. அப்படி ஜெபம் பண்ணுகிற வேலையில் என்னுடைய தொழிற்சங்கத்தில் நான் எடுத்த போட்டாக்கள் இருக்கும், எங்கேயாவது மேடைகளில் பேசின போட்டாக்கள் இருக்கும், அந்த போட்டாக்களை கையில் வைத்து என்னுடைய கை உயர்த்தப்பட்ட நிலைமையில் இருக்கிற போட்டாக்களை பார்த்து காண்பித்து கொடுத்து, பாரு உங்கள் அப்பா அல்லேலூயா என்று சொல்கிறார் என்று சொல்லி அவங்க சொல்லி ஜெபம் பண்ணுவாங்க. ஆனால் நான் சொல்லுவேன் அப்படிலாம் கேள்வி, அதை நான் கேள்வி பண்ணுவேன். இந்த நிலைமை இப்படி போய்கிட்டு இருந்தது. என்னுடைய மனைவிக்கும் எனக்கு இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங்கில் பிரச்சனைகள் வர ஆரம்பித்தது. குடும்பத்தை பார்க்காதனுடைய விளைவு, என் மனைவியுடைய தேவைக்கு நான் செய்யாதனுடைய விளைவு, நான் அதிகமாக நேசித்து எனக்காக எல்லாவற்றையும் விட்டு வந்த மனைவிக்காக நான் செய்ய வேண்டிய காரியங்கள் செய்ய தவறின காரியங்கள், இது நிமித்தமாக எங்களுக்குள்ள கொஞ்சம் பிரச்சனைகள் உருவாக ஆரம்பித்தது. அந்த நேரத்தில் நான் இப்போ ஒரு முடிவெடுத்தேன், தொழிற்சங்கத்தை விட்டு வந்துடலாம் மனைவிக்காக, ஏன்னா மனைவி எனக்காக எல்லாத்தையும் விட்டு வந்தாங்களே, நான் விட்டு வந்துடலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் என்னால் முடியல, காரணம் இந்த தொழிற்சங்கத்தை எனக்கு இவ்வளவு உதவி செஞ்சுருக்கிறாங்க, விட முடியாது. அப்போ மனைவிக்காக தொழிற்சங்கத்தை விட முடியாது என்று சொன்னால் மனைவிக்காக நான் எதை செய்வது, எதுவும் செய்ய முடியாது. அப்போ இப்படி ரெண்டு பக்கமும் நான் திருப்திப்படுத்த முடியாத நிலைமையில் நான் என்ன செய்யலாம் என்று சொல்லி குழப்பத்தில் இருந்த பொழுது நான் ஒரு தீர்மானம் பண்ணேன். செப்டம்பர் 2007 தற்கொலை செய்து கொள்ளலாம், ரெண்டு பக்கமும் பிரச்சனை இல்லாமல் நான் நினைத்த முடிவு தற்கொலை என்பது தற்கொலையாக தெரியக்கூடாது, ஒரு ஆக்சிடென்டாக போல தெரியணும், அப்படி நாம போய் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் நான் முடிவெடுத்தேன். இதில் ஒரு 2-3 நாட்கள் நான் உள்ளுக்குள்ள போராடி கொண்டிருக்கிற பொழுது எனக்குள்ள நடந்த மாற்றத்தை என் மனைவி கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்க பேசினாங்க, ஏன் இப்படி பிரச்சனை பண்ணுறீங்க, என்ன பிரச்சனைன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் இல்லை அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை நீங்கள் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவிட்ட மீண்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அன்று இரவு 2007 செப்டம்பர் மாதத்தில் நான் ஆண்டவருடைய பாதத்தில் முழங்காலை போட்டு நான் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நீங்கள் எனக்கு வேணும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்தேன். அன்று முதல் என்னுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் நடக்க துவங்கினது. நான் விரும்பி காரியங்களை செய்த தொழிற்சங்க பணியிலிருந்து நான் வெளியே வருவதற்கு முயற்சி செய்தேன். அதில் ஆண்டவர் உதவி செய்தார். அதில் என்ன, வெளியே விடுவதற்கு பல தடைகள் இருந்தது, ஆனால் அதிலிருந்து நான் வெளியே வந்தேன். வந்து என்னுடைய மனைவி போய்கொண்டிருந்த ஆலயத்துக்கு நான் கொண்டு போய் விடமாட்டேன் என்று சொல்லிக்கொண்டிருந்த சபைக்கு, எந்த சபைக்கு நீ போறியோ அங்கே நீ போகக்கூடாது என்று சொன்ன சபைக்கு, என் மனைவியோடு சேர்ந்து என் பிள்ளைகளோடு சேர்ந்து நான் அந்த சபைக்கு போனேன். அங்கு போன உடனே என்னை பார்த்த பாஸ்டருக்கு பயங்கரமான அதிர்ச்சி, இவர் எப்படி இங்கே உள்ளே வந்தார் என்று சொல்லி. அவர் ஆராதனை முடிந்த உடனே என்கிட்ட வந்து கேட்டார், எப்படி உங்களால் முடிஞ்சு, எப்படி புதில் இங்கே வந்தீங்க அப்படின்னு கேட்டார். கர்த்தர் செய்தார் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அப்போ அந்த நாட்களில் இந்த சபைக்கு போய்கிட்டு இருந்த எனக்கு அதே சபையில் 10 மாதத்தில் அந்த சபையை ஆண்டவர் ஊழியத்துக்கு என் கையில் கொடுத்தார். என்னை ஊழியக்காரனாக மாற்றினார். ஆண்டவர் அழைத்தார், அதில் ஊழியத்துக்குள்ளே என்னை கொண்டு வந்து நிறுத்தினார். நான் அங்கே பாஸ்டராக ஊழியம் செய்ய ஆரம்பித்தேன். அரசாங்க பணியில் எனக்கு பதவி உயர்வு வர ஆரம்பித்தது. நான் கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்து கடைசியில் வட்டார வளர்ச்சி அலுவலராக, பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸராக பதவி உயர்வு பெற்று அதுலேயும் 4.5 ஆண்டு காலம் நல்ல முறையில் பணி செய்ய ஆரம்பித்தேன். ஊழியத்திலையும் கர்த்தரங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் பெருகினோம் இந்த நாட்களில். இப்போ எங்களுக்கு, நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு ஒரு கொஞ்சம் சந்தேகம் ஏற்படலாம், இவருடைய வாழ்க்கையில் இவர் விரும்பின பின்ன திருமணம் செய்தாரே, இந்த திருமணம் செய்ததற்கு ஆண்டவர் இவ்வளோ பெரிய உதவி செய்திருக்கிறாரே, அப்போ நம்மளும் அப்படி செய்யலாமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள ஒரு வேளை தோன்றிவிடலாம். ஆனால் அதுவல்ல வாழ்க்கை, அப்படி தீர்மானித்து விடக்கூடாது. எங்களுக்கு ஒரு பார்வை இருந்தது, எங்களை ஆண்டவர் அப்படிப்பட்ட விதத்தில் நடத்தினார், அதனால் அதை எல்லாரும் அதை நம்ம அதை எடுத்துக்கொள்ள முடியாது. அன்றைக்கு அதில் நாங்கள் தவறு செய்திருந்தாலும் கூட இன்றைக்கு நாங்கள் அதை தவறு என்று நாங்கள் உணர்கிறோம். ஆனால் ஆண்டவர் தம்முடைய கிருபையினாலே அங்கிருந்து எங்களை விடுதலை செய்தார். அப்படி தான் நான் அதை பார்க்க முடியும். அதே போல தான் இப்போ ஊழியத்துக்குள்ளே நான் வந்ததுக்கு பின்னால் கூட, ஊழியத்துக்குள்ளே வருவதற்கு இப்போ ஒரு பெரிய தாகம் எனக்குள்ளே ஊழியத்துக்குள்ளே வந்தாச்சு. வந்த பிறகு முழு நேரமாக ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன். அன்றைக்கு சில ஆண்டுகளுக்கு முன்பதாக, ஒரு 17-20 ஆண்டுகளுக்கு முன்பதாக எனக்காக ஜெபம் பண்ண எங்களுடைய அத்தை சொன்னாங்களே, மனுஷரை பிடிக்கிறவளாக இருப்பா என்று சொன்ன அந்த வார்த்தை இப்போ நிறைவேற துவங்கி இருக்கிற இந்த காலகட்டத்தில் நான் முழு நேரமாக ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று நான் நினைத்தேன். அப்போ என்னை சந்தித்த ஊழியர்கள் எல்லாம் சொன்னாங்க, அவசரப்படாதீங்க என்று சொன்னார்கள். அப்போ நாங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தோம். நானும் மனைவியும் ஒரு நாள் உபவாசம் இருந்து நாங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தோம். ஜெபித்த பொழுது முதல்ல என்னுடைய மனைவியிடம் ஆண்டவர் பேசினார், நீ என்னை பின்பற்றுவாய் என்கிற வார்த்தையை காண்பித்து ஆண்டவர் என் மனைவிட்டு அந்த வார்த்தையை பேசினார். அப்போ என் மனைவி ஜெபித்து கொண்டிருக்கும் போது நிறுத்திட்டு சொன்னாங்க, ஆண்டவர் எனக்கு ஒரு வார்த்தையை கொடுக்குறாரு, நீங்களும் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் அந்த வார்த்தையை உங்கள்கிட்ட பேசுவார், நம்ம தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்போம் என்று சொன்னார்கள். நாங்கள் தொடர்ந்து ஜெபத்திலே இருந்தோம். சில ஒரு 20 நிமிடம் கழித்து நான் சொன்னேன், ஆண்டவர் எனக்கு ஒரு வார்த்தையை கொடுக்குறார், என்னை பின்பற்றுவாய் என்று சொல்கிறார் என்று நான் சொன்னேன். அதே வார்த்தையை தான் என்னிடம் சொன்னார் அப்படின்னு சொன்ன உடனே நாங்கள் 2 பேரும் அதை ஒரு கன்ஃபர்மேஷனாக எடுத்துக்கொண்டோம். இப்போ இந்த நேரத்தில் என்னுடைய பிள்ளைங்க 2 பசங்க எங்களுக்கு, அவங்க ஒரு பையன் பெங்களூரில் பைபிள் காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கிறான், ஒரு பையன் பிலிப்பைன்ஸில் டாக்டர் படிச்சுக்கிட்டு இருக்கிறான். 2 பேருக்கு நாங்கள் தெரிவிக்கிறோம், ஆண்டவர் நான் முழுநேர ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணோம், ஆண்டவர் ஒரு காரியத்தை எங்களை வெளிப்படுத்தியிருக்கிறாரு, நீங்களும் ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் உங்கள்கிட்ட என்ன பேசுகிறார் சொல்லுங்கள் என்று சொன்னோம். அவர்களும் ஜெப வாழ்க்கையில் இருக்கிறதுனால அவர்களும் ஜெபித்தார்கள். எங்கள் பிள்ளைகளும் ஜெபித்து ஒரு காரியத்தை சொன்னாங்க, 2 பேரும் தனித்தனி இடத்துல இருந்தாலும் இதே வார்த்தையை, நீ என்னை பின்பற்றுவான்ங்கிற வார்த்தையை அவங்களும் சொன்னாங்க. அப்போ நான், என் மனைவி, என் பிள்ளைங்க எல்லாருமாக சேர்ந்து ஒரே வார்த்தை ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொண்டதுனால இது ஆண்டவருடைய சித்தம் என்பதை நாங்கள் தீர்மானித்து கொண்டு முழு நேர ஊழியத்துக்கு வரலாம் என்று சொல்லி, இன்னும் எனக்கு 8 ஆண்டு காலம் பணி இருக்கிற பொழுது என்னுடைய 50வது வயதில் 31/8/2018 கூட விஆர்எஸ் கொடுத்துட்டு முழு நேர ஊழியத்துக்கு நான் வந்தேன். இப்போ முழு நேர ஊழியத்துக்கு வந்திருக்கிற இந்த நேரத்தில் சில பிரச்சனைகளை நாங்கள் சந்திக்கிறோம். எல்லாரும் விஆர்எஸ் கொடுக்க போறேன் என்று சொன்ன உடனே என்னுடைய நண்பர்கள் உறவினர்கள் எல்லாரும் பயங்கரமான கேள்வி, 2 பேரும் படிக்கிறாங்க, ஒருத்தர் வெளிநாட்டில் படிக்கிறாங்க, என்ன செய்ய போறீங்க, எப்படி நீங்கள் சமாளிப்பீங்க? அப்போ நாங்கள் சொன்னோம், அழைத்த தேவன் உண்மையுள்ளவர், அவர் தம்முடைய சித்தத்தின்படி அழைத்ததை நிறைவேற்றுவதில் எங்களை காட்டிலும் வைராக்கியமாக இருக்கிற தேவன், அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்படின்னு சொன்னோம். அந்த அடிப்படையில் தான் அந்த விசுவாசத்தில் நாங்கள் வர்றோம் என்று சொல்லி முடிவெடுத்து வந்தோம். இன்றைக்கும் கூட சில ஃபினான்சியலாக பொருளாதார ரீதியில் சில பிரச்சனைகளை நாங்கள் சந்திக்கிறோம். ஒரு நல்ல பொசிஷனில் நான் வேலை பார்த்து ஓய்வு பெற்றிருந்தாலும் கூட இன்னும் என்னுடைய பிள்ளைகளுடைய படிப்பின் காரியங்கள் மற்ற காரியங்களில் சில தடைகளை நாங்கள் எதிர்ப்புகளை பார்க்கிறோம். ஆனாலும் நாங்கள் விசுவாசிக்கிறோம், இது மனிதனால் கூடாத காரியம், தேவனால் கூடும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஏன்னா அவர் தான் என்னை அழைத்தார், அவர் தான் நீ என்னை பின்பற்றுவாய் என்று சொன்னார். அப்போ அவரை நம்பி நான் பின்பற்றி வருவதற்கு நீ ஒப்புக் கொடுத்ததுனால அவர் சகலத்தையும் பார்த்துக் கொள்வார் என்கின்ற அந்த விசுவாசத்தோடு கூட இன்றைக்கு நாங்கள் அந்த ஊழியத்தை துவங்கி இருக்கிறோம். கர்த்தர் எங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார், இன்னும் பெரிதானவர்களை காண்பாய் என்று சொல்லியிருக்கிறார். நாங்கள் விசுவாசத்தோடு ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆமென். உங்க எல்லாருக்கும் நான் ஒரு காரியத்தை சொல்ல ஆசைப்படுகிறேன். ஆண்டவர் படைத்த எந்த மனிதனுக்கும் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். என்னை உருவாக்கின பொழுது ஒரு நோக்கம் வைத்திருந்தார், நான் ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி. அந்த நோக்கத்திற்கு நேராக நான் எவ்வளவு தூரம் விலகி போனாலும், 17 ஆண்டுகாலம் வேதத்தையே நான் தொடாமல் இருந்து கிறிஸ்தவர்களை பழித்து பேசி கொண்டிருந்தாலும் கூட அவர் தம்முடைய திட்டத்திலிருந்து என்னை வெளியே கொண்டு வரல. அவர் நேர்த்தியாய் கொண்டு வந்து ஏற்ற நேரத்தில் திரும்பவும் என் கையில் ஊழியத்தை கொடுத்து அதற்கு நேராக என்னை நடத்தினார். இங்கே அநேகருக்கு ஒரு கேள்வி இருக்கலாம், நாங்களும் இப்போ முழு நேர ஊழியத்துக்கு வந்துடலாமா? நாங்களும் இப்படி ஆண்டவருடைய சமூகத்தில் முழு நேரமாக வரணும்னு ஆசைப்படுறோமே, எங்களுடைய காரியம் என்ன? நீங்கள் ஆசைப்படலாம். கர்த்தருடைய கரத்தில் நீங்கள் முழுவதும் உங்களை ஒப்பு கொடுத்தால் போதும், உண்மையும் உத்தமாய் வாழ்வதற்கு பழகிட்டீங்கன்னா போதும், கர்த்தர் உங்களை குறித்து வைத்திருக்கிற திட்டத்தை ஒரு நாளும் நிறைவேற்றாமல் விட மாட்டார். அவர் சொன்னதை செய்கிற தேவன், வாக்கு தத்துவம் பண்ணதில் நிறைவேற்றுவதில் வைராக்கிய வாஞ்சை உள்ள தேவன் அவர். அந்த வார்த்தை நிச்சயமானது. என்னுடைய வாழ்க்கையில் நான் பரிபூர்ணமாக அதை அனுபவித்திருக்கிறேன். என் பிள்ளைங்க வாழ்க்கையில் நான் பார்க்கிறேன், என்னுடைய மனைவியுடைய வாழ்க்கையில பார்க்கிறேன். இன்றைக்கு நான் ஒரு சாட்சியாக ஒரு காரியத்தை சொல்ல முடியும், அன்றைக்கு இன்றைக்கு அந்த 2 மணிக்கு என்னை அழித்து விடலாம் என்று சொல்லி ஒரு பெரிய கையில் செயலோடு வந்த என்னுடைய மைத்துனர் இன்றைக்கு ஒரு பெரிய ஊழியக்காரர் திருமங்கலத்தில். என்னுடைய சகோதரிய தங்கை இன்றைக்கு ஒரு பெரிய விசுவாசி, நல்ல ஒரு விசுவாச குடும்பத்தில் இருக்கிறாங்க. கர்த்தர் எல்லாரையும் சந்தித்திருக்கிறார், பெரிய மாற்றங்களை செய்திருக்கிறார். ஆகவே அவர் உண்மை உள்ளவர், அவர் அழைத்ததை நிறைவேற்றுவார். ஆமென்.

0: சிந்திப்போம் செயல்படுவோம்.
1: எல்லா நாளும் கதை ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்குதோ, இன்னைக்கு நகைச்சுவைன்னு நினைச்சு சொல்லப்பட்ட கதை ஒன்னு சொல்லவா? என்ன, நான் சொல்றது புரியலையா? கடைசில புரியும். இந்தியா பரிசோதனைக்காக விண்வெளிக்கு ராக்கெட் அனுப்ப தீர்மானிச்சது. கூட ஒரு மனிதனையும் அனுப்ப முடிவெடுத்துச்சது. போகும் மனிதன் திரும்பி வருவான் அப்படிங்கிற நம்பிக்கை இல்லாததுனால நஷ்டபரிகாரம் தர்றதா சொன்னாங்க. பலியாடு யாருன்னு தீர்மானிக்கிற இன்டர்வியூல முதல்ல வந்தது ஒரு மலையாளி. 2 லட்சம் ரூபாய் தன்னுடைய குடும்பத்துக்கு தந்தா தான் போக தயார்னு அவர் சொன்னார். அவருக்கடுத்து வந்த ஹிந்திக்காரரு 1 லட்சம் தன்னுடைய குடும்பத்துக்கு கொடுத்தா தான் போறதா சொன்னாரு. அடுத்து வந்தது ஒரு தமிழன். தமிழன் ஆபீசர்கிட்ட ஒரு டீல் பேசினாரு. எனக்கு 3 லட்சம் தாங்க, அதுல நான் உங்களுக்கு 1 லட்சம் தரேன். இன்டர்வியூ பண்ணவருக்கு இந்த டீல் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தமிழனை செலக்ட் பண்ணிட்டாரு. தமிழனை அனுப்பணும்னும் அவனுக்கு 3 லட்சம் கொடுக்கணும்னும் இவர் ரிப்போர்ட் எழுதி அனுப்ப மேலிடமும் அதை ஒத்துக்கிட்டுச்சுது. ராக்கெட் வெற்றிகரமா விண்வெளிக்கு அனுப்பப்பட்டுச்சுது. ஒரு வாரம் கழிச்சு அதே தமிழனை ரோட்ல வச்சு பார்த்ததும் அதிர்ச்சி அடைஞ்சிட்டாரு இன்டர்வியூ எடுத்த ஆபீசர். என்ன சார், நீங்க எப்படி இங்கன்னு கேட்டாரு. அதுக்கு தமிழன், கிடைச்ச 3 லட்சத்துல 1 லட்சத்தை உங்களுக்கு கொடுத்தேன். 1 லட்சம் கொடுத்து அந்த ஹிந்திக்காரனை ராக்கெட்ல ஏத்தி விட்டேன். பாக்கி 1 லட்சம் நான் எடுத்துக்கிட்டேன்னு சொன்னாரு. ஆபீசருக்கு நம்ப முடியல. தமிழன் அவரை பார்த்து, யார்கிட்ட நான் தமிழண்டான்னு சொல்லிட்டு சட்டக்கலரை ஏத்தி விட்டுக்கிட்டே அந்த இடத்த விட்டு போனாரு. என்னங்க, இந்த கதையை கேட்டதும் உங்களுக்கு சிரிப்பு வருதா? எனக்கு சிரிப்பு வரல. லஞ்சம் வாங்குறதையும் மத்தவங்களை ஏமாத்துறதையும் பெருமையா தமிழனுக்குரிய பண்பா இந்த கதையில சொல்லப்பட்டிருக்குது. இது சிரிக்க வேண்டிய விஷயமா? இது வருத்தப்பட வேண்டிய விஷயம். எனக்கு பணமே வேண்டாம், நான் ராக்கெட்ல போறேன்னு அவர் சொல்லியிருந்தா அது தமிழருக்கு பெருமை. பரிதானம் வாங்காதிருப்பாயாக. பரிதானம் பார்வையுள்ளவர்களை குருடாக்கி நீதிமான்களின் வார்த்தைகளை புரட்டும் அப்படின்னு பரிசுத்த வேதாகமம் நமக்கு எச்சரிக்கை கொடுக்குது. அதனால ஜோக்குக்கு கூட பரிதானம் வாங்குறவங்களை பத்தி நாம பெருமையா பேச வேண்டாம்.